இதமான காலை பொழுதை இதமான பாடல்களுடன் காற்றலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், ஒரு வரியில் இரு பாடல்களை நிகழ்ச்சியை உங்களுக்காக ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். ஒரு பாடலுடன் ஒரு பாடல் சம்பந்தப்பட்டு அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலையின் ஊடாக உங்கள் மனதையெல்லாம் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த காலை வேளையில் ஒரு வரியில் இரு பாடல்கள் இன்று ஒலித்த பாடல்களின் ஊடாக என்ன கவிதை வரப்போகின்றது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிடங்களுக்கு பின்பு

இதுவரை நேரம் நம்ம காற்றலையில் ஒலித்தோய்கின்றது ஒருவரியில் இரு பாடல்கள். அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காலை வேளை அலங்கரித்து சென்றது ஒருவரியில் இரு பாடல்கள். இன்று ஒலித்த பாடல் தெரிவுகளுடன் ஊடாக என்ன கவிதை வந்திருக்கின்றது என்பதை பார்ப்போம். தூக்குநாங்குருவி இரண்டு தூளியில் ஆடும்போது தூளியிலே ஆட வந்த வானத்து விண்விளக்கு என்ற தாலாட்டு பாடலும் ஒலித்தது. முத்துமணி முத்துமணி சின்னஞ்சிறு கண்மணி என்று யாரோ விற்று கொண்டிருந்த போது திரும்பி பார்த்தான். அது ஒரு ஓலைக்குடிசையில் என்று உணர்ந்தேன். மீண்டும் ஒரு பாடல். சத்தம் அதுவும் ஓலைக்குடிசையில்தான். ஓலைக்குடிசையில் ஒட்டகம் வந்திருச்சா என்ற பாடல். யாரோ டான்ஸ் மாடிக்கொண்டிருந்தார்கள். அதையும் திரும்பி பார்த்த போது ஒருவன் தன் மனைவியை பார்த்து, என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்று பாடல் ஊடாகவே பொருட்களை வாங்கி கொடுக்க முயற்சிக்கின்றான். மனைவியோ கருப்புசாமி கோயில் திருவிழாவுக்கு மதுரைக்கு போக வேண்டும் என்று கூறினாள். அத்தமக உன்னை நினைச்சு அழகு கவிதை வடித்தேன் என்று வலிய மனைவியோ கவிதை வேண்டாம், மாமா மக உன்னை நினைச்சு மல்லிய மொட்டு தலையில் வைத்தேன், அத்தான் உன்னை பார்த்தபோது அத்தனையும் மலர்ந்துருச்சு என்று கூறினாள். மல்லிகை முல்லை பூப்பந்தல் என்ற பாடல் கேட்டு திருமண நிகழ்வில் நடந்த அந்த நாள் காலத்துக்கே சென்று விட்டார்கள். சிரித்த முகத்துடன் வெட்கப்பட்டு கொண்டனர் பாடலை கேட்டு. மானே மனசு மடிச்சு நீத்தன் உன் இடுப்பில் சொருகிறாய் என்று கூறியவுடன் மாமனுக்கு ஏங்கி மனம் மத்தளம் கொட்டுதடி என்று ITR லண்டன் கலையத்திலிருந்து ஒருவரி இரு பாடல்களும் ஒலித்துக் கொண்டிருந்தது. மகாராஜனோடு ராணி வந்து சேர்ந்தவுடன் நிறைவாக நிகழ்ச்சியும் நிறைவு பெற்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் அன்பான உறவுகளே. தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்திருங்கள். நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வர காத்திருக்கின்றது.

வானொலி மற்றும் ஐடியா பாண்ட்ஸோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 6:25. காற்றலையில் உங்கள் அன்பின் மும்தாஜ் கலீல். முதற்கம் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிறந்திருக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவர் வாழ்விலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிறைந்த ஆண்டாக அமைய வாழ்த்துக்களையும் இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்துகின்றேன். தொடரும் நிகழ்ச்சி விருந்தினர் பக்கம். விருந்தினர் பக்கத்திலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார் ஐடிஆர் பிரான்சின் அதிபர் திரு விசு செல்வராசா அண்ணா அவர்கள். அதைத் தொடர்ந்து போட்டி நிகழ்ச்சி இடம்பெறும். போட்டி நிகழ்ச்சி இன்று 7:45 வரை மட்டுமே இடம்பெறும். அதைத் தொடர்ந்து ஒரு சில விளம்பரங்களைத் தொடர்ந்து முஸ்லிம் நிகழ்ச்சி வளர்ப்புரை இடம்பெறுகிறது. அதிலே சிறப்பு விருந்தினர்கள் 2 கலைஞர்கள் கலந்து அவர்கள் கலந்துரையாட இருக்கின்றார்கள். ஏனென்றால் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் 100 நிறைவை முன்னிட்டு முஸ்லிம் சேவை பிரிவிலிருந்து அந்த 2 கலைஞர்களும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன முஸ்லிம் சேவை அதிலே ஒளிபரப்பான பாரம்பரியம் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த எழுத்தாளர் நாடக தயாரிப்பாளர் அஷ்ரப் கான் அவர்களுடைய சிறப்பு பேட்டி ஒலிபரப்பாக இருக்கிறது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே மிகவும் ஜனரஞ்சகமாக சுமார் 7 ஒலிபரப்பான பாரம்பரியம் நிகழ்ச்சி வானொலி கலைஞர்கள் அறிவிப்பாளர்கள் இப்படி வானொலிக்கு இலங்கை வானொலிக்கு பங்களிப்பு செய்த முஸ்லிம் சேவை கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் என்று முழுமையாக அந்த நிகழ்ச்சி இடம்பெற்று வெற்றிகரமாக அமைந்த ஒரு நிகழ்ச்சி. அதிலே எழுத்தாளர் நாடக தயாரிப்பாளர் அஷ்ரப் கான் அவர்கள் கலந்து சிறப்பித்து கொடுத்த ஒரு பேட்டியை நாங்கள் ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தோத்து வழங்குவார் நள்ளிரவு 12 வரையும் அதிபர் கணபதி ரவீந்திரன் அண்ணா அவர்கள். சகோதர அறிவிப்பாளர் மதியழகன் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் இன்று ஒளிபரப்ப மாட்டாது. நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பு காலநிலையை சொல்லிவிடுகின்றேன். தற்பொழுது 0 கீழே 6 செல்சியஸாக இருக்கிறது. உணரும் நிலை 0 கீழே 7 செல்சியஸாக இருக்கிறது. நாளைய பொழுது பனித்தூறலுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. 0 கீழே 3 செல்சியஸாக இருந்தாலும் உணரும் நிலை 0 கீழே 6 செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பனிக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதே போல் தான் திங்கட்கிழமையும் தொடர்ச்சியாக நாட்களில் பனிப்பொழிவு. ஆகவே வெளியே செல்பவர்கள் மிகவும் அவதானமாக செல்லுமாறு உங்களை அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து சிறப்பு சந்திப்பு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. எங்களுடைய அபிமான அறிவிப்பாளர் அதிபர் ஐடிஆர் பிரான்சுடைய அதிபர் விசு செல்வராசா அண்ணா அவர்களுடனான கலந்துரையாடல் மிகவும் சிறப்பாக இந்த ஆண்டிலே முதலாவதாக நாங்கள் சிறப்பான ஓர் அதிபரை வானொலி அதிபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். பல விடயங்களை கதைப்பதற்கும் அதே நேரம் அவர்கள் சமூக பணியிலே மிக மும்முரமாக இருப்பதோடு கலை பயணத்திலே மிகவும் நீண்ட தூரம் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் கதைக்க இருக்கின்றோம்.

0: தற்பொழுது தொலைபேசி ஊடாக எங்களோடு தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் ஐடிஆர் பிரான்சின் அதிபர் விசு செல்வராசானா. வணக்கம் விசு செல்வராசானா.
1: வணக்கம் மும்தாஸ், வணக்கம் நேயர்களே. வணக்கம் சொல்லுங்கள் மும்தாஸ், எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்களும் அனைவரும் நலமாக இருக்கின்றோம்,
0: சந்தோஷம். உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் என் சார்பாகவும் அதிபர் சார்பாக நேயர்கள் சார்பாகவும் நான் வாழ்த்துகின்றேன். நீங்கள் நிறைந்து நீடூடி காலம் சந்தோஷமாக ஆரோக்கியமாக கலை பயணத்திலே இன்னும் பயணிக்க வேண்டும் என்று மனம் நிறைந்து வாழ்த்திக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா?
1: செல்வம், அதேபோல் நானும் நமது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுவம் வானொலியுடைய அறிவிப்பாளர்கள் அதிபர் அன்புக்குரிய கணபதி ரவீந்திரன் அவர்கள், சகோதரி ரூபி அவர்கள் மற்றும் உங்கள் நீங்கள் மற்றும் நமது அனைத்து உலக நேயர்களுக்கும் இந்த வழியிலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிற உங்களுக்கும் எனது மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களும் நன்றிகளும் சகோதரி.
0: நன்றி அண்ணா. நாம் கலந்துரையாடலுக்குள் செல்ல இருக்கின்றோம், நிறைய விடயங்களை உங்களிடமிருந்து கேட்டு பெற வேண்டும். அதாவது முதலிலே நான் உங்களுடைய சமூக பணியிலிருந்து நான் ஆரம்பிக்கின்றேன். இந்த சமூக பணி பற்றி, பூமணி அம்மாள் அறக்கட்டளை மூலமாக பல சமூக சேவைகளை செய்து வருகிறீர்கள். பல நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்து பாடசாலை மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் போன்றவற்றையும் செய்து வருகிறீர்கள். 2024 நான் நேரிலே நான் பார்த்தேன், தற்செயலாக எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அதற்கும் நான் நன்றியை சொல்லிக்கொண்டு அது பற்றி, அந்த ஆரம்பம் பற்றியும் தற்பொழுது எவ்வகையான திட்டங்களை செய்து கொண்டு போகிறீர்கள்?
1: நாங்கள் கிட்டத்தட்ட எனது தாயார் 2014 இயற்கை எழுதினார். அதற்கு பிறகு ஒரு வருடத்தின் பின்பு 2015 அறக்கட்டளை பணிகளை ஆரம்பித்து இந்த வருடம் 11வது வருடத்திலே பயணிக்கின்றோம். அந்த வகையிலே நிறைய உதவிகள், நான் ஆரம்பத்திலே எனது சொந்த பணத்திலே அறக்கட்டளை பணிகளை ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி வந்து கொண்டிருந்த பொழுது இதை எமது வானொலி ஊடாக கேட்ட அப்போது ஐடிஆர் நேயர்கள், கிட்டத்தட்ட நான் யுவம் வானொலிக்கு வருவதற்கு முன்பாக சர்வதேச தமிழ் வானொலியுடைய பல நேயர்கள் நாங்கள் செய்வதை பார்த்துவிட்டு தாங்களும் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தோடு வந்தார்கள். அந்த அதை தொடர்ந்து தொடர்ச்சியாகவே நாங்கள் பலவிதமான பணிகள், போரால் பாதிக்கப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், காயப்பட்ட போராளிகள், இப்படியாக பலருக்கு பலவிதமான உதவிகளை செய்து வந்து கொண்டிருந்தோம். அதற்கு பின்னராக நான் யுவம் வானொலியோடு இணைந்ததுக்கு பின்பு அந்த பணிகளை இன்னும் சிறப்பாக செய்வதற்கான ஒரு அருமையான அற்புதமான வாய்ப்பு கிடைத்ததோடு, குறிப்பாக சொல்ல வேண்டும், எங்களது அறக்கட்டளையின் இன்று தூணென்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறக்கட்டளை பணிகளை சிறப்பாக முன்னெடுப்பதற்கு நிதியை பெற்று தந்து கொண்டிருக்கிற எங்களது அன்புக்குரிய யுகம்பாலினுடைய நேயர் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் மூலம் பல லட்சம் ரூபாய், பல லட்சம் இல்ல, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாவுக்கு மேல் இந்த கடந்த பல வருடங்களுக்குள்ளே நாங்கள் பெற்று பலவிதமான பணிகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அவருடைய தாயாருடைய நினைவு தினம் வந்து வருடத்திலே முதலாம் தேதி வருவது வழக்கம். அந்த முதலாம் தேதியிலே நாங்கள் செய்கிற முதல் பணி கல்விக்கான பணியாக, கிட்டத்தட்ட இப்ப கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக கல்விக்கான பணியை நாங்கள் ஆரம்பித்து வந்து கொண்டிருக்கின்றோம். நேற்று முந்தினம் கூட முதலாம் தேதி வந்து அதனுடைய முதல் ஆரம்ப பணி, கிட்டத்தட்ட 1500 மாணவர்கள், 90 பாடசாலைகளைச் சேர்ந்த வடபகுதி மற்றும் மரியகம் உட்பட 90 பாடசாலைகளைச் சேர்ந்த 1500 மாணவர்களுக்கு புலமை பரிசு பரீட்சைக்கான பயிற்சி திட்டத்தை நேற்று ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்கான நிதியை தந்ததும் அவர்தான். அந்த ஆரம்பிச்சு வைப்பதும் அவர் தான். இந்த அறக்கட்டளை பணிய வருடத்திலே முதல் தகுதியிலே ஆரம்பித்து வைப்பதும் வைப்பவரும் அவர் தான். அதைத் தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக நேற்று இன்று நேற்று முந்தினம் எல்லாம் வந்து மலைநாட்டு பகுதி மற்றும் யாழ்ப்பாண பகுதிகளிலே உலர் உணவு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலர் உணவு பகுதிகளை எல்லாம் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதற்கான நிதியை கூட அவர் தான் அங்கிருந்து அவருடைய உறவுகளிடமிருந்து பெற்று அனுப்பியிருந்தார். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வாழ்வாதார உதவிகள், பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான உதவிகள், மாணவர்களுக்கான உதவிகள், குழாய் கிணறுகள் போன்ற பலவிதமான உதவிகளை செய்து வருகிறோம். இதில் குறிப்பாக நமது யுவம்பாயினுடைய அதன் மூலம் கிடைத்த அன்பு உறவுகளும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம், இந்த அறக்கட்டளை பணிகளுக்கெல்லாம் உதவி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விடயம். முடிந்த அளவுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ச்சியாக தொய்ய விடாமல் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம்.
0: சந்தோஷமாக இருக்கின்றது. மேலும் மேலும் நீங்கள் இன்னும் இந்த சமூக பணியிலே முன்னேற வேண்டும். அதிலும் நீங்கள் யுகம் வானொலி நேயர்கள் என்று குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இடத்திலே நான் எங்களுடைய அன்பு நேயர்கள் அவர்கள் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கும் அவர்கள் அனைவருக்கும், ராதாகிருஷ்ணனை நீங்கள் தலைமைத்துவம் படுத்தி சொன்னீர்கள், அவருக்கும் இனியவர்களுக்கும் உங்களுக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த பணி ஆரம்பிக்கும் பொழுது முதலிலே நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து தான் ஆரம்பித்திருப்பீர்கள் அல்லவா?
1: இல்ல இல்ல, நாங்கள் 2015 நான் வந்து உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய துணைத் தலைவராக பல வருட காலமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்று வரை நான் செயற்பட்டு வருகிறேன். அதனுடைய தலைமை அலுவலகம் வந்து மலேசியாவில் இருக்கிறது. மலேசியாவிலே சண்முகம், பாக்கு சண்முகம் என்பவர் தான் அதனுடைய தலைவராக இருக்கிறார். அவர் நான் முதல் தடவையாக நாங்கள் இலங்கைக்கு சென்ற முதல் தடவையாக நான் வந்து இந்த ஆரம்பித்த பொழுது இலங்கையிலே வன்னிப்பகுதியிலே இதை நாங்கள் இதை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு புதுக்குடியிருப்பின்ற இடத்திலே வந்து 2015 தான் முதல் முறையாக இந்த பணியை ஆரம்பித்தோம். அதற்கு பின் படிப்படியாக இந்த பணிக்காக பல தன்னார்வ தொண்டர்கள் இணைந்து கொண்டார்கள். நாங்கள் இதை செய்கிறோம் என்ற அந்த முனைப்போடு எனக்கு கொழும்பு, மலையகம், மன்னார், மட்டக்களப்பு, திருகோணமலை இப்படியான இடங்களிலிருந்து தன்னார்வ தொண்டர்கள் இணைந்து கொண்டு நாங்கள் கொடுக்கிற பணிகளை எந்தவித ஊதியமும் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி செய்து வந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் யாழ்ப்பாணத்திலே எங்களுக்கு ஒன்று அலுவலகம் இருக்கிறது, அதற்கு ஒரு நிர்வாக சபை இருக்கிறது. அதிலே வந்து முன்னாள் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய உத்தியோகத்தர் பீட்டர் என்பவர் வந்து தலைவராகவும் வடமாகாண முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் பிந்தன் கனகரத்தன் அவர்கள் செயலாளராகவும் அது அவரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மேலே நிர்வாக சபை உறுப்பினராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு திட்டமும் வருகிற பொழுது அந்த திட்டத்தை பரிசீலித்து அதற்கு பொருத்தமான விடயங்களை முன்னெடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு அந்த உதவிகள் தேவைப்படுகிறதானா என்பதை கிராம சேவகர் மூலமும் சமுத்தி உத்தியோகத்தர் மூலமும் நாங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த அப்படியான உதவிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம். இப்பொழுது இலங்கை முழுக்கவே நாங்கள் செய்து வருகிறோம், மலையகம் உட்பட இலங்கை முழுவதும். ஆனால் கல்வி பணி வந்து இந்த இப்பொழுது 6வது இந்த கல்வி பணியை ராதாகிருஷ்ணன் அவருடைய அவர் ஆரம்பித்து வைக்கிற அந்த கல்வி பணி தொடர்ச்சியாக 8 8 மாதங்களுக்கு திட்டமிட்டு மாதா மாதம் வந்து அதற்கு ஒரு பெருந்தொகை பணம் தேவைப்படுகிறது. அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறையும் அதற்கான அந்த ஆரம்ப முதலாவது கட்ட பணி நேற்று முடிந்திருக்கிறது. தொடர்ச்சியாக 8 புலம பரிசில் பரீட்சை நடக்கும் வரை 1,500 மாணவர்களை நாங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு குழு அமைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்கள் கிட்டத்தட்ட கடந்த வருடங்களுக்கு நீங்கள் நேரடியாக பார்த்திருந்தீர்கள், 2024 மாணவர்கள் சித்தியடைந்தார்கள் என்று சொல்லி அதிலும் பார்க்க மிக அதிகமான மாணவர்கள் 8 பெற்று கடந்த வருடமும் பாஸ் பண்ணி இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அதிகூடிய மாணவர்களை சித்தியடைய வைக்கிறோம் என்பதிலே இந்த அறக்கட்டளை மூலம் நாங்கள் பயிற்சி கொடுத்து சித்தியடைய வைக்கிறோம் என்பது பெருமைக்குரிய விடயமா இருக்கிறது. கல்வி அமைச்சிலே கூட இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள் என்பது கூட பெருமைக்குரிய விடயமாக நான் அதை கருதுகிறேன்.
0: மேலும் இதை கேட்கும் பொழுது சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. அதாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எங்களை மட்டும் பார்க்காது, சமூகத்தை கண்ணோட்டமும் எங்களுக்கு தேவை. அந்த வகையிலே உங்களுடைய இந்த பாரிய திட்டம் மிக அழகாக தொடர்ச்சியாக வெற்றிகரமாக செல்ல வேண்டும் என்று நான் வாழ்த்திக் கொண்டு, மலேசியாவை பற்றி நீங்கள் சொன்னீர்கள், மலேசியாவிலே பல தங்க பதக்கங்களை எல்லாம் நீங்கள் விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கின்றேன். எதற்காக அங்கு கௌரவிக்கப்பட்டீர்கள் என்று தெளிவாக சொல்லுவீர்களா?
1: கடந்த அக்டோபர் மாதம் 28 ஆம் தேதி அங்கு 2 விழாக்கள் நடந்தன. கிள்ளான் என்கின்ற மலேசியாவிலே கிள்ளான் என்கின்ற இடத்திலே வந்து அந்த விழாக்கள் 2 நாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒன்று பன்னிரு திருமுறைகள் மாநாடும் ஒரு நாள், இரண்டாவது நாள் வந்து சான்றோர் சின்ன விழாவும் கொண்டாடினார்கள். எனக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பே இந்த தங்கப்பதக்கம் நடந்த விழாவிலே எனக்கு அறிவித்திருந்தார்கள். எனக்கு அந்த கொரோனா அந்த காலங்கள் இருந்தபடியே அந்த நேரத்தில் எனக்கு போவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவர்கள் என்னுடைய சமூக பணி, மற்றது என்னுடைய இலக்கிய பணி, எனது வானொலி பணி அத்தனையையும் கணக்கில் எடுத்து அவர்களாகவே என்னை தெரிவு செய்து என்னை அழைத்து எனக்கு கிட்டத்தட்ட 10 நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கினார்கள். எனக்கும் அதில் ஒரு தங்கப்பதக்கம் கடந்த அக்டோபர் மாதம் கிடைத்தது. இப்பொழுது தங்கம் விற்கிற விலையிலே ஒரு தங்கப்பதக்கம் கிடைக்கிறது என்பது, தங்கப்பதக்கம் கிடைத்ததை கண்டு கிடைத்தது என்பதற்கு அப்பால் வந்து அதனுடைய பெறுமதி என்பது இப்பொழுது பெரிய பெறுமதி அல்லவா? அது ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக இருந்தது. அது மட்டுமல்ல, எனக்கு கடந்த ஜூன் மாதம் நாங்கள் உங்களுக்கு அந்த விடயம் தெரியும், நாங்கள் நாம் அதை பற்றி பேசியிருந்தோம் ஏற்கனவே. கடந்த ஜூன் மாதம் லண்டன் பாராளுமன்றத்திலும் எனக்கு ஒரு விருது வழங்கப்பட்டது. அதுவும் இந்த இலக்கிய பணிக்காகவும் எனது வானொலி பணிக்காகவும் நாங்கள் மேற்கொண்டு வருகிற அறக்கட்டளை பணிக்காகவுமே எனக்கு இந்த விருது வழங்கப்பட்டது என்பதை இந்த வேளையில் நான் கண்டிப்பாக கூறியே ஆக வேண்டும்.
0: சந்தோஷமாக இருக்கின்றது. மலேசியா பயணத்தின் பொழுது ஏனைய நாட்டவர்கள் அநேகமானவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள், அதிலையும் நீங்கள் பார்த்து வியந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா?
1: இல்ல, அதாவது வந்து இந்த சாதனை என்று சில விடயங்களை நாங்கள் குறிப்பிட வேண்டும். இப்பொழுது கூட நாங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு வருகிற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறையை தெரிவித்து கொள்வார்கள். அதே போல நான் வந்து இந்த என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பணியை தவிர அதை தொடர்ந்து ஒரு பொழுதுபோக்காக இந்த வானொலி துறையை தெரிவு செய்தேன். வானொலி துறையிலே அதை தெரிவு செய்ததோடு இலக்கிய பணி, சமூக பணி என்கின்ற அந்த விடயங்களையும் சேர்த்துக் கொண்டு என்று ஒரு பேசப்படுகிற ஒரு ஆளாக நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு விடயத்தோடு மற்றவர்களும் இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள், வேறு வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆளுமைகளாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்திலே இலக்கிய தமிழ் இலக்கியத்தோடு அல்லது தமிழ் சமூகத்தோடு ஒன்றித்தவர்களாக அல்லது பெரும் பதவி வகிப்பவர்களாக இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே மலேசியாவிலே இருக்கிற தமிழர்கள் தமிழ் ஆர்வத்தோடு இந்த சாதனை தமிழர்களை இனங்கண்டு அவர்களை அழைத்து கௌரவித்து தங்கப்பதக்கம் வழங்குறது, அது இந்த காலத்திலே தங்கப்பதக்கம் வழங்குறது என்பது பெரிய விடயம். அதை பார்த்துதான் நான் ஆச்சரியப்பட்டேன். என்ன,
0: ஆமாம், அதே நேரம் தங்களுக்குள் இருக்கின்ற இந்த எழுத்து பணி அல்லது எழுத்தின் ஆர்வம் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பித்தது?
1: நான் முதன் முதலாக வந்து எங்களது கிராமத்திலே வந்து சரவணை என்பது ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்திலே முதன் முதலாக 16 வயதிலே முதல் மேடையை நான் ஏறியவன். முதல் அந்த மேடைகளை வந்து நானே ஒரு நாடகத்தை எழுதி அதை தயாரித்து நடிக்க வைத்து அதை டிக்கெட் ஷோவாக அந்த காலங்களிலே அதை ஏற்பாடு செய்து முதன் முதலாக மேடையேறி அந்த மேடையிலே எனது முதல் கன்னி பேச்சு அதில் தான் ஆரம்பித்தது. எனது மூத்த சகோதரர் இன்னாசி முத்து அவருடைய பெயர் புனர்பெயர் வந்து சிந்தன செல்வன், இப்பொழுது அவர் உயிரோடு இல்லை. அவர் ஈழநாடு உதவி ஆசிரியராக அந்த காலத்தில் இருந்தவர். அவர் வந்து என்னுடைய இந்த ஆர்வத்தை பார்த்து கவிதை எழுதுகிற திறன், இந்த நாடகம் கலை சம்பந்தமான இந்த விடயங்களை பார்த்து இந்த விடயங்களை வெளிநாடு பத்திரிகையிலே வந்து பிரசுரிக்கிற பொழுது எனக்கு இன்னும் உற்சாகம் வந்து என்னுடைய பேர் வருகிறது, நான் செய்கிற விடயங்கள் எல்லாம் வந்து பத்திரிகையிலே வருகிறது என்கின்ற அந்த ஆர்வம் தூண்ட தூண்ட தூண்ட அது ஒரு இலக்கியவாதியாகவே மாறுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து நான் கவிஞனாக ஒரு ஒரு பேச்சாளனாக, பெரிய பேச்சாளன்னா பெரிய பெரிய ஒரு பேச்சாளன் இல்ல, அந்த காலத்திலே ஒரு பேச்சாளனாக இருந்தேன் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அதை விட வந்து எனக்கு 1984 அகில இந்திய எழுத்தாளர் சங்கம் எனக்கு தமிழ்நாட்டுக்கு அழைத்து எனக்கு செந்தமிழ் செம்மல் என்கின்ற பட்டத்தை வழங்கினார்கள். எனக்கு அந்த பட்டத்தை வழங்கியவர் வந்து டாக்டர் விக்ரமன், உங்களுக்கு தெரியும், பல பத்து புத்தகங்களை வெளியிட்டவர், சாண்டிலியின் கதை, கடல் பூரா போன்ற பல விதமான புத்தகங்கள் எழுதிய டாக்டர் விக்ரமன் அவர் தான் அந்த காலத்திலே, இந்த 84 காலப்பகுதியிலே அகில இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளராக இருந்தவர். அவருடைய தலைமையிலே எனக்கு அந்த பதக்கம் வழங்கப்பட்டு எனக்கு பட்டம் வழங்கப்பட்டது. இந்த வழியில குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன்.
0: நிச்சயமாக. அதே நேரம் 3வது வருடமாக இந்தியாவிலேயே அயலக தமிழர் மகாநாட்டுக்கும் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று அறிந்தேன். இந்த மகாநாடு பற்றி, இது பற்றி மேலதிகமாக
1: தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் வந்து பதவி கேட்டதற்கு பின்னராக அவர்கள் வந்து அயலக தமிழர்களுக்கான ஒரு துறையை உருவாக்கி அந்த துறையிலே வந்து அதற்காக ஒரு அமைச்சரை நியமித்து பலவிதமான தமிழ் பணிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். வருடா வருடம் 2 தடவைகள் வந்து புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழுகிற தமிழர்கள், அது இளைஞராக இருக்கட்டும், எந்த நாட்டு தமிழராக இருக்கிறார்களோ, அந்த தமிழர்களுடைய 30 வயதுக்குள்ள பிள்ளைகளை அங்கே அழைத்து, அதாவது விமான டிக்கெட் இலவசமாக கொடுத்து 15 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் அவர்களே பொறுப்படுத்தி சுட்டி காட்டி தமிழர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை முறை, கலை, கலாச்சார, பண்பாட்டு வலிமையங்களை தமிழ்நாடு முழுவதும் சுற்றி காட்டி அதை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த வருடமும் செய்து முடித்தார்கள். அது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த அயலக துறையுடைய பொறுப்பிலே நடக்கிறது. விமான டிக்கெட்டிலிருந்து சாப்பாடு, தங்குமிட வசதி, போக்குவரத்து எல்லாமே அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அதே போன்று முதல் தடவையாக கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக முதல் தடவையாக வந்து இந்த அயலக தமிழர்கள் மாநாடு ஒன்றை ஆரம்பித்தார்கள். அதுல வந்து கிட்டத்தட்ட 4000 தமிழர்கள் வெளிநாடுகளில் இருந்து, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற சிங்கப்பூர், ஆசிய நாடுகள் சொல்லி பல நாடுகளில் வாழக்கூடிய இலங்கையர் உட்பட பல தமிழர்கள் அந்த மாநாட்டிலே வந்து கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது, நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. 2 நாட்கள் நடைபெறுகிற அந்த மாநாட்டுக்கு நாங்கள் எங்களது செலவிலே டிக்கெட் போட்டு போக வேண்டும். ஆனால் அந்த மாநாடு நடக்கிற 2 நாட்களுக்கு அவர்கள் 3 நாட்களுக்கு இலவசமாகவே லக்ஸரி ஹோட்டல் தருகிறார்கள். 3 நாட்களும் அவர்களுடைய அவர்களே உணவு அதுக்கான ஏற்பாடு செய்கிறார்கள். மற்றும் அந்த தங்குமடத்தில் இருந்து அந்த மாநாட்டுக்கு 2 நாட்கள் போய் வருவதற்கான போக்குவரத்து எல்லாவற்றையும் செய்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்னென்று சொன்னால், வெளிநாட்டிலே வாழக்கூடிய தமிழர்களை அனைவரையும் இணைத்து, அவர்களை ஒன்றாக இணைத்து, ஒன்றாக சந்திக்க வைத்து ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த காரியம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த வருடமும் 11ஆம் தேதி, 12ஆம் தேதி ஆகிய நாட்களிலே இந்த அயலக தமிழர் மாநாடு சிறப்பாக நடைபெற இருக்கிறது.
0: சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பயணமும் வெற்றிகரமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் வானொலி பயணத்திற்குள் செல்லலாம். வானொலி என்று சொல்லும் பொழுது நாங்கள் இலங்கை வானொலியிலே கேட்ட அந்த ஞாபகங்கள், அதன் உத்வேகம் தான் இன்று வானொலியை நடத்துவதற்கு கூட காரணமாக இருந்திருக்கும். அந்த வகையிலே இலங்கை வானொலி, இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற சீதாராமன் அவர்களை நான் தங்களுடைய நிகழ்ச்சியின் பொழுது சந்தித்தேன். இவ்வாறான நட்புகள் எவ்வாறு ஆரம்பித்தன?
1: உலக தமிழர் பண்பாட்டு இயக்கத்திலே நான் கிட்டத்தட்ட அதனுடைய ஆர்வலராக 80ஆம் ஆண்டில் இருந்தாலும், அதனுடைய செயற்பாட்டாளராக பதவி பெற்றுக்கொண்டது 2010ஆம் ஆண்டு பதவியை பெற்றுக்கொண்டு, 11ஆம் ஆண்டு நான் வந்து ஒரு சர்வதேச மாநாட்டை பிரான்சிலே என்னது தலைமையிலே நடத்தி முடித்த கையோடு, 2014ஆம் ஆண்டு அளவிலே வந்து மலேசியாவிலே நடந்த ஒரு மாநாட்டுக்கு முன்பாக நான் இலங்கைக்கு சென்ற பொழுது இலங்கையில் ஒரு கிளையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயற்பட்ட பொழுது சீதாராமனை வந்து அந்த கிளையிலே நாங்கள் செயலாளராக இணைத்துக் கொண்டோம். 2014 இந்த சம்பவம் நடந்தது. அன்றுதான் எனக்கு அவர் அறிமுகமானார். அங்கே அங்கு பலர் வந்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், முர்ஷிதீன் அவர் வந்திருந்தார். அவர் ஏற்கனவே எனக்கு நண்பர். அவர் தான் எனக்கு சீதாராமன் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அவரோடு ஆமா அதோடு சுபாஷினி நீங்கள் என்னுடைய விழாவிலே பார்த்திருப்பீர்கள். அவரும் ஒரு கல்லூரி பேராசிரியர். அவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பண்பாட்டு இயக்கத்தினுடைய இலங்கை கிளையினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார்கள். அதன் மூலம் கிடைத்த உறவுதான் சீதாராமன் அவர்கள் என்னோடு தொடர்ச்சியாகவே இன்று வரை அவருடைய உறவு நீடிக்கிறது. அண்மையில் கூட நாங்கள் இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாமதத்துக்கு சென்று கடந்த அக்டோபர் மாதம் எனக்கு எல்லாவற்றையும் சுற்றி காட்டி ஒளிபரப்பு முறை, அந்த ஒளிபரப்பு கூடங்கள், கலையரங்கங்கள் எங்கெங்க எல்லாம் என்னென்ன நடந்தது என்கின்ற அந்த விடயங்கள் அவர்கள் அந்த காலத்தில் 100 ஆண்டை நிறைவேற்றிருக்கிற இந்த நேரத்திலே வந்து 100 ஆண்டு அந்த காலத்திலேயே அவர்கள் பாவித்த இயந்திர இப்பொழுது நாங்கள் ஒரு கணினியோடு ஒரு வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறோம். என்ன
0: ஆமா அதாவது சொல்லுங்க
1: அந்த காலத்திலே பாரிய ஹார்ட்வேர் சொல்லக்கூடிய அந்த பொருட்களை வைத்து அவர்கள் பெரிய பெரிய மிக்சர் போர்ட், பெரிய பெரிய இயந்திரங்களை வைத்து அந்த வானொலியை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அவை எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எல்லாமே வந்து கண்காட்சியாக வைத்திருக்கிறார்கள். அதை கூட பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுக்கு நான் நிச்சயமாக நம்ம அவருக்கு நம்ம வர பேர் எனக்கு வரவில்லை. சீதாராமனுக்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் எல்லாம் சுற்றி பார்த்து அங்கேயும் ஒரு நேர்காணலில் நான் கலந்து கொண்டு விட்டு வந்தேன் என்பது மகிழ்ச்சியான ஒரு விடயம்.
0: சந்தோஷமாக இருக்கிறது. இலங்கை வானொலியை பற்றி நாங்கள் கதைக்கும் பொழுது கதைத்துக் கொண்டே இருக்கலாம். அதாவது கடந்த வாரம் என்று நினைக்கின்றேன், நான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் 100 ஆண்டை முன்னிட்டு நான் அங்கிருந்து அறிவிப்பாளர் சிலரோடு நான் நேர்காணல் செய்தேன். அப்பொழுது ஜெயகிருஷ்ணா என்ற அறிவிப்பாளர் எல்லோருக்கும் தெரியும், அறிந்தவர். இந்த அம்டன் கப்பல் அது புத்தளத்திலே வந்து தரை தட்டிவிட்டு அது செயல் இழந்த வரலாற்றை பற்றி சுருக்கமாக சொன்னார். அதிலிருந்து தான் அந்த ஜெர்மன் கப்பல், அதிலிருந்து அவர்கள் வானொலி அந்த இயந்திரத்தை எடுத்து முதல் முதலாக டெஸ்ட் பண்ணின விடயங்களிலாம் எல்லாவற்றையும் சொன்னார். சரி, நாங்கள் இலங்கை வானொலி என்று பேசும் பொழுது உங்களுக்கு பிடித்த அறிவிப்பாளர்கள் யார் என்று கேட்கலாமா?
1: நான் வந்து பலர் வந்து பலருடைய நிகழ்ச்சிகள் விரும்பி கேட்டாலும் எனக்கு மயில்வாகனம் அவர்களுடைய, இப்பொழுது அவருடைய மகன் சர்வானந்தா இருக்கிறார், மயில்வாகனம் அவருடைய செய்தி வாசிக்கின்ற பணி எனக்கு பிடித்திருந்தது. அதே போன்று விமல் சொக்கநாதன், இப்பொழுது அவர் இல்லை, அவருடைய செய்தி வாசிக்கின்ற அந்த பாணி, அதை கூட நான் கொப்பியடித்தவன் கூட சொல்லிக்கொள்ளலாம். அந்த பாணியை தான் நான் இப்பொழுதும் செய்தி வாசிக்கிறேன் கூட சொல்லிக்கொள்ளலாம். அந்த விடயங்கள் தான் என்னை கவர்ந்தது. பாடல்களை தவிர செய்தி நான் விரும்பி கேட்பேன். அந்த செய்தி வாசிக்கின்ற தொனி, செய்தி வாசிக்கின்ற பாணி, அதெல்லாத்தையும் கற்றுக்கொண்டது வந்து மயில்வாகனம் அவர்களிடம் தான். நான் எனக்கு அப்பொழுது நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 18-20 வயது தான் இருக்கலாம் நினைக்கிறேன். அந்த காலத்திலேயே நான் அவருடைய பாணியை நானாகவே செய்தி வாசிப்பேன். வாசல போகும் பொழுது அல்லது எங்க நினைக்கின்ற பொழுது நானே எனக்குள்ளே வாசித்துக் கொள்வேன். ஆனா நாங்கள் இங்க வந்து இப்படி ஒரு வானொலிக்கு உரிமையாளராக ஒரு வானொலியை கிட்டத்தட்ட 30 வருஷம் நடத்துவோம் என்று கற்பனை கூட நான் பண்ணி பார்க்கவில்லை. ஆனால் அத எனக்கு அந்த உள்ளுக்குள் எனக்கு என்னை நானே கற்பனை செய்து, நான் ஒரு செய்தியாளராக கற்பனை செய்து, ஆனால் அது எனது கனவு நனவானது என்பது வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு விடயம். என்ன,
0: எத்தனையாம் ஆண்டு பிரான்சிலே ஐடிஆரை நீங்கள் ஆரம்பித்தீர்கள்?
1: பிரான்சிலே வந்து வானொலி முதன்முதல், ஐரோப்பாவிலே முதன்முதல் ஒலித்த வானொலி என்கின்ற பெருமைக்குரியது வந்து யூனிவர் வானொலி என்கின்ற ஒரு வானொலி. அதை வந்து ஆரம்பித்தவர் ரெயூனியன் நாட்டைச் சேர்ந்த தேவா என்பவர் இப்பொழுதும் இருக்கிறார். அதுதான் முதன்முதலில் ஆரம்பிக்கப்பட்ட வானொலி. 80ஆம் ஆண்டு அந்த வானொலியின் அறிவிப்பாளராக இருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 வருடங்கள் நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்தினோம். அதன் பின்பு அந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், அது பெரும் பொருளாதார செலவு, அது எப்பமூடாக நடந்தது. அந்த இணையதளங்கள் ஒண்ணும் கிடையாத காலம் தான் அந்த காலம். அந்த காலத்துல வந்து அது பெரிய அண்டானா மூலம் வந்து பாரிஸ் முழுவதுமே ஒளிபரப்பானது. அதற்கு பொருட்செலவு தாங்க முடியாத ஒரு காலத்தான் 3 வருடத்துக்கு பின் அதை நிறுத்தி கொண்டோம். அது நிறுத்தி கொண்ட பின் எப்படியாவது ஒரு வானொலியை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம் எனக்குள்ள இருந்தது. நான் பல இடங்களிலே வந்து முயற்சி பண்ணி கொண்டிருந்தேன் ஒரு வானொலியை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில இருந்த பொழுதுதான் 96ஆம் ஆண்டு நமது ஐடிஆருடைய அதிபர் கோணேஷ் அவர்கள் ரேடியோ ஏசியா கனடா என்கின்ற ஒரு வானொலியை ஆரம்பித்த பொழுது என்னை வந்து பிரான்சுக்கு பொறுப்பாக நியமித்த பொழுது நான் ஒரு கலையகத்தை ஆரம்பித்து அன்றிலிருந்து 96ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அதே பெயரோடு சர்வதேச தமிழ் வானொலி என்கின்ற பெயரோடு அந்த வானொலியை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறேன். அதை விட வருடா வருடம் இலங்கையிலே பெரும் விழாக்களை நடத்திய விழா எப்படி இருந்தது நீங்களே பார்த்திருப்பீர்கள். பெரும் விழாக்களை நடத்தி இலங்கையிலே இருக்கிற கலைஞர்களை இனங்கண்டு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் வருடா வருடம் விருது வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். இதிலே எனக்கு கிடைத்த ஒரு மிக பெருமைக்குரிய விடயம் என்னவென்றால், எமது சர்வதேச தமிழ் வானொலியினுடைய விழாவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் 25 கலைஞர்களை தங்களுடைய செலவிலே யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். நானே அப்பொழுதுதான்
0: அதைத்தான் கேட்க வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். அதிலே அந்த குதிரை ஆட்டம், பொய்க்கால் குதிரை, அது மறக்கவே முடியாது. அதிலே ஒரு சர்ப்ரைஸ் கூட எனக்கு பிறகு இருந்தது. சொல்லுங்கள், அவர்கள் தொடர்ந்து சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் பிறகு.
1: இல்ல, நீங்க அவர்களோட கூட ஒரு நாளைக்கு அவர்கள் இப்பொழுதும் தொடர்பு இருக்கிறார்கள் என்று கூட பேசினார்கள் என்னோடு. அவர்களை கூட நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது இணைத்து அவர்கள் கூட நேர்காணல் பண்ண வேண்டும். அவர்களை முதன் முதலாக யாழ்ப்பாண கலைத்து அப்படியான ஒரு பெரும் ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எமது சர்வதேச தமிழ் வானொலி கிடைத்த அங்கீகாரம் என்று அதை கூறிக்கொள்ள வேண்டும். எத்தனையோ வானொலிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, உளவு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட எமது வானொலிக்காக தமிழ்நாடு அரசாங்கமே 25 கலைஞர்களை தங்களது 25 கலைஞர்களுக்கும் டிக்கெட் என்ன கணக்கு பாருங்க, எத்தனை லட்சம் வந்திருக்கு கணக்கு பாருங்க. அதை விட அவ்வளவு பொருட்களையும் கொண்டு வந்தார்கள். பொய்க்கால் குதிரையிலிருந்து அவருடைய தேவையான கொண்டு வந்திருந்தார்கள். மிகச்சிறப்பாக இருந்தது. அது ஒரு அது கூட ஒரு வரலாற்றிலே, வாங்கலி வரலாற்றிலே எனக்கு கிடைத்த ஒரு பொன்னான தருணம் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். வருடா வருடம் அதை கூட நாங்கள் சிறப்பாக செய்வதோடு இந்த புலமை பரிசில் சித்தி அடைகிற பிள்ளைகளுக்கும் எங்களால் முடிந்த அளவு பொருளாதார உதவி மற்றது அவர்களுக்கு தொடர்ந்து படிப்பதற்கான உதவிகளை வந்து குறிப்பிட்ட அதாவது வட்டுப்புள்ளிகளுக்குமே பெறுகிற மாணவர்களை அழைத்து கௌரவித்து அவர்களுக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம்.
0: அதிலே அந்த நிகழ்ச்சி பொய்க்கால் குதிரையிலே ஆடிய அந்த சோடிகள் இருவரும், அதிலே பெண்மணி என்னோடு ஆடைகளை மாற்றிவிட்டு ஓடி வந்து அவர் சொன்னார், எனக்கு சலாம் சொன்னார். அதிர்ந்து போய்விட்டு சலாம் சொல்லிவிட்டு நாங்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்தி, நான் நினைக்கின்றேன் சில வருடங்களுக்கு கடந்த வருடம் நான் அவரோடு தொடர்பினை ஏற்படுத்தி கதைத்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னது, நாங்கள் இங்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் வருவதற்கு ஆசையாக இருக்கின்றோம், ஆனால் சந்தர்ப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவர் ஆதங்கப்பட்டார். சந்தோஷமாக இருக்கிறது, அவ்வாறான கலைகளை அவர்கள் அழிந்து விடாமல் அந்த கலைஞர்களை அவர்கள் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு அவர்கள் அனுப்பி வைத்தது, நாங்கள் இந்த இடத்திலே அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்ல வேண்டும். அடுத்த நாள் வருடம் கடந்த வருடம் நான் அவரோடு தொடர்பினை ஏற்படுத்தி கதைத்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னது, நாங்கள் இங்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் வருவதற்கு ஆசையாக இருக்கின்றோம், ஆனால் சந்தர்ப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவர் ஆதங்கப்பட்டார். சந்தோஷமாக இருக்கிறது, அவ்வாறான கலைகளை அவர்கள் அழிந்து விடாமல் அந்த கலைஞர்களை அவர்

0: ஜோடியோடு நீங்கள் இத்தனையாம் ஆண்டு இணைந்தீர்கள்?
1: நான் நினைக்கிறேன் வந்து கிட்டத்தட்ட 2020 ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நினைக்கின்றேன். 2006 வருடங்கள் இந்த அறக்கட்டளை பணியில நான் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த கணக்கின்படி பார்க்கிற பொழுது இப்பொழுது 6வது வருடம் நாங்கள் யுகம் பாணியோடு இணைந்திருக்கிறோம். எங்களை இந்த யுகம் பாணியோடு இணைத்தவர் வந்து உங்களுக்கு தெரியும், மந்திரிகள் இருக்கக்கூடிய சந்திர அவர்கள் தான் என்னை கணபதி ரவீந்திரன் அவர்களோடு இணைத்து இந்த நிகழ்ச்சிகளை செய்வதற்கான ஏற்பாட்டை செய்து தந்திருந்தார். நான் மிகவும் பெருமைப்படுகிற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த வானிலோடு இணைந்ததனால்தான், யுகம் பாங்கிலே இணைந்ததனால்தான் நான் வந்து என்னுடைய இந்த அறக்கட்டளை பணியிலே இன்று வரை நாங்கள் சிறப்பாக பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு நேற்று கூட எனக்கு 2 லட்சம் ரூபாய், 2 லட்சத்துக்கும் அதிகமான நிதி வந்தது. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அந்த நிதியை பெற்று அனுப்பியிருந்தார். நாங்கள் மலையகத்திலே நோரெலியாவிலும் இரத்தினபுரி மாவட்டத்திலும் நாங்கள் உலருணவுகளை வழங்கியிருந்தோம். கடந்த வாரம் வந்து தலவா கொல்லையிலே ஒரு பாடசாலை மண்ணோடு புதைந்து போய்விட்டது. அந்த பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் இல்லை, புத்தகங்கள் எதுவுமே இல்லை என்று சொன்ன பொழுது கடந்த வாரம் அதையும் வாங்கி கொடுத்திருந்தோம். இதெல்லாம் என கிடைத்தது வந்து யுகம் பாங்குலியினுடைய அந்த தொடர்பு கிடைத்தபின் யுகம்பானதியினுடைய அன்பு உறவுகள், அதாவது வந்து குறிப்பாக திரும்பவும் சொல்லிக் கொள்கிறேன், ராதாகிருஷ்ணன் அவர்கள் யுகம்பானதி மூலம் எனக்கு கிடைத்தது ஒரு தமிழ் மக்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமானது தான் கூறிக்கொள்ள வேண்டும். அதற்காக நான் வந்து இந்த உலகிலே எங்களது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கலைவேந்தன் கணபதி ரவீந்திரன் அவர்களுக்கும் சகோதரி ரூபி அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இன்னொரு விடயத்தையும் கூறிக்கொள்ள வேண்டும், பெயர் சொல்லி சொல்ல வேண்டும். எங்களது செல்வராணி அம்மா உங்களுக்கு தெரியும், நமது நேயர். அதே போன்று பிரேமா ரவீந்திரன், சித்தர், இப்படி பலர் பெயரை சொல்லும் பொழுது பல பேருடைய பெயரை விட்டுருவோம். இருந்தாலும் குறிப்பாக இதில் சொல்லக்கூடிய ஒரு 4-5 பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிதி பங்களிப்பு என்பது தொடர்ச்சியாகவே அறக்கட்டளைக்கு வந்து கொண்டிருக்கிறது. செல்வராணி அம்மா அவர்கள் தொடர்ச்சியாகவே மாணவர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் உடனடியாகவே பணத்தை அனுப்பி அதை இன்று வரை தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருக்கின்றார் என்பது பெருமைக்குரிய ஒரு விடயம். அவரின் மூலம் பல பாடசாலை மாணவர்களுக்கு சப்பாத்திலிருந்து காலுக்கு போடுற காலணியில் இருந்து புத்தக பயிலிருந்து புத்தகங்கள் வரை தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அதை விட நாங்கள் இந்த தொடர்ச்சியாக செய்து வருகிற இந்த புலவை பரிசு பரீட்சைக்கான 1500 மாணவர்களுக்கான 1 மாத கட்டணத்தையும் அந்த அம்மா அவர்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து செலுத்திக் கொண்டு வருகிறார்.
0: சந்தோஷமாக இருக்கிறது. எல்லோருக்கும் மீண்டும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய வானொலி பயணம் 30 வருட காலமாக இருக்கிறது, அதிலே யுகம் வானொலியோடு 6 வருடங்கள் நீங்கள் பயணித்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நான் இறுதியாக கேட்கும் கேள்வி, ஐடிஆர் பிரான்ஸோடு எங்களுடைய நேயர்கள் மிகவும் அன்பானவர்கள் என்பதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வருடத்திலே உங்களுடைய வானொலி சேவை எப்பொழுது மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அனைவர் சார்பாக நான் கேட்கின்றேன்.
1: உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு, ஒரு ஈடு செய்ய முடியாத அல்லது அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரம் அண்மையில் இடம்பெற்றது. அதன் காரணமாக நாங்கள் அந்த இதிலிருந்து இன்னும் மீளவில்லை என்றுதான் கூறிக்கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் தொடர்ச்சியாக பங்கெடுத்து பொறுப்போடு செய்து வந்து கொண்டிருந்த தம்பிநாதன் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்தது வந்து ஒரு பெரிய ஒரு பேரிழப்பு. அந்த தாக்கத்திலிருந்து நாங்கள் இன்னும் வெளியே வந்து அந்த நிகழ்ச்சியை மக்களோடு நேயர்களோடு மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் இன்னும் உருவாகி கொள்ளவில்லை. மிக விரைவில் எப்படியாவது தை மாதத்திலே பொங்கல் தாண்டி வருகிற 2 நாட்களுக்குள்ள நிச்சயமாக மீண்டும் எமது வானொலி 2030வது வருடத்திலே வந்திருக்கிறோம். அதை அப்படியே விட்டுவிடாமல் இந்த 30வது வருடத்தையும் நிறைவு செய்து மீண்டும் யாழ்ப்பாணத்திலே 30வது வருட விழாவையும் கொண்டு அந்த எண்ணத்தோடு இருக்கிறேன். மிக விரைவிலே வானொலி மீண்டும் பழையபடி புதிய நிகழ்ச்சிகளோடு புதிய அறிவிப்பாளர்களோடு இடம்பெறும் என்பதை இந்த விளைவில் நமது நேயர்களுக்கு கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மும்தாஸ்.
0: நிச்சயமாக இந்த செய்தி எனக்கும் சரி, அதே நேரம் எங்களுடைய வானொலி நேயர்களுக்கும் சந்தோஷமான இந்த வருடத்திலே பெரும் சந்தோஷமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் உங்களுடைய

0: தன்னுடைய சேவையே ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அதை கேட்க நாம் அனைவருமே ஆவலாக இருக்கின்றோம் என்றும் சொல்லிக்கொண்டு இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் எங்கள் வானொலிக்கு?
1: நான் வந்து சொல்லியிருக்கிற முறைப்படி என்னவென்று சொன்னால், அதாவது வந்து வேத நூல்கள் எல்லாமே சொல்வது என்னவென்றால், தானம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். எங்கள் மூலம் தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. யாரோ ஒருவர் மூலம் தாயகத்தில் இருக்கிற ஒருவருக்கு யாராவது முடிந்ததை செய்யுங்கள். அது 5 ரூபாவாக இருக்கட்டும், அல்லது 50 ரூபாவாக இருக்கட்டும், அல்லது ஒரு நேர உணவாக இருக்கட்டும், அதை செய்யுங்கள் என்றுதான் நான் பணிவாக எல்லோருடனே கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் மூலம்தான் செய்ய மாட்டோம் என்பதில்லை. யாரோ உங்களை உறவினர் மூலமோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமோ தாயகத்திலே பலர் ஒரு நேர சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன்படியா வந்து அதை முடிந்த கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் உங்களால் முடிந்ததை வந்து இந்த வெள்ளத்திலே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பிடம் இல்லாமல் இருக்கிறார்கள், மாணவர்கள் புத்தகம் கோப்பி இல்லாமல் இருக்கிறார்கள், துணி இல்லாமல் இருக்கிறார்கள், இப்படியாக பலவித துன்பத்தோடு இலங்கை முழுவதுமே இருக்கிறார்கள். அதன்படியால் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை எங்கள் அறக்கட்டல் மூலமோ அல்லது உங்களுக்கு தெரிந்த யார் மூலமாவது செய்யுங்கள் என்று பணிவாக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் வந்தால்.
0: நன்றி அண்ணா. நேர்கள் இதை உள்வாங்கி இருப்பார்கள். உங்கள் வானொலி சேவையானது சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் அது ஆரம்பிக்க வேண்டும். அதே நேரம் உங்களுடைய சகோதரருடைய நாதன் அவர்கள் எங்களோடு மிகவும் நட்பாக இருந்தவர். அவருடைய இழப்பு எல்லோருக்குமே பெரும் இழப்பு தான். அதே நேரம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அதே போல் அவர்களுடைய குடும்பத்திற்கு ரெமிலா மற்றும் பிள்ளைகளுக்கு இறைவன் துணையாக இருக்கட்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு நன்றி. மற்றும் ஒரு பொழுதிலையும் மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி. நன்றி அண்ணா.
1: நன்றி மும்தாஜ். வந்து உண்மையிலேயே ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள வேண்டும். நீங்கள் எங்களது விழாவிலே கலந்து கொள்வதற்கு தற்செயலாக இருந்தாலும் கூட அந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தது எனக்கு மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏனென்றால் நாம் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக தொடர்பில் இருக்கிறோம். அப்படித்தான் ஆகவே நீங்கள் வந்தது மிக பெருமைக்குரிய விடயம். அதோடு அந்த விடயத்தையும் கூறிக்கொண்டு இந்த என்னை வந்து லண்டனிலே நான் பாராளுமன்றத்திலே விருது பெற்று கேள்விப்பட்ட உடனே என்னை வாங்கலிக்கு வருமாறு கேட்டிருந்தீர்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் பாருங்கள், 4 மாதங்களும் 5 வாரங்கள் தாண்டி புது வருடம் பிறந்த இந்த சூழ்நிலையிலே என்னை அழைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மிகச் சிறப்பாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறீர்கள். அண்மையிலே உங்களது வெள்ளிக்கிழமை கண்டா நான் வந்து வானொலிக்கு முன்பு நேரம் பார்க்காமல் உட்கார்ந்து விடுவேன் உங்களது நிகழ்ச்சியிலே கேட்பதற்காக. அண்மையில கூட வானொலியுடைய பழம்பெரும் அறிவிப்பாளர்களை அழைத்து அவர்களுடைய செவ்வியை வானொலிக்கு எடுத்து வந்தீர்கள். உங்களது நிகழ்ச்சி மிகச் சிறப்பானது, அதை விட இஸ்லாமிய நிகழ்ச்சி மிகச் சிறப்பானது. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்து எனது விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை தந்ததற்கு உங்களுக்கும் எங்களது அன்புக்கு பாசத்துக்குரிய கலைவேந்தன் கணபதி ரவீந்திரன் அவர்கள் மற்றும் ரூபி யோகதாசன் மற்றும் அறிவிப்பாளர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி குறிப்பாக நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அன்புக்குரிய சகோதரி.
0: நன்றி அண்ணா. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: இதுவரையும் நீங்கள் கேட்டது சிறப்பு விருந்தினர். சிறப்பு விருந்தினர் பக்கத்திலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்தவர் ஐடிஆர் பிரான்சின் அதிபர் திரு விசு செல்வராசா அண்ணா. அடுத்து இணைந்திருக்கும் ஒரு நேயரை சந்திக்கின்றேன். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கிறீர்கள். கமலாம்பிகை சுந்தரலிங்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கிறேன் அம்மா, நலமா இருக்கிறேன். உங்களோட நேர்காணல எங்களுடைய அதிபர் ஐடிஆர் வானொலி அதிபர் செல்வராசா அவருடைய நேர்காணல கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்கள் கூப்பிட்டு கழிச்ச சென்ற வாரமும் எத்தனையோ பேரை கொண்டு வந்த
0: நீங்களே கடந்த வாரம் மயில் வாகனம் சர்வானந்தம் கே ஜே கிருஷ்ணா அவர்கள் 4 அறிவிப்பாளர்கள் கலந்து சிறப்பித்தார்கள். மனோகரி சதாசிவம் அவர்கள், அஷ்ரப் ஷிஹாப்தீன்,
2: 4-5 பேரை கொண்டு வந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களுக்கு சரியான ஒரு வானொலியில நல்லொரு பற்றும் பாசமும் அத ஆர்வமும் கூட இருக்குது. வானொலி முறைகளையும் மற்றவைக்கு விளங்கப்படுத்துற மாதிரி இப்ப எங்கட ஐடிஆர் வானொலி அதிபர் திரு செல்வராஜ் அவரை எடுத்து போட்டி கண்டு கொண்டிருந்தீர்கள். உண்மையில கேட்டு கொண்டிருந்த எல்லாத்தையும் அவரும் இந்த 30வது வருடத்தை கொண்டாடவும் வந்து கொஞ்ச நாள உண்மையில நாதன்ற இழப்பு பெரிய இழப்பம்மா. நிலவாவியலுக்கு எடுக்கே இல்லை. அப்படி ஒரு மறைவு நாதனை மறக்க முடியாதம்மா. எனக்கு ஞாபகம் இல்லை, இப்பதான் ஒரு 6 வருஷம்
0: பண்றேன்.
2: எங்களுக்கு கன வருஷம் போனா போய் நடந்த போல கிடந்ததம்மா அந்த வானொலியில போய்.
0: அப்படியா?
2: எங்களுக்கு யுவமானொலி அதிபர்ட்ட இதாலதான் அங்க போறன்னு போன நாங்கள
0: என்ன
2: காலையில எங்களுக்கு துவாரம் படிக்க தருவார்கள். நல்ல ஒரு ஆசையம்மா.
0: அவர்களோடு பழகியது, அதாவது நான் நேரில் சந்தித்தது இல்லை, ஆனால் 2008ஆம் ஆண்டு நான் என்னுடைய வானொலி பயணம் ஆரம்பித்தது ஐடிஆர் மாண்ட்ரியல்ல நான் இருந்த பொழுது. அப்பொழுது நான் விசு செல்வராசா அண்ணாவை நான் டொராண்டோவிலே திருமண வைபவத்தில் தான், கோனேஸ் அண்ணா அவர்களுடைய மகளுடைய திருமணத்தில் தான் சந்தித்தேன். அதற்கு பிறகு கடந்த வருடத்திற்கு முதல் வருடம் 2024ஆம் ஆண்டு நான் இலங்கைக்கு பயணம் வைத்ததை அறிந்து கொண்டு அவர் தொடர்பினை ஏற்படுத்தி விசு செல்வராசா அண்ணா சொன்னார், நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு வர வேண்டும் என்று. நான் அது நடக்குமா தெரியாது என்று நான் அதை 100% நான் சொல்லவில்லை, வர முடியுமா என்று. ஆனால் என்னுடைய உறவுக்காரர்கள் இதன் என்னுடைய மதினிமார்கள் எல்லாம் கட்டாயம் நீங்கள் சென்று வர வேண்டும், இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படியெல்லாம் சொல்லி. ஏனென்றால் அந்த இடத்திலே எனக்கு அந்த ஊரிலே எனக்கு சொந்தங்கள் இல்லை. அதற்கு பிறகு விசு செல்வராசா அண்ணா அவர்கள் தான் ஒரு ஹோட்டலையும் எனக்கு தந்தார்கள், அதன் பேரை தந்து நானும் என் கணவரும் அங்கு சென்று அருமையான அழகான நிகழ்ச்சியை நேரலையிலே நாங்கள் பார்த்தோம். சந்தோஷமாக இருந்தது. அதிலே நான் விழாவிலே நான் ஒரு சொற்பொழிவை ஆற்றினேன். அங்கே நிறைந்திருந்த மக்கள் அனைவருமே வந்து என்னோடு கதைத்தது, அந்த கலை நிகழ்ச்சிகளை கண்டது, இதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது, வியப்பாகவும் இருந்தது. என்னையும் அவர்கள் நிறைய பேர் வந்திருந்தார்கள், பெரிய கலைஞர்கள் அவர்கள் எல்லோரும். அவர்களுடைய படத்திற்கு என்னையும் அந்த படங்களெல்லாம் பெரிதாக போட்டு அந்த ஹோட்டல் வாயிலுக்கு முன்னால் சிறப்பாக ஒரு அழகான ஒரு வரவேற்பு முறையெல்லாம் நடந்தது, என்னால் மறக்கவே முடியாது. சந்தோஷமாக இருக்கின்றது. உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
2: உங்களுக்கும் தானம்மா. நான் இன்றைக்கே அதுக்காக தான் பாத்தீங்களேன், நல்ல காலம் நான் வானொலி போட்டது இங்க வருவியல் இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்க வேணும்ட்டு வந்து வானொலிய போட்டேன். சாமி கும்பிடுவோம் வந்துட்டு விளக்கேத்துவோம் வந்துட்டு ஓடி வந்து முகங்கழுவிட்டு வானொலிய போட்டேன். இன்றைக்கு முன்காட்சி வருவா அவருக்கு நாங்க வாழ்த்து சொல்ல வேணும் ரெண்டு சொல்லி போட்டு வேடு போடை வேட்ட போட்டி காண்ட கேட்டுக்கொண்டு செய்தி விழுந்தது. நான் பேசாம வச்சுட்டு ஓடி வந்து முகங்கழுவிட்டு ஓடி வந்து வானொலிய போட்டேன். செய்தி முடிஞ்சிருக்கும் என்ன நடக்குது பாப்போம் பண்ணிட்டு இருக்கா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு ஜாமிய கும்பிடுவோம் பண்ணிட்டு அப்ப போட அவற்ற பிற இது நடக்குது. உண்மை இல்லையம்மா, எங்களுக்கு என்னால மறக்க முடியுது இல்லையம்மா.
0: நான்
2: கிறிஸ்துமஸ் வருஷம் வந்தா நல்லா கிறிஸ்துமஸ் பாடல்கள் எல்லாம் படிச்சு இயேசுவின்ற பாடல் எல்லாம் படிச்சு
0: அதுவும் கலகலப்பாக இருக்கும், வானொலி கலகலப்பாக இருக்கும். இருவருமே சேர்ந்து
2: பிறகு மட்டும் கிறிஸ்தவ பாடல்கள் தான் நாங்க படிக்கிறது முழுக்க. நான் கடைசியா மங்கள பாடல் எல்லாம் படிப்பேன். என்ன மங்களம் அண்டு இந்த முறை நான் படிக்கவே போவதில்லை.
0: கவலைப்பட வேண்டாம், அவருடைய ஆத்மா சாந்திக்காக பிரார்த்திப்போம். நன்றி.
2: நான் அவைக்கும் ஒருத்தருக்கும் எடுக்கலாம் கவலையை நான்
0: கூட்டுறதா
2: உண்மையிலேயம்மா. அங்க எங்களுக்கு எப்படி என்ன கூட பிறந்தவருக்கு எப்படி இருக்கும்.
0: நிச்சயமாக. ஆமா, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம்.
2: அவைக்கு ஆத்மா அவைக்கும் எடுத்த நான் இப்ப அவன் இப்ப என்னன்னு தெரியல. நானும் எடுக்கல இப்ப ரெண்டு இந்த கிழமை இப்ப புறகெடுப்ப மன்னிட்டு இருக்க இன்றைக்கு வந்து இந்த கதையெல்லாம் சொல்ல. உண்மையில நாதனை என்னால மறக்க முடியாம
0: எல்லோராலும் மறக்க முடியாது. நன்றி.
2: புத்தாண்டு வாழ்த்துக்கள். அவர்களுக்கும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாதன்றி ஆத்மா சாந்தி அடைய நான் உண்மையில நடுக வேண்டது. நாங்கள் நடுக கவலைப்பட்டும்
0: கவலைப்படாதீங்க, அவர்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். ஆத்மா சாந்திக்காக நன்றி.
2: என்ன செய்யறோம் எல்லாரும், எல்லாரும் ஒரே மாதிரியான புறவியல் இல்ல சாரியம்மா. எல்லாருக்கும் வேண்டும்.
0: நன்றி அம்மா.
2: நன்றி அம்மா. அவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள்.
0: நன்றி
2: அவர்களுக்கும்.
0: நன்றி. கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன்.
2: யுகமாலி அதுவரைக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.
0: நன்றி.
2: நன்றி. வணக்கம் அம்மா.
3: வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. இன்றைய நிகழ்ச்சியல் வரிசையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானலை வருவது உங்கள் உள்ளம் கவர்ந்த இசைக்கோளங்கள். இன்றைய இசைக்கோளங்களுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்புக்குரிய பானு. மீண்டும் ஒரு இசைக்கோளங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி நேயர்களே, நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்வோம். இன்றைய இசைக்கோளங்களை ஆரம்பிக்க நான் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் நீர்க்குமிழி திரையிலிருந்து பழம்பெரும் கவிஞர் சுரதாவின் கவிவரியில் சீர்காழி கோவிந்த ராஜனின் குரலில் வரும் பாடல் ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா, முதலில் நமக்கு எல்லாம் தொட்டிலடா, கண் மூடினால் கால் இல்லா கட்டிலடா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் ராமதுரையிலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் கண்ணதாசன் கவிவரியில் வரும் பாடல் இது. நிலவே என்னிடம் இறங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் படிக்காத மேதை திரையிலிருந்து மகாகவி பாரதியாரின் கவிவரியில் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் பாடல் இது. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் கர்ணன் திரையிலிருந்து சீர்காழியின் குரலில் வரும் பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.

நீங்கள் இசைக்கோலங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இசைக்கோலங்களில் பழைய தத்துவ பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் துலாவரம் திரையிலிருந்து டிஎம்எஸ் சுசிலா தரும் பாடல் இது. பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே, பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே.

0: அடுத்து நான் நிகழ்ச்சிக்காக தரும் பாடல்.
1: 1956 வெளிவந்த ரம்மையின் காதல் திரையிலிருந்து மருத காசியின் கவிவரியில் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் ஒரு அற்புதமான பாடல் இது. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில்

அடுத்தவரின் பாடல் ஆலயமணி திரையிலிருந்து. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. டிஎம்எஸ்இன் குரலில் வருகிறது.

நிகழ்ச்சிக்காக நான் தரும் பாடல். தடுக்காதே என்னை தடுக்காதே, தலுக்கு மினுக்கி என் மனசை கெடுக்காதே. சந்திரபாபு குரலில் வரும் பாடல் இது.

பத்து சோத்துல உடம்ப வளர்த்துட்டேன், நீட்ட இருப்பத மறந்து இருந்துட்டேன், தேசம் கலைச்சிட்டு விஷயம் புரிஞ்சுட்டேன், தீர தீர கூறனாக.

இசைக்கோலங்களில் அடுத்து வரும் பாடல். கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே, இன்பக் காவிய கலையே ஓவியமே.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தரும் இன்னும் ஒரு அற்புதமான பாடல் இது. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர்

பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே, பெருமையுடன் வருக உன் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை பெறுக. டிஎம்எஸ்இன் குரலில் நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து வரும் பாடல் இது. பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே, பெருமையுடன் வருக உன் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். தாய்மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன்.

ஓடி வந்து நிற்பதற்கு உன்னை போல் கால்கள் இல்லை, ஓய்ந்திருந்து கேட்பதற்கு நீதிக்கோ நேரம் இல்லை, பார்த்தனிலே சொல்வதற்கு பரமனுக்கு உருவம் இல்லை, பழி சுமந்து செல்வதின்றி இவனுக்கோ பாதை இல்லை. கவிஞர் பாரதியின் கவிவரியில் விஸ்வநாதனின் இசையில் டிஎம்எஸ் தரும் பாடல் இது.

0: வணக்கம் அன்பான உறவுகளே, மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், யுகம் வானொலி கனடா, ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியில் வரிசையில் காற்றலையில் வருகின்றது காலை வேளையில் கானம் பாடி ஒரு வரியில் பாடல்கள். அற்புதமான காலை பொழுதை இதமாக்கும் விதமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களை எல்லாம் சந்தோஷத்தின் விளிம்பிக்கை கொண்டு செல்ல வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்து பாடல்களை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களாக காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது.
1: சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அத சிக்கு எல்லாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

இதமான காலை பொழுதை இதமான பாடல்களுடன் காற்றலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், ஒரு வரியில் இரு பாடல்களை நிகழ்ச்சியை உங்களுக்காக ஐடிஆரில் லண்டன் கலையகத்திலிருந்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண். ஒரு பாடலுடன், ஒரு பாடல் சம்பந்தப்பட்டு அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காற்றலையின் ஊடாக உங்கள் மனதையெல்லாம் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த காலை வேளையில் ஒரு வரியில் இரு பாடல்கள். இன்று ஒலித்த பாடல்களின் ஊடாக என்ன கவிதை வரப்போகின்றது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிடங்களுக்கு பின்பு

நிறமம் காற்றலையில் ஒலித்தோய்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், அட்டகாசமான பாடல் தெரிவுகளுடன் காலை வேளை அலங்கரித்து சென்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் இன்று ஒலித்த பாடல் தெரிவுகளுடன் ஊடாக என்ன கவிதை வந்திருக்கின்றது என்பதை பார்ப்போம். பூக்குணாங்குருவி இரண்டு துளியில் ஆடும்போது தூளியிலே ஆட வந்த வானத்து விண்விளக்கே என்ற தாலாட்டு பாடலும் ஒலித்தது. முத்துமணி முத்துமணி சின்னஞ்சிறு கண்மணி என்று யாரோ விற்று கொண்டிருந்த போது திரும்பி பார்த்தான். அது ஒரு ஓலைக்குடிசையில் என்று உணர்ந்தேன். மீண்டும் ஒரு பாடல், சத்தம் அதுவும் ஓலைக்குடிசையில் தான். ஓலைக்குடிசையில் ஒட்டகம் வந்திருச்சா என்ற பாடல், யாரோ டான்ஸ் மாடிக்கொண்டிருந்தார்கள். அதையும் திரும்பி பார்த்த போது ஒருவன் தன் மனைவியை பார்த்து, என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்று பாடல் ஊடாகவே பொருட்களை வாங்கி கொடுக்க முயற்சிக்கின்றான். மனைவியோ கருப்புசாமி கோயில் திருவிழாவுக்கு மதுரைக்கு போக வேண்டும் என்று கூறினாள். அத்தமக உன்னை நினைச்சு அழகு கவிதை வடித்தேன் என்று வழிய மனைவியோ கவிதை வேண்டாம், மாமா மக உன்னை நினைச்சு மல்லியை மொட்டு தலையில் வைத்தேன், அத்தான் உன்னை பார்த்தபோது அத்தனையும் மலர்ந்துருச்சு என்று கூறினாள். மல்லிகை முல்லை பூப்பந்தல் என்ற பாடல் கேட்டு திருமண நிகழ்வில் நடந்த அந்த நாள் காலத்துக்கே சென்று விட்டார்கள். சிரித்த முகத்துடன் வெட்கப்பட்டு கொண்டனர் பாடலை கேட்டு. மானே மனசு மடிச்சு நீத்தன் உன் இடுப்பில் சொருகிறாய் என்று கூறியவுடன் மாமனுக்கு ஏங்கி மனம் மத்தளம் கொட்டுதடி என்று ஐடிஆர் லண்டன் கலையத்திலிருந்து ஒருவரி இரு பாடல்களும் ஒழித்துக் கொண்டிருந்தது. மகராஜனோடு ராணி வந்து சேர்ந்தவுடன் நிறைவாக நிகழ்ச்சியும் நிறைவு பெற்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களையெல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் அன்பான உறவுகளே. தொடர்ந்தும் வானொலியுடன் இணைந்திருங்கள், நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வர காத்திருக்கின்றது.

நேயர்கள், யுகம் வானொலி மற்றும் ஐடியா பிரான்ஸோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 6:25. காற்றலையில் உங்கள் அன்பின் மும்தாஜ் கலீல். முதற்கம் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிறந்திருக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவர் வாழ்விலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிறைந்த ஆண்டாக அமைய வாழ்த்துக்களையும் இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்துகின்றேன். தொடரும் நிகழ்ச்சி விருந்தினர் பக்கம். விருந்தினர் பக்கத்திலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார் ஐடிஆர் பிரான்சின் அதிபர் திரு விசு செல்வராசா அண்ணா அவர்கள். அதைத் தொடர்ந்து போட்டி நிகழ்ச்சி இடம்பெறும். போட்டி நிகழ்ச்சி இன்று 7:45 வரை மட்டுமே இடம்பெறும். அதைத் தொடர்ந்து ஒரு சில விளம்பரங்களைத் தொடர்ந்து முஸ்லிம் நிகழ்ச்சி வளர்ப்புரை இடம்பெறுகிறது. அதிலே சிறப்பு விருந்தினர்கள் 2 கலைஞர்கள் கலந்து அவர்கள் கலந்துரையாட இருக்கின்றார்கள். ஏனென்றால் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் 100 நிறைவை முன்னிட்டு முஸ்லிம் சேவை பிரிவிலிருந்து அந்த 2 கலைஞர்களும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன முஸ்லிம் சேவை அதிலே ஒலிபரப்பான பாரம்பரியம் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த எழுத்தாளர் நாடக தயாரிப்பாளர் அஷ்ரப் கான் அவர்களுடைய சிறப்பு பேட்டி ஒலிபரப்பாக இருக்கிறது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே மிகவும் ஜனரஞ்சகமாக சுமார் 7 ஒலிபரப்பான பாரம்பரியம் நிகழ்ச்சி வானொலி கலைஞர்கள் அறிவிப்பாளர்கள் இப்படி வானொலிக்கு இலங்கை வானொலிக்கு பங்களிப்பு செய்த முஸ்லிம் சேவை கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் என்று முழுமையாக அந்த நிகழ்ச்சி இடம்பெற்று வெற்றிகரமாக அமைந்த ஒரு நிகழ்ச்சி. அதிலே எழுத்தாளர் நாடக தயாரிப்பாளர் அஷ்ரப் கான் அவர்கள் கலந்து சிறப்பித்து கொடுத்த ஒரு பேட்டியை நாங்கள் ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தோத்து வழங்குவர் நள்ளிரவு 12 வரையும் அதிபர் கணபதி ரவீந்திரன் அண்ணா அவர்கள், சகோதர அறிவிப்பாளர் மதியழகன் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் இன்று ஒளிபரப்ப மாட்டாது. நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பு காலநிலையை சொல்லிவிடுகின்றேன். தற்பொழுது 0 கீழே 6 செல்சியஸாக இருக்கிறது. உணரும் நிலை 0 கீழே 7 செல்சியஸாக இருக்கிறது. நாளைய பொழுது பனித்தூறலுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. 0 கீழே 3 செல்சியஸாக இருந்தாலும் உணரும் நிலை 0 கீழே 6 செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பனிக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதே போல் தான் திங்கட்கிழமையும் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவு. ஆகவே வெளியே செல்பவர்கள் மிகவும் அவதானமாக செல்லுமாறு உங்களை அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து சிறப்பு சந்திப்பு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. எங்களுடைய அபிமான அறிவிப்பாளர் அதிபர் ஐடிஆர் பிரான்ஸுடைய அதிபர் விசு செல்வராசா அண்ணா அவர்களுடனான கலந்துரையாடல் மிகவும் சிறப்பாக இந்த ஆண்டிலே முதலாவதாக நாங்கள் சிறப்பான ஓர் அதிபரை வானொலி அதிபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். பல விடயங்களை கதைப்பதற்கும் அதே நேரம் அவர்கள் சமூக பணியிலே மிக மும்முரமாக இருப்பதோடு கலை பயணத்திலே மிகவும் நீண்ட தூரம் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் கதைக்க இருக்கின்றோம்.

0: தற்பொழுது தொலைபேசி ஊடாக எங்களோடு தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் ஐடிஆர் பிரான்சின் அதிபர் விசு செல்வராசா அண்ணா. வணக்கம் விசு செல்வராசா அண்ணா.
1: வணக்கம் மும்தாஸ், வணக்கம் நேயர்களே. வணக்கம் சொல்லுங்கள் மும்தாஸ், எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்களும் அனைவரும் நலமாக இருக்கின்றோம்,
0: சந்தோஷம். உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் என் சார்பாகவும் அதிபர் சார்பாக நேயர்கள் சார்பாகவும் நான் வாழ்த்துகின்றேன். நீங்கள் நிறைந்து நீடூடி காலம் சந்தோஷமாக ஆரோக்கியமாக கலை பயணத்திலே இன்னும் பயணிக்க வேண்டும் என்று மனம் நிறைந்து வாழ்த்திக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா?
1: செல்வம். அதேபோல் நானும் நமது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுவம் வானொலியுடைய அறிவிப்பாளர்கள் அதிபர் அன்புக்குரிய கணபதி ரவீந்திரன் அவர்கள், சகோதரி ரூபி அவர்கள் மற்றும் உங்கள் நீங்கள் மற்றும் நமது அனைத்து உலக நேயர்களுக்கும் இந்த வழியிலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிற உங்களுக்கும் எனது மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களும் நன்றிகளும் சகோதரி.
0: நன்றி அண்ணா. நாம் கலந்துரையாடலுக்குள் செல்ல இருக்கின்றோம், நிறைய விடயங்களை உங்களிடமிருந்து கேட்டு பெற வேண்டும். அதாவது முதலிலே நான் உங்களுடைய சமூக பணியிலிருந்து நான் ஆரம்பிக்கின்றேன். இந்த சமூக பணி பற்றி, பூமணி அம்மாள் அறக்கட்டளை மூலமாக பல சமூக சேவைகளை செய்து வருகிறீர்கள். பல நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்து பாடசாலை மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் போன்றவற்றையும் செய்து வருகிறீர்கள். 2024 நான் நேரிலே நான் பார்த்தேன், தற்செயலாக எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அதற்கும் நான் நன்றியை சொல்லிக்கொண்டு அது பற்றி, அந்த ஆரம்பம் பற்றியும் தற்பொழுது எவ்வகையான திட்டங்களை செய்து கொண்டு போகிறீர்கள்?
1: நாங்கள் கிட்டத்தட்ட எனது தாயார் 2014 இயற்கை எழுதினார். அதற்கு பிறகு ஒரு வருடத்தின் முன்பு 2015 அறக்கட்டளை பணிகளை ஆரம்பித்து இந்த வருடம் 11வது வருடத்திலே பயணிக்கின்றோம். அந்த வகையிலே நிறைய உதவிகள், நான் ஆரம்பத்திலே எனது சொந்த பணத்திலே அறக்கட்டளை பணிகளை ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி வந்து கொண்டிருந்த பொழுது இதை எமது வானொலி ஊடாக கேட்ட அப்போது ஐடிஆர் நேயர்கள், கிட்டத்தட்ட நான் யுவம் வானொலிக்கு வருவதற்கு முன்பாக சர்வதேச தமிழ் வானொலியுடைய பல நேயர்கள் நாங்கள் செய்வதை பார்த்துவிட்டு தாங்களும் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தோடு வந்த அதை தொடர்ந்து தொடர்ச்சியாகவே நாங்கள் பலவிதமான பணிகள், போரால் பாதிக்கப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், காயப்பட்ட போராளிகள், இப்படியாக பலருக்கு பலவிதமான உதவிகளை செய்து வந்து கொண்டிருந்தோம். அதற்கு பின்னராக நான் யுவம் பாங்கியோடு இணைந்ததுக்கு பின்பு அந்த பணிகளை இன்னும் சிறப்பாக செய்வதற்கான ஒரு அருமையான அற்புதமான வாய்ப்பு கிடைத்ததோடு, குறிப்பாக சொல்ல வேண்டும், அங்கது அறக்கட்டளையின் இன்று தூண் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறக்கட்டளை பணிகளை சிறப்பாக முன்னெடுப்பதற்கு நிதியை பெற்று தந்து கொண்டிருக்கிற எங்களது அன்புக்குரிய யுகம்பாலினுடைய நேயர் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் மூலம் பல லட்சம் ரூபாய், பல லட்சம் என்றால் கிட்டத்தட்ட கோடி ரூபாவுக்கு மேல் இந்த கடந்த பல வருடங்களுக்குள்ளே நாங்கள் பெற்று பலவிதமான பணிகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அவருடைய தாயாருடைய நினைவு தினம் வந்து வருடத்திலே முதலாம் திகதி வருவது வழக்கம். அந்த முதலாம் திகதியிலே நாங்கள் செய்கிற முதல் பணி கல்விக்கான பணியாக, கிட்டத்தட்ட இப்ப கடந்த 5 மேலாக கல்விக்கான பணியை நாங்கள் ஆரம்பித்து வந்து கொண்டிருக்கின்றோம். நேற்று முந்தினம் கூட முதலாம் திகதி வந்து அதனுடைய முதல் ஆரம்ப பணி, கிட்டத்தட்ட 1500 மாணவர்கள், 90 பாடசாலைகளைச் சேர்ந்த வடபகுதி மற்றும் மரியகம் உட்பட 90 பாடசாலைகளைச் சேர்ந்த 1500 மாணவர்களுக்கு புலமை பரிசு பரீட்சைக்கான பயிற்சி திட்டத்தை நேற்று ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்கான நிதியை தந்ததும் அவர்தான். அந்த ஆரம்பித்து வைப்பதும் அவர் தான். இந்த அறக்கட்டளை பணிய வருடத்திலே முதல் தகுதியிலே ஆரம்பித்து வைப்பதும் வைப்பவரும் அவர் தான். அதைத் தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக நேற்று இன்று நேற்று முந்தினம் எல்லாம் வந்து மலைநாட்டு பகுதி மற்றும் யாழ்ப்பாண பகுதிகளிலே உலர் உணவு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலர் உணவு பொதிகளை எல்லாம் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதற்கான நிதியை கூட அவர் தான் அங்கிருந்து அவருடைய உறவுடன் பெற்று அனுப்பியிருந்தார். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வாழ்வாதார உதவிகள், பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான உதவிகள், மாணவர்களுக்கான உதவிகள், குழாய் கிணறுகள் போன்ற பலவிதமான உதவிகளை செய்து வருகிறோம். இதில் குறிப்பாக நமது யுவம்பாயினுடைய அதன் மூலம் கிடைத்த அன்பு உறவுகளும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இந்த அறக்கட்டளை பணிகளுக்கெல்லாம் உதவி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விடயம். முடிந்த அளவுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ச்சியாக தொய்ய விடாமல் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். மும்தாஸ்,
0: சந்தோஷமாக இருக்கின்றது. மேலும் மேலும் நீங்கள் இன்னும் இந்த சமூக பணியிலே முன்னேற வேண்டும். அதிலும் நீங்கள் யுவம் வானொலி நேயர்கள் என்று குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இடத்திலே நான் எங்களுடைய அன்பு நேயர்கள் அவர்கள் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்கள் அனைவருக்கும் ராதாகிருஷ்ணனை நீங்கள் தலைமைத்துவம் படுத்தி சொன்னீர்கள். அவருக்கும் இனியவர்களுக்கும் உங்களுக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த பணி ஆரம்பிக்கும் பொழுது முதலிலே நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து தான் ஆரம்பித்திருப்பீர்கள் அல்லவா?
1: இல்ல இல்ல, நாங்கள் 2015 நான் வந்து உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய துணைத் தலைவராக பல வருட காலமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்று வரை நான் செயற்பட்டு வருகிறேன். அதனுடைய தலைமை அலுவலகம் வந்து மலேசியாவில் இருக்கிறது. மலேசியாவிலே சண்முகம், பாக்கு சண்முகம் என்பவர் தான் அதனுடைய தலைவராக இருக்கிறார். அவர் நான் முதல் தடவையாக நாங்கள் இலங்கைக்கு சென்ற முதல் தடவையாக நான் வந்து இந்த ஆரம்பித்த பொழுது இலங்கையிலே வன்னி பகுதியிலே இதை நாங்கள் இதை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு புதுக்குடியிருப்பின்ற இடத்திலே வந்து 2015 தான் முதல் முறையாக இந்த பணியை ஆரம்பித்தோம். அதற்கு பின் படிப்படியாக இந்த பணிக்காக பல தன்னார்வ தொண்டர்கள் இணைந்து கொண்டார்கள். நாங்கள் இதை செய்கிறோம் என்ற அந்த முனைப்போடு எனக்கு கொழும்பு, மலையகம், மன்னார், மட்டக்களப்பு, திருகோணமலை இப்படியான இடங்களிலிருந்து தன்னார்வ தொண்டர்கள் இணைந்து கொண்டு நாங்கள் கொடுக்கிற பணிகளை எந்தவித ஊதியமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி செய்து வந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் யாழ்ப்பாணத்திலே எங்களுக்கு ஒன்று அலுவலகம் இருக்கிறது, அதற்கு ஒரு நிர்வாக சபை இருக்கிறது. அதிலே வந்து முன்னாள் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய உத்தியோகத்தர் பீட்டர் என்பவர் வந்து தலைவராகவும் வடமாகாண முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் பிந்தன் கனகரத்தன் அவர்கள் செயலாளராகவும் அது அவரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மேலே நிர்வாக சபை உறுப்பினராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு திட்டமும் வருகிற பொழுது அந்த திட்டத்தை பரிசீலித்து அதற்கு பொருத்தமான விடயங்களை முன்னெடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு அந்த உதவிகள் தேவைப்படுகிறதானா என்பதை கிராம சேவகர் மூலமும் சமுத்தி உத்தியோகத்தர் மூலமும் நாங்கள் அதை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த அப்படியான உதவிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம். இப்பொழுது இலங்கை முழுக்கவே நாங்கள் செய்து வருகிறோம், மலையகம் உட்பட இலங்கை முழுவதும். ஆனால் கல்வி பணி வந்து இந்த இப்பொழுது 6வது இந்த கல்வி பணியை ராதாகிருஷ்ணன் அவருடைய அவர் ஆரம்பித்து வைக்கிற அந்த கல்வி பணி தொடர்ச்சியாக 8 8 மாதங்களுக்கு திட்டமிட்டு மாதா மாதம் வந்து அதற்கு ஒரு பெருந்தொகை பணம் தேவைப்படுகிறது. அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறையும் அதற்கான அந்த ஆரம்ப முதலாவது கட்ட பணி நேற்று முடிந்திருக்கிறது. தொடர்ச்சியாக 8 புலமை பரிசில் பரீட்சை நடக்கும் வரை 1700 மாணவர்களை நாங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு குழு அமைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்கள் கிட்டத்தட்ட கடந்த வருடங்களுக்கு நீங்கள் நேரடியாக பார்த்திருந்தீர்கள், 2024 ஆண்டு மாணவர்கள் சித்தி அடைந்தார்கள் என்று சொல்லி அதிலும் பார்க்க மிக அதிகமான மாணவர்கள் 8 பெற்று கடந்த வருடமும் பாஸ் பண்ணி இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அதிகூடிய மாணவர்களை சித்தி அடைய வைக்கிறோம் என்பதிலே இந்த அறக்கட்டளை மூலம் நாங்கள் பயிற்சி கொடுத்து சித்தி அடைய வைக்கிறோம் என்பது பெருமைக்குரிய விடயமா இருக்கிறது. கல்வி அமைச்சிலே கூட இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள் என்பது கூட பெருமைக்குரிய விடயமாக நான் அதை கருதுகிறேன்.
0: மேலும் இதை கேட்கும் பொழுது சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. அதாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எங்களை மட்டும் பார்க்காது, சமூகத்தை கண்ணோட்டமும் எங்களுக்கு தேவை. அந்த வகையிலே உங்களுடைய இந்த பாரிய திட்டம் மிக அழகாக தொடர்ச்சியாக வெற்றிகரமாக செல்ல வேண்டும் என்று நான் வாழ்த்திக் கொண்டு, மலேசியாவை பற்றி நீங்கள் சொன்னீர்கள், மலேசியாவிலே பல தங்க பதக்கங்களை எல்லாம் நீங்கள் விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கின்றேன். எதற்காக அங்கு கௌரவிக்கப்பட்டீர்கள் என்று தெளிவாக சொல்லுவீர்களா?
1: கடந்த அக்டோபர் மாதம் 28 ஆம் தேதி அங்கு 2 விழாக்கள் நடந்தன. கிள்ளான் அங்கு நடந்த மலேசியாவிலே கிள்ளான் என்கின்ற இடத்திலே வந்து அந்த விழாக்கள் 2 நாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒன்று பன்னிரு திருமுறைகள் மாநாடும் ஒரு நாள், 2வது நாள் வந்து சான்றோர் சின்ன விழாவும் கொண்டாடினார்கள். எனக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பே இந்த தங்கப்பதக்கம் நடந்த விழாவிலே எனக்கு அறிவித்திருந்தார்கள். எனக்கு அந்த கொரோனா அந்த காலங்கள் இருந்தபடியே அந்த நேரத்தில் எனக்கு போவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவர்கள் என்னுடைய சமூக பணி, மற்றது என்னுடைய இலக்கிய பணி, எனது வாங்கலி பணி அத்தனையையும் கணக்கில் எடுத்து அவர்களாகவே என்னை தெரிவு செய்து என்னை அழைத்து எனக்கு கிட்டத்தட்ட 10 நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கினார்கள். எனக்கும் அதிலே ஒரு தங்கப்பதக்கம் கடந்த அக்டோபர் மாதம் கிடைத்தது. இப்பொழுது தங்கம் வைக்கிற விலையிலே ஒரு தங்கப்பதக்கம் கிடைக்கிறது என்பது, தங்கப்பதக்கம் கிடைத்தது என்பதற்கு அப்பால் வந்து அதனுடைய பெறுமதி என்பது இப்பொழுது பெரிய பெறுமதி அல்லவா? அது ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக இருந்தது. அது மட்டுமல்ல, எனக்கு கடந்த ஜூன் மாதம் நாங்கள் உங்களுக்கு அந்த விடயம் தெரியும், நாங்கள் நாம் அதை பற்றி பேசியிருந்தோம் ஏற்கனவே. கடந்த ஜூன் மாதம் லண்டன் பாராளுமன்றத்திலும் எனக்கு ஒரு விருது வழங்கப்பட்டது. அதுவும் இந்த இலக்கிய பணிக்காகவும் எனது வானொலி பணிக்காகவும் நாங்கள் மேற்கொண்டு வருகிற அறக்கட்டளை பணிக்காகவும் எனக்கு இந்த விருது வழங்கப்பட்டது என்பதை இந்த வேளையில் நான் கண்டிப்பாக கூறியே ஆக வேண்டும்.
0: சந்தோஷமாக இருக்கின்றது. மலேசியா பயணத்தின் பொழுது ஏனைய நாட்டவர்கள் அநேகமானவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள், அதிலே நீங்கள் பார்த்து வியந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா?
1: இல்ல, அதாவது வந்து இந்த சாதனை என்று சில விடயங்களை நாங்கள் குறிப்பிட வேண்டும். இப்பொழுது கூட நாங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு வருகிற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறையை தெரிவித்து கொள்வார்கள். அதே போல நான் வந்து இந்த என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பணியை தவிர அதை தொடர்ந்து ஒரு பொழுதுபோக்காக இந்த வானொலி துறையை தெரிவு செய்தேன். வானொலி துறையிலே அதை தெரிவு செய்ததோடு இலக்கிய பணி, சமூக பணி என்கின்ற அந்த விடயங்களையும் சேர்த்துக் கொண்டு என்று ஒரு பேசப்படுகிற ஒரு ஆளாக நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு விடயத்தோடு மற்றவர்களும் இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள், வேறு வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆளுமைகளாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்திலே இலக்கிய தமிழ் இலக்கியத்தோடு அல்லது தமிழ் சமூகத்தோடு ஒன்றித்தவர்களாக அல்லது பெரும் பதவி வகிப்பவர்களாக இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே மலேசியாவிலே இருக்கிற தமிழர்கள் தமிழ் ஆர்வத்தோடு இந்த சாதனை தமிழர்களை இனங்கண்டு அவர்களை அழைத்து கௌரவித்து தங்கப்பதக்கம் வழங்குறது, அதுவும் இந்த காலத்திலே தங்கப்பதக்கம் வழங்குறது என்பது பெரிய விடயம். அதை பார்த்து தான் நான் ஆச்சரியப்பட்டேன் என்ன.
0: ஆமாம், அதே நேரம் தங்களுக்குள் இருக்கின்ற இந்த எழுத்து பணி அல்லது எழுத்தின் ஆர்வம் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பித்தது?
1: நான் முதன் முதலாக வந்து எங்களது கிராமத்திலே வந்து சரவணை என்பது ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்திலே முதன் முதலாக 16 வயதிலே முதல் மேடையை நான் ஏறியவன். முதல் அந்த மேடைகளை வந்து நானே ஒரு நாடகத்தை எழுதி அதை தயாரித்து நடிக்க வைத்து அதை டிக்கெட் ஷோவாக அந்த காலங்களிலே அதை ஏற்பாடு செய்து முதன் முதலாக மேடையேறி அந்த மேடையிலே எனது முதல் கன்னி பேச்சு அதில் தான் ஆரம்பித்தது. எனது மூத்த சகோதரர் இன்னாசி முத்து அவருடைய பெயர் புனர்பெயர் வந்து சிந்தன செல்வன், இப்பொழுது அவர் உயிரோடு இல்லை. அவர் ஈழநாடு உதவி ஆசிரியராக அந்த காலத்தில் இருந்தவர். அவர் வந்து என்னுடைய இந்த ஆர்வத்தை பார்த்து கவிதை எழுதுகிற திறன், இந்த நாடகம் கலை சம்பந்தமான இந்த விடயங்களை பார்த்து இந்த விடயங்களை வெளிநாடு பத்திரிகையிலே வந்து பிரசுரிக்கிற பொழுது எனக்கு இன்னும் உற்சாகம் வந்து என்னுடைய பேர் வருகிறது, நான் செய்கிற விடயங்கள் எல்லாம் வந்து பத்திரிகையிலே வருகிறது என்கின்ற அந்த ஆர்வம் தூண்ட தூண்ட தூண்ட அது ஒரு இலக்கியவாதியாகவே மாறுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து நான் கவிஞனாக ஒரு ஒரு பேச்சாளனாக, பெரிய பேச்சாளன்னா பெரிய பெரிய ஒரு பேச்சாளன் இல்ல, அந்த காலத்திலே ஒரு பேச்சாளனாக இருந்தேன் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அதை விட வந்து எனக்கு 1984 அகில இந்திய எழுத்தாளர் சங்கம் எனக்கு தமிழ்நாட்டுக்கு அழைத்து எனக்கு செந்தமிழ் செம்மல் என்கின்ற பட்டத்தை வழங்கினார்கள். எனக்கு அந்த பட்டத்தை வழங்கியவர் வந்து டாக்டர் விக்ரமன், உங்களுக்கு தெரியும், பல பத்து புத்தகங்களை வெளியிட்டவர், சாண்டிலியின் கதை, கடல் புறா போன்ற பல விதமான புத்தகங்கள் எழுதிய டாக்டர் விக்ரமன் அவர் தான் அந்த காலத்திலே, இந்த 84 காலப்பகுதியிலே அகில இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளராக இருந்தவர். அவருடைய தலைமையிலே எனக்கு அந்த பதக்கம் வழங்கப்பட்டு எனக்கு பட்டம் வழங்கப்பட்டது. இந்த வழியில குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன்.
0: நிச்சயமாக. அதே நேரம் 3 வருடமாக இந்தியாவிலே அயலக தமிழர் மகாநாட்டுக்கும் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று அறிந்தேன். இந்த மகாநாடு பற்றி, இது பற்றி மேலதிகமாக
1: தமிழ்நாட்டில வந்து தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் வந்து பதவி கேட்டதற்கு பின்னராக அவர்கள் வந்து அயலக தமிழர்களுக்கான ஒரு துறையை உருவாக்கி அந்த துறையிலே வந்து அதற்காக ஒரு அமைச்சரை நியமித்து பலவிதமான தமிழ் பணிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். வருடா வருடம் 2 வந்து புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழுகிற தமிழர்கள், அது இளைஞராக இருக்கட்டும், எந்த நாட்டு தமிழராக இருக்கிறார்களோ அந்த தமிழர்களுடைய 30 பிள்ளைகளை அங்கே அழைத்து, அதாவது விமான டிக்கெட் இலவசமாக கொடுத்து 15 தமிழ்நாடு முழுவதும் அவர்களே பொறுப்படுத்தி சுட்டி காட்டி தமிழர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை முறை, கலை கலாச்சார பண்பாட்டு வலிமையங்களை தமிழ்நாடு முழுவதும் சுற்றி காட்டி அதை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த வருடமும் செய்து முடித்தார்கள். அது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த அயலக துறையுடைய பொறுப்பிலே நடக்கிறது. விமான டிக்கெட்டிலிருந்து சாப்பாடு, தங்குமிட வசதி, போக்குவரத்து எல்லாமே அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அதே போன்று முதல் தடவையாக கடந்த 2 முன்பாக முதல் தடவையாக வந்து இந்த அயலக தமிழர்கள் மாநாடு ஒன்றை ஆரம்பித்தார்கள். அதுல வந்து கிட்டத்தட்ட 4000 தமிழர்கள் வெளிநாடுகளில இருந்து, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற சிங்கப்பூர், ஆசிய நாடுகள் சொல்லி பல நாடுகளில் வாழக்கூடிய இலங்கையர் உட்பட பல தமிழர்கள் அந்த மாநாட்டிலே வந்து கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது, நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. 2 நடைபெறுகிற அந்த மாநாட்டுக்கு நாங்கள் எங்களது செலவிலே டிக்கெட் போட்டு போக வேண்டும். ஆனால் அந்த மாநாடு நடக்கிற 2 அவர்கள் 3 இலவசமாகவே லக்ஸரி ஹோட்டல் தருகிறார்கள். 3 அவர்களுடைய அவர்களே உணவு அதுக்கான ஏற்பாடு செய்கிறார்கள். மற்றும் அந்த தங்குமிடத்திலிருந்து அந்த மாநாட்டுக்கு 2 போய் வருவதற்கான போக்குவரத்து எல்லாவற்றையும் செய்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்னென்று சொன்னால், வெளிநாட்டிலே வாழக்கூடிய தமிழர்களை அனைவரையும் இணைத்து, அவர்களை ஒன்றாக இணைத்து, ஒன்றாக சந்திக்க வைத்து ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த காரியம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த வருடமும் 11 12 ஆகிய நாட்களிலே இந்த அயலக தமிழர் மாநாடு சிறப்பாக நடைபெற இருக்கிறது.
0: சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பயணமும் வெற்றிகரமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் வானொலி பயணத்திற்குள் செல்லலாம். வானொலி என்று சொல்லும் பொழுது நாங்கள் இலங்கை வானொலியிலே கேட்ட அந்த ஞாபகங்கள், அதன் உத்வேகம் தான் இன்று வானொலியை நடத்துவதற்கு கூட காரணமாக இருந்திருக்கும். அந்த வகையிலே இலங்கை வானொலி, இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற சீதாராமன் அவர்களை நான் தங்களுடைய நிகழ்ச்சியின் பொழுது சந்தித்தேன். இவ்வாறான நட்புகள் எவ்வாறு ஆரம்பித்தன?
1: உலக தமிழர் பண்பாட்டு இயக்கத்திலே நான் கிட்டத்தட்ட அதனுடைய ஆர்வலராக 80 இருந்தாலும், அதனுடைய செயற்பாட்டாளராக பதவி பெற்றுக்கொண்டது 2010 பதவியை பெற்றுக்கொண்டு 11 நான் வந்து ஒரு சர்வதேச மாநாட்டை பிரான்சிலே எனது தலைமையிலே நடத்தி முடித்த கையோடு 2014 அளவிலே வந்து மலேசியாவிலே நடந்த ஒரு மாநாட்டுக்கு முன்பாக நான் இலங்கைக்கு சென்ற பொழுது இலங்கையில ஒரு கிளையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயற்பட்ட பொழுது சீதாராமனை வந்து அந்த கிளையிலே நாங்கள் செயலாளராக இணைத்துக் கொண்டோம். 2014 இந்த சம்பவம் நடந்தது. அன்றுதான் எனக்கு அவர் அறிமுகமானார். அங்கே அங்க பலர் வந்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், முர்ஷிதீன் அவர் வந்திருந்தார். அவர் ஏற்கனவே எனக்கு நண்பர். அவர் தான் எனக்கு சீதாராமன் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அவரோடு அதோடு சுபாஷினி நீங்கள் என்னுடைய விழாவிலே பார்த்திருப்பீர்கள். அவரும் ஒரு கல்லூரி பேராசிரியர். அவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பண்பாட்டு இயக்கத்தினுடைய இலங்கை கிளையினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார்கள். அதன் மூலம் கிடைத்த உறவுதான் சீதாராமன் அவர்கள் என்னோடு தொடர்ச்சியாகவே இன்று வரை அவருடைய உறவு நீடிக்கிறது. அண்மையில் கூட நாங்கள் இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாமதத்துக்கு சென்று கடந்த அக்டோபர் மாதம் எனக்கு எல்லாவற்றையும் சுற்றி காட்டி ஒளிபரப்பு முறை, அந்த ஒளிபரப்பு கூடங்கள், கலையரங்கங்கள் எங்கெங்க எல்லாம் என்னென்ன நடந்தது என்கின்ற அந்த விடயங்கள் அவர்கள் அந்த காலத்தில் இப்ப 100 ஆண்டை நிறைவேற்றிருக்கிற இந்த நேரத்திலே வந்து 100 ஆண்டு அந்த காலத்திலே அவர்கள் பாவித்த இயந்திரங்கள் இப்பொழுது நாங்கள் ஒரு கணினியோடு ஒரு வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறோம். என்ன
0: ஆமா அதாவது சொல்லுங்க
1: அந்த காலத்திலேயே பாரிய ஹார்ட்வேர் சொல்லக்கூடிய அந்த பொருட்களை வைத்து அவர்கள் பெரிய பெரிய மிக்சர் போர்ட், பெரிய பெரிய இயந்திரங்களை வைத்து அந்த வானொலியை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அவை எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எல்லாமே வந்து கண்காட்சியாக வைத்திருக்கிறார்கள். அதை கூட பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுக்கு நான் நிச்சயமாக நம்ம அவருக்கு நம்ம வர பேர் எனக்கு வரவில்லை. சீதாராமனுக்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் எல்லாம் சுற்றி பார்த்து அங்கேயும் ஒரு நேர்காணலே நான் கலந்து கொண்டு விட்டு வந்தேன் என்பது மகிழ்ச்சியான ஒரு விடயம்.
0: சந்தோஷமாக இருக்கிறது. இலங்கை வானொலியை பற்றி நாங்கள் கதைக்கும் பொழுது கதைத்துக் கொண்டே இருக்கலாம். அதாவது கடந்த வாரம் என்று நினைக்கின்றேன், நான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் 100 ஆண்டை முன்னிட்டு நான் அங்கிருந்து அறிவிப்பாளர் சிலரோடு நான் நேர்காணல் செய்தேன். அப்பொழுது ஜெயகிருஷ்ணா என்ற அறிவிப்பாளர் எல்லோருக்கும் தெரியும், அறிந்தவர். இந்த அம்டன் கப்பல் அது புத்தளத்திலே வந்து தரை தட்டிவிட்டு அது செயல் இழந்த வரலாற்றை பற்றி சுருக்கமாக சொன்னார். அதிலிருந்து தான் அந்த ஜெர்மன் கப்பல், அதிலிருந்து அவர்கள் வானொலி அந்த இயந்திரத்தை எடுத்து முதல் முதலாக டெஸ்ட் பண்ணின விடயங்களிலாம் எல்லாவற்றையும் சொன்னார். சரி, நாங்கள் இலங்கை வானொலி என்று பேசும் பொழுது உங்களுக்கு பிடித்த அறிவிப்பாளர்கள் யார் என்று கேட்கலாமா?
1: நான் வந்து பலர் வந்து பலருடைய நிகழ்ச்சிகள் விரும்பி கேட்டாலும் எனக்கு மயில்வாகனம் அவர்களுடைய, இப்பொழுது அவருடைய மகன் சர்வானந்தா இருக்கிறான், மயில்வாகனம் அவருடைய செய்தி வாசிக்கின்ற பணி எனக்கு பிடித்திருந்தது. அதே போன்று விமல் சொக்கநாதன், இப்பொழுது அவர் இல்லை, அவருடைய செய்தி வாசிக்கின்ற அந்த பாணி, அதை கூட நான் கொப்பியடித்தவன் கூட சொல்லிக்கொள்ளலாம். அந்த பாணியை தான் நான் இப்பொழுதும் செய்தி வாசிக்கிறேன் கூட சொல்லிக்கொள்ளலாம். அந்த விடயங்கள் தான் என்னை கவர்ந்தது. பாடல்களை தவிர செய்தி நான் விரும்பி கேட்பேன். அந்த செய்தி வாசிக்கின்ற தொனி, செய்தி வாசிக்கின்ற பாணி, அதெல்லாத்தையும் கற்றுக்கொண்டது வந்து மயில்வான் அவரோடு தான். நான் எனக்கு அப்பொழுது நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 18-20 வயது தான் இருக்கலாம் நினைக்கிறேன். அந்த காலத்திலேயே நான் அவருடைய பாணியை நானாகவே செய்தி வாசிப்பேன். வாசல போகும் பொழுது அல்லது எங்க நினைக்கின்ற பொழுது நானே எனக்குள்ளே வாசித்து கொள்வேன். ஆனா நாங்கள் இங்க வந்து இப்படி ஒரு வானொலிக்கு உரிமையாளராக ஒரு வானொலியை கிட்டத்தட்ட 30 வருஷம் நடத்துவோம் என்கின்ற கற்பனை கூட நான் பண்ணி பார்க்கவில்லை. ஆனால் அத எனக்கு அந்த உள்ளுக்குள் எனக்கு என்னை நானே கற்பனை செய்து, நான் ஒரு செய்தியாளராக கற்பனை செய்து, ஆனால் அது எனது கனவு நனவானது என்பது வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு விடயம். என்ன,
0: எத்தனையாம் ஆண்டு பிரான்சிலே ஐடிஆரை நீங்கள் ஆரம்பித்தீர்கள்?
1: பிரான்சிலே வந்து வானொலி முதன்முதல் ஐரோப்பாவிலே முதன்முதல் ஒலித்த வானொலி என்கின்ற பெருமைக்குரியது வந்து யூனிவர் வானொலி என்கின்ற ஒரு வானொலி. அதை வந்து ஆரம்பித்தவர் ரெயூனியன் நாட்டைச் சேர்ந்த தேவா என்பவர் இப்பொழுதும் இருக்கிறார். அதுதான் முதன்முதலில் ஆரம்பிக்கப்பட்ட வானொலி. 80ஆம் ஆண்டு அந்த வானொலியின் அறிவிப்பாளராக இருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 வருடங்கள் நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்தினோம். அதன் பின்பு அந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் அது பெரும் பொருளாதார செலவு, அது எப்ப கூட நடந்தது, அந்த இணையதளங்கள் ஒண்ணும் கிடையாத காலம் தான் அந்த காலம். அந்த காலத்துல வந்து அது பெரிய அந்தானா மூலம் வந்து பாரிஸ் முழுவதுமே ஒளிபரப்பானது. அதற்கு பொருட் செலவு தாங்க முடியாத ஒரு காலத்தினால் மூன்று வருடத்துக்கு பின் அதை நிறுத்தி கொண்டோம். அது நிறுத்தி கொண்ட பின் எப்படியாவது ஒரு வானொலியை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம் எனக்குள்ள இருந்தது. நான் பல இடங்களிலே வந்து முயற்சி பண்ணி கொண்டிருந்தேன், ஒரு வானொலியை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில இருந்த பொழுதுதான் 96ஆம் ஆண்டு நமது ஐடிஆருடைய அதிபர் கோணேஷ் அவர்கள் ரேடியோ ஏசியா கனடா என்கின்ற ஒரு வானொலியை ஆரம்பித்த பொழுது என்னை வந்து பிரான்சுக்கு பொறுப்பாக நியமித்த பொழுது நான் ஒரு கலையகத்தை ஆரம்பித்து அன்றிலிருந்து 96ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அதே பெயரோடு சர்வதேச தமிழ் வானொலி என்கின்ற பெயரோடு அந்த வானொலியை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறேன். அதை விட வருடா வருடம் இலங்கையிலே பெரும் விழாக்களை நடத்திய விழா எப்படி இருந்தது நீங்களே பார்த்திருப்பீர்கள். பெரும் விழாக்களை நடத்தி இலங்கையிலே இருக்கிற கலைஞர்களை இனங்கண்டு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் வருடா வருடம் விருது வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். இதிலே எனக்கு கிடைத்த ஒரு மிக பெருமைக்குரிய விடயம் என்னவென்றால், எமது சர்வதேச தமிழ் வானொலியினுடைய விழாவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் 25 கலைஞர்களை தங்களுடைய செலவிலே யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். நானே அப்பொழுதுதான் பல நிகழ்ச்சிகளை
0: அதைத்தான் கேட்க வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். அதிலே அந்த குதிரை ஆட்டம், பொய்க்கால் குதிரை, அது மறக்கவே முடியாது. அதிலே ஒரு சர்ப்ரைஸ் கூட எனக்கு பிறகு இருந்தது. சொல்லுங்கள், அவர்கள் தொடர்ந்து சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் பிறகு.
1: இல்ல, நீங்க அவர்களோட கூட ஒரு நாளைக்கு அவர்கள் இப்பொழுதும் தொடர்பு இருக்கிறார்கள் என்று கூட பேசினார்கள் என்னோடு. அவர்களை கூட நீங்கள் சந்தவ கிடக்கிற பொழுது இணைத்து அவர்களோட நேர்காணல் பண்ண வேண்டும். அவர்களை முதன் முதலாக யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து அப்படியான ஒரு பெரும் ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எமது சர்வதேச தமிழ் வானொலி கிடைத்த அங்கீகாரம் என்று அதை கூறிக்கொள்ள வேண்டும். எத்தனையோ வானொலிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட எமது வானொலிக்காக தமிழ்நாடு அரசாங்கமே 25 கலைஞர்களை தங்களது 25 கலைஞர்களுக்கும் டிக்கெட் கணக்கு பாருங்க, எத்தனை லட்சம் வந்திருக்க. அதை விட அவ்வளவு பொருட்களையும் கொண்டு வந்தார்கள். பொய்க்கால் குதிரையிலிருந்து அவருடைய தேவையான பொருள்லாம் கொண்டு வந்திருந்தார்கள். மிகச்சிறப்பாக இருந்தது. அது ஒரு அது கூட ஒரு வரலாற்றிலே, வானொலி வரலாற்றிலே எனக்கு கிடைத்த ஒரு பொன்னான தருணம் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். வருடா வருடம் அதை கூட நாங்கள் சிறப்பாக செய்வதோடு இந்த புலமை பரிசில் சித்தி அடைகிற பிள்ளைகளுக்கும் எங்களால் முடிந்த அளவு பொருளாதார உதவி மற்றது அவர்களுக்கு தொடர்ந்து படிப்பதற்கான உதவிகளை வந்து குறிப்பிட்ட, அதாவது வட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெறுகிற மாணவர்களை அழைத்து கௌரவித்து அவர்களுக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம்.
0: அதிலே அந்த நிகழ்ச்சி, பொய்க்கால் குதிரையிலே ஆடிய அந்த சோடிகள் இருவரும், அதிலே பெண்மணி என்னோடு ஆடைகளை மாற்றிவிட்டு ஓடி வந்து அவர் சொன்னார், எனக்கு சலாம் சொன்னார். அதிர்ந்து போய்விட்டு சலாம் சொல்லிவிட்டு நாங்கள் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்தி, நான் நினைக்கின்றேன் சில வருடங்களுக்கு கடந்த வருடம் கடந்த வருடம் நான் அவரோடு தொடர்பினை ஏற்படுத்தி கதைத்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னது, நாங்கள் இங்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் வருவதற்கு ஆசையாக இருக்கின்றோம், ஆனால் சந்தர்ப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவர் ஆதங்கப்பட்டார். சந்தோஷமாக இருக்கிறது, அவ்வாறான கலைகளை அவர்கள் அழிந்து விடாமல் அந்த கலைஞர்களை அவர்கள் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு அவர்கள் அனுப்பி வைத்தது, நாங்கள் இந்த இடத்திலே அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்ல வேண்டும். அடுத்து நாங்கள் எங்கள் வானொலியோடு, யுகம் வானொலியோடு நீங்கள் எத்தனையாம் ஆண்டு இணைந்தீர்கள்?
1: நான் நினைக்கிறேன் வந்து கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருக்கின்றேன். 2006 வருடங்கள் இந்த அறக்கட்டளை பணியில நான் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த கணக்கின்படி பார்க்கிற பொழுது இப்பொழுது 6வது வருடம் நாங்கள் யுகம் வானொலியோடு இணைந்திருக்கிறோம். எங்களை இந்த யுகம் வானொலியோடு இணைத்தவர் வந்து உங்களுக்கு தெரியும், மந்திரிகள் இருக்கக்கூடிய சந்திர அவர்கள் தான் என்னை கணபதி ரவீந்திரன் அவர்களோடு இணைத்து இந்த நிகழ்ச்சிகளை செய்வதற்கான ஏற்பாட்டை செய்து தந்திருந்தார். நான் மிகவும் பெருமைப்படுகிற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த வானொலியோடு இணைந்ததனால்தான், யுகம் வானொலியிலே இணைந்ததனால்தான் நான் வந்து என்னுடைய இந்த அறக்கட்டளை பணியிலே இன்று வரை நாங்கள் சிறப்பாக பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு நேற்று கூட எனக்கு 2 லட்சம் ரூபாய் 2 லட்சத்துக்கும் அதிகமான நிதி வந்தது. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அந்த நிதியை பெற்று அனுப்பியிருந்தார். நாங்கள் மலையகத்திலே நோரெலியாவிலும் ரத்தினபுரி மாவட்டத்திலும் நாங்கள் உலருணவுகளை வழங்கியிருந்தோம். கடந்த வாரம் வந்து தலைவா கொல்லையிலே ஒரு பாடசாலை மண்ணோடு புதைந்து போய்விட்டது. அந்த பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் இல்லை, புத்தகங்கள் எதுவுமே இல்லை என்று சொன்ன பொழுது கடந்த வாரம் அதையும் பயன் கொடுத்திருந்தோம். இதெல்லாம் என கிடைத்தது வந்து யுகம் பானொலியினுடைய அந்த தொடர்பு கிடைத்தபின் யுகம்பானதியினுடைய அன்பு உறவுகள், அதாவது வந்து குறிப்பாக திரும்பவும் சொல்லிக் கொள்கிறேன், ராதாகிருஷ்ணன் அவர்கள் யுகம்பானதி மூலம் எனக்கு கிடைத்தது ஒரு தமிழ் மக்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமானது தான் கூறிக்கொள்ள வேண்டும். அதற்காக நான் வந்து இந்த உலகிலே எங்களது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கலைவேந்தன் கணபதி ரவீந்திரன் அவர்களுக்கும் சகோதரி ரூபி அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இன்னொரு விடயத்தையும் கூறிக்கொள்ள வேண்டும், பெயர் சொல்லி சொல்ல வேண்டும். எங்களது செல்வராணி அம்மா உங்களுக்கு தெரியும் நமது நேயர், அதே போன்று பிரேமா ரவீந்திரன், சித்தர், இப்படி பலர் பெயரை சொல்லும் பொழுது பல பேருடைய பேரை விட்டுருவோம். இருந்தாலும் குறிப்பாக இதில் சொல்லக்கூடிய ஒரு 4-5 பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய நிதி பங்களிப்பு என்பது தொடர்ச்சியாகவே அறக்கட்டளைக்கு வந்து கொண்டிருக்கிறது. செல்வராணி அம்மா அவர்கள் தொடர்ச்சியாகவே மாணவர்களுக்கு ஏதாவது தேவையென்றால் உடனடியாகவே பணத்தை அனுப்பி அதை இன்று வரை தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருக்கின்றார் என்பது பெருமைக்குரிய ஒரு விடயம். அவரின் மூலம் பல பாடசாலை மாணவர்களுக்கு சப்பாத்திலிருந்து காலுக்கு போற காலணியில் இருந்து புத்தக பயிலிருந்து புத்தகங்கள் வரை தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அதை விட நாங்கள் இந்த தொடர்ச்சியாக செய்து வருகிற இந்த புலவை பரிசு பரீட்சைக்கான 1500 மாணவர்களுக்கான 1 மாத கட்டணத்தையும் அந்த அம்மா அவர்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து செலுத்திக் கொண்டு வருகிறார்.
0: சந்தோஷமாக இருக்கிறது. எல்லோருக்கும் மீண்டும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உங்களுடைய வானொலி பயணம் 30 வருட காலமாக இருக்கிறது. அதில் யுகம் வானொலியோடு 6 வருடங்கள் நீங்கள் பயணித்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நான் இறுதியாக கேட்கும் கேள்வி, ஐடிஆர் பிரான்ஸோடு எங்களுடைய நேயர்கள் மிகவும் அன்பானவர்கள் என்பதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வருடத்திலே உங்களுடைய வானொலி சேவை எப்பொழுது மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அனைவர் சார்பாக நான் கேட்கின்றேன்.
1: உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு, ஒரு ஈடு செய்ய முடியாத அல்லது அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரம் அண்மையில் இடம்பெற்றது. அதன் காரணமாக நாங்கள் அந்த இதிலிருந்து இன்னும் மீளவில்லை என்றுதான் கூறிக்கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் தொடர்ச்சியாக பங்கெடுத்து பொறுப்போடு செய்து வந்து கொண்டிருந்த தம்பி நாதன் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்தது வந்து ஒரு பெரிய ஒரு பேரிழப்பு. அந்த தாக்கத்திலிருந்து நாங்கள் இன்னும் வெளியே வந்து அந்த நிகழ்ச்சியை மக்களோடு நேயர்களோடு மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் இன்னும் உருவாகிக் கொள்ளவில்லை. மிக விரைவில் எப்படியாவது தை மாதத்திலே பொங்கல் தாண்டி வருகிற 2 நாட்களுக்கு நிச்சயமாக மீண்டும் நமது வானொலி 2030 வருடத்திலே வந்திருக்கிறோம். அதை அப்படியே விட்டுவிடாமல் இந்த 30 வருடத்தையும் நிறைவு செய்து மீண்டும் யாழ்ப்பாணத்திலே 30 வருட விழாவையும் கொண்டாடுகிற அந்த எண்ணத்தோடு இருக்கிறேன். அதனுடைய மிக விரைவிலே வானொலி மீண்டும் பழையபடி புதிய நிகழ்ச்சிகளோடு புதிய அறிவிப்பாளர்களோடு இடம்பெறும் என்பதை இந்த விளைவில் நமது நேயர்களுக்கு கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மும்தாஸ்.
0: நிச்சயமாக இந்த செய்தி எனக்கும் சரி, அதே நேரம் எங்களுடைய வானொலி நேயர்களுக்கும் சந்தோஷமான இந்த வருடத்திலே பெரும் சந்தோஷமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் உங்களுடைய வானொலி சேவையே ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அதை கேட்க நாம் அனைவருமே ஆவலாக இருக்கின்றோம் என்றும் சொல்லிக்கொண்டு இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் எங்கள் வானொலிக்கு?
1: நான் வந்து சொல்லிருக்கும் என்னவென்று சொன்னால், அதாவது வந்து வேத நூல்கள் எல்லாமே சொல்வது என்னவென்றால், தானம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். எங்கள் மூலம் தான் செய்ய வேண்டும் என்பதில்லை, யாரோ ஒருவர் மூலம் தாயகத்தில் இருக்கிற ஒருவருக்கு யாராவது முடிந்ததை செய்யுங்கள். அது 5 ரூபாவாக இருக்கட்டும், அல்லது 50 ரூபாவாக இருக்கட்டும், அல்லது 1 நேர உணவாக இருக்கட்டும், அதை செய்யுங்கள் என்றுதான் நான் பணிவாக எல்லோருடனே கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் மூலம்தான் செய்ய வேண்டும் என்பதில், யாரோ உங்கள் உறவினர் மூலமோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமோ தாயகத்திலே பலர் 1 நேர சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன்படியா வந்து அதை முடிந்த கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் உங்களால் முடிந்ததை வந்து இந்த வெள்ளத்திலே இந்த ரீப்பெயர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இருப்பிடம் இல்லாமல் இருக்கிறார்கள், மாணவர்கள் புத்தகம் கோப்பி இல்லாமல் இருக்கிறார்கள், துணி இல்லாமல் இருக்கிறார்கள், இப்படியாக பலவித துன்பமான துன்பத்தோடு இலங்கை முழுவதுமே இருக்கிறார்கள். அதன்படியால் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை எங்கள் அறக்கட்டளை மூலமோ அல்லது உங்களுக்கு தெரிந்த யார் மூலமாவது செய்யுங்கள் என்று பணிவாக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் வந்தால்.
0: நன்றி அண்ணா, நேர்கள் இதை உள்வாங்கி இருப்பார்கள். உங்கள் வானொலி சேவையானது சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் அது ஆரம்பிக்க வேண்டும். அதே நேரம் உங்களுடைய சகோதரருடைய நாதன் அவர்கள் எங்களோடு மிகவும் நட்பாக இருந்தவர். அவருடைய இழப்பு எல்லோருக்குமே பெரும் இழப்பு தான். அதே நேரம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அதே போல் அவர்களுடைய குடும்பத்திற்கு ரெமிலா மற்றும் பிள்ளைகளுக்கு இறைவன் துணையாக இருக்கட்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு நன்றி. மற்றும் ஒரு பொழுதிலே மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி. நன்றி அண்ணா.
1: நன்றி மும்தாஸ். வந்து உண்மையிலேயே ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள வேண்டும். நீங்கள் எங்களது விழாவிலே கலந்து கொள்வதற்கு தற்செயலாக இருந்தாலும் கூட அந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தது எனக்கு மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் நாம் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக தொடர்பில் இருக்கிறோம். அப்படித்தான் ஆகவே நீங்கள் வந்தது மிக பெருமைக்குரிய விடயம். அதோடு அந்த விடயத்தையும் கூறிக்கொண்டு இந்த என்னை வந்து லண்டனிலே நான் பாராளுமன்றத்திலே விருது கேள்விப்பட்ட உடனே என்னை வானொலிக்கு வருமாறு கேட்டிருந்தீர்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் பாருங்கள், 4 மாதங்களும் 5 மாதங்கள் தாண்டி புது வருடம் பிறந்த இந்த சூழ்நிலையிலே என்னை அழைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மிகச் சிறப்பாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறீர்கள். அண்மையிலே உங்களது வெள்ளிக்கிழமையிலன்னா நான் வந்து வானொலிக்கு முன்பு நேரம் பார்க்காமல் உட்கார்ந்து விடுவேன் உங்களது நிகழ்ச்சிகளை கேட்பதற்காக. அண்மையில கூட வானொலியுடைய பழம்பெரும் அறிவிப்பாளர்களை அழைத்து அவர்களுடைய செவ்வியை வானொலிக்கு எடுத்து வந்தீர்கள். உங்களது நிகழ்ச்சி மிகச் சிறப்பானது. அதை விட இஸ்லாமிய நிகழ்ச்சி மிகச் சிறப்பானது. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்து இந்த எனது விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை தந்ததற்கு உங்களுக்கும் எங்களது அன்புக்கு பாசத்துக்குரிய கலைவேந்தன் கணபதி ரவீந்திரன் அவர்கள் மற்றும் ரூபி யோகதாசன் மற்றும் அறிவிப்பாளர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி குறிப்பாக நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அன்புக்குரிய சகோதரி
0: நன்றி அண்ணா. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: இதுவரையும் நீங்கள் கேட்டது சிறப்பு விருந்தினர். சிறப்பு விருந்தினர் பக்கத்திலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்தவர் ஐடிஆர் பிரான்சின் அதிபர் திரு விசு செல்வராசா அண்ணா. அடுத்து இணைந்திருக்கும் ஒரு நேயரை சந்திக்கின்றேன். வணக்கம். வணக்கம். இணைப்பிலே இருக்கிறீர்கள். கமலாம்பிகை சுந்தரலிங்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கிறேன். உங்களோட நேர்காணல அதிபர் ஐடிஆர் வானொலி அதிபர் செல்வராசா அவருடைய நேர்காணல கேட்டுக்கொண்டிருந்தேன். நீங்கள் கூப்பிட்டு கழிச்ச சென்ற வாரமும் இத்தனை பேரை கொண்டு வந்த நீங்களே
0: கடந்த வாரம் மயில் வாகனம் சர்வானந்தம் கே ஜெய கிருஷ்ணா அவர்கள் 4 அறிவிப்பாளர்கள் கலந்து சிறப்பித்தார்கள். மனோகரி சதாசிவம் அவர்கள், அஷ்ரப் ஷிஹாப்டின்,
2: 4-5 பேரை கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களுக்கு சரியான ஒரு வானொலியில நல்லொரு பற்றும் பாசமும் அத ஆர்வமும் கூட இருக்குது. அந்த வானொலி முறையிலையும் மற்றவைக்கு விளங்கப்படுத்துற மாதிரி இப்ப எங்கிற ஐடிஆர் வானொலி அதிபர் திரு செல்வராஜா அவரை எடுத்து போட்டி கண்டு கொண்டிருந்தீர்கள். உண்மையில கேட்டுக்கொண்டிருந்தேன் எல்லாத்தையும். வெறும் இந்த 30வது வருடத்தை கொண்டாட ஒண்ணு கொஞ்ச நாள உண்மையில நாதண்ட இழப்பு பெரிய இழப்பம்மா. அவைகளுக்கு எடுக்கே இல்லை. அப்படி ஒரு மறவு நாதனை மறக்க முடியாதம்மா. அப்படி ஒரு
0: பாசமான
2: நடத்தினவர் எல்லாம் நாங்கள் பாத்தீங்களா? எனக்கு ஞாபகம் இல்லை. இப்பதான் ஒரு 6 வருஷம்
0: பண்றேன்.
2: எங்களுக்கு கன வருஷம் போனா போய் நடந்த போல இருந்ததம்மா அந்த வானொலியில போய்.
0: அப்படியா?
2: எங்களுக்கு யுவ வானொலி அதிபர்ட்ட இதாலதான் அங்க போறன்னு போன நாங்கள என்ன காலையில எங்களுக்கு திருவாரம் படிக்க தருவார்கள். நல்ல ஒரு ஆசையம்மா.
0: ரெமிலாவும் நாதனும்
2: என்ன கொண்டே
0: சொல்லுங்க.
2: என்ன கொண்டு இணைச்சது? அந்த தேவாரம் படிக்கிற ஆர்வம்
0: தான். நான் அவர்களோடு பழகியது, அதாவது நான் நேரில் சந்தித்தது இல்லை, ஆனால் 2008 நான் என்னுடைய வானொலி பயணம் ஆரம்பித்தது ஐடிஆர் மாண்ட்ரியலில் நான் இருந்த பொழுது. அப்பொழுது நான் விசு செல்வராசா அண்ணாவை நான் டொராண்டோவிலே திருமண வைபவத்தில் தான், கோனேஸ் அண்ணா அவர்களுடைய மகளுடைய திருமணத்தில் தான் சந்தித்தேன். அதற்கு பிறகு கடந்த வருடத்திற்கு முதல் வருடம் 2024 நான் இலங்கைக்கு பயணம் வைத்ததை அறிந்து கொண்டு அவர் தொடர்பினை ஏற்படுத்தி விசு செல்வராசா அண்ணா சொன்னார், நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு வர வேண்டும் என்று. நான் அது நடக்குமா தெரியாது என்று நான் அதை 100% நான் சொல்லவில்லை, வர முடியுமா என்று. ஆனால் என்னுடைய உறவுக்காரர்கள், இதனு என்னுடைய மதினிமார்கள் எல்லாம், கட்டாயம் நீங்கள் சென்று வர வேண்டும், இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படி எல்லாம் சொல்லி, ஏனென்றால் அந்த இடத்திலே எனக்கு, அந்த ஊரிலே எனக்கு சொந்தங்கள் இல்லை. அதற்கு பிறகு விசு செல்வராசா அண்ணா அவர்கள் தான் ஒரு ஹோட்டலையும் எனக்கு தந்தார்கள், அதன் பேரை தந்து நானும் என் கணவரும் அங்கு சென்று அருமையான அழகான நிகழ்ச்சியை நேரலிலே நாங்கள் பார்த்தோம். சந்தோஷமாக இருந்தது. அதிலே நான் விழாவிலே நான் ஒரு சொற்பொழிவை ஆற்றினேன். அங்கே நிறைந்திருந்த மக்கள் அனைவருமே வந்து என்னோடு கதைத்தது, அந்த கலை நிகழ்ச்சிகளை கண்டது, இதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது, வியப்பாகவும் இருந்தது. என்னையும் அவர்கள் நிறைய பேர் வந்திருந்தார்கள், பெரிய கலைஞர்கள் அவர்கள் எல்லோரும். அவர்களுடைய படத்திற்கு என்னையும் அந்த படங்களெல்லாம் பெரிதாக போட்டு அந்த ஹோட்டல் வாயிலுக்கு முன்னால் சிறப்பாக ஒரு அழகான ஒரு வரவேற்பு முறையெல்லாம் நடந்தது, என்னால் மறக்கவே முடியாது. சந்தோஷமாக இருக்கின்றது. உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
2: உங்களுக்கும் தானம்மா. நான் இன்றைக்கு அதுக்காக தான் பார்த்தீங்களேன், நல்ல காலம் நான் வானொலி போட்டது. இங்கே வருவியல் இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்க வேணும் வந்துட்டு வந்து வானொலியை போட்டேன். சாமி கும்பிடுவோம் வந்துட்டு விளக்கேற்றுவோம் வந்துட்டு ஓடி வந்து முகங்கழுவிட்டு வானொலியை போட்டேன். இன்றைக்கு முன்காட்சி வருவா அவருக்கு நாங்கள் வாழ்த்து செல்ல வேணும் ரெண்டு சொல்லி போட்டு வீடு பூவோடு பெற்ற போட்டி காண்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறது. முதல் செய்தி விழுந்தது நான் பேசாம வச்சுட்டு ஓடி வந்து முகங்கழுவிட்டு ஓடி வந்து வானொலிங்க போட்டேன். செய்தி முடிஞ்சிருக்கும் என்ன நடக்குது பார்ப்போம் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு ஜாமீங்க கும்பிடுவோம் பண்ணிட்டு அப்ப போட அவற்ற பிற இது நடக்குது. உண்மையிலேயம்மா வந்து வானொலிய போட்டேன். சாமி கும்பிடுவோம் பண்ணிட்டு விளக்கேத்துவோம் பண்ணிட்டு ஓடி வந்து முகங்கழுவிட்டு வானொலியை போட்டேன். இன்றைக்கு முன்காட்சி வருவா அவருக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல வேணும் ரெண்டு சொல்லி போட்டு வீடு பூவோடு பெற்ற போட்டி வீடு காண்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். முதல் செய்தி விழுந்தது நான் பேசாம வச்சுட்டு ஓடி வந்து முகங்கழுவிட்டு ஓடி வந்து வானொலிங்க

0: ക്രിസ്മസ് വരസം വന്നാ നല്ല ക്രിസ്മസ് പാടലുകളെല്ലാം പഠിച്ച് ജേസുവിന്റെ പാടലെല്ലാം പഠിച്ച്
1: കലഹലപ്പാകും വാനൊലി കലഹലപ്പാകും.
0: கிறிஸ்தவ பாடல்கள் தான் நாங்க படிக்கிறது முழுக்க. நான் கடைசியா மங்கள பாடல் எல்லாம் படிப்பேன். ஜே சிஏ சிஏ இது என்ன மங்களம் அண்டு இந்த முறை நான் படிக்கவே போவதில்லை.
1: கவலைப்பட வேண்டாம், அவருடைய ஆத்மா சாந்திக்காக பிரார்த்திப்போம் அம்மா. நன்றி.
0: உண்மையா நான் அவைக்கு முருகருக்கும் எடுக்கல என்ன சொல்லுங்க. நான் எடுத்து எடுக்கிறது அவைக்கும் கவலையை நான் கூட்டுறதா
1: எடுப்போம்
0: இருக்கிறேன். உண்மையிலே அம்மா
1: அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம்.
0: அவைக்கு ஆத்மா ரமியில அவைக்கு மடுத்த நான் இப்ப அவை என்ன இப்ப என்னன்னு தெரியல. நானும் மடுக்க இல்லை இப்ப ரெண்டு இந்த கிழமை புறகு எடுப்போம் பண்ணிட்டு இருக்க இன்றைக்கு வந்து இந்த கதையெல்லாம் சொல்ல. உண்மையில நான் அதனை என்னால மறக்க முடியாம
1: எல்லோராலும் மறக்க முடியாது. நன்றி அம்மா. புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
0: அவர்களுக்கும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாதன் ஆத்மா சாந்தி அடைய நான் உண்மையில நடுக வேண்டது. நாங்கள் நடுக கவலைப்பட்டும் கூடாதுதானே.
1: கவலைப்படாதீங்க, அவர்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். ஆத்மா சாந்திக்காக
0: பிரார்த்தனை செய்வோம்.
1: நன்றி.
0: என்ன செய்யறது அம்மா, எல்லாரும் எல்லாரும் ஒரே மாதிரியான புறவியல் இல்ல தானே அம்மா. நன்றி. எல்லாருக்கும் வேண்டும்.
1: நன்றி அம்மா.
0: நன்றி அம்மா. அவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள்.
1: நன்றி
0: அவர்களுக்கு.
1: நன்றி. கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன்.
0: அதுவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம் அம்மா.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மனத்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை முதலில் வணங்கிக் கொள்கின்றேன். அனைவருக்கும் பிந்திய பொங்கல், மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள், தித்திக்கும் வாழ்த்துக்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக இடைக்காலத்து பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம், ஒலிக்க மறந்த பாடல்கள் என்றும் சொல்லிக் கொள்ளலாம். அப்படியான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க குமரி பெண்ணின் உள்ளத்திலே, இது திரைப்படத்தின் பெயர். குமரி பெண்ணின் உள்ளத்திலே 1980 வெளியான வண்ண திரைப்படம் இது. திரைப்படத்தின் இயக்குனர், நடிகரும் இயக்குனருமான ரா சங்கரன். உங்களில் பலர் மௌனராகம் என்ற திரைப்படத்தை பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தில் நடிகை ரேவதியின் தந்தையாக நடித்தவர் ரா சங்கரர். நல்லதொரு குணச்சித்திர நடிகர். அவர்தான் இந்த திரைப்படத்தின் இயக்குனர். குமரி பெண்ணின் உள்ளத்திலே திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் மற்றும் கணேஷ். இவர்களிலே சங்கர் இப்பொழுது உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பி, அவர்தான் சங்கர். கணேஷ் பழம்பெரும் தயாரிப்பாளர், சினிமா தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி, எம்ஜிஆர் சிவாஜியை வைத்தெல்லாம் பிரம்மாண்டமான வசூலில் சாதனை படைத்த திரைப்படங்களை தயாரித்தவர் ஜி என் வேலுமணி. அவருடைய மருமகன் கணேஷ், அதாவது அவருடைய மகளை திருமணம் செய்து கொண்டவர். இந்த பாடலை

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குமரி பெண்ணின் உள்ளத்திலே. எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல். பாடலை எழுதியவர் கவிஞர் முத்தலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நூல்வேலி. 1979 ஆண்டு கலாகேந்திராவின் நூல்வேலி வண்ணத்தில் வெளியானது. சரத்பாபு, சுஜாதா, சரிதா, ரமணமூர்த்தி. யார் இந்த ரமணமூர்த்தி? உங்களில் பலரும் சங்கராபரணம் திரைப்படத்தை, அந்த தெலுங்கு திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த திரைப்படத்தில் சோமயாஜுலு என்பவர் சங்கீத சாஸ்திரிகளாக நடித்திருந்தார். அவருடைய தம்பிதான் ரமணமூர்த்தி. இவரும் ஒரு நடிகர். அந்த காலத்து திரைப்படங்களிலும் ரமணமூர்த்தி நடித்திருக்கின்றார். மற்றும் நாராயண ராவ். இந்த நூல்வேலி திரைப்படத்தில் கமலஹாசன் ஒரு கௌரவ வேடத்தை ஏற்று நடித்திருந்தார். நூல்வேலி தமிழ், தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் தயாரானது. ஆனால் ஏற்கனவே மலையாளத்தில் 77 ஆண்டு மது, ஷீலா, ஸ்ரீதேவி நடிக்க ஆ நிமிஷம் என்ற திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி தேவராஜன் மாஸ்டர், திரைப்படத்தை இயக்கியவர் ஐ வி சசி. அந்த திரைப்படம்தான் நூல்வேலி என பின்பு 79 தமிழிலும் தெலுங்கிலும் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. கே பாலச்சந்தர் நூல்வேலி திரைப்படத்தை இயக்கியிருந்தார். கண்ணதாசன் எழுதிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். நூல்வேலி திரைப்படத்தின் ஒளிப்பதிவை மேற்கொண்டவர் பி எஸ் லோக்நாத். இந்த காட்சியில் சரிதாவும் நாராயண ராவ் என்ற நடிகரும். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். இது நூல்வேலி திரைப்பட பாடல். அடிக்கடி ஒலிக்காத பாடல் கேட்டு பார்க்கலாமா? இந்த திரைப்படத்தில் வேறு சில பாடல்கள் அடிக்கடி ஒலித்த பாடல்கள். என்ன பாடல்கள்? நானா பாடுவது நானா, நானும் இளவயது மானா. இந்த பாடல். இன்னொரு பாடல் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடியிருப்பாரே, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. இந்த பாடல். இந்த இரண்டு பாடல்களும் நூல்வேலி திரைப்படத்தில் அடிக்கடி ஒலித்த பாடல்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் அடிக்கடி ஒலிக்காத பாடல். பாடலை கேட்கலாமா?

வீணை சிரிப்பு ஆசை அழைப்பு வேதம் பாடட்டுமா மாலை மயக்கம் என்னை மயக்கம் மஞ்சம் நாளாகுமா வீணை சிரிப்பு ஆசை அழைப்பு வேதம் பாடட்டுமா மாலை மயக்கம் என்னை மயக்கம் மஞ்சம் நாளாகுமா பூசிய சந்தனம் மார்பினில் சாய்ந்ததும்

வேதனை சிரிப்பு ஆசை அழைப்பு வேதம் பாடட்டுமா? மாலை மயக்கம் என்னை மயக்கம் மஞ்சம் நாளாகுமா? மன்மத மந்திரம் மாலையில் கேட்டதும்

0: சிலையொடு மலரின தினம் உள்ளங்கள் உறவாடுமோ, வீணை சிரிப்பு ஆசை அழைப்பு வேதம் பாடட்டுமா, மாலை மயக்கம் என்னை மயக்கும் மஞ்சம் நாளாகுமா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நூல்வேலி. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடலை ஆத்தவர் கவியர் சர் கண்ணதாசன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான் தரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள், இடைக்காலத்து பாடல்கள். அந்த வகையில் இந்த பாடல் பிரபல நாவலாசிரியை சிவசங்கரே. அவர் எழுதிய சில நாவல்கள் திரைப்படங்களாகி இருக்கின்றன. உதாரணமாக அவன் அவள் அது, 47 நாட்கள், இவற்றை விசேடமாக நாம் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். சிவசங்கரி எழுதிய சிங்கம் ஒன்று முயலாகின்றது. இந்த நாவல் 1980 அவன் அவள் அது என்ற பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. முக்தா பிலிம்ஸ் இந்த திரைப்படத்தை தயாரித்தார்கள். வித்தியாசமான ஒரு கதை அம்சம். அந்த காலத்தில் இந்த கதை எடுபடுமா என்று கூட யோசித்தார்கள். இருந்தாலும் எடுத்தார்கள். திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது. ஏனென்றால் இந்த கதையின்படி, இந்த கதையிலே வாடகை தாய் என்று இப்பொழுதெல்லாம் கூறுகின்றார்கள் அல்லவா, குழந்தை இல்லாத தம்பதியர் வாடகை தாய் மூலம் குழந்தையை பெற்றுக் கொள்ளுதல், அதனை இதில் காட்டியிருந்தார்கள். சிவசங்கரியின் கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் பிசு. இந்த திரைப்படத்திலே சிவகுமார் கதாநாயகன். நாயகியர் இருவர், ஒருவர் லக்ஷ்மி, இன்னொருவர் ஸ்ரீபிரியா. இந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸ் அல்லவா, முக்தா வி சீனிவாசன். இந்த பாடலை பாடும் குரல்கள் டி எல் மகாராஜன் மற்றும் வாணி ஜெயராம். யார் டி எல் மகாராஜன்? பழம் பெரும் பாடகர் காலம் சென்ற திருச்சி லோகநாதன் மகாராஜன், திருச்சி லோகநாதனின் மகன் டி எல் மகாராஜன். திரைப்படங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அருமையான பாடல்களை பாடிய ஒரு அற்புதமான பாடகர் டி எல் மகாராஜன். கையால் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு 30 வருடங்களின் முன்பு மாபெரும் ஒரு இசை போட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. ஐரோப்பிய ரீதியில் புனர்வாழ்வு கழகம் நடத்திய ஒரு இசை போட்டி. அந்த இசை போட்டியில் பங்கு பெற்று 30 வருடங்கள் கிட்டத்தட்ட இருக்கும். அதில் முதலாவது வெற்றியாளராக நான் தெரிவு செய்யப்பட்டு, அப்பொழுது டி எல் மகாராஜன் தான் நடுவராக வந்திருந்தார் இந்தியாவிலிருந்து. அவர் கையால் 5000, கிட்டத்தட்ட 5000 பார்வையாளர்கள், அவர்கள் முன்னிலையில் அந்த முதலாவது விருதை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு, அந்த அரிய சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைத்ததை இப்பொழுதும் நினைத்து பார்க்கின்றேன். டி எல் மகாராஜன் திருச்சி லோகநாதனின் மகன். திருச்சி லோகநாதனின் இன்னொரு மகன் பின்னணி பாடகரான தீபன் சக்கரவர்த்தி. இன்னமும் ஒரு மகன் சினிமாவில் பாடியிருக்கின்றார், டி எல் தியாகராஜன் என்று ஒருவர். அவர் அதிகம் இவர்களைப் போல அதிகம் பாடல்களை பாடவில்லை. அவர் பாடிய ஒரு பாடல் உலகமெங்கும் மிகவும் பிரபலமடைந்தது. பொம்பள மனசு என்ற திரைப்படத்தில் டி எல் தியாகராஜன் பாடிய பாடல். என்ன பாடல் என்றால்,
1: அமுத மழை பொழியும் முழு நிலவிலே, அமுத மழை பொழியும் முழு நிலவிலே, ஒரு அழகு சீலை உடல் முழுவதும் நனைந்ததே.
0: இந்த பாடல் அப்படியாக ஒரு இசை பாரம்பரியத்தை சேர்ந்த பாடகர்கள் இவர்கள். டி எல் மகாராஜன் சிறியவனாக இருந்த பொழுதும் அந்த காலத்திலே திருமால் பெருமை, திருவருட்செல்வர் போன்ற திரைப்படங்களில் எல்லாம் பாடியிருக்கின்றார் மாஸ்டர் மகாராஜன் என்ற பெயரில். பின்பு நடித்தார். 76ஆம் ஆண்டு தசாவதாரம் என்று ஒரு பக்தி திரைப்படம், இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஏராளமான பொருட்செலவில் ஏராளமான நடிக நடிகர் நடிக்க வெளியானது. அதிலே ராமராக நடித்தார் டி எல் மகாராஜன். அவருக்கு ஜோடியாக சீதையாக நடித்தவர் ஸ்ரீதேவி. தசாவதாரம் திரைப்படத்தில் இந்த திரைப்படம் வெளியான அதே ஆண்டுதான் ஸ்ரீதேவி கதாநாயகியாக நடிக்க மூன்று முடிச்சு திரைப்படமும் வெளியானது. சரி, இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் ஸ்ரீபிரியாவும், டி எல் மகாராஜனும் வாணி ஜீராமும் பாடிய பாடல் அவன் அவள் அது என்ற திரைப்படத்தில். பாடலை கேட்டு பார்க்கலாமா? அழகாக பாடியிருப்பார்கள் இருவரும்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் அவள் அது. பாடலை பாடிய குரல்கள் டி எல் மகாராஜன் மற்றும் வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வளமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து மை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்காக வழங்குவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் எந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருப்பங்கள். திருப்பங்கள் திரைப்படம் 1981 வெளியான வண்ண திரைப்படம். ஜெயகணேஷ் மற்றும் சுமித்ரா நடித்த இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய ஒரு அருமையான பாடல் திருப்பங்கள் திரைப்படத்தில் இருக்கின்றது. அந்த பாடலை இப்பொழுது உங்களுக்காக நான் வழங்குகின்றேன். இதோ

காலையிலே தாமரை நீரோடை, மாலையிலே மந்திரம் போல் மேடை. காலையிலே தாமரை நீரோடை, மாலையிலே மந்திரம் போல் மேடை. கண்களிலே காதல் இளம் ஜாடை, கலந்துவிட்டால் மல்லிகை பூவாடை. கண்களிலே காதல் இளம் ஜாடை, கலந்துவிட்டால் மல்லிகை பூவாடை.

சகம் உன்னோடு நான் பேசுவேன். நாளாயிரம் பொழுதாயிரம் சுகமாக உறவாடுவேன். வள்ளுவனின் இல்லறத்தை கேட்டு உள்ளமெல்லாம் மின்னியதோர் பாட்டு. வள்ளுவனின் இல்லறத்தை கேட்டு உள்ளமெல்லாம் மின்னி

பட்டு நம்மை விட வாழ்பவர்கள் இல்லை, நாம் இருக்கும் சொர்க்கமிதே இல்லை, தென்றலுடன் சேர்ந்ததம்மா முல்லை, தினம் தினமும் தேன் நிலவு கொள்ளை.

பழுதாயிரம் சுகமாக உறவாடுவேன். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருப்பங்கள். எஸ்பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜீராமும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் தரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. இடைக்காலத்து பாடல்கள், இது ஒரு தாலாட்டு பாட்டு. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அச்சாணி. 1978 வெளியான திரைப்படம். பாடலை ஆத்தவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. அச்சாணி திரைப்படத்தின் இயக்குனர் காரைக்குடி நாராயணன். இந்த திரைப்படத்தின் நாயகன் முத்துராமன். முதலில் இந்த திரைப்படத்தில் நாயகன் வேடத்தை ஏற்று நடிக்க ஜெய்சங்கரை தான் அணுகினார்கள். அப்பொழுது ஜெய்சங்கர் மறுத்துவிட்டார், இந்த கதைக்கு தான் பொருத்தமானவர் அல்ல முத்துராமனை அணுகும்படி. பின்பு முத்துராமனை சம்மதிக்க வைத்து இந்த திரைப்படத்தில் முத்துராமன் நாயகனாக நடித்தார். கதாநாயகி லக்ஷ்மி மற்றும் ஷோபா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. பாடல் காட்சியில் முத்துராமன் லக்ஷ்மி. இது சோகப்பாடலும் இருக்கின்றது, ஆனால் இப்பொழுது ஒலிக்கப் போகும் பாடல் இன்பமான பாடல்தான். இதே அச்சாணி என்ற பெயரில் முதலில் நாடகமாக மேடையேறியது. இந்த திரைப்படத்தில் அருமையான பாடல் ஒன்று இருக்கின்றது அல்லவா, எஸ் ஜானகி பாடிய பாடல்.

அருமையான பாடல். அதாவது, ராஜாஜி அவர்கள், ராஜகோபாலாச்சாரியர், மாபெரும் தலைவர், அவர் எழுதிய ஒரு கதை. அதுதான் திக்கெட்ட பார்வதி. திரைப்படமாக 74 உருவானது. ஸ்ரீகாந்த், லக்ஷ்மி நடிக்க. அந்த திக்கெட்ட பார்வதி திரைப்படத்திற்கு, அதாவது ராஜாஜி எழுதிய கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் காரைக்குடி நாராயணன். அந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அப்ப திக்கெட்ட பார்வதி அதனைத் தொடர்ந்து அந்த வெற்றியின் விளைவு என்னவென்றால், கிட்டத்தட்ட 10 திரைப்படங்களுக்கு மேல் திரைக்கதை வசனம் எழுதும் வாய்ப்பை பெற்றார் காரைக்குடி நாராயணன். இந்த ஒலிக்கப் போகும் பாடல் பிரபல கசல் பாடகர் குலாம் அலி அவருடைய அந்த கசல் பாடல் மட்டு போலத்தான் இருக்கின்றது. நாடக கதையை எழுதியவரும் காரைக்குடி நாராயணன். அச்சாணி 73 அச்சாணி என மலையாளத்தில் முதலில் எடுக்கப்பட்டது. அதிலே பிரேம் நஷீரம், நந்திதா போசம் நடிக்க தேவராஜன் மாஸ்டர் இசையமைத்திருந்தார். அதன் பின்னர்தான் 78 அதே பெயரில், அச்சாணி என்ற பெயரிலேயே இது தமிழில் எடுக்கப்பட்டது. வெற்றி திரைப்படம். பாடலை கேட்கலாமா? எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா பாடிய பாடல் அச்சாணி என்ற திரைப்படத்தில்

தாலாட்டு பிள்ளையுண்டு தாலாட்டு மணித்தொட்டிலில் முல்லை மெத்தையிட்டு சிறுமாங்கனி கன்னம் முத்தமிட்டு பாராட்டு அன்னை என்னை பாராட்டு உந்தன் பேர் சொல்ல பிள்ளை பெற்றெடுத்து

படைத்த மை விழியே இன்னொரு பிள்ளை பெற வேண்டும், ஒன்றா ரெண்டா பிள்ளை என்றால் இன்பம் கொள்ளை. மெய்சிலித்திட மகன் படிப்பது மழலை என்ற மந்திரம், யாழிசையிலும் ஏழிசையிலும் இல்லை இந்த மோகனம். தாலாட்டு பிள்ளையுண்டு தாலாட்டு, மணித்தொட்டிலில் முல்லை மெத்தையிட்டு, சிறுமாங்கனி கன்னம் முத்தமிட்டு, தாலாட்டு.

0: ஜோதிகையில் நின்றுலவிடும் தென்றல் போல வந்தவன், செந்தமிழில் செந்திசைக்க சந்தம் கொண்டு வந்தவன், தாலாட்டு பிள்ளையுண்டு தாலாட்டு. மணித்தொட்டிலில் முல்லை மெத்தையிட்டு, சிறுமாங்கனி கன்னம் முத்தமிட்டு, தாலாட்டு.
1: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அச்சாணி. பாடலை எழுதியவர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா, பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் பி சுஷீலா. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடிக்கடி ஒலிக்க மறந்த அடுத்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்ரீராம ஜெயம். 1976 வெளியான வண்ண திரைப்படம் இது. தேங்காய் சீனிவாசன், ஸ்ரீகாந்த், சுஜாதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் ஸ்ரீராம ஜெயம் திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன், இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை எழுதியிருந்தவர் கவியரசர் கண்ணதாசன். ஸ்ரீராம ஜெயம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடியிருக்கும் குரல்கள் டி எல் மகாராஜனுடன் பி எஸ் சசிரேகா. அருமையான ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா?

எந்தன் கற்பனை தேரில் உள்ள கற்பூரப் பூவே, சுவை கற்பகச் சாராய் நீ தித்திப்பதென்ன?

இனிக்கின்ற காமதேனு பாலை கொட்டி குளிக்கின்றதாலே, சுவைக்கின்ற தேவ அமுதனை மட்டும் குடிக்கின்றதாலே, இனிக்கின்ற காமதேனு பாலை கொட்டி குடிக்கின்றதாலே, சுவைக்கின்ற தேவ அமுதினை மட்டும் குடிக்கின்றதாலே, காமதேவனின் பாடம் உந்தன் பூவிழியாகும், சொர்க்க யோகங்கள் யாவும் உந்தன் மேனி கொள்ளாடும், எந்தன் கற்பனை கோயில் கொண்ட பொற்சிலை நீயே, பல அற்புத பாடம் நீ கற்பிப்பதென்ன.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்ரீராம ஜெயம். பாடலை பாடியிருந்த குரல்கள் டி எல் மகாராஜன் மற்றும் பி எஸ் சசிரேகா. பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்களை உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மதுர கீதம். 1977 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மதுர கீதம். இந்த திரைப்படத்தில் விஜயகுமார், ஸ்ரீவித்யா, ஸ்ரீபிரியா ஆகியோர் பிரதான பாத்திரங்களை ஏற்று நடிக்க, திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மறைந்த இசையமைப்பாளர் சந்திரபோஸ். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குனர் வி சி குகநாதன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. மதுர கீதம் திரைப்படத்தில்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மதுர கீதம். பாடலை எழுதியவர் பூவை செங்குட்டுவன், பாடலுக்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த அபூர்வமான பாடல் உங்களுக்காக. இந்த பாடல் தன்வினை தன்னை சுடும் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. தன்வினை தன்னை சுடும் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திரைப்படம் வெளிவரவில்லை. இந்த பாடலை பாடிய குரல்கள் எம் எல் ஸ்ரீகாந்த். அருமையான குரல் வளம் கொண்ட ஒரு பாடகர் இசையமைப்பாளர் எம் எல் ஸ்ரீகாந்த். எத்தனை அருமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நினைப்பது நிறைவேறும், நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் உன்னோடு நடப்பது நலமாகும், நான் இருந்தால் உன்னோடு. இந்த பாடல் இப்படியாக பல பாடல்கள். வள்ளுவன் குரலில் சொல்லெடுத்தேன், கம்பன் கவியில் சுவையெடுத்தேன், இளங்கோவரியில் எழிலெடுத்தேன், ஆடுவோம் நாம் பாடுவோம். இப்படியெல்லாம் பாடல்கள் எம் எல் ஸ்ரீகாந்த் தானே இசையமைத்து பாடிய பாடல்கள். இது தன்வினை தன்னை சுடும். இசையமைத்து எம் எல் ஸ்ரீகாந்த் அவர்கள் பி சுஷீலாவுடன் பாடிய டூயட். இந்த பாடலை இயற்றியவர் தஞ்சை அனந்த பத்மநாபன். தஞ்சை அனந்த பத்மநாபன் எழுதிய பாடலுக்கு எம் எல் ஸ்ரீகாந்த் இசையமைத்து பி சுஷீலாவுடன் இணைந்து பாடியிருக்கின்றார். திரைப்படம் வெளிவரவில்லை. இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் ஒலித்த பாடல் இது. பாடலை கேட்கலாமா?

உலகத்தில் நீ பாடு எனக்காக கண்ணா, ஞாலத்தில் நான் ஆட உனக்காக மன்னா.

கலையாத கனவோடு விளையாடு கண்ணே, நிலையான நினைவோடு நீயாடு பெண்ணே. கலையாத கனவோடு விளை

நங்கையந்தன் அங்கமெலாம் பொங்கியாட கண்ணா, இங்கு முந்தன் சங்கமெலாம் முழங்கி பாடு மன்னா. நங்கையந்தன் அங்கமெலாம் பொங்கியாட கண்ணா, இங்கு முந்தன் சங்கமெலாம் முழங்கி பாடு மன்னா.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தன்வினை தன்னை சுடும். அந்த பாடலை பாடிய குரல்கள் எம் எல் ஸ்ரீகாந்துடன் பி சுசீலா. அது அந்த திரைப்படத்திற்காக ஒளிப்பதிவு செய்யப்பட்டது, திரைப்படம் வெளிவரவில்லை. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எல் ஸ்ரீகாந்த், பாடலை இயற்றியவர் தஞ்சை அனந்த பத்மநாபன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்கால பாடல்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். அவற்றில் சிலவற்றை உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் இந்த வான்பரப்பினூடாக வழங்கியதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பாடல்களை உங்களுக்கு நினைவூட்டியதில் உங்களுக்கும் ஆனந்தம் ஏற்பட்டிருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியை அன்று முதல் இன்று வரை தொடர்ச்சியாக இங்கே வழங்குவதற்கு சந்தர்ப்பங்களை வாரி கொடுத்து கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் அனைவருக்கும் பிந்திய தித்திக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும். தொடர்ச்சியாக இங்கே வழங்குவதற்கு சந்தர்ப்பங்களை வாரி கொடுத்து கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. இன்றைய நிகழ்ச்சியல் வரிசையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானலை வருவது உங்கள் உள்ளம் கவர்ந்த இசைக்கோளங்கள். இன்றைய இசைக்கோளங்களுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்புக்குரிய பானு. மீண்டும் ஒரு இசைக்கோளங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி நேயர்களே, நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்வோம். இன்றைய இசைக்கோளங்களை ஆரம்பிக்க நான் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் நீர்க்குமிழி திரையிலிருந்து பழம்பெரும் கவிஞர் சுரதாவின் கவிவரியில் சீர்காழி கோவிந்த ராஜனின் குரலில் வரும் பாடல் ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா, முதலில் நமக்கு எல்லாம் தொட்டிலடா, கண் மூடினால் கால் இல்லா கட்டிலடா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் ராமுதிரையிலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் கண்ணதாசன் கவிவரியில் வரும் பாடல் இது. நிலவே என்னிடம் இறங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் படிக்காத மேதை திரையிலிருந்து மகாகவி பாரதியாரின் கவிவரியில் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் பாடல் இது. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் கர்ணன் திரையிலிருந்து சீர்காழியின் குரலில் வரும் பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.

நீங்கள் இசைக்கோலங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இசைக்கோலங்களில் பழைய தத்துவ பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் துலாவரம் திரையிலிருந்து டிஎம்எஸ் சுசிலா தரும் பாடல். இது பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே.

பிரத்தனான் நிகழ்ச்சிக்காக தரும் பாடல். 1956 ஆம் ஆண்டு வெளிவந்த ரம்மையின் காதல் திரையிலிருந்து மருத காசியின் கவிவரியில் தீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் ஒரு அற்புதமான பாடல் இது. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில்

அடுத்தவரின் பாடல் ஆலயமணி திரையிலிருந்து. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. டிஎம்எஸ்இன் குரலில் வருகிறது.

நிகழ்ச்சிக்காக நான் தரும் பாடல். தடுக்காதே என்னை தடுக்காதே, தலுக்கு மினுக்கி என் மனசை கெடுக்காதே. சந்திரபாபு குரலில் வரும் பாடல் இது.

பட்டு தோத்துல உடம்ப பழத்துட்டேன், நீக்க இருப்பத மறந்து இருந்துட்டேன், தேசம் கலைச்சிட்டு விஷயம் புரிஞ்சுட்டேன், தீர தீர பூரணாக நான்

இசைக்கோளங்களில் அடுத்து வரும் பாடல். கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே, இன்ப காவிய கலையே ஓவியமே.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தரும் இன்னும் ஒரு அற்புதமான பாடல் இது. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர்

பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே, பெருமையுடன் வருக உன் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை பெறுக. டிஎம்எஸ்இன் குரலில் நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து வரும் பாடல் இது.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இசைக்கோலங்கள். தாய்மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து

ஓடி வந்து நிற்பதற்கு உன்னை போல் கால்கள் இல்லை, ஓய்ந்திருந்து கேட்பதற்கு நீதிக்கோ நேரமில்லை, பார்த்தனிலே சொல்வதற்கு பரமனுக்கு உருவமில்லை, பழி சுமந்து செல்வதின்றி இவனுக்கோ பாதையில்லை. கவிஞர் பாரதியின் கவிவரியில் விஸ்வநாதனின் இசையில் டிஎம்எஸ் தரும் பாடல் இது.

ஐடியா பாட்ஸோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 6:25. காற்றலையில் உங்கள் அன்பின் மும்தாஜ் கலீல். முதற்கண் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிறந்திருக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவர் வாழ்விலும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிறைந்த ஆண்டாக அமைய வாழ்த்துக்களையும் இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு தொடரும் நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்துகின்றேன். தொடரும் நிகழ்ச்சி விருந்தினர் பக்கம். விருந்தினர் பக்கத்திலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார் ஐடிஆர் பிரான்சின் அதிபர் திரு விசு செல்வராசா அண்ணா அவர்கள். அதைத் தொடர்ந்து போட்டி நிகழ்ச்சி இடம்பெறும். போட்டி நிகழ்ச்சி இன்று 7:45 வரை மட்டுமே இடம்பெறும். அதைத் தொடர்ந்து ஒரு சில விளம்பரங்களைத் தொடர்ந்து முஸ்லிம் நிகழ்ச்சி வளர்ப்புரை இடம்பெறுகிறது. அதிலே சிறப்பு விருந்தினர்கள் 2 கலைஞர்கள் கலந்து அவர்கள் கலந்துரையாட இருக்கின்றார்கள். ஏனென்றால் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் 100 நிறைவை முன்னிட்டு முஸ்லிம் சேவை பிரிவிலிருந்து அந்த 2 கலைஞர்களும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் முஸ்லிம் சேவை அதிலே ஒலிபரப்பான பாரம்பரியம் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த எழுத்தாளர் நாடக தயாரிப்பாளர் அஷ்ரப் கான் அவர்களுடைய சிறப்பு பேட்டி ஒலிபரப்பாக இருக்கிறது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திலே மிகவும் ஜனரஞ்சகமாக சுமார் 7 ஒலிபரப்பான பாரம்பரியம் நிகழ்ச்சி வானொலி கலைஞர்கள் அறிவிப்பாளர்கள் இப்படி வானொலிக்கு இலங்கை வானொலிக்கு பங்களிப்பு செய்த முஸ்லிம் சேவை கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் என்று முழுமையாக அந்த நிகழ்ச்சி இடம்பெற்று வெற்றிகரமாக அமைந்த ஒரு நிகழ்ச்சி. அதிலே எழுத்தாளர் நாடக தயாரிப்பாளர் அஷ்ரப் கான் அவர்கள் கலந்து சிறப்பித்து கொடுத்த ஒரு பேட்டியை நாங்கள் ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தோத்து வழங்குவார் நள்ளிரவு 12 வரையும் அதிபர் கணபதி ரவீந்திரன் அண்ணா அவர்கள். சகோதர அறிவிப்பாளர் மதியழகன் அவர்களுடைய நிகழ்ச்சிகள் இன்று ஒளிபரப்ப மாட்டாது. நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பு காலநிலையை சொல்லிவிடுகின்றேன். தற்பொழுது 0°C இருக்கிறது. உணரும் நிலை 0°C இருக்கிறது. நாளைய பொழுது பனித்தூறலுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. 0°C இருந்தாலும் உணரும் நிலை 0°C இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பனிக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதே போல் தான் திங்கட்கிழமையும் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவு. ஆகவே வெளியே செல்பவர்கள் மிகவும் அவதானமாக செல்லுமாறு உங்களை அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து சிறப்பு சந்திப்பு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. எங்களுடைய அபிமான அறிவிப்பாளர் அதிபர் ஐடிஆர் பிரான்சுடைய அதிபர் விசு செல்வராசா அண்ணா அவர்களுடனான கலந்துரையாடல் மிகவும் சிறப்பாக இந்த ஆண்டிலே முதலாவதாக நாங்கள் சிறப்பான ஒரு அதிபரை வானொலி அதிபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். பல விடயங்களை கதைப்பதற்கும் அதே நேரம் அவர்கள் சமூக பணியிலே மிக மும்முரமாக இருப்பதோடு கலை பயணத்திலே மிகவும் நீண்ட தூரம் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் கதைக்க இருக்கின்றோம்.

0: தற்பொழுது தொலைபேசியூடாக எங்களோடு தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் ஐடிஆர் பிரான்சின் அதிபர் விசு செல்வராசானா. வணக்கம் விசு செல்வராசானா.
1: வணக்கம் மும்தாஸ், வணக்கம் நேயர்களே. வணக்கம் சொல்லுங்கள் மும்தாஸ், எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்களும் அனைவரும் நலமாக இருக்கின்றோம்.
0: சந்தோஷம். உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து.

0: நான் என் சார்பாகவும் அதிபர் சார்பாக நேயர்கள் சார்பாகவும் நான் வாழ்த்துகின்றேன். நீங்கள் நிறைந்து நீடூடி காலம் சந்தோஷமாக ஆரோக்கியமாக கலை பயணத்திலே இன்னும் பயணிக்க வேண்டும் என்று மனம் நிறைந்து வாழ்த்திக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா?
1: செல்வம், அதேபோல் நானும் நமது சர்வதேச தமிழ் வானொலி மற்றும் யுவம் வானொலியுடைய அறிவிப்பாளர்கள் அதிபர் அன்புக்குரிய கணபதி ரவீந்திரன் அவர்கள், சகோதரி ரூபி அவர்கள் மற்றும் உங்கள் நீங்கள் மற்றும் நமது அனைத்து உலக நேயர்களுக்கும் இந்த வழியிலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிற உங்களுக்கும் எனது மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களும் நன்றிகளும் சகோதரி.
0: நன்றி அண்ணா. நாம் கலந்துரையாடலுக்குள் செல்ல இருக்கின்றோம். நிறைய விடயங்களை உங்களிடமிருந்து கேட்டு பெற வேண்டும். அதாவது முதலிலே நான் உங்களுடைய சமூக பணியிலிருந்து நான் ஆரம்பிக்கின்றேன். இந்த சமூக பணி பற்றி, பூமணி அம்மாள் அறக்கட்டளை மூலமாக பல சமூக சேவைகளை செய்து வருகிறீர்கள். பல நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்து பாடசாலை மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் போன்றவற்றையும் செய்து வருகிறீர்கள். 2024 நான் நேரிலே நான் பார்த்தேன். தற்செயலாக எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அதற்கும் நான் நன்றியை சொல்லிக்கொண்டு அது பற்றி, அந்த ஆரம்பம் பற்றியும் தற்பொழுது எவ்வகையான திட்டங்களை செய்து கொண்டு போகிறீர்கள்?
1: நாங்கள் கிட்டத்தட்ட எனது தாயார் 2014 இயற்கை எழுதினார். அதற்கு பிறகு ஒரு வருடத்தின் பின்பு 2015 அறக்கட்டளை பணிகளை ஆரம்பித்து இந்த வருடம் 11வது வருடத்திலே பயணிக்கின்றோம். அந்த வகையிலே நிறைய உதவிகள், நான் ஆரம்பத்திலே எனது சொந்த பணத்திலே அறக்கட்டளை பணிகளை ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி வந்து கொண்டிருந்த பொழுது இதை நமது வானொலி ஊடாக கேட்ட அப்போது ஐடிஆர் நேயர்கள், கிட்டத்தட்ட நான் யுவம் வானொலிக்கு வருவதற்கு முன்பாக சர்வதேச தமிழ் வானொலியுடைய பல நேயர்கள் நாங்கள் செய்வதை பார்த்துவிட்டு தாங்களும் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தோடு வந்தார்கள். அந்த அதை தொடர்ந்து தொடர்ச்சியாகவே நாங்கள் பலவிதமான பணிகள், போரால் பாதிக்கப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், காயப்பட்ட போராளிகள், இப்படியாக பல பலருக்கு பலவிதமான உதவிகளை செய்து வந்து கொண்டிருந்தோம். அதற்கு பின்னராக நான் யுவம் வானொலியோடு இணைந்ததுக்கு பின்பு அந்த பணிகளை இன்னும் சிறப்பாக செய்வதற்கான ஒரு அருமையான அற்புதமான வாய்ப்பு கிடைத்ததோடு, குறிப்பாக சொல்ல வேண்டும், எங்களது அறக்கட்டளையின் இன்று தூணென்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறக்கட்டளை பணிகளை சிறப்பாக முன்னெடுப்பதற்கு நிதியை பெற்று தந்து கொண்டிருக்கிற எங்களது அன்புக்குரிய யுகம்பாலினுடைய நேயர் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் மூலம் பல லட்சம் ரூபாய், பல லட்சம் இல்ல, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாவுக்கு மேல் இந்த கடந்த பல வருடங்களுக்குள்ளே நாங்கள் பெற்று பலவிதமான பணிகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அவருடைய தாயாருடைய நினைவு தினம் வந்து வருடத்திலே முதலாம் தேதி வருவது வழக்கம். அந்த முதலாம் தேதியிலே நாங்கள் செய்கிற முதல் பணி கல்விக்கான பணியாக, கிட்டத்தட்ட இப்ப கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக கல்விக்கான பணியை நாங்கள் ஆரம்பித்து வந்து கொண்டிருக்கின்றோம். நேற்று முந்தினம் கூட முதலாம் தேதி வந்து அதனுடைய முதல் ஆரம்ப பணி, கிட்டத்தட்ட 1500 மாணவர்கள், 90 பாடசாலைகளைச் சேர்ந்த வடபகுதி மற்றும் மலையகம் உட்பட 90 பாடசாலைகளைச் சேர்ந்த 1500 மாணவர்களுக்கு புலமை பரிசு பரீட்சைக்கான பயிற்சி திட்டத்தை நேற்று ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்கான நிதியை தந்ததும் அவர்தான், அந்த ஆரம்பித்து வைப்பதும் அவர்தான். இந்த அறக்கட்டளை பணியை வருடத்திலே முதல் தேதியிலே ஆரம்பித்து வைப்பவரும் அவர்தான். அதைத் தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக நேற்று இன்று நேற்று முந்தினம் எல்லாம் வந்து மலைநாட்டு பகுதி மற்றும் யாழ்ப்பாண பகுதிகளிலே உலர் உணவு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலர் உணவு பகுதிகளை எல்லாம் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதற்கான நிதியை கூட அவர்தான் அங்கிருந்து அவருடைய உறவுடன் பெற்று அனுப்பியிருந்தார். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த வாழ்வாதார உதவிகள், பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான வகையான உதவிகள், மாணவர்களுக்கான உதவிகள், குழாய் கிணறுகள் போன்ற பலவிதமான உதவிகளை செய்து வருகிறோம். இதில் குறிப்பாக நமது யுவம்பாயினுடைய அதன் மூலம் கிடைத்த அன்பு உறவுகளும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம், இந்த அறக்கட்டளை பணிகளுக்கெல்லாம் உதவி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விடயம். முடிந்த அளவுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ச்சியாக தொய்ய விடாமல் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம்.
0: சந்தோஷமாக இருக்கின்றது. மேலும் மேலும் நீங்கள் இன்னும் இந்த சமூக பணியிலே முன்னேற வேண்டும். அதிலும் நீங்கள் யுகம் வானொலி நேயர்கள் என்று குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இடத்திலே நான் எங்களுடைய அன்பு நேயர்கள் அவர்கள் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கும் அவர்கள் அனைவருக்கும், ராதாகிருஷ்ணனை நீங்கள் தனிமைத்துவம் படுத்தி சொன்னீர்கள், அவருக்கும் இனியவர்களுக்கும் உங்களுக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த பணி ஆரம்பிக்கும் பொழுது முதலிலே நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து தான் ஆரம்பித்திருப்பீர்கள் அல்லவா?
1: இல்ல இல்ல, நாங்கள் 2015 நான் வந்து உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய துணைத் தலைவராக பல வருட காலமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்று வரை நான் செயற்பட்டு வருகிறேன். அதனுடைய தலைமைக்கு அலுவலகம் வந்து மலேசியாவில் இருக்கிறது. மலேசியாவிலே சண்முகம், பாக்கு சண்முகம் என்பவர் தான் அதனுடைய தலைவராக இருக்கிறார். அவர் நான் முதல் தடவையாக நாங்கள் இலங்கைக்கு சென்ற முதல் தடவையாக நான் வந்து இந்த ஆரம்பித்த பொழுது இலங்கையிலே வன்னிப்பகுதியிலே இதை நாங்கள் இதை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு புதுக்குடி இருப்பின்ற இடத்திலே வந்து 2015 தான் முதல் முறையாக இந்த பணியை ஆரம்பித்தோம். அதற்கு பின் படிப்படியாக இந்த பணிக்காக பல தன்னார்வ தொண்டர்கள் இணைந்து கொண்டார்கள். நாங்கள் செய்கிறோம் என்ற அந்த முனைப்போடு எனக்கு கொழும்பு, மலையகம், மன்னார், மட்டக்களப்பு, திருவோணமலை இப்படியான இடங்களிலிருந்து தன்னார்வ தொண்டர்கள் இணைந்து கொண்டு நாங்கள் கொடுக்கிற பணிகளை எந்தவித ஊதியமும் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி செய்து வந்து கொண்டிருந்த பொழுது, நாங்கள் யாழ்ப்பாணத்திலே எங்களுக்கு ஒன்று அலுவலகம் இருக்கிறது, அதற்கு ஒரு நிர்வாக சபை இருக்கிறது. அதிலே வந்து முன்னாள் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய உத்தியோகத்தர் பீட்டர் என்பவர் வந்து தலைவராகவும், வடமாகாண முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரத்தன் அவர்கள் செயலாளராகவும், அது அவர்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மேலே நிர்வாக சபை உறுப்பினராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு திட்டமும் வருகிற பொழுது அந்த திட்டத்தை பரிசீலித்து அதற்கு பொருத்தமான விடயங்களை முன்னெடுத்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு அந்த உதவிகள் தேவைப்படுகிறதானா என்பதை கிராம சேவகர் மூலமும் சமுத்தி உத்தியோகத்தர் மூலமும் நாங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த அப்படியான உதவிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம். இப்பொழுது இலங்கை முழுக்கவே நாங்கள் செய்து வருகிறோம், மலையகம் உட்பட இலங்கை முழுவதும். ஆனால் கல்வி பணி வந்து இந்த இப்பொழுது 6வது இந்த கல்வி பணியை ராதாகிருஷ்ணன் அவருடைய அவர் ஆரம்பித்து வைக்கிற அந்த கல்வி பணி தொடர்ச்சியாக 8 8 மாதங்களுக்கு திட்டமிட்டு மாதா மாதம் வந்து அதற்கு ஒரு பெருந்தொகை பணம் தேவைப்படுகிறது. அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறையும் அதற்கான அந்த ஆரம்ப முதலாவது கட்ட பணி நேற்று முடிந்திருக்கிறது. தொடர்ச்சியாக 8 புலம பரிசில் பரீட்சை நடக்கும் வரை 1700 மாணவர்களை நாங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு குழு அமைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, அவர்கள் கிட்டத்தட்ட கடந்த வருடங்களுக்கு நீங்கள் நேரடியாக பார்த்திருந்தீர்கள், 2024 மாணவர்கள் சித்தியடைந்தார்கள் என்று சொல்லி, அதிலும் பார்க்க மிக அதிகமான மாணவர்கள் 8 பெற்று கடந்த வருடமும் பாஸ் பண்ணி இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அதிகூடிய மாணவர்களை சித்தியடைய வைக்கிறோம் என்பதிலே இந்த அறக்கட்டளை மூலம் நாங்கள் பயிற்சி கொடுத்து சித்தியடைய வைக்கிறோம் என்பது பெருமைக்குரிய விடயமா இருக்கிறது. கல்வி அமைச்சிலே கூட இது சம்பந்தமாக பேசி இருக்கிறார்கள் என்பது கூட பெருமைக்குரிய விடயமாக நான் அதை கருதுகிறேன்.
0: மேலும் இதை கேட்கும் பொழுது சந்தோஷமாக தான் இருக்கிறது. அதாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எங்களை மட்டும் பார்க்காது, சமூகத்தை கண்ணோட்டமும் எங்களுக்கு தேவை. அந்த வகையிலே உங்களுடைய இந்த பாரிய திட்டம் மிக அழகாக தொடர்ச்சியாக வெற்றிகரமாக செல்ல வேண்டும் என்று நான் வாழ்த்திக் கொண்டு, மலேசியாவை பற்றி நீங்கள் சொன்னீர்கள், மலேசியாவிலே பல தங்க பதக்கங்களை எல்லாம் நீங்கள் விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கின்றேன். எதற்காக அங்கு கௌரவிக்கப்பட்டீர்கள் என்று தெளிவாக சொல்லுவீர்களா?
1: கடந்த அக்டோபர் 28 அங்கு 2 விழாக்கள் நடந்தன. கிள்ளான் என்கின்றது மலேசியாவிலே கிளான் என்கின்ற இடத்திலே வந்து அந்த விழாக்கள் 2 நாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒன்று பன்னிரு திருமுறைகள் மாநாடும் ஒரு நாள், இரண்டாவது நாள் வந்து சான்றோர் சின்ன விழாவும் கொண்டாடினார்கள். எனக்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பே இந்த தங்கப்பதக்கம் நடந்த விழாவிலே எனக்கு அறிவித்திருந்தார்கள். எனக்கு அந்த கொரோனா அந்த காலங்கள் இருந்தபடியே அந்த நேரத்தில் எனக்கு போவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவர்கள் என்னுடைய சமூக பணி, மற்றது என்னுடைய இலக்கிய பணி, எனது வானொலி பணி அத்தனையையும் கணக்கில் எடுத்து அவர்களாகவே என்னை தெரிவு செய்து என்னை அழைத்து எனக்கு கிட்டத்தட்ட 10 நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கினார்கள். எனக்கும் அதிலே ஒரு தங்கப்பதக்கம் கடந்த அக்டோபர் மாதம் கிடைத்தது. இப்பொழுது தங்கம் விற்கிற விலையிலே ஒரு தங்கப்பதக்கம் கிடைக்கிறது என்பது, தங்கப்பதக்கம் கிடைத்தது என்பதற்கு அப்பால் வந்து அதனுடைய பெறுமதி என்பது இப்பொழுது பெரிய பெறுமதி அல்லவா? அது ஒரு மகிழ்ச்சியான சம்பவமாக இருந்தது. அது மட்டுமல்ல, எனக்கு கடந்த ஜூன் மாதம் நாங்கள் உங்களுக்கு அந்த விடயம் தெரியும், நாங்கள் நாம் அதை பற்றி பேசியிருந்தோம் ஏற்கனவே. கடந்த ஜூன் மாதம் லண்டன் பாராளுமன்றத்திலும் எனக்கு ஒரு விருது வழங்கப்பட்டது. அதுவும் இந்த இலக்கிய பணிக்காகவும் எனது வானொலி பணிக்காகவும் நாங்கள் மேற்கொண்டு வருகிற அறக்கட்டளை பணிக்காகவுமே எனக்கு இந்த விருது வழங்கப்பட்டது என்பதை இந்த வேளையில் நான் கண்டிப்பாக கூறியே ஆக வேண்டும்.
0: சந்தோஷமாக இருக்கின்றது. மலேசியா பயணத்தின் பொழுது ஏனைய நாட்டவர்கள் அநேகமானவர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள், அதிலையும் நீங்கள் பார்த்து வியந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா?
1: இல்ல, அதாவது வந்து இந்த சாதனை என்று சில விடயங்களை நாங்கள் குறிப்பிட வேண்டும். இப்பொழுது கூட நாங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு வருகிற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு துறையை தெரிவித்து கொள்வார்கள். அதே போல நான் வந்து இந்த என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பணியை தவிர அதை தொடர்ந்து ஒரு பொழுதுபோக்காக இந்த வானொலி துறையை தெரிவு செய்தேன். வானொலி துறையிலே அதை தெரிவு செய்ததோடு இலக்கிய பணி, சமூக பணி என்கின்ற அந்த விடயங்களையும் சேர்த்துக் கொண்டு என்று ஒரு பேசப்படுகிற ஒரு ஆளாக நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு விடயத்தோடு மற்றவர்களும் இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து வந்தவர்கள், வேறு வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆளுமைகளாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்திலே இலக்கிய தமிழ் இலக்கியத்தோடு அல்லது தமிழ் சமூகத்தோடு ஒன்றித்தவர்களாக அல்லது பெரும் பதவி வகிப்பவர்களாக இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே மலேசியாவிலே இருக்கிற தமிழர்கள் தமிழ் ஆர்வத்தோடு இந்த சாதனை தமிழர்களை இனங்கண்டு அவர்களை அழைத்து கௌரவித்து தங்கப்பதக்கம் வழங்குறது, அது இந்த காலத்திலே தங்கப்பதக்கம் வழங்குறது என்பது பெரிய விடயம். அதை பார்த்துதான் நான் ஆச்சரியப்பட்டேன். என்ன,
0: ஆமாம், அதே நேரம் தங்களுக்குள் இருக்கின்ற இந்த எழுத்து பணி அல்லது எழுத்தின் ஆர்வம் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பித்தது?
1: நான் முதன் முதலாக வந்து எங்களது கிராமத்திலே வந்து சரவணை என்பது ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்திலே முதன் முதலாக 16 வயதிலே முதல் மேடையை நான் ஏறியவன். முதல் அந்த மேடையிலே வந்து நானே ஒரு நாடகத்தை எழுதி அதை தயாரித்து நடிக்க வைத்து அதை டிக்கெட் ஷோவாக அந்த காலங்களிலே அதை ஏற்பாடு செய்து முதன் முதலாக மேடையேறி அந்த மேடையிலே எனது முதல் கன்னி பேச்சு அதில் தான் ஆரம்பித்தது. எனது மூத்த சகோதரர் இன்னாசி முத்து அவருடைய பெயர் புனர்பெயர் வந்து சிந்தன செல்வன், இப்பொழுது அவர் உயிரோடு இல்லை. அவர் ஈழநாடு உதவி ஆசிரியராக அந்த காலத்தில் இருந்தவர். அவர் வந்து என்னுடைய இந்த ஆர்வத்தை பார்த்து கவிதை எழுதுகிற திறன், இந்த நாடகம் கலை சம்பந்தமான இந்த விடயங்களை பார்த்து இந்த விடயங்களை வெளிநாடு பத்திரிகையிலே வந்து பிரசுரிக்கிற பொழுது எனக்கு இன்னும் உற்சாகம் வந்து என்னுடைய பேர் வருகிறது, நான் செய்கிற விடயங்கள் எல்லாம் வந்து பத்திரிகையிலே வருகிறது என்கின்ற அந்த ஆர்வம் தூண்ட தூண்ட தூண்ட அது ஒரு இலக்கியவாதியாகவே மாறுகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து நான் கவிஞனாக ஒரு பேச்சாளனாக, பெரிய பேச்சாளன், பெரிய பெரிய ஒரு பேச்சாளன் இல்லை, அந்த காலத்திலே ஒரு பேச்சாளனாக இருந்தேன் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. அதை விட வந்து எனக்கு 1984 அகில இந்திய எழுத்தாளர் சங்கம் எனக்கு தமிழ்நாட்டுக்கு அழைத்து எனக்கு செந்தமிழ் செம்மல் என்கின்ற பட்டத்தை வழங்கினார்கள். எனக்கு அந்த பட்டத்தை வழங்கியவர் வந்து டாக்டர் விக்ரமன், உங்களுக்கு தெரியும், பல 10 புத்தகங்களை வெளியிட்டவர், சாண்டிலியின் கதை, கடல் பூரா போன்ற பல விதமான புத்தகங்கள் எழுதிய டாக்டர் விக்ரமன் அவர் தான் அந்த காலத்திலே இந்த 84 ஆண்டு கால பகுதியிலே அகில இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளராக இருந்தவர். அவருடைய தலைமையிலே எனக்கு அந்த பதக்கம் வழங்கப்பட்டு எனக்கு பட்டம் வழங்கப்பட்டது. இந்த வழியில குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன்.
0: நிச்சயமாக. அதே நேரம் 3 வருடமாக இந்தியாவிலேயே அயலக தமிழர் மகாநாட்டுக்கும் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று அறிந்தேன். இந்த மகாநாடு பற்றி இது பற்றி மேலதிகமாக
1: தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்து பதவி கேட்டதற்கு பின்னராக அவர்கள் வந்து அயலக தமிழர்களுக்கான ஒரு துறையை உருவாக்கி அந்த துறையிலே வந்து அதற்காக ஒரு அமைச்சரை நியமித்து பலவிதமான தமிழ் பணிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். வருடா வருடம் 2 தடவைகள் வந்து புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழுகிற தமிழர்கள், அது இளைஞராக இருக்கட்டும் எந்த நாட்டு தமிழராக இருக்கிறார்களோ, அந்த தமிழர்களுடைய 30 வயதுக்குள்ள பிள்ளைகளை அங்கே அழைத்து, அதாவது விமான டிக்கெட் இலவசமாக கொடுத்து 15 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் அவர்களே பொறுப்படுத்தி சுட்டி காட்டி தமிழர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை முறை, கலை கலாச்சார பண்பாட்டு வலிமையங்களை தமிழ்நாடு முழுவதும் சுற்றி காட்டி அதை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த வருடமும் செய்து முடித்தார்கள். அது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த அயலக துறையுடைய பொறுப்பிலே நடக்கிறது. விமான டிக்கெட்டிலிருந்து சாப்பாடு, தங்குமிட வசதி, போக்குவரத்து எல்லாமே அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அதே போன்று முதல் தடவையாக கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக முதல் தடவையாக வந்து இந்த அயலக தமிழர்கள் மாநாடு ஒன்றை ஆரம்பித்தார்கள். அதுல வந்து கிட்டத்தட்ட 4000 தமிழர்கள் வெளிநாடுகளில் இருந்து, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற சிங்கப்பூர், ஆசிய நாடுகள் சொல்லி பல நாடுகளில் வாழக்கூடிய இலங்கையர் உட்பட பல தமிழர்கள் அந்த மாநாட்டிலே வந்து கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது, நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. 2 நாட்கள் நடைபெறுகிற அந்த மாநாட்டுக்கு நாங்கள் எங்களது செலவிலே டிக்கெட் போட்டு போக வேண்டும். ஆனால் அந்த மாநாடு நடக்கிற 2 நாட்களுக்கு அவர்கள் 3 நாட்களுக்கு இலவசமாகவே லக்ஸரி ஹோட்டல் தருகிறார்கள். 3 நாட்களும் அவர்களுடைய அவர்களே உணவு அதுக்கான ஏற்பாடு செய்கிறார்கள். மற்றும் அந்த தங்குமடத்தில் இருந்து அந்த மாநாட்டுக்கு 2 நாட்கள் போய் வருவதற்கான போக்குவரத்து எல்லாவற்றையும் செய்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்னென்று சொன்னால், வெளிநாட்டிலே வாழக்கூடிய தமிழர்களை அனைவரையும் இணைத்து, அவர்களை ஒன்றாக இணைத்து, ஒன்றாக சந்திக்க வைத்து ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த காரியம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த வருடமும் 11 12 ஆகிய நாட்களிலே இந்த அயலக தமிழர் மாநாடு சிறப்பாக நடைபெற இருக்கிறது.
0: சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பயணமும் வெற்றிகரமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் வானொலி பயணத்திற்குள் செல்லலாம். வானொலி என்று சொல்லும் பொழுது நாங்கள் இலங்கை வானொலியிலே கேட்ட அந்த ஞாபகங்கள், அதன் உத்வேகம் தான் இன்று வானொலியை நடத்துவதற்கு கூட காரணமாக இருந்திருக்கும். அந்த வகையிலே இலங்கை வானொலி, இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற சீதாராமன் அவர்களை நான் தங்களுடைய நிகழ்ச்சியின் பொழுது சந்தித்தேன். இவ்வாறான நட்புகள் எவ்வாறு ஆரம்பித்தன?
1: உலக தமிழர் பண்பாட்டு இயக்கத்திலே நான் கிட்டத்தட்ட அதனுடைய ஆர்வலராக 80 ஆண்டில் இருந்தாலும் அதனுடைய செயற்பாட்டாளராக பதவி பெற்றுக்கொண்டது 2010 ஆண்டு பதவியை பெற்றுக்கொண்டு 11 ஆண்டு நான் வந்து ஒரு சர்வதேச மாநாட்டை பிரான்சிலே எனது தலைமையிலே நடத்தி முடித்த கையோடு 2014 ஆண்டு அளவிலே வந்து மலேசியாவிலே நடந்த ஒரு மாநாட்டுக்கு முன்பாக நான் இலங்கைக்கு சென்ற பொழுது இலங்கையில ஒரு கிளையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயற்பட்ட பொழுது சீதாராமனை வந்து அந்த கிளையிலே நாங்கள் செயலாளராக இணைத்துக் கொண்டோம். 2014 ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது. அன்றுதான் எனக்கு அவர் அறிமுகமானார். அங்க பலர் வந்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், முர்ஷிதீன் அவர் வந்திருந்தார். அவர் ஏற்கனவே எனக்கு நண்பர். அவர் தான் எனக்கு சீதாராமன் எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அவரோடு ஆமா அதோடு சுபாஷினி நீங்கள் என்னுடைய விழாவிலே பார்த்திருப்பீர்கள். அவரும் ஒரு கல்லூரி பேராசிரியர். அவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த பண்பாட்டு இயக்கத்தினுடைய இலங்கை கிளையினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார்கள். அதன் மூலம் கிடைத்த உறவுதான் சீதாராமன் அவர்கள் என்னோடு தொடர்ச்சியாகவே இன்று வரை அவருடைய உறவு நீடிக்கிறது. அண்மையில் கூட நாங்கள் இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாமதத்துக்கு சென்று கடந்த அக்டோபர் மாதம் எனக்கு எல்லாவற்றையும் சுற்றி காட்டி ஒளிபரப்பு முறை, அந்த ஒளிபரப்பு கூடங்கள், கலையரங்கங்கள் எங்கெங்கே எங்க எல்லாம் என்னென்ன நடந்தது என்கின்ற அந்த விடயங்கள் அவர்கள் அந்த காலத்தில் நூறாண்டை நிறைவு செய்திருக்கிற இந்த நேரத்திலே வந்து நூறாண்டு அந்த காலத்திலேயே அவர்கள் பாவித்த இயந்திர இப்பொழுது நாங்கள் ஒரு கணினியோடு ஒரு வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறோம். என்ன
0: ஆமா அதாவது சொல்லுங்க
1: அந்த காலத்திலே பாரிய ஹார்ட்வேர் சொல்லக்கூடிய அந்த பொருட்களை வைத்து அவர்கள் பெரிய பெரிய மிக்சர் போர்ட் பெரிய பெரிய இயந்திரங்களை வைத்து அந்த வானொலியை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அவை எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன, எல்லாமே வந்து கண்காட்சியாக வைத்திருக்கிறார்கள். அதை கூட பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுக்கு நான் நிச்சயமாக நம்ம அவருக்கு நம்ம வர பேர் எனக்கு வரவில்லை, சீதாராமனுக்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் எல்லாம் சுற்றி பார்த்து அங்கேயும் ஒரு நேர்காணலே நான் கலந்து கொண்டு விட்டு வந்தேன் என்பது மகிழ்ச்சியான ஒரு விடயம்.
0: சந்தோஷமாக இருக்கிறது. இலங்கை வானொலியை பற்றி நாங்கள் கதைக்கும் பொழுது கதைத்துக் கொண்டே இருக்கலாம். அதாவது கடந்த வாரம் என்று நினைக்கின்றேன், நான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் நூற்றாண்டை முன்னிட்டு நான் அங்கிருந்து அறிவிப்பாளர் சிலரோடு நான் நேர்காணல் செய்தேன். அப்பொழுது ஜெயகிருஷ்ணா என்ற அறிவிப்பாளர் எல்லோருக்கும் தெரியும், அறிந்தவர். இந்த அம்டன் கப்பல் அது புத்தளத்திலே வந்து தரை தட்டிவிட்டு அது செயல் இழந்த வரலாற்றை பற்றி சுருக்கமாக சொன்னார். அதிலிருந்து தான் அந்த ஜெர்மன் கப்பல், அதிலிருந்து அவர்கள் வானொலி அந்த இயந்திரத்தை எடுத்து முதல் முதலாக டெஸ்ட் பண்ணின விடயங்களிலாம் எல்லாவற்றையும் சொன்னார். சரி, நாங்கள் இலங்கை வானொலி என்று பேசும் பொழுது உங்களுக்கு பிடித்த அறிவிப்பாளர்கள் யார் என்று கேட்கலாமா?
1: நான் வந்து பலர் வந்து பலருடைய நிகழ்ச்சிகள் விரும்பி கேட்டாலும் எனக்கு மயில்வாகனம் அவர்களுடைய, இப்பொழுது அவருடைய மகன் சர்வானந்தா இருக்கிறார், மயில்வாகனம் அவருடைய செய்தி வாசிக்கின்ற பணி எனக்கு பிடித்திருந்தது. அதே போன்று பிமல் சொக்கநாதன், இப்பொழுது அவர் இல்லை, அவருடைய செய்தி வாசிக்கின்ற அந்த பாணி, அதை கூட நான் கொப்பியடித்தவன் கூட சொல்லிக்கொள்ளலாம். அந்த பாணியை தான் நான் இப்பொழுதும் செய்தி வாசிக்கிறேன் கூட சொல்லிக்கொள்ளலாம். அந்த விடயங்கள் தான் என்னை கவர்ந்தது. பாடல்களை தவிர செய்தி நான் விரும்பி கேட்பேன். அந்த செய்தி வாசிக்கின்ற தொனி, செய்தி வாசிக்கின்ற பாணி, அதெல்லாத்தையும் கற்றுக்கொண்டது வந்து மயில்வாகனம் அவர்களிடம் தான். நான் எனக்கு அப்பொழுது நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 18-20 வயது தான் இருக்கலாம் நினைக்கிறேன். அந்த காலத்திலேயே நான் அவருடைய பாணியை நானாகவே செய்தி வாசிப்பேன். வாசல போகும் பொழுது அல்லது எங்க நினைக்கின்ற பொழுது நானே எனக்குள்ளே வாசித்துக் கொண்டு வரேன். ஆனா நாங்கள் இங்க வந்து இப்படி ஒரு வானொலிக்கு உரிமையாளராக ஒரு வானொலியை கிட்டத்தட்ட 30 வருஷம் நடத்துவோம் என்கின்ற என்று கற்பனை கூட நான் பண்ணி பார்க்கவில்லை. ஆனால் அத எனக்கு அந்த உள்ளுக்குள் எனக்கு என்னை நானே கற்பனை செய்து, நான் ஒரு செய்தியாளராக கற்பனை செய்து, ஆனால் அது எனது கனவு நனவானது என்பது வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு விடயம். என்ன,
0: எத்தனையாம் ஆண்டு பிரான்சிலே ஐடிஆரை நீங்கள் ஆரம்பித்தீர்கள்?
1: பிரான்சிலே வந்து வானொலி முதன்முதல், ஐரோப்பாவிலே முதன்முதல் ஒலித்த வானொலி என்கின்ற பெருமைக்குரியது வந்து யூனிவர் வானொலி என்கின்ற ஒரு வானொலி. அதை வந்து ஆரம்பித்தவர் ரெயூனியன் நாட்டைச் சேர்ந்த தேவா என்பவர் இப்பொழுதும் இருக்கிறார். அதுதான் முதன்முதலில் ஆரம்பிக்கப்பட்ட வானொலி. 80ஆம் ஆண்டு அந்த வானொலியின் அறிவிப்பாளராக இருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள் நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்தினோம். அதன் பின்பு அந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் அது பெரும் பொருளாதார செலவு, அது எப்பமூடாக நடந்தது. அந்த இணையதளங்கள் ஒண்ணும் கிடையாத காலம் தான் அந்த காலம். அந்த காலத்துல வந்து அது பெரிய அண்டானா மூலம் வந்து பாரிஸ் முழுவதுமே ஒலிபரப்பானது. அதற்கு பொருட்செலவு தாங்க முடியாத ஒரு காலத்தில்தான் 3 வருடத்துக்கு பின் அதை நிறுத்தி கொண்டோம். அதை நிறுத்தி கொண்ட பின் எப்படியாவது ஒரு வானொலியை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம் எனக்குள்ள இருந்தது. நான் பல இடங்களிலே வந்து முயற்சி பண்ணி கொண்டிருந்தேன் ஒரு வானொலியை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில இருந்த பொழுதுதான் 96ஆம் ஆண்டு நமது ஐடிஆருடைய அதிபர் கோணேஸ் அவர்கள் ரேடியோ ஏசியா கனடா என்கின்ற ஒரு வானொலியை ஆரம்பித்த பொழுது என்னை வந்து பிரான்சுக்கு பொறுப்பாக நியமித்த பொழுது நான் ஒரு கலியகத்தை ஆரம்பித்து அன்றிலிருந்து 96 ஆண்டிலிருந்து இன்று வரை அதே பெயரோடு சர்வதேச தமிழ் வானொலி என்ற பெயரோடு அந்த வானொலியை தொடர்ந்து நடாத்தி வந்து கொண்டிருக்கிறேன். அதை விட வருடா வருடம் இலங்கையிலே பெரும் விழாக்களை நடத்திய விழா எப்படி இருந்தது நீங்களே பார்த்திருப்பீர்கள். பெரும் விழாக்களை நடத்தி இலங்கையிலே இருக்கிற கலைஞர்களை இனங்கண்டு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் வருடா வருடம் விருது வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். இதிலே எனக்கு கிடைத்த ஒரு மிக பெருமைக்குரிய விடயம் என்னவென்றால், எமது சர்வதேச தமிழ் வானொலியினுடைய விழாவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் 25 கலைஞர்களை தங்களுடைய செலவிலே யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். நானே அப்பொழுதுதான்
0: அதைத்தான் கேட்க வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். அதிலே அந்த குதிரை ஆட்டம், பொய்க்கால் குதிரை, அது மறக்கவே முடியாது. அதிலே ஒரு சர்ப்ரைஸ் கூட எனக்கு பிறகு இருந்தது. சொல்லுங்கள், அவர்கள் தொடர்ந்து சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் பிறகு.
1: நீங்க அவர்களோட கூட ஒரு நாளைக்கு அவர்கள் இப்பொழுதும் தொடர்பு இருக்கிறார்கள் என்று கூட பேசினார்கள் என்னோடு. அவர்களை கூட நீங்கள் சந்தவை கிடக்கிற பொழுது இணைத்து அவர்களோட நேர்காணல் பண்ண வேண்டும். அவர்களை முதன் முதலாக யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து அப்படியான ஒரு பெரும் ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எமது சர்வதேச தமிழ் வானொலி கிடைத்த அங்கீகாரம் என்று அதை கூறிக்கொள்ள வேண்டும். எத்தனையோ வானொலிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, உளவு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட எமது வானொலிக்காக தமிழ்நாடு அரசாங்கமே 25 கலைஞர்களை தங்களது 25 கலைஞர்களுக்கும் டிக்கெட் என்ன கணக்கு பாருங்க, எத்தனை லட்சம் வந்திருக்கு கணக்கு பாருங்க. அதை விட அவ்வளவு பொருட்களையும் கொண்டு வந்தார்கள். பொய்க்கால் குதிரையில இருந்து அவருடைய தேவையான பொருள் கொண்டு வந்திருந்தார்கள். மிகச்சிறப்பாக இருந்தது. அது ஒரு அது கூட ஒரு வரலாற்றிலே வாங்கலி வரலாற்றிலே எனக்கு கிடைத்த ஒரு பொன்னான தருணம் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். வருடா வருடம் அதை கூட நாங்கள் சிறப்பாக செய்வதோடு இந்த புலமை பரிசில் சித்தி அடைகிற பிள்ளைகளுக்கும் எங்களால் முடிந்த அளவு பொருளாதார உதவி மற்றது அவர்களுக்கு தொடர்ந்து படிப்பதற்கான உதவிகளை வந்து குறிப்பிட்ட அதாவது வட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெறுகிற மாணவர்களை அழைத்து கௌரவித்து அவர்களுக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம்.
0: அதிலே அந்த நிகழ்ச்சி பொய்க்கால் குதிரையிலே ஆடிய அந்த சோடிகள் இருவரும், அதிலே பெண்மணி என்னோடு ஆடைகளை மாற்றிவிட்டு ஓடி வந்து அவர் சொன்னார், எனக்கு சலாம் சொன்னார். அதிர்ந்து போய்விட்டு சலாம் சொல்லிவிட்டு நாங்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்தி, நான் நினைக்கின்றேன் சில வருடங்களுக்கு கடந்த வருடம் கடந்த வருடம் நான் அவரோடு தொடர்பினை ஏற்படுத்தி கதைத்தேன். அப்பொழுது அவர்கள் சொன்னது, நாங்கள் இங்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் வருவதற்கு ஆசையாக இருக்கின்றோம், ஆனால் சந்தர்ப்பம் எங்கே கிடைக்கும் என்று அவர் ஆதங்கப்பட்டார். சந்தோஷமாக இருக்கிறது, அவ்வாறான கலைகளை அவர்கள் அழிந்து விடாமல் அந்த கலைஞர்களை அவர்கள் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு அவர்கள் அனுப்பி வைத்தது, நாங்கள் இந்த இடத்திலே அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்ல வேண்டும். அடுத்து நாங்கள் எங்கள் வானொலியோடு, யுகம் வானொலியோடு நீங்கள் எத்தனையாம் ஆண்டு இணைந்தீர்கள்?
1: நான் நினைக்கிறேன் வந்து கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நினைக்கின்றேன். 2006 வருடங்கள் இந்த அறக்கட்டளை பணியில நான் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த கணக்கின்படி பார்க்கிற பொழுது இப்பொழுது 6வது வருடம் நாங்கள் யுகம் வானொலியோடு இணைந்திருக்கிறோம். எங்களை இந்த யுகம் வானொலியோடு இணைத்தவர் வந்து உங்களுக்கு தெரியும், மந்திரிகள் இருக்கக்கூடிய சந்திர அவர்கள் தான் என்னை கணபதி ரவீந்திரன் அவர்களோடு இணைத்து இந்த நிகழ்ச்சிகளை செய்வதற்கான ஏற்பாட்டை செய்து தந்திருந்தார். நான் மிகவும் பெருமைப்படுகிற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த வானொலியோடு இணைந்ததனால்தான், யுகம் வானொலியிலே இணைந்ததனால்தான் நான் வந்து என்னுடைய இந்த அறக்கட்டளை பணியிலே இன்று வரை நாங்கள் சிறப்பாக பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு நேற்று கூட எனக்கு 2 லட்சம் ரூபாய் 2 லட்சத்துக்கும் அதிகமான நிதி வந்தது. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அந்த நிதியை பெற்று அனுப்பியிருந்தார். நாங்கள் மலையகத்திலே நோரெலியாவிலும் இரத்தினபுரி மாவட்டத்திலும் நாங்கள் உலருணவுகளை வழங்கியிருந்தோம். கடந்த வாரம் வந்து தலவா கொல்லையிலே ஒரு பாடசாலை மண்ணோடு புதைந்து போய்விட்டது. அந்த பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் இல்லை, புத்தகங்கள் எதுவுமே இல்லை என்று சொன்ன பொழுது கடந்த வாரம் அதையும் பயன் கொடுத்திருந்தோம். இதெல்லாம் என கிடைத்தது வந்து யுகம் வானொலியினுடைய அந்த தொடர்பு கிடைத்தபின் யுகம் வானதியினுடைய அன்பு உறவுகள், அதாவது வந்து குறிப்பாக திரும்பவும் சொல்லிக் கொள்கிறேன், ராதாகிருஷ்ணன் அவர்கள் யுகம் வானொலி மூலம் எனக்கு கிடைத்தது ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமானதான் கூறிக்கொள்ள வேண்டும். அதற்காக நான் வந்து இந்த வேளையிலே எங்களது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கலைவேந்தன் கணபதி ரவீந்திரன் அவர்களுக்கும் சகோதரி ரூபி அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இன்னொரு விடயத்தையும் கூறிக்கொள்ள வேண்டும், பெயர் சொல்லி சொல்ல வேண்டும். எங்களது செல்வராணி அம்மா உங்களுக்கு தெரியும், நமது நேயர். அதே போன்று பிரேமா ரவீந்திரன், சித்தர், இப்படி பலர் பெயரை சொல்லும் பொழுது பல பேருடைய பெயரை விட்டுருவோம். இருந்தாலும் குறிப்பாக இதில் சொல்லக்கூடிய ஒரு 4-5 பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிதி பங்களிப்பு என்பது தொடர்ச்சியாகவே அறக்கட்டளைக்கு வந்து கொண்டிருக்கிறது. செல்வராணி அம்மா அவர்கள் தொடர்ச்சியாகவே மாணவர்களுக்கு ஏதாவது தேவையென்றால் உடனடியாகவே பணத்தை அனுப்பி அதை இன்று வரை தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருக்கின்றார் என்பது பெருமைக்குரிய ஒரு விடயம். அவரின் மூலம் பல பாடசாலை மாணவர்களுக்கு சப்பாத்திலிருந்து காலுக்கு போடுற காலணியில் இருந்து புத்தக பையிலிருந்து புத்தகங்கள் வரை தொடர்ச்சியாக செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அதை விட நாங்கள் இந்த தொடர்ச்சியாக செய்து வருகிற இந்த புலவர் பரிசு பரீட்சைக்கான 1500 மாணவர்களுக்கான 1 மாத கட்டணத்தையும் அந்த அம்மா அவர்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து செலுத்திக் கொண்டு வருகிறார்.
0: சந்தோஷமாக இருக்கிறது. எல்லோருக்கும் மீண்டும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய வானொலி பயணம் 30 வருட காலமாக இருக்கிறது, அதில் யுகம் வானொலியோடு 6 வருடங்கள் நீங்கள் பயணித்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நான் இறுதியாக கேட்கும் கேள்வி, ஐடிஆர் பிரான்ஸோடு எங்களுடைய நேயர்கள் மிகவும் அன்பானவர்கள் என்பதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வருடத்திலே உங்களுடைய வானொலி சேவை எப்பொழுது மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று அனைவர் சார்பாக நான் கேட்கின்றேன்.
1: உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு, ஒரு ஈடு செய்ய முடியாத அல்லது அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரம் அண்மையில் இடம்பெற்றது. அதன் காரணமாக நாங்கள் அந்த இதிலிருந்து இன்னும் மீளவில்லை என்றுதான் கூறிக்கொள்ள வேண்டும். என்ன சொன்னால், ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் தொடர்ச்சியாக பங்கெடுத்து பொறுப்போடு செய்து வந்து கொண்டிருந்த தம்பி நாதன் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்தது வந்து ஒரு பெரிய ஒரு பேரிழப்பு. அந்த தாக்கத்திலிருந்து நாங்கள் இன்னும் வெளியே வந்து அந்த நிகழ்ச்சியை மக்களோடு நேயர்களோடு மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் இன்னும் உருவாக்கிக் கொள்ளவில்லை. மிக விரைவில் எப்படியாவது தை மாதத்திலே பொங்கல் தாண்டி வருகிற 2-1 நாட்களுக்கு நிச்சயமாக மீண்டும் நமது வானொலி 2030 வருடத்திலே வந்திருக்கிறோம். அதை அப்படியே விட்டுவிடாமல் இந்த 30 வருடத்தையும் நிறைவு செய்து மீண்டும் யாழ்ப்பாணத்திலே 30 வருட விழாவையும் கொண்டாடுகிற அந்த எண்ணத்தோடு இருக்கிறேன். அதனுடைய மிக விரைவிலே வானொலி மீண்டும் பழையபடி புதிய நிகழ்ச்சிகளோடு புதிய அறிவிப்பாளர்களோடு இடம்பெறும் என்பதை இந்த விளைவில் நமது நேயர்களுக்கு கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மும்தாஸ்.
0: நிச்சயமாக இந்த செய்தி எனக்கும் சரி, அதே நேரம் எங்களுடைய வானொலி நேயர்களுக்கும் சந்தோஷமான இந்த வருடத்திலே பெரும் சந்தோஷமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். கூடிய சீக்கிரம் உங்களுடைய வானொலி சேவையே ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அதை கேட்க நாம் அனைவருமே ஆவலாக இருக்கின்றோம் என்றும் சொல்லிக்கொண்டு இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் எங்கள் வானொலிக்கு?
1: நான் வந்து சொல்லிருக்கும் என்னவென்று சொன்னால், அதாவது வந்து வேத நூல்கள் எல்லாமே சொல்வது என்னவென்றால், தானம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். எங்கள் மூலம் தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. யாரோ ஒருவர் மூலம் தாயகத்தில் இருக்கிற ஒருவருக்கு யாராவது முடிந்ததை செய்யுங்கள். அது 5 ரூபாவாக இருக்கட்டும், அல்லது 50 ரூபாவாக இருக்கட்டும், அல்லது 1 நேர உணவாக இருக்கட்டும், அதை செய்யுங்கள் என்றுதான் நான் பணிவாக எல்லோருடனே கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் மூலம்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. யாரோ உங்கள் உறவினர் மூலமோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமோ தாயகத்திலே பலர் 1 நேர சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன்படியா வந்து அதை முடிந்த கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் உங்களால் முடிந்ததை வந்து இந்த வெள்ளத்திலே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இருப்பிடம் இல்லாமல் இருக்கிறார்கள், மாணவர்கள் புத்தகம் கோப்பி இல்லாமல் இருக்கிறார்கள், துணி இல்லாமல் இருக்கிறார்கள், இப்படியாக பலவித துன்பமான துன்பத்தோடு இலங்கை முழுவதுமே இருக்கிறார்கள். அதன்படியால் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை எங்கள் அறக்கட்டளை மூலமோ அல்லது உங்களுக்கு தெரிந்த யார் மூலமாவது செய்யுங்கள் என்று பணிவாக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மும்தாஸ்.
0: நன்றி அண்ணா. நேர்கள் இதை உள்வாங்கி இருப்பார்கள். உங்கள் வானொலி சேவையானது சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் அது ஆரம்பிக்க வேண்டும். அதே நேரம் உங்களுடைய சகோதரருடைய நாதன் அவர்கள் எங்களோடு மிகவும் நட்பாக இருந்தவர். அவருடைய இழப்பு எல்லோருக்குமே பெரும் இழப்பு தான். அதே நேரம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அதே போல் அவர்களுடைய குடும்பத்திற்கு ரெமிலா மற்றும் பிள்ளைகளுக்கு இறைவன் துணையாக இருக்கட்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு நன்றி. மற்றும் ஒரு பொழுதிலே மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி. நன்றி அண்ணா.
1: நன்றி மும்தாஜ். வந்து உண்மையிலே ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள வேண்டும். நீங்கள் எங்களது விழாவிலே கலந்து கொள்வதற்கு தற்செயலாக இருந்தாலும் கூட அந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தது எனக்கு மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் நாம் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக தொடர்பில் இருக்கிறோம். அப்படித்தானே?
0: நிச்சயமாக, உண்மைதான்.
1: ஆகவே நீங்கள் வந்தது மிக பெருமைக்குரிய விடயம். அதோடு அந்த விடயத்தையும் கூறிக்கொண்டு இந்த என்னை வந்து லண்டனிலே நான் பாராளுமன்றத்திலே விருது பெற்று கேள்விப்பட்ட உடனே என்னை வானொலிக்கு வருமாறு கேட்டிருந்தீர்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் பாருங்கள், 4 மாதங்களும் 5 மாதங்கள் தாண்டி புது வருடம் பிறந்த இந்த சூழ்நிலையிலே என்னை அழைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மிகச் சிறப்பாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறீர்கள். அண்மையில உங்களது வெள்ளிக்கிழமை நான் வந்து வானொலிக்கு முன்பு நேரம் பார்க்காமல் உட்கார்ந்து விடுவேன் உங்களது நிகழ்ச்சியிலே கேட்பதற்காக. அண்மையில கூட வானொலியுடைய பழம்பெரும் அறிவிப்பாளர்களை அழைத்து அவர்களுடைய செவ்வியை வானொலிக்கு எடுத்து வந்தீர்கள். உங்களது நிகழ்ச்சி மிகச் சிறப்பானது. அதை விட இஸ்லாமிய நிகழ்ச்சியும் மிகச் சிறப்பானது. உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்து இந்த எனது விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை தந்ததற்கு உங்களுக்கும் எங்களது அன்புக்கு பாசத்துக்குரிய கலைவேந்தன் கணபதி ரவீந்திரன் அவர்கள் மற்றும் ரூபி யோகதாசன் மற்றும் அறிவிப்பாளர்களுக்கும் எனது நன்றிகளை கூறி குறிப்பாக நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அன்புக்குரிய சகோதரி.
0: நன்றி அண்ணா. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: இதுவரையும் நீங்கள் கேட்டது சிறப்பு விருந்தினர். சிறப்பு விருந்தினர் பக்கத்திலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்தவர் ஐடிஆர் பிரான்சின் அதிபர் திரு விசு செல்வராசா அண்ணா. அடுத்து இணைந்திருக்கும் ஒரு நேயரை சந்திக்கின்றேன். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கிறீர்கள்.
2: கேட்டுக்கொண்டிருந்தேன் நீங்கள் கூப்பிட்டு கழிச்ச சென்ற வாரமும் எத்தனையோ பேரை கொண்டு வந்த நீங்களே
0: கடந்த வாரம் மயில் வாகனம் சர்வானந்தம் கே ஜெயகிருஷ்ணா அவர்கள் 4 அறிவிப்பாளர்கள் கலந்து சிறப்பித்தார்கள். மனோகரி சதாசிவம் அவர்கள், அஷ்ரப் ஷிஹாப்தீன்
2: 4-5 பேரை கொண்டு வந்து கேட்டுக்கொண்டிருந்தேன்னா உங்களுக்கு சரியான ஒரு வானொலியில நல்ல ஒரு பற்றும் பாசமும் அத ஆர்வமும் கூட இருக்குது. வானொலி முறையிலையும் மற்றவைக்கு விளங்கப்படுத்துற மாதிரி இப்ப எங்கட ஐடிஆர் வானொலி அதிபர் திரு செல்வராஜா அவரை எடுத்து பேட்டி கண்டு கொண்டிருந்தீர்கள். உண்மையில கேட்டு கொண்டிருந்தேன் எல்லாத்தையும். வெறும் இந்த 30வது வருடத்தை கொண்டாடவும் வந்து கொஞ்ச நாள உண்மையில நாதண்ட இழப்பு பெரிய இழப்பம்மா. அவைகளுக்கு எடுக்கே இல்லை. அப்படி ஒரு மறைவு நாதனை மறக்க முடியாதம்மா.
0: உண்மைதான்.
2: அப்படி ஒரு பாசமான
0: ஒரு அன்பான பாசமான
2: நடத்தினவர் எல்லாம் நாங்கள் பாத்தீங்களா. எனக்கு ஞாபகம் இல்லை. இப்பதான் அவர் 6 வருஷம் பண்றேன். எங்களுக்கு கன வருஷம் போனா போய் நடந்த போல நடந்ததம்மா அந்த வானொலியில போய்.
0: அப்படியா?
2: எனக்கு யுவமானி அதிபர்ட்ட இதாலதான் அங்க போடுறன்னு போன் நாங்கள என்ன காலையில எங்களுக்கு துவாரம் படிக்க
0: தருவார்கள்.
2: நல்ல ஒரு ஆசையம்மா.
0: அவர்களோடு பழகியது, அதாவது நான் நேரில் சந்தித்தது இல்லை. ஆனால் 2008 நான் என்னுடைய வானொலி பயணம் ஆரம்பித்தது ஐடிஆர் மாண்ட்ரியலில் நான் இருந்த பொழுது. அப்பொழுது நான் விசு செல்வராசா அண்ணாவை நான் டொராண்டோவிலே திருமண வைபவத்தில் தான், கோனேஸ் அண்ணா அவர்களுடைய மகளுடைய திருமணத்தில் தான் சந்தித்தேன். அதற்கு பிறகு கடந்த வருடத்திற்கு கடந்த வருடத்திற்கு முதல் வருடம் 2024 நான் இலங்கைக்கு பயணம் வைத்ததை அறிந்து கொண்டு அவர் தொடர்பினை ஏற்படுத்தி விசு சர்வராச அண்ணா சொன்னார், நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு வர வேண்டும் என்று. நான் அது நடக்குமா தெரியாது என்று நான் அதை 100% நான் சொல்லவில்லை வர முடியுமா என்று. ஆனால் என்னுடைய உறவுக்காரர்கள் இதனு என்னுடைய மதினிமார்கள் எல்லாம் கட்டாயம் நீங்கள் சென்று வர வேண்டும், இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படி எல்லாம் சொல்லி, ஏனென்றால் அந்த இடத்திலே எனக்கு அந்த ஊரிலே எனக்கு சொந்தங்கள் இல்லை. அதற்கு பிறகு விசு செல்வராசா அண்ணா அவர்கள் தான் ஒரு ஹோட்டலையும் எனக்கு தந்தார்கள், அதன் பேரை தந்து நானும் என் கணவரும் அங்கு சென்று அருமையான அழகான நிகழ்ச்சியை நேரலிலே நாங்கள் பார்த்தோம். சந்தோஷமாக இருந்தது. அதிலே நான் விழாவிலே நான் ஒரு சொற்பொழிவை ஆற்றினேன். அங்கே நிறைந்திருந்த மக்கள் அனைவருமே வந்து என்னோடு கதைத்தது, அந்த கலை நிகழ்ச்சிகளை கண்டது, இதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது, வியப்பாகவும் இருந்தது. என்னையும் அவர்கள் நிறைய பேர் வந்திருந்தார்கள், பெரிய கலைஞர்கள் அவர்கள் எல்லோரும். அவர்களுடைய படத்திற்கு என்னையும் அந்த படங்களெல்லாம் பெரிதாக போட்டு அந்த ஹோட்டல் வாயிலுக்கு முன்னால் சிறப்பாக ஒரு அழகான ஒரு வரவேற்பு முறையெல்லாம் நடந்தது, என்னால் மறக்கவே முடியாது. சந்தோஷமாக இருக்கின்றது. உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
2: உங்களுக்கும் தானம்மா. நான் இன்றைக்கு அதுக்காக தான் பார்ப்போம் பார்த்தீங்களேன், நல்ல காலம் நான் வானொலி போட்டது இங்கே வருவியல் இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்க வேணும் வந்துட்டு வந்து வானொலியை போட்டேன். சாமி கும்பிடுவோம் வந்துட்டு விளக்கேற்றுவோம் வந்துட்டு ஓடி வந்து முகங்கழுவிட்டு வானொலியை போட்டேன். இன்றைக்கு மும்தாச்சி வருவா அவருக்கு நாங்கள் வாழ்த்து செல்ல வேணும் ரெண்டு சொல்லி போட்டு வீடு பூரை பெற்ற போட்டி காண்ட கேட்டுக்கொண்டு முதல் செய்தி விழுந்தது நான் பேசாம வச்சுட்டு ஓடி வந்து முகங்கழுவிட்டு ஓடி வந்து வானொலிங்க போட்டேன். செய்தி முடிஞ்சிருக்கும் என்ன நடக்குது பார்ப்போம் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு ஜாமிங்க கும்பிடுவோம் பண்ணிட்டு அப்ப இது நடக்குது. உண்மை இல்லையம்மா, எங்களுக்கு என்னாலும் மறக்க முடியுது இல்லையம்மா. நான் அவைக்கு நான் என்னோட கோவிலையம்மா இந்த கிறிஸ்துமஸ் வருஷம் வந்தா
0: வானொலி கலகலப்பாக இருக்கும். இருவருமே சேர்ந்து
2: மட்டும் கிறிஸ்தவ பாடல்கள் தான் நாங்க படிக்கிறது முழுக்க. நான் கடைசியா மங்கள பாடல் எல்லாம் படிப்பேன். ஜே சிஏசிஏ என்ன மங்களம் அண்டு இந்த முறை நான் படிக்கவே போவதில்லை.
0: கவலைப்பட வேண்டாம், அவருடைய ஆத்மா சாந்திக்காக பிரார்த்திப்போம் அம்மா. நன்றி.
2: நான் அவைக்கு முருகருக்கும் அவைக்கும் கவலையை நான் கூட்டுறதா
0: உண்மை இருக்கலாம்
2: இருக்கிறேன். உண்மையிலே அம்மா அங்க எங்களுக்கு எப்படி என்ன கூட பிறந்தவருக்கு எப்படி இருக்கும்.
0: நிச்சயமாக ஆமா, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம்.
2: அவைக்கு ஆத்மா அவைக்கு மடுத்த நான் இப்ப அவை என்ன இப்ப என்னன்னு தெரியல. நானும் மடுக்க இல்லை இப்ப ரெண்டு இந்த கிழமை இப்ப புறகெடுப்ப மட்டு இருக்க இன்றைக்கு வந்து இந்த கதையெல்லாம் சொல்ல உண்மையில நான் அதனை என்னால மறக்க முடியாம
0: எல்லோராலும் மறக்க முடியாது. நன்றி அம்மா, புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
2: அவர்களுக்கும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாதன்டைய ஆத்மா சாந்தி அடைய நான் உண்மையில நடுக வேண்டது. நாங்கள் நடுக கவலைப்பட்டும்
0: கவலைப்படாதீங்க, அவர்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் ஆத்மா சாந்திக்காக. நன்றி.
2: என்ன செய்யறதம்மா, எல்லாரும் ஒரே மாதிரியான புறவியல் இல்ல தரையம்மா. எல்லாருக்கும்
0: நன்றி அம்மா.
2: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் பாராட்டுகள்.
0: நன்றி
2: அவர்களுக்கு.
0: நன்றி, கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன்.
2: யுகமாலி அதுவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன்.
0: நன்றி.
2: நன்றி, வணக்கம் அம்மா.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி, பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன நேயர்களே, உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க எல்லாம் வல்ல ஆண்டவனை முதலில் வணங்கிக் கொள்கின்றேன். அனைவருக்கும் பிந்திய பொங்கல், மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள் தித்திக்கும் வாழ்த்துக்கள். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் இன்றும் உங்களுக்காக இடைக்காலத்து பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம், ஒலிக்க மறந்த பாடல்கள் என்றும் சொல்லிக் கொள்ளலாம். அப்படியான பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க குமரி பெண்ணின் உள்ளத்திலே, இது திரைப்படத்தின் பெயர், குமரி பெண்ணின் உள்ளத்திலே. 1980 வெளியான வண்ண திரைப்படம் இது. திரைப்படத்தின் இயக்குனர், நடிகரும் இயக்குனருமான ரா சங்கரன். உங்களில் பலர் மௌனராகம் என்ற திரைப்படத்தை பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தில் நடிகை ரேவதியின் தந்தையாக நடித்தவர் ரா சங்கரர். நல்லதொரு குணச்சித்திர நடிகர் அவர்தான். இந்த திரைப்படத்தின் இயக்குனர்

குமரி பெண்ணின் உள்ளத்திலே திரைப்படத்தின் இசையமைப்பாளர்கள் கவிஞர் வழங்கிய தேவரின் சங்கர் மற்றும் கணேஷ். இவர்களிலே சங்கர் இப்பொழுது உயிருடன் இல்லை. பழம்பெரும் இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பிரமணியன் தம்பி, அவர்தான் சங்கர். கணேஷ் பழம்பெரும் தயாரிப்பாளர், சினிமா தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணி, எம்ஜிஆர் சிவாஜியை வைத்தெல்லாம் பிரம்மாண்டமான வசூலில் சாதனை படைத்த திரைப்படங்களை தயாரித்தவர் ஜி என் வேலுமணி. அவருடைய மருமகன் கணேஷ், அதாவது அவருடைய மகளை திருமணம் செய்து கொண்டவர். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் முத்துலிங்கம். குமரி பெண்ணின் உள்ளத்திலே திரைப்படத்தில் கே பாக்யராஜ், ராதிகா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய இந்த பாடல் காட்சியில் கே பாக்யராஜ் மற்றும் ராதிகா. இது உங்களுக்காக முதல் பாடலாக குமரி பெண்ணின் உள்ளத்திலே.

உனக்கென பிறந்த பழுத்த பழா என்னை உனக்கென பிறந்த பழுத்த பழா என்னை பறித்திட வேண்டுமா அவசரமா.

செச்செண்டு. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் குமரிப்பெண்ணின் உள்ளத்திலே. எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய பாடல். பாடலை எழுதியவர் கவிஞர் முத்தலிங்கம், பாடலுக்கு இசையமைத்தவர்கள் சங்கர் மற்றும் கணேஷ். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யோகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நூல்வேலி. 1979 ஆண்டு கலாகேந்திராவின் நூல்வேலி வண்ணத்தில் வெளியானது. சரத்பாபு, சுஜாதா, சரிதா, ரமணமூர்த்தி. யார் இந்த ரமணமூர்த்தி? உங்களில் பலரும் சங்கராபரணம் திரைப்படத்தை, அந்த தெலுங்கு திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த திரைப்படத்தில் சோமயாஜுலு என்பவர் சங்கீத சாஸ்திரிகளாக நடித்திருந்தார். அவருடைய தம்பிதான் ரமணமூர்த்தி. இவரும் ஒரு நடிகர். அந்த காலத்து திரைப்படங்களிலும் ரமணமூர்த்தி நடித்திருக்கின்றார். மற்றும் நாராயண ராவ். இந்த நூல்வேலி திரைப்படத்தில் கமலஹாசன் ஒரு கௌரவ வேடத்தை ஏற்று நடித்திருந்தார். நூல்வேலி தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் தயாரானது. ஆனால் ஏற்கனவே மலையாளத்தில் 77 ஆண்டு மது, ஷீலா, ஸ்ரீதேவி நடிக்க ஆ நிமிஷம் என்ற திரைப்படம் வெளியானது. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜி தேவராஜன் மாஸ்டர், திரைப்படத்தை இயக்கியவர் ஐ வி சசி. அந்த திரைப்படம்தான் நூல்வேலி என பின்பு 79 தமிழிலும் தெலுங்கிலும் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. கே பாலச்சந்தர் நூல்வேலி திரைப்படத்தை இயக்கியிருந்தார். கண்ணதாசன் எழுதிய பாடல். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். நூல்வேலி திரைப்படத்தின் ஒளிப்பதிவை மேற்கொண்டவர் பி எஸ் லோக்நாத். இந்த காட்சியில் சரிதாவும் நாராயண ராவ் என்ற நடிகரும். பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். இது நூல்வேலி திரைப்பட பாடல். அடிக்கடி ஒலிக்காத பாடல் கேட்டு பார்க்கலாமா? இந்த திரைப்படத்தில் வேறு சில பாடல்கள் அடிக்கடி ஒலித்த பாடல்கள். என்ன பாடல்கள்? நானா பாடுவது நானா, நானும் இளவயது மானா. இந்த பாடல். இன்னொரு பாடல் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடியிருப்பாரு, மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. இந்த பாடல். இந்த இரண்டு பாடல்களும் நூல்வேலி திரைப்படத்தில் அடிக்கடி ஒலித்த பாடல்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் அடிக்கடி ஒலிக்காத பாடல். பாடலை கேட்கலாமா?

வீணை சிரிப்பு ஆசை அழைப்பு வேதம் பாடட்டுமா மாலை மயக்கம் என்னை மயக்கம் மஞ்சம் நாளாகுமா வீணை சிரிப்பு ஆசை அழைப்பு வேதம் வீணை சிரிப்பு ஆசை அழைப்பு வேதம் பாடட்டுமா மாலை மயக்கம் என்னை மயக்கம்.

மயக்கம் என்னை மயக்கம் மஞ்சம் நாளாகுமா. பூசிய சந்தனம்.

சிரிப்பு ஆசை அழைப்பு வேதம் பாடட்டுமா மாலை மயக்கம் என்னை மயக்கும்.

எண்ணம் மலையாகுமோ மன்மத மந்திர.

சிலையொடு மலரின தினம் உள்ளங்கள் உறவாடுமோ, வீணை சிரிப்பு ஆசை அழைப்பு வேதம் பாடட்டுமா, மாலை மயக்கம் என்னை மயக்கும் மஞ்சம் நாளாகுமா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நூல்வேலி. பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர். பாடலை ஆத்தவர் கவியர் சர் கண்ணதாசன். சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி வான்பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்கள், இடைக்காலத்து பாடல்கள். அந்த வகையில் இந்த பாடல் பிரபல நாவலாசிரியை சிவசங்கரி அவர் எழுதிய சில நாவல்கள் திரைப்படங்களாகி இருக்கின்றன. உதாரணமாக அவன் அவள் அது, 47 நாட்கள், இவற்றை விசேடமாக நாம் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். சிவசங்கரி எழுதிய சிங்கம் ஒன்று முயலாகின்றது. இந்த நாவல் 1980 அவன் அவள் அது என்ற பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டது. முக்தா பிலிம்ஸ் இந்த திரைப்படத்தை தயாரித்தார்கள். வித்தியாசமான ஒரு கதை அம்சம். அந்த காலத்தில் இந்த கதை எடுபடுமா என்று கூட யோசித்தார்கள். இருந்தாலும் எடுத்தார்கள். திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது.

ஏனென்றால் இந்த கதையின்படி இந்த கதையிலே வாடகை தாய் என்று இப்பொழுதெல்லாம் கூறுகின்றார்கள் அல்லவா. குழந்தை இல்லாத தம்பதியர் வாடகை தாய் மூலம் குழந்தையை பெற்றுக் கொள்ளுதல், அதனை இதில் காட்டியிருந்தார்கள். சிவசங்கரியின் கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் விசு. இந்த திரைப்படத்திலே சிவகுமார் கதாநாயகன், நாயகியர் இருவர், ஒருவர் லக்ஷ்மி, இன்னொருவர் ஸ்ரீபிரியா. இந்த பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸ் அல்லவா, முக்தா வி சீனிவாசன். இந்த பாடலை பாடும் குரல்கள் டி எல் மகாராஜன் மற்றும் வாணிஜியராம். யார் டி எல் மகாராஜன்? பழம்பெரும் பாடகர் காலம் சென்ற திருச்சி லோகநாதன் மகாராஜன், திருச்சி லோகநாதனின் மகன் டி எல் மகாராஜன். திரைப்படங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அருமையான பாடல்களை பாடிய ஒரு அற்புதமான பாடகர் டி எல் மகாராஜன். கையால் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு 30 வருடங்களின் முன்பு மாபெரும் ஒரு இசை போட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. ஐரோப்பிய ரீதியில் புனர்வாழ்வு கழகம் நடத்திய ஒரு இசை போட்டி. அந்த இசை போட்டியில் பங்கு பெற்று 30 வருடங்கள் கிட்டத்தட்ட இருக்கும். அதில் முதலாவது வெற்றியாளராக நான் தெரிவு செய்யப்பட்டு, அப்பொழுது டி எல் மகாராஜன் தான் நடுவராக வந்திருந்தார் இந்தியாவிலிருந்து. அவர் கையால் 5000 கிட்டத்தட்ட 5000 பார்வையாளர்கள் அவர்கள் முன்னிலையில் அந்த முதலாவது விருதை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு, அந்த அரிய சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைத்ததை இப்பொழுதும் நினைத்து பார்க்கின்றேன். டி எல் மகாராஜன் திருச்சி லோகநாதனின் மகன், திருச்சி லோகநாதனின் இன்னொரு மகன், பின்னணி பாடகரான தீபன் சக்கரவர்த்தி, இன்னமும் ஒரு மகன் சினிமாவில் பாடியிருக்கின்றார் டி எல் தியாகராஜன் என்று ஒருவர். அவர் அதிகம் இவர்களைப் போல அதிகம் பாடல்களை பாடவில்லை. அவர் பாடிய ஒரு பாடல் உலகமெங்கும் மிகவும் பிரபலமடைந்தது. பொம்பள மனசு என்ற திரைப்படத்தில் டி எல் தியாகராஜன் பாடிய பாடல் என்ன பாடல் என்றால், அமுதமழை பொழியும் முழு நிலவிலே, அமுதமழை பொழியும் முழு நிலவிலே, ஒரு அழகு சீலை உடல் முழுவதும் நனைந்ததே. இந்த பாடல் அப்படியாக ஒரு இசை பாரம்பரியத்தை சேர்ந்த பாடகர்கள் இவர்கள். டி எல் மகாராஜன் சிறியவனாக இருந்த பொழுதும் அந்த காலத்திலே திருமால் பெருமை, திருவருட்செல்வர் போன்ற திரைப்படங்களில் எல்லாம் பாடியிருக்கின்றார் மாஸ்டர் மகாராஜன் என்ற பெயரில். பின்பு நடித்தார். 76 தசாவதாரம் என்று ஒரு பக்தி திரைப்படம், இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஏராளமான பொருட்செலவில் ஏராளமான நடிகர் நடிகையர் நடிக்க வழியானது. அதிலே ராமராக நடித்தார் டி எல் மகாராஜன். அவருக்கு ஜோடியாக சீதையாக நடித்தவர் ஸ்ரீதேவி தசாவதாரம் திரைப்படத்தில். இந்த திரைப்படம் வெளியான அதே ஆண்டுதான் ஸ்ரீதேவி கதாநாயகியாக நடிக்க மூன்று முடிச்சு திரைப்படமும் வெளியானது. சரி, இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் ஸ்ரீபிரியாவும், டி எல் மகாராஜனும் வாணிஜியராமும் பாடிய பாடல் அவன் அவள் அது என்ற திரைப்படத்தில். பாடலை கேட்டு பார்க்கலாமா? அழகாக பாடியிருப்பார்கள் இருவரும்.

அதி வந்த நேரம் கோடி எண்ணங்கள் மனமோ மனம் மங்கள கைவளை பொங்கி எழுந்திட கிங்கினி தண்டைகள் கவி பாட மங்கள கைவளை பொங்கி எழுந்திட கிங்கினி தண்டைகள் கவி பாட

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் அவள் அது. பாடலை பாடிய குரல்கள் டி எல் மகாராஜன் மற்றும் வாணி ஜெயராம். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இந்த நிகழ்ச்சியில் வழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து மை ஞானலிங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்காலத்து பாடல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்காக வழங்குவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சிக்காக நாம் தரும் எந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருப்பங்கள். திருப்பங்கள் திரைப்படம் 1981 வெளியான வண்ண திரைப்படம். ஜெய்கணேஷ் மற்றும் சுமித்ரா நடித்த இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய ஒரு அருமையான பாடல் திருப்பங்கள் திரைப்படத்தில் இருக்கின்றது. அந்த பாடலை இப்பொழுது உங்களுக்காக நான் வழங்குகின்றேன். இதோ

காலையிலே தாமரை நீரோடை, மாலையிலே மந்திரம் போல் மேடை. காலையிலே தாமரை நீரோடை, மாலையிலே மந்திரம் போல் மேடை. கண்களிலே காதல் இளம் ஜாடை, கலந்து விட்டால் மல்லிகை பூவாடை. கண்களிலே காதல் இளம் ஜாடை, கலந்து விட்டால் மல்லிகை பூவாடை. மோகமெனும் கவி எழுதும் தேகம், மூன்று தமிழ் பாடி வரும் ராகம். மோகமெனும் கவி எழுதும் தேகம், மூன்று

சகம் உன்னோடு நான் பேசுவேன். நாளாயிரம் பொழுதாயிரம் சுகமாக உறவாடுவேன். வள்ளுவரின் இல்லறத்தை கேட்டு உள்ளமெல்லாம் மின்னியதோர் பாட்டு. வள்ளுவனின் இல்லறத்தை கேட்டு உள்ளமெல்லாம் மின்

நம்மை விட வாழ்பவர்கள் இல்லை, நாம் இருக்கும் சொர்க்கம் இதே இல்லை, தென்றலுடன் சேர்ந்ததம்மா முல்லை, தினம் தினமும் தேன் நிலவு கொள்ளை.

பொழுதாயிரம் சுகமாக உறவாடுவேன். கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருப்பங்கள். எஸ்பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜீராமும் பாடிய அந்த பாடலை எழுதியவர் கவியர் சர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. இடைக்காலத்து பாடல்கள், இது ஒரு தாலாட்டு பாட்டு. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அச்சாணி. 1978 வெளியான திரைப்படம். பாடலை ஆத்தவர் கவிஞர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. அச்சாணி திரைப்படத்தின் இயக்குனர் காரைக்குடி நாராயணன். இந்த திரைப்படத்தின் நாயகன் முத்துராமன். முதலில் இந்த திரைப்படத்தில் நாயகன் வேடத்தை ஏற்று நடிக்க ஜெய்சங்கரைத்தான் அணுகினார்கள். அப்பொழுது ஜெய்சங்கர் மறுத்துவிட்டார், இந்த கதைக்கு தான் பொருத்தமானவர் அல்ல முத்துராமனை அணுகும்படி. பின்பு முத்துராமனை சம்மதிக்க வைத்து இந்த திரைப்படத்தில் முத்துராமன் நாயகனாக நடித்தார். கதாநாயகி லக்ஷ்மி மற்றும் ஷோபா, எஸ் ஏ அசோகன் மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. பாடல் காட்சியில் முத்துராமன் லக்ஷ்மி. இது சோகப்பாடலும் இருக்கின்றது, ஆனால் இப்பொழுது ஒலிக்கப் போகும் பாடல் இன்பமான பாடல்தான். இதே அச்சாணி என்ற பெயரில் முதலில் நாடகமாக மேடையேறியது. இந்த திரைப்படத்தில் அருமையான பாடல் ஒன்று இருக்கின்றது அல்லவா, எஸ் ஜானகி பாடிய பாடல். மா

மணி தீபம் ஏற்றினேன். அருமையான பாடல். அதாவது ராஜாஜி அவர்கள், ராஜகோபாலாச்சாரியர், மாபெரும் தலைவர், அவர் எழுதிய ஒரு கதை, அதுதான் திக்கெட்ட பார்வதி. திரைப்படமாக 74 உருவானது, ஸ்ரீகாந்த் லக்ஷ்மி நடிக்க. அந்த திக்கெட்ட பார்வதி திரைப்படத்திற்கு, அதாவது ராஜாஜி எழுதிய கதைக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் காரைக்குடி நாராயணன். அந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அப்ப திக்கெட்ட பார்வதி அதனை தொடர்ந்து அந்த வெற்றியின் விளைவு என்னவென்றால், கிட்டத்தட்ட 10 திரைப்படங்களுக்கு மேல் திரைக்கதை வசனம் எழுதும் வாய்ப்பை பெற்றார் காரைக்குடி நாராயணன். இந்த ஒலிக்கப் போகும் பாடல் பிரபல கசல் பாடகர் குலாம் அலி அவருடைய அந்த கசல் பாடல் மட்டு போலத்தான் இருக்கின்றது. நாடக கதையை எழுதியவரும் காரைக்குடி நாராயணன், அச்சாணி. 73 அச்சாணி என மலையாளத்தில் முதலில் எடுக்கப்பட்டது. அதிலே பிரேம் நஷீரம், நந்திதா போசம் நடிக்க தேவராஜன் மாஸ்டர் இசையமைத்திருந்தார். அதன் பின்னர் தான் 78 அதே பெயரில், அச்சாணி என்ற பெயரிலேயே இது தமிழில் எடுக்கப்பட்டது. வெற்றி திரைப்படம். பாடலை கேட்கலாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா பாடிய பாடல், அச்சாணி என்ற திரைப்படத்தில்.

தாலாட்டு பிள்ளையுண்டு தாலாட்டு மணித்தொட்டிலில் முல்லை மெத்தையிட்டு சிறுமாங்கனி கன்னம் முத்தமிட்டு பாராட்டு அன்னை என்னை பாராட்டு உந்தன் பேர் சொல்ல பிள்ளை பெற்றெடுத்தே.

படைத்த மை விழியே, இன்னொரு பிள்ளை பெற வேண்டும், ஒன்றா ரெண்டா பிள்ளை என்றால் இன்பம் கொள்ளை. மெய்சிலிர்த்திட மகன் படிப்பது மழலை என்ற மந்திரம், யாழிசையிலும் ஏழிசையிலும் இல்லை இந்த மோகனம். தாலாட்டு பிள்ளையுண்டு தாலாட்டு, மணித்தொட்டிலில் முல்லை மெத்தையிட்டு, சிறுமாங்கனி கன்னம் முத்தமிட்டு, தாலாட்டு.

சிந்திகையில் நின்றுலவிடும் தென்றல் போல வந்தவன், செந்தமிழில் சிந்திசைக்க சந்தம் கொண்டு வந்தவன், தாலாட்டு பிள்ளையுண்டு தாலாட்டு. மணித்தொட்டிலில் முல்லை மெத்தையிட்டு, சிறுமாங்கனி கண்ணம் முத்தமிட்டு, தாலாட்டு கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அச்சாணி. பாடலை எழுதியவர் வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா, பாடலை பாடியிருந்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் பி சுஷீலா. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடிக்கடி ஒலிக்க மறந்த அடுத்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்ரீராம ஜெயம். 1976 வெளியான வண்ண திரைப்படம் இது. தேங்காய் சீனிவாசன், ஸ்ரீகாந்த், சுஜாதா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள் ஸ்ரீராம ஜெயம் திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா வி சீனிவாசன், இசையமைப்பாளர் மெல்லிச மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை எழுதியிருந்தவர் கவியரசர் கண்ணதாசன். ஸ்ரீராம ஜெயம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடியிருக்கும் குரல்கள் டி எல் மகாராஜனுடன் பி எஸ் சசிரேகா. அருமையான ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல். பாடலை கேட்டு பார்க்கலாமா?

கற்பனை தேரில் உள்ள கற்பூரப் பூவே, சுவை கற்பகச்சாராய் நீ தித்திப்பதென்ன?

இனிக்கின்ற காமதேனு பாலை கொட்டி குளிக்கின்றதாலே, சுவைக்கின்ற தேவ அமுதனை மட்டும் குடிக்கின்றதாலே, இனிக்கின்ற காமதேனு பாலை கொட்டி குடிக்கின்றதாலே, சுவைக்கின்ற தேவ அமுதினை மட்டும் குடிக்கின்றதாலே, காமதேவனின் பாடம் உந்தன் பூவெளியாகும், சொர்க்க யோகங்கள் யாவும் உந்தன் மேனி கொள்ளாடும், எந்தன் கற்பனை கோயில் கொண்ட பொற்சிலை நீயே, பல அற்புத பாடம் நீ கற்பிப்பதென்ன.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஸ்ரீராம ஜெயம். பாடலை பாடியிருந்த குரல்கள் டி எல் மகாராஜன் மற்றும் பி எஸ் சசிரேகா. பாடலை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த பாடல்களை உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மதுர கீதம். 1977 வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மதுர கீதம். இந்த திரைப்படத்தில் விஜயகுமார், ஸ்ரீவித்யா, ஸ்ரீபிரியா ஆகியோர் பிரதான பாத்திரங்களை ஏற்று நடிக்க, திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மறைந்த இசையமைப்பாளர் சந்திரபோஸ். பூவை செங்குட்டுவன் எழுதிய பாடல் இது. திரைப்படத்தின் இயக்குனர் வி சி குகநாதன். எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும் பாடிய பாடல் இது. மதுர கீதம் திரைப்படத்தில்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மதுர கீதம். பாடலை எழுதியவர் பூவை செங்குட்டுவன், பாடலுக்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த அபூர்வமான பாடல் உங்களுக்காக. இந்த பாடல் தன்வினை தன்னை சுடும் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. தன்வினை தன்னை சுடும் என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. ஆனால் திரைப்படம் வெளிவரவில்லை. இந்த பாடலை பாடிய குரல்கள் எம் எல் ஸ்ரீகாந்த். அருமையான குரல் வளம் கொண்ட ஒரு பாடகர் இசையமைப்பாளர் எம் எல் ஸ்ரீகாந்த். எத்தனை அருமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நினைப்பது நிறைவேறும், நினைப்பது நிறைவேறும், நீ இருந்தால் உன்னோடு நடப்பது நலமாகும், நான் இருந்தால் உன்னோடு. இந்த பாடல் எப்படியாக பல பாடல்கள். வள்ளுவன் குரலில் சொல்லெடுத்தேன், கம்பன் கவியில் சுவையெடுத்தேன், இளங்கோவரியில் எழிலெடுத்தேன், ஆடுவோம் நாம் பாடுவோம். இப்படியெல்லாம் பாடல்கள் எம் எல் ஸ்ரீகாந்த் தானே இசையமைத்து பாடிய பாடல்கள். இது தன்வினை தன்னை சுடும். இசையமைத்து எம் எல் ஸ்ரீகாந்த் அவர்கள் பி சுஷீலாவுடன் பாடிய டூயட். இந்த பாடலை இயற்றியவர் தஞ்சை அனந்த பத்மநாபன். தஞ்சை அனந்த பத்மநாபன் எழுதிய பாடலுக்கு எம் எல் ஸ்ரீகாந்த் இசையமைத்து பி சுஷீலாவுடன் இணைந்து பாடியிருக்கின்றார். திரைப்படம் வெளிவரவில்லை. இலங்கை வானொலியில் ஒரு காலத்தில் ஒலித்த பாடல் இது. பாடலை கேட்கலாமா?

உலகத்தில் நீ பாடு எனக்காக கண்ணா, ஞாலத்தில்

நங்கையெந்தன் அங்கமெலாம் பொங்கியாட கண்ணா, இங்கு முந்தன் சங்கமெலாம் முழங்கி பாடு மன்னா. நங்கையெந்தன் அங்கமெலாம் பொங்கியாட கண்ணா, இங்கு முந்தன் சங்கமெலாம் முழங்கி பாடு மன்னா.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தன்வினை தன்னை சுடும். அந்த பாடலை பாடிய குரல்கள் எம் எல் ஸ்ரீகாந்துடன் பி சுசீலா. அது அந்த திரைப்படத்திற்காக ஒளிப்பதிவு செய்யப்பட்டது, திரைப்படம் வெளிவரவில்லை. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எல் ஸ்ரீகாந்த், பாடலை இயற்றியவர் தஞ்சை அனந்த பத்மநாபன். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலிக்க மறந்த இடைக்கால பாடல்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். அவற்றில் சிலவற்றை உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் இந்த வான்பரப்பினூடாக வழங்கியதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பாடல்களை உங்களுக்கு நினைவூட்டியதில் உங்களுக்கும் ஆனந்தம் ஏற்பட்டிருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்ச்சியை அன்று முதல் இன்று வரை தொடர்ச்சியாக இங்கே வழங்குவதற்கு சந்தர்ப்பங்களை வாரி கொடுத்து கொண்டிருக்கும் சர்வதேச தமிழ் வானொலி அதிபர் திரு விசு செல்வராஜா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாகவும் இதயபூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் அனைவருக்கும் பிந்திய தித்திக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான்பரப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. இன்றைய நிகழ்ச்சியல் வரிசையில் அடுத்து வரும் ஒரு மணி நேரத்துக்கு வானலை வருவது. உங்கள் உள்ளம் கவர்ந்த இசைக்கோளங்கள். இன்றைய இசைக்கோளங்களுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் அன்புக்குரிய பானு. மீண்டும் ஒரு இசைக்கோளங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி நேயர்களே, நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்வோம். இன்றைய இசைக்கோளங்களை ஆரம்பிக்க நான் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் நீர்க்குமிழி திரையிலிருந்து பழம்பெரும் கவிஞர் சுரதாவின் கவிவரியில் சீர்காழி கோவிந்த ராஜனின் குரலில் வரும் பாடல் ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா, முதலில் நமக்கு எல்லாம் தொட்டிலடா, கண் மூடினால் கால் இல்லா கட்டிலடா.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் ராமுதிரையிலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் கண்ணதாசன் கவிவரியில் வரும் பாடல் இது. நிலவே என்னிடம் இறங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் படிக்காத மேதை திரையிலிருந்து மகாகவி பாரதியாரின் கவிவரையில் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் பாடல் இது. எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன்.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் கர்ணன் திரையிலிருந்து சீர்காழியின் குரலில் வரும் பாடல். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.

நீங்கள் இசைக்கோலங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய இசைக்கோலங்களில் பழைய தத்துவ பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் துலாவரம் திரையிலிருந்து டிஎம்எஸ் சுசிலா தரும் பாடல். இது பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே.

நான் நிகழ்ச்சிக்காக தரும் பாடல். 1956 ஆம் ஆண்டு வெளிவந்த ரம்மையின் காதல் திரையிலிருந்து மருத காசியின் கவிவரியில் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் வரும் ஒரு அற்புதமான பாடல் இது. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில்

அடுத்து வரும் பாடல் ஆலயமணி திரையிலிருந்து. சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. டிஎம்எஸ்இன் குரலில் வருகிறது.

நிகழ்ச்சிக்காக நான் தரும் பாடல். தடுக்காதே என்னை தடுக்காதே, தலுக்கு மினுக்கி என் மனசை கெடுக்காதே. சந்திரபாபு குரலில் வரும் பாடல் இது.

பத்து தோத்துல உடம்ப வளர்த்துட்டேன், நீட இருப்பதை மறந்து இருந்துட்டேன், தேசம் கலைச்சிட்டேன், விஷயம் புரிஞ்சுட்டேன், தீர தீர பூரணாக

இசைக்கோலங்களில் அடுத்து வரும் பாடல். கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே, இன்பக் காவிய கலையே ஓவியமே.

நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து நான் தரும் இன்னும் ஒரு அற்புதமான பாடல் இது. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர்

இடம் தேடி நடந்த தென்றலே, பெருமையுடன் வருக உன் திருவடி தாமரை தொடங்கிய பாதையில் தேசம் நன்மை பெறுக. டிஎம்எஸ்இன் குரலில் நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து வரும் பாடல் இது.

இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இசைக்கோலங்கள். தாய்மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். நான் ஆணையிட்டால் திரையிலிருந்து

ஓடி வந்து நிற்பதற்கு உன்னை போல் கால்கள் இல்லை, ஓய்ந்திருந்து கேட்பதற்கு நீதிக்கோ நேரமில்லை, பார்த்தனிலே சொல்வதற்கு பரமனுக்கு உருவமில்லை, பழி சுமந்து செல்வதின்றி இவனுக்கோ பாதையில்லை. கவிஞர் பாரதியின் கவிவெறியில் விஸ்வநாதனின் இசையில் டிஎம்எஸ் தரும் பாடல் இது.

0: வணக்கம் அன்பான உறவுகளே, மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நான் உங்கள் கரண். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். நிகழ்ச்சியல் வரிசையில் காற்றலையில் வருகின்றது காலை வேளையில் கானம் பாடி ஒரு வரியில் பாடல்கள். அற்புதமான காலை பொழுதை இதமாக்கும் விதமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களை எல்லாம் சந்தோஷத்தின் விளிம்பிக்கை கொண்டு செல்ல வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்து பாடல்களை கேட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களாக காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கின்றது.
1: சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டுன வீடு, அத சிக்கலாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கரிய நேரம் 12 மணி, ஐக்கியராஜ்யத்தில் 11 மணி, கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6 மணி, தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 3:30. பிறந்தர் கண்டிய பொழுது அனைவருக்கும் இனிய நற்பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உங்கள் உள்ளம் கவர்ந்த ராகத்துக்குள் நுழைந்து கொள்ளப் போகிறோம். இன்று 26ஆம் தேதி, 5ஆம் மாதம், 2026 மே மாதம், செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம், வைகாசி மாதம், 12ஆம் தேதி, துல்ஹிதா 8ஆம் தேதி.

இன்றைய பாரிசுக்கான காலநிலை இப்பொழுது 29 செல்சியஸ் பாகையாக உணரப்படுகிறது. மழை பூஜ்ஜியமாகவும் காற்று 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரப்பதம் 20% காணப்படுகிறது. இன்று நாள் முழுவதும் வெப்பத்தோடு வானம் காணப்படும். இப்பொழுது 29 செல்சியாக காணப்படும் வெப்பநிலை சாயந்தரம் 34-35 என்கின்ற அளவுக்கு உயரக்கூடும்.

காற்பாந்துக்கான கால்நிலை 32 செல்சியஸ் பாகையாக இப்பொழுது உணரப்படுகிறது. மழை 0%, ஈரப்பதம் 79% காற்று 39 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் நாள் முழுவதும் வெயிலோடு காணப்படும். 32 செல்சியஸ் பாகவே சாயந்தரமும் இப்பொழுது சாயந்தரம் தானே 3:30 சாயந்தரம் காணப்படுகிறது.

அதுவரது நிகழ்ச்சியை ஆரம்பிக்க அம்மாவுக்கான பாடல் நிகழ்ச்சியை இணைந்து கொள்ள நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033 6 53 13 95 86. வளமையான இலக்கம் தான் 0033 6 53 13 95 86. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தருகின்ற பாடல் இது எனது அம்மாவுக்கான பாடல். இந்த பாடலோடு இணைகிற அனைத்து அம்மாக்களை இணைத்துக் கொண்டு காற்றலை வருகிறது பாடல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க.

ஒலித்த பாடல் அது எனது அம்மாவுக்கான பாடல். ஒலி அந்த பாடலோடு இணைந்து கொண்ட அனைத்து அம்மாக்களை இணைத்து கொண்டு காற்றில் ஒலித்தது பாடல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க. கலை நேரம் 12:06, ஐக்கியராட்சியத்தில் 11:06, கனடா கழக பிராந்தியத்தில் காலை 6:06, பிற்பகல் தமிழகத்தில் தாயகத்திலே பிற்பகல் 3:36. அறநிலை இன்றைய தினம் புவனியம் அறக்கட்டளை மூலம் எங்களது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஆன்மீக தாய் என்று நாதனால் அழைக்கப்பட்ட செல்வராணி அம்மாவின் நிதியுதவியிலேயே இன்று அவருடைய கணவருடைய நினைவு தினம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலே கடந்த தை மாதத்திலிருந்து 1500 மாணவர்கள், 80 பாடசாலைகளைச் சேர்ந்த 1500 மாணவர்களுக்கு புலமை பரிசில் பரீட்சைக்கான தயார்படுத்தலுக்கான பரீட்சையை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று இந்த மாதம் மாதத்துக்கான பணத்தை அம்மா அவர்கள் வழங்கி இன்றைய நிகழ்வை சிறப்பித்திருக்கிறார். அந்த வகையிலே அம்மாவுக்கு எங்களது நன்றியை கூறிக்கொள்வதோடு ஐயா நடராஜா அவர்களின் ஆன்ம சாந்திக்காக எல்லாம் வெல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இன்று செட்டித்தெரு பாடசாலையில் இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக இடம்பெற்றது.

இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலை நேரம் 12 மணி 12 நிமிடம், மக்கராட்சியத்தில் 11 மணி 12 நிமிடம்.

0: நங்கவந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி.
1: வணக்கம். பூமணியம் அறக்கட்டளை அனுசரணையோடு நாங்கள் கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக தரமைந்த பிரம பரிசு பரீட்சையை தோற்றுகின்ற மாணவர்களுக்கான வினாத்தாள்களை தயாரித்து நாங்கள் 1500 பாடசாலைகள் மாணவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2026 ஆண்டுக்கான இந்த வினாத்தாள்களுக்கு நிதி வழங்குகின்ற நிகழ்வு இன்று ஆரம்பமாக இருக்கின்றது. மல்லாகத்தை சேர்ந்த மல்லாகம் விசாலாட்சி வித்தியாலயத்தின் முன்னாள் அதிபரும் சமாதான நீதவானமாகிய அமரர் கந்தையா நடராஜா அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு அவர்களுடைய குடும்பத்தினரால் இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது. மேலே தொடர்ந்து இந்த பாடசாலைக்கு மட்டுமல்ல ஏராளமான நிதியுதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த இவருடைய நினைவாக நாங்கள் கடந்த வருடம் இந்த வினாத்தாள்கள் உட்பட பல்வேறு அறப்பணிகளை செய்திருக்கிறோம். நினைக்கிறேன் பூமணி அம்மா செய்கின்ற ஏராளமான வேலை திட்டங்களில் கல்வி சம்பந்தமான ஒரு வேலை திட்டம் இந்த தரமஞ்சு மாணவர்களுக்கான பயிற்சி வினாத்தாள்கள் வழங்குகிறது. நான் நினைக்கிறேன் எங்களை வினாத்தாள்களுக்கான ஒரு எண்ணிக்கை இந்த வருஷம் எல்லாம் கூட கணவர் கேட்டிருந்து நாங்கள் கணவருக்கு வழங்க முடியலை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நிதிக்கு மேலே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கிறதால நாங்கள் 1500 வினாத்தாள்களோடு மட்டுப்படுத்திட்டோம். ஆனால் இந்த வருடங்களும் இந்த வருடம் 2027 கூட எங்களை இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கணும் இந்த வினாத்தாள் தங்களுக்கு கிடைக்குமா தங்களை பாடசாலைக்கு கிடைக்குமா. அப்ப இதுல நாங்கள் இங்கே இருக்கிற கணக்கு நல்ல நல்ல பேப்பர் எடுக்கிறாங்க. இப்ப இருக்கிற சார் அடுத்த வாய்ஸும் சார் கேட்டிருக்கோம் அடுத்த பேப்பர் சார் இந்த பேப்பர் இருக்கு. அப்ப கடந்த வருடம் நாங்கள் இன்னும் ஒரு வித்தியாசமா செய்ய நாங்கள் ISA கொண்டு வந்து இங்கே வச்சு வினாத்தாள்களை இங்கேயே வச்சு தயாரித்து நாங்கள் சரிபார்த்து கொடுத்துனாங்க. இந்த முறை நெருக்கடிக்கு அதை செய்ய முடியல. ஆனால் எங்களை வினாத்தாள்களுக்கான கேள்வி என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டான் இருக்கு. அவ இந்த பணியை திரும்பி இப்ப சுப்ரசந்திரன் நடத்தி கொண்டு இதை செய்கிறவர் வினாத்தாள் கொடுத்து எடுக்கிறவர் இந்த பணி தொடரணும். உங்களுக்கான நிதியுதவி அது மூலியமா தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும். அவ அந்த பணியை தொடர்ந்து முன்னெடுக்கணும் கேட்டுக்கொண்டு இந்த இன்று பூமணியம்மா நினைவு பூமணியம்மா அறக்கட்டில் அனுசரணையா இந்த வினாத்தாள்களை வழங்குவதற்காக நிதியுதவியை வழங்கி கொண்டிருக்கின்ற அவருடைய குடும்பத்தாரு அமரர் கந்தையா நடராஜா அதிபர் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பிலும் இந்த வினாத்தாள்களை பெற்றுக்கொண்டு பயனடைகின்ற 1500 மேற்பட்ட மாணவர்கள் அவர்களுடைய பாடசாலைகள் சார்பிலும் மனப்பூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஆத்மா சாந்திக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திக்கிறோம். உண்மையிலேயே ஒரு நல்ல பணி கொண்டே தேவையில்லாத ஒரு வேலைக்கு கொடுக்கறத விட பிள்ளைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வேலை திட்டத்தை நான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி அடுத்ததாக எங்களுடைய பூமணியம் அறக்கட்டளையுடைய உபதலைவர் பீட்டர் ஐயா அவர்களே சிறு கருத்துக்களை வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்வோம். பூமணியம் அறக்கட்டளை அனுசரணையோடு நாங்கள் கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக தரமைந்த பிரம பரிசு பரீட்சையை தோற்றுகின்ற மாணவர்களுக்கான வினாத்தாள்களை தயாரித்து நாங்கள் 1500 பாடசாலைகள் மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2026 ஆண்டுக்கான இந்த வினாத்தாள்களுக்கு நிதி வழங்கு நிகழ்வு இன்று ஆரம்பமாக இருக்கின்றது. மல்லாகத்தை சேர்ந்த மல்லாகம் விசாலாட்சி வித்தியாலயத்தின் முன்னாள் அதிபரும் சமாதான நீதவானமாகிய அமரர் கந்தையா நடராஜா அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு அவர்களுடைய குடும்பத்தினரால் இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது. உண்மையிலேயே தொடர்ந்து இந்த பாடசாலைக்கு மட்டுமல்ல ஏராளமான நிதியுதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த இவருடைய நினைவாக நாங்கள் கடந்த வருடம் இந்த வினாத்தாள்கள் உட்பட பல்வேறு அறப்பணிகளை செய்திருக்கிறோம். நினைக்கிறேன் பூமணி அம்மா செய்கின்ற ஏராளமான வேலை திட்டங்களில் கல்வி சம்பந்தமான ஒரு வேலை திட்டம் இந்த தரமஞ்சு மாணவர்களுக்கான பயிற்சி வினாத்தாள்கள் வழங்குகிறது. நான் நினைக்கிறேன் எங்களை வினாத்தாள்களுக்கான ஒரு எண்ணிக்கை இந்த வருஷம் எல்லாம் கூட கணவர் கேட்டிருந்து நாங்கள் கணவருக்கு வழங்க முடியலை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நிதிக்கு மேலே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கிறதால நாங்கள் 1500 வினாத்தாள்களோடு மட்டுப்படுத்திட்டோம். ஆனால் இந்த வருடங்களும் இந்த வருடம் 2027 கூட எங்களை இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கணும் இந்த வினாத்தாள் தங்களுக்கு கிடைக்குமா தங்களை பாடசாலைக்கு கிடைக்குமா. அப்ப இதுல நாங்கள் இங்கே இருக்கிற கணக்கு நல்ல நல்ல பேப்பர் எடுக்கிறாங்க. இப்ப இருக்கிற சார் அடுத்த வாய்ஸும் சார் கேட்டிருக்கோம் அடுத்த பேப்பர் சார் இந்த பேப்பர் இருக்கு. அப்ப கடந்த வருடம் நாங்கள் இன்னும் வித்தியாசமா செய்ய நாங்கள் ISA கொண்டு வந்து இங்க வச்சு நான் தகவலை இஞ்சியை வச்சு தயாரிச்சு நாங்கள் சரி பார்த்து கொடுத்துனாங்க. அது எந்த முறை நெருக்கடிக்கு அதை செய்ய முடியல. ஆனால் எங்களை வினாத்தாளர்களுக்கான கேள்வி என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டாந்து இருக்கு. ஆகவே இந்த பணியை திரும்பி இப்ப சுப்ரசந்திரன் நடத்தி கொண்டு இதை செய்கிறவர், வினாத்தாளர் கொடுத்து எடுக்கிறவர், இந்த பணி தொடரணும். உங்களுக்கான நிதியுதவி அது அது மூலியமா தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும். ஆகவே அந்த பணியை தொடர்ந்து முன்னெடுக்கணும்னு நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த இன்று பூமணியம்மா நினைவு பூமணியம்மா அறக்கட்டில் அனுசரணையால் இந்த வினாத்தாள்களை வழங்குவதற்காக நிதியுதவியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அவருடைய குடும்பத்தாரு அமரர் கந்தையா நடராஜா ஆதிவர் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பிலும் இந்த வினாத்தாள்களை பெற்றுக் கொண்டு பயனடைகின்ற 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவர்கள் பாடசாலைகள் சார்பிலும் மனப்பூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஆத்மா சாந்திக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திக்கிறோம். உண்மையிலே ஒரு நல்ல பணி கொண்டே தேவையில்லாத ஒரு வேலை கொடுக்கறத விட பிள்ளைகளுக்கு உண்மையை நேரடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வேலை திட்டத்தை நான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி அடுத்ததாக எங்களுடைய பூமணியம்மா அறக்கட்டளையுடைய உபதலைவர் பீட்டர் ஐயா அவர்களை சிறு கருத்துக்களை வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.

0: உள்ளங்க வந்த ராகத்தில் உங்கள் உள்ளங்க வந்த இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுவன் வானொலி அமைநிலை அன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கின்ற பூமணியம்மா அறக்கட்டளையின் 1500 மாணவர்களுக்கான புலமை பரிசலுக்கான சிறப்பு பரீட்சைக்கான நிதி இன்றைய தினம் 4வது தடவையாக செல்வாணி அம்மா வழங்கப்பட்டிருக்கிறது. என்றைய கணவர் நடராஜா அவர்களுடைய நினைவு தினம். அந்த நிகழ்வுகளின் ஒரு வீடியோ உங்களுக்காக இப்பொழுது தருகிறேன், கேளுங்கள்.
1: எங்களது பூமணியம்மா அறக்கட்டளை சார்பாக அனுசரணையில் மந்தாகத்தைச் சேர்ந்த நடராஜா அவர்களின் ஞாபகார்த்தமாக அவர்களது குடும்பத்தார் இந்த பிள்ளைகளுக்கான புலமை பரிசில் வினாத்தாட்களை அச்சிடும் வேலைக்காக வருட வருடம் எங்களுக்கு நிதியுதவியை செய்து வருகின்றார்கள். மென்மேலும் அவர்களுடைய இந்த நினைவை நாளை ஒட்டி தொடர்ச்சியாகவும் எங்களுக்கு பல ஆண்டுகளாக இந்த நிதியுதவியை செய்து வருகின்றார். எனவே எமது ஸ்தாபக தலைவர் செல்வராஜா அவர்களின் அயராத முயற்சியின் காரணமாக இந்த புலமை பரிசில் பரீட்சைக்கான நிதி வழங்கும் திட்டத்தை விட எத்தனையோ பல விடயங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கின்றோம். தொடர்ந்தும் இந்த அவர்கள் அவர்களது நினைவாக இந்த நிதியுதவியை மென்மேலும் வேறு திட்டங்களுக்கும் எங்களுக்கு வழங்குவார் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.

0: தோன்றுவது உள்ளம் கவர்ந்த ராகங்கள், உள்ளம் கவர்ந்த ராகத்தில் உங்களது உள்ளத்தை கவர்ந்த வரங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்து வருகிற இன்னும் ஒரு உள்ளம் கவர்ந்த பாடல், பழைய பாடல், நான் உங்கள் வீட்டு பிள்ளை.
1: நான் உங்கள்

கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம்.

உங்கள் உள்ளம் கவர்ந்த ராகங்கள், உள்ளம் கவர்ந்த இனிய பழைய பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் உங்களுக்கு விருப்பான பாடலை கேட்டு மகள விரும்பினால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0033 6 51 13 95 86. அடுத்து வருகிற பாடல் உங்கள் உள்ளத்தை கவர்ந்த இன்னும் ஒரு அற்புதமான பாடல், காட்டிலையில்.

நேரில் இரண்டு கேட்டுக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. கலை நேரம் இப்பொழுது 12:42 மணமாகிறது. கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 6:42 நிமிடம்.

0: அறிஞருக்கும் பாலருக்கும் முன்பாக இணைப்பில் வந்திருக்கிற அன்புக்குரிய பாலன், நீச்சமோட்ட பாலன், லண்டன்ல இருந்து வந்திருக்கிறீங்க. வணக்கம் அன்புக்குரிய பாலன்.
1: இனிமையான மதிய வணக்கம் செல்றான்னா, எப்படி நீங்க நலமா இருக்கிறீங்களா? உங்க குடும்பம் உட்பட செல்றான் குடும்பம் எல்லோரும் நலமாக உற்சாகத்தோடு இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமாக இருக்கிறோம், உற்சாகமாக இருக்கிறோம், வெயிலோடு இருக்கிறோம். இன்றைக்கு 32 காலையிலேயே ஆஹா ஓஹோ ஓஹோன்னு அடிச்சு கொண்டிருக்கு வெயில். என்ன காலையில ஒரு பக்கத்துல ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது, போயிட்டு வந்தேன். அப்படியே கடும் வெயில் அடிக்கிறது. செல்வானியமா வந்திருக்கிற அவர் எடுத்துட்டு எடுப்போம் ஆவாதன். ஓகே, வணக்கம் அம்மா. செல்வராணி அம்மா வணக்கம். வணக்கம் அம்மா, எப்படி அம்மா
2: இருக்கிறீங்க?
0: நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறோம். இன்றைய தினம் மிக சிறப்பாக யாழ்ப்பாணத்திலே ஐயாவினுடைய நினைவு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வுடைய ஒளிப்பதிவை நான் போட்டேன், நீங்கள் கேட்டீங்களோ தெரியவில்லை. உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறேன், மறக்காமல் வாட்ஸ்அப்பிலும் முகநூலிலும் பாருங்கள் அம்மா. பாருங்கள் அந்த சேவை.

0: அழகாக 1500 பிள்ளைகள், 80க்கும் மேற்பட்ட பாடசாலை அதிபர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். உங்களது சேவையை பற்றி அங்கே பேசியிருந்தார்கள். எல்லாத்தையும் இப்பொழுது வானொலியிலே ஒளிபரப்பியிருந்தேன். வருடா வருடம் ஐயாவுடைய நினைவுக்கு மட்டுமல்ல, உங்களது பிறந்த நாளுக்கும் வேறு பல தேவைகளுக்கும் நீங்கள் இந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு செய்கிற அருமையான அற்புதமான உதவிகளுக்கு எங்களது அறக்கட்டளை சார்பிலும் தாயகத்திலே இருக்கிற பாடசாலை பிள்ளைகள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு நேரடியாக தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அம்மா.
1: நல்லது தம்மே, நல்லது. நீங்க இருக்கிறபடியா தான் நடைபெறுகிறது. காசை வீட்டுல வச்சிருந்து என்ன செய்யறது? இப்படி ஒரு ஆள் இருக்க வேணும், அதை நடத்துறதுக்கு அது உங்களுடைய சேவை என்றும் தொடரட்டும்.
0: நன்றி அம்மா, நன்றி. இன்றைக்கு அது நீங்களும் ஒரு ஆசிரியராக இருந்தவர், நீங்க அம்மா ஐயாவும் ஒரு ஆசிரியராக அதிபராக இருந்தவர் என்று இந்த இந்த பணிக்கு போனி வாரக்கள் நடத்துகிற இந்த புலமை பரிசில் பணிக்கு பொருட்படுத்தி செய்கின்றவர்கள் ஒரு மிகவும் சிறந்த ஒரு நல்ல மனிதர். செட்டித்தரு மெதரி மிஷன் பாடசாலையுடைய அதிபர், எங்களுடைய அறக்கட்டளையினுடைய கல்வி பிரிவுக்கு பொறுப்பாக இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை இந்த புலமை பரிசில் ஆரம்பத்தில் நாங்கள் ஆரம்பித்த பொழுது வெறும் 50 மாணவர்கள் தான் பாஸ் பண்ணார்கள். இப்பொழுது 1000 மாணவர்கள் பாஸ் பண்ணுற அளவுக்கு அவர்கள் வந்து 1500 மாணவர்களையும் பாஸ் பண்ணிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குழுவாக இணைந்து பரீட்சை வினாத்தாள்களை தயாரித்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து மாதம் மாதம் இந்த பரீட்சைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த வழியிலே மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்வோம் அம்மா.
1: உதவியாளர்களும் ஜுவமா இருக்க வேணும், இந்த தொண்டை தொடர வேணும் என்று அவர்களையும் நாங்கள் வாழ்த்துவோம்.
0: ஆமா ஆமா, எப்படியுமா இருக்கிறீங்க நீங்க?
1: சுகமா இருக்கிறோம் தம்பி.
0: என்னங்க வெயில், இன்றைக்கு இந்த பயங்கரமா அடிச்சு கொண்டிருக்கு வெயில், அங்க எப்படி இருக்கு?
1: வெயில் வர மாதிரி இருக்குது. வெயில் வந்தது.
0: ஓ வெளிய போயிட்டு
1: எல்லாவற்றையும் நாங்கள் உள்ளே கொள்ள வேண்டும் என்றதுதான் எங்களுடைய நினைவாக இருக்கும்.
0: என்று
1: சொல்லுவோம் இருந்தால் அது அவ்வளவு சந்தோஷத்தை பெற முடியாது. எல்லாவற்றையும் நாங்கள் ஓமண்டு கேட்போம்.
0: மலை மலை என்னமா சொல்லுவார்கள், மலை போல் வந்தாலும் தலைமையில் சுமை அப்படித்தான் சொல்வார்கள். மலை மலை போல் வந்தாலும் தலை மேல் சுமை அப்படி ஒண்ணு சொல்லுவார்கள் அல்லவா?
1: அதுதான் தம்பி சரி, அதுதான் சரி. நாங்கள் திருவாரத்தை பாடுவோம்.
0: என்ன பாட்டமா கேட்க போறோம் இன்றைக்கு?
1: இன்றைக்கு தம்பி எல்லோரும் உன்னை நல்லவன் என்றே கொண்டாட வேண்டுமடா.
0: ஓ நன்றி அம்மா, நான் பாடத் தருகிறேன், நீங்கள் தேவாரத்தை எடுத்து பாருங்கள் கேட்போம்.
1: முதற்கண் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மிக மிக இனிமையான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எப்பொழுதும் சுகமாக இந்த சேவைகளை திறம்பட செய்து உங்களுக்கும் மற்றவருக்கும் இனிமை தர வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு எங்களுடைய சக வானொலி கணபதி ரவீந்திரன் அவர்களும் மற்றும் அறிவிப்பாளர்கள் நேயர்கள் வெற்றி பெருமக்கள் எல்லோருக்கும் இனிமையான வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் வளமை போல திருவாரத்தை பாடுவோம் தம்பி.
0: பாடுங்க.
1: திருச்சிற்றம்பலம் மாதப்பிறை கண்ணியானை மதையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தீ ஓவாரவர் பின் போவே போதொடு நீர் சுமந்தேத்தீ யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மண்டபடியோடும் கழுது கண்டே கண்டேனவர் திருப்பாதம், கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேனவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே. முத்தனே முதல்வா முக்கணா முனிவா, முட்டரா மலர் பறித்து இறங்கி, முட்டரா மலர் பறித்து இறங்கி, பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே, சித்தனே. செல்வ திருப்பெருந்துறையில் செடுமலர் குருந்தமபியசீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. நெய்யாத மனத்தினை நெய்விப்பான் இத்தெருவே ஐயானியுலாப்போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொயது அருவி கண்ணாரச் சொறிந்தாலும் செய்யாயோ அருள் ஓடை திரை நோக்கிய பாலுக்கு பாலகன் வேண்டிய எழுதிட பார்க்கடல் இன்றவிடன் மாலுக்கு சக்கரம் மன்றருள் செய்தவன் மன்னியதில்லதன்னுள் ஆலிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமேடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு ஓருதுமே. நாதையின் பயந்து வேண்டி பின்பேண்டுகின்றார் புறவாமை வேண்டும், புறபாமை வேண்டும் மீண்டும் புறப்பூண்டேல் உன்னை என்றும் மறவாம வேண்டும், மீண்டும் புறப்பூண்டேல் உன்னை என்றும் மறவாம வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன்னடியென்கு இருக்க என்ற வாடாமலையினும் பயிர் தழைத்து ஓங்கி வர அருள்மழை பொழிந்தும் இன்பவாரதியினே நின்னது அன்பனும் இறகால் வருந்தாமலே அனைத்து கோடாமல் வளர் சிற்றம்பு முதல் குஞ்சர கூட்டம் முதலான சீவகோடிகள் தமக்கு புசிக்கும் புசிப்பினை குறையாமலே கொடுத்து நீடாடி உலகங்கள் யாவையும் நேயமாய் நின்னுதர வந்தி பூக்கும் நின்மலி அகிலங்களுக்கு அன்னை என்று ஓதும் நீலி என்று ஓதுவாரோ ஆடாய நான் மறையின் வேள்வியாங்கு போல் ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அளவுதின் எனதிடர் பிறவியே அவதாரம் இனியுனத பயம் எனது உயிருடனும் இனியுடல் விடுக முடியாது, இனியுனத பயம் எனதுயிருடலும் இனியுடல் விடுக முடியாது, கழகோடு நதியும் எடி பூவி மறதி கமலனும் மிகவும் அமர்வாயர்வானார். கழுகொடு நரியும் எரிபூவி மறலி கமலனும் மிகவும் அயர்வானார். மன்னிக்கவும், கடனுந்த பயம் அடிமையின் அடிமை கடுவிலின் அடிகள் தருவாயே. கடனுனத பயம் அடிமையுன் அடிமை கடுவியுன் அடிகள் தருவாயே. விழுதிகள் அழகி மரகத வடிவி விமலி முன்னருளும் உருவோனே. விரிதளம் நெறிய குலகிரி நெறிய பிசை பெருமையில் வருவோனே. விரிதளம் நெறிய குலகிரி நெறிய பிசை பெருமையில் வருவோனே. எழுகடல் குமுற அமுனர்கள் உயிரை இதைகொழுமையிலே உடையோனே. இமையடல் முனிவர் பரவிய புலியோரின் நடம் மறுவு பெருமாடே. இமையவர் முனிவர் பரவிய புலியோரின் நடம் மறுவு பெருமாள் வளாது வேகமெளிபுலம் சுருக்க மன்னன் கோல் முறையரசு செய்க உறவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நத்தவம் வருவி மல்க மேன்மவள் செய்வ ஏதி விளங்குக உலகமெல்லாம். நம பார்வதி பதையேற மகாதேவ திருநாடுடைய சிவனி போட்டி நாட்டமிற்கு மிரவா போட்டி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. மிக்க நன்றி தம்பி.
0: நன்றியம்மா, மிக சிறப்பு. அருமையான தேவாரமும் திருவாசகம் தந்தமைக்கு கலியம் சார்பிலே நன்றிகளும் வாழ்த்துக்களும். மிகச்சிறப்பாக இருந்தது, மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருந்தேன். வளர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே போனிய மரக்கட்டில் மூலம் நீங்கள் செய்த அளப்பரிய சேவைக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாளை மீண்டும் சந்திப்போம். பார்த்துக்கப்போம் அம்மா. அம்மா நாளைக்கு மட்டும் சந்திப்போம், அப்படியே போயிட்டீங்க. சரி பார்ப்போம். பாலன் அப்படியே இணைப்பில் இருங்கள். பாலன் இன்னும் ஒருத்தர் வருகிறார், உங்களுக்கு தெரிந்தவர் தான். அவரையும் எடுத்துக்கொண்டு உங்கள் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறவர்கள் ஆகவே அவரையும் எடுத்துக்கொண்டு நாம் நிகழ்ச்சிக்குள்ளே நுழைந்து கொள்ளப் போகிறோம். சரி நில்லுங்கள் அப்படியே பாலன். பிரபல ஒன்று பதில் உள்ள நடந்த ராகங்கள் அது செல்வராணி அம்மா இணைந்து அருமையாக தேவாரம் தந்தார். அம்மாவுக்கு அவகை வானொலி நடத்தலாம், அவ்வளவு அருமையாகவும் சிறப்பாக இருந்தது. அன்புக்குரிய பாலன் அடிக்கடி கேட்கிற திருலங்காவிலிருந்து வருகிற ரத்தினிலிருந்து வருகிற சசிகலா, வணக்கம் சசிகலா.
2: வணக்கம் சார்,
0: எப்படி இருக்கீங்க?
2: அனைவரும் நலமாக இருக்கிறோம். நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள்.
0: இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன பேர் அவருக்கு?
2: சதுர்சன். ஒரு நிமிடம் வருங்க
3: சார்.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சபசனா, இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு, நல்லா படிச்சு பெரிய கட்டிக்காரியா வரணும், அப்படித்தானே? உங்களுக்கு எத்தனை வயது ஆரம்பிக்குது?
3: 12
0: வயது. நல்லா படிக்கணும், நான் அடுத்த தடவை வரைக்கும் நல்லா படிச்சோம்னு சொல்லி எனக்கு சர்டிபிகேட் காட்டணும், சரியா?
3: சரி
0: சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். சரி சொல்லுங்க டீச்சர்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். என்ன சொல்லு உங்களோட ரத்தினபுரா?
2: எங்களுடைய ரத்தினபுரி மாப்பு மந்தார் மாவட்டத்தான் காலநிலை இருக்கிறது.
0: அருமையான காலநிலை இருக்கிறீங்க. நாங்க இங்க வெயில்ல வாடி வதங்கி மயக்கம் போடுற அளவுக்கு அப்படி இருக்குது. இங்க நேற்று இன்றைக்கு எல்லாம் என்ன
2: அதுதான் வள்ளுவர் சொன்னாரா, நல்லார் ஒருவர் புரட்டு பெய்யுமா மலை மாதிரி எங்க மாதிரி நல்லவர்கள் இந்த பூமியில வாழும் சார்.
0: உங்களுக்காகவே உங்களோட ஊர்ல மழை பெய்யுது என்ன?
2: ஆம் சார்,
0: மழை பெய்யறது மட்டுமல்ல மண்ணையும் சரிச்சு போட்டு போகுது, அப்படித்தானே?
2: அதுதான் சார் உண்மையான கருத்து.
0: இல்ல இப்ப பாக்கல இந்த செய்தியில வரைக்கல வந்து ஒரு ஐந்து ஆறு பிரதேசங்களை போட்டார்கள், அதுல ரத்னபுரியும் மண் சரி பண்ணி போட்டிருந்தார்கள் என்ன?
2: ஆம் சார்.
0: அப்ப பாடசாலை எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா?
2: நிறைவு செய்து விட்டு வந்து விட்டேன் சார். முன்பு அருமையாக தேவாரம் பாடி சென்ற எங்களுடைய செல்வராணி அம்மாவுக்கு நன்றி. முக்கியமாக அவருக்கு தருணத்துல நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் சார். ஏன்னா கேட்டா பிள்ளைகளுக்காக வந்து நிறைய அர்ப்பணிப்புகளை செய்யறாங்க. அதாவது முக்கியமாக புலமை பரிசுகள் பரீட்சை என்பது இலங்கையை பொறுத்தவரை வாழ்வாதார நிலையிலிருந்து மாணவர்களை ஒரு தளத்துக்கு கொண்டு செல்வதற்கும் அவர்களுடைய நுண்ணறிவு திறன்களை அறிந்து கொள்வதற்குமான ஒரு மாபெரும் பரீட்சையாக அந்த சிறு வயதில் இடம்பெறுகிறது. அந்த நிலையில் அத்தகைய மாணவர்களுக்கு வினா பத்திரங்கள் பெற்றுக் கொள்வது என்பது வந்து சிரமமான ஒரு செயல். எல்லாராலும் அந்த சூழ்நிலையில் அதனை சிறப்பாக செய்யவும் முடியாது. அத்தோடு அதனை பெற்று அந்த மாணவர்களுக்கான வழிகாட்டுதலை செய்வதற்கான குடும்ப பின்னணி சூழல்களும் பெரும்பான்மையான வகையில் அது அமைய பெறாத போது அதனை கருத்திற்கொண்டு தொடர்ச்சியாக அந்த மாணவர்களுக்கு கல்வி பாதையில் அடுத்த தளத்தை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு மாபெரும் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணும் போது நான் அகமகிழ்ந்து போகிறேன். இத்தகைய அரும்பெரும் பணியை செய்கின்ற எங்களுடைய கல்வி புலத்துக்கு மாபெரும் தொண்டு என்றுதான் கூற வேண்டும். அதனை அது வார்த்தைகளால் அளவிட முடியாது அவருடைய இந்த செயற்பாடானது. அந்த வகையிலே அவர்கள் தொடர்ந்தும் இந்த மாணவர்களுக்கான கல்வி நலன் சார்ந்து செய்கின்ற செயற்பாடுகளுக்கு எங்களுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்கள் தொடர்ந்தும் இப்பணியினை சிறப்பாக செய்ய எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு இருந்து எப்பொழுதுமே ஆசி வழங்க வேண்டும். அவர்கள் இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் தாயகத்திலிருந்து எங்களுடைய மாணவர்களுக்காக அர்ப்பணிப்பு செய்கின்ற அந்த அன்பு உள்ளத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இந்த தருணத்துல
4: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, விலங்குதானா
0: பேசினது? சிறப்பாக தெளிவாக வந்தது. அப்ப அன்னைக்கு ஏதாவது கொண்டு வந்தீங்களா அல்லது எப்படி?
2: இன்னைக்கு ஒண்ணும் கொண்டு வரல ஐயா.
0: நல்லது, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: இன்னைக்கு பாடல் வந்து ஐயா, கடவுள் தந்த அழகிய வாழ்வு என்ற பாட்டு போடுங்க ஐயா.
0: கடவுள் தந்த அழகிய வாழ்வு கேட்போம். உடன் சிறப்பித்த நன்றிகள் சதுசனாவுக்கும். மீண்டும் கலையம் சார்பிலே நன்றிகளும் வாழ்த்துக்களும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி ஐயா. நன்றி நன்றி.
0: அன்புக்குரிய பாலன் அணைந்து கொள்ளுங்கள். பாலன், உங்களது நீங்கள் ஒரு பெரிய நல்ல மனம் படைத்தவர். எப்பவுமே விட்டு கொடுப்பீர்கள், எல்லாருக்குமே விட்டு கொடுத்து வந்து நிகழ்விலே திறந்து கலந்து கொள்வதிலே முதன்மையானவர் அன்புக்குரிய பாலன். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இணைந்து கொள்ளுங்கள் பாலன். கலை நேரம் 1:03, மைக்ராஜ்யத்தில் 12:03, கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 7:03, தமிழகம் மற்றும் தாயகத்தில் இப்ப பிற்பகல் 4:33 இணைந்திருக்கிற பாலன், வணக்கம். ஈச்சப்பட்ட பாலன், வணக்கம்.
5: மீண்டும் மதிய வணக்கம் தானே. நான் வளம போல வேற என்னென்ன நியூஸ் அந்த கொஸ்கோன்ற கடை உண்டு பிரான்சிஸ் இருக்கா? கொஸ்கோன்ற பேர்ல
0: இருக்கலாம், நான் கவனிக்க இல்லை பாலன்.
5: அந்த பெரிய கடற்கடல் எல்லாம் இந்த காட் வச்சிருந்தா உங்களுக்கு என்ட்ரி பண்ணலாம். இந்த பெரிய முராடி மாதிரி தான் வச்சுக்கலாம் அந்த காட்டு, மெம்பர்ஷிப் காட்டும் தான். உங்களுக்கு சாமான் எல்லாம் லொட்டா தான் சில்லறையா வேண்டிய சின்ன அவர் ஒபிசியலா பேசுறா அந்த ஒரு வீரசேரவ போனவா அவட்ட அந்த காட்டு இருக்குது. அவன் அந்த காட்டு போற சனிக்கிழமை அவனோட சேர்ந்து போயிட்டு வந்தவ அங்க என்ன கொஸ்கோல வந்து வெளியில 100 ரூபாய்க்கு பண்ண வேண்டாம். அதே அங்க 75 phones காணும் அந்த கதை பொருள்.
0: கொஸ்கோ
5: கொஸ்கோன்னு சொல்லி இங்கிலாந்து இருக்கு, அங்கே இருக்கு.
0: கொஸ்கோ நான் இங்க பாக்க இல்ல பாலன் இல்ல எனக்கு தெரிஞ்சளவுல இல்ல இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இங்கே வந்து தெரிந்தானே இருக்கிற கடைகளில் நாங்கள் எல்லா கடைகளுக்கும் போய் வரவர்கள் தானே. ஒருவேளை பாரிஸ் சிட்டிக்குள்ளே இருக்க தெரியல, ஒரு இடங்களுக்கு தெரியல. இப்போ லண்டனில் இருக்கிற கடையண்டா, ஐரோப்பாவுக்கு உரிய கடையண்டா, இல்லை பிரான்ஸ்லேயும் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது இல்லை. அவன்
5: இதுக்கு வேணாண்டா தமிழ்நாடுமே அடிப்படி ஆக்கலன்னா அப்படி அந்த கடையில தான் போய் நோட்டா இருக்கு.
0: ஆ சரி சரி சரி ஆ ஆ ஆ
5: சரி. இப்போ மகனம் போனவன் அவன்கிட்ட காட்டில் போய் பண்ணுவேன் பேங்க் கார்டை கொடுத்து அவன் காட்ட கூட யூஸ் பண்ணவேல் அங்கன்னா என்னண்டா இலங்கை மாதிரி பண்ணி ஒரு பேக்கெட் நானும் கூட போட்டு பிடிச்சது.
0: அது அந்த பழம் வந்து பல இடங்கள்ல வந்து அது எல்லா இடத்துலயும் கிடைக்கும் வந்து நாங்கள் தேட வேண்டும். பழத்தை வந்து எல்லா பழமே, வாழைப்பழமா இருக்கட்டும், மாம்பழமா இருக்கட்டும், அப்பிளாக இருக்கட்டும், அனைத்து பழங்களும் வந்து காய வைத்து அது ஒரு அதை பக்கெட் பண்ணி விற்கிறார்கள். அது நல்லது தான். ஏன்டா மாம்பழம் வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இஸ்ரேலில் வருது, பிரேசிலில் வருது, அனைத்து அரபு நாடுகளில் வருது, ஸ்பெயினில் வருது. ஒவ்வொரு மாம்பழம் ஒவ்வொரு ருசி. ஆனால் நம்ம ஊர் மாம்பழத்துக்கு ஈடுகணும் கிடையாது. என்ன கருத்த குழுமான் அப்படியான இது மற்றது பாகிஸ்தான் மாம்பழங்கள், இந்திய மாம்பழங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாம்பழங்களும் நம்மட ஊரில் வந்து நாம் ஒவ்வொரு மாம்பழத்தையும் ஒவ்வொரு ருசியாக சாப்பிடுவோம். என்ன
5: அன்றைக்கு ஓடி கொண்டாடிக்கலாமா ஒரு ஒரு பேக்கெட் அது ஒன்றரை கிலோ தாண்டு போடுங்க அந்த பேக்கெட் விழாவோட கேக்கெட்ல நான் அறுவாசி கூட முடிக்கிட்டேன்
0: சொல்லுவாங்க செம்பாட்டான்.
5: எனக்கு
0: அந்த வத்தல் வந்து நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டுக்கிறோம். தனிய மாம்பழ வத்தல் எனக்கு கிடைக்கல. ஆனால் கலந்த பேக்கெட் வந்து வாங்குகிறான். ரயில்வேல வேலை செய்கிற பொழுது சுபிசில இருந்து அந்த அங்கிருந்து பெறும், அங்கிருந்து பேக்கெட்டில் பெறும். அந்த அதுக்குள்ள வந்து அப்பிள், காஞ்ச அப்பிள், காய வச்ச அப்பிள், வாழைப்பழம், அப்படி பல பழங்கள் வந்து காய வச்சு பியோ அது விலையும் கூட அந்த இது அப்படி செய்வார்கள். மற்றது வந்து அதே மாதிரி இந்த வெளிநாடுகளில் வார வளங்கள், இப்போ நம்மளோட இருந்து வார வளங்கள்லாம் வந்து மருந்தடிச்சு தான் பெறும். நம்மளோட ஒரு பழங்கள்லாம் மஞ்சள் நிற பழங்கள். இந்த ஐரோப்பாவில்
5: மஞ்சள்
0: இந்த நாடுகளில் இருந்து வர்ற வளங்கள், இஸ்ரேலாக இருக்கட்டும், பிரேசிலாக இருக்கட்டும், ஸ்பெயினாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், இந்த நாடுகளிலிருந்து வர்ற வளங்கள் வந்து எப்போவுமே வெள்ளியாக தான் இருக்கும். பழுத்தா கூட அது வெள்ள என்ன பச்சையாக தான் இருக்கும். உள்ளுக்கு உள்ளுக்கு தான் பழமாக இருக்கும். ஆனால் சில பழங்கள் அந்த சுவையாகத்தான் இருக்குது. நிறந்தாலும் நாம கருத்த குழம்பானம் வெள்ளா என்ன சொல்கிறது என்ன சொல்வார்கள் எல்லாம் அப்படியான பழங்களை சுவைத்த நமக்கு இங்கத்த பழங்கள் வந்து எப்படி இருக்கணும் யோசிப்போம். ஆனால் சில பழங்கள் நல்ல ருசியாக இருக்கிறது. மருந்தடிக்காத பழங்கள் நினைக்கிறேன் இரண்டா அப்படியே இயற்கையாகவே வளர்க்கறது. மருந்தடிக்காத பழங்கள் அங்கே வாய்த்தானது வார பழங்கள் எல்லாம் வந்து ஆறு பழம் ஒரு பட்டியில் விற்கிறார்கள். ஒன்று எடுத்தால் ஆறுரூவா, ரெண்டு எடுத்தால் பன்னெண்டுன்னு சொல்லி நேற்று முந்த நாள் டிக்டோக்கில் பார்த்தேன். நல்ல சுவையாக தான் இருக்குது. ஆனால் அவையெல்லாம் மருந்தடித்து பழக்க வைக்க பழக்க வைக்கப்பட்ட பழங்கள். அது யாழ்ப்பாணத்துக்கு போனா பாலன், யாழ்ப்பாணத்துக்கு அடுத்த அடுத்த மாதங்கள் போனால் அங்கே சீசனாக இருக்கும். பலாப்பழம் சீசன், மாம்பழம் சீசன். அப்போ வந்து இதை வந்து வீடுகளில் போய் அவர்கள் விற்பார்கள். ரோட்டில் வச்சு வீட்டுக்காரர்கள் விற்பார்கள். மருந்தடிக்காத பழங்கள் இருக்கும், அதை வந்து வாங்கினது சாப்பிடலாம். அழகாக இருக்குது, மஞ்சளாக இருக்குன்னு போட்டு வாங்கினது பட்டுனா உள்ளுக்கு கருப்பாக இருக்கும். என்ன கருப்பண்டா பயமாக இருக்கும் பட்டுனோட வளர்த்த பார்க்க அவ்வளோ கருப்பாக இருக்கும். அதுனா மருந்தடித்த பழங்கள் அவைகள் அப்படி
5: இருக்கு. எனக்கு பிளாப்பட கதை வருது. நாங்க முந்தி கொல்காவில, நான் பிறந்த கொல்காவில
0: அது அந்த பக்கம் தம்பில பக்கம் தம்பில பக்கம் எல்லாம் தம்பில பக்கம் எல்லாம் நிறைய மாம்பழம் கிடைக்கிறது தானே. அங்கே எல்லாம் நிறைய பேரும் என்னுடைய நண்பர் இந்த எங்களது அறக்கட்டளையுடைய தலைவர் பீட்டரன் இருக்கிறார். அவர் எங்களோடு சிடிபியில் வேலைத்தவர். அவற்ற வீட்டில் மாம்பழம் முதல் மரம் காய்த்ததுன்னு சொல்லி எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முந்தி எனக்கு ஒரு ஐந்து பழம் தந்தார். அப்பிள் பழத்தின் அளவு தான் அந்த பழம். சுவையண்டா அப்பிள் நான் பிரான்ஸுக்கு கொண்டு வந்தேன் அந்த அஞ்சு பழத்தையும். சுவையண்டா அப்படி சுவை சின்ன பழம் என்ன அப்பிள் அப்பிள் பழம் தான் அதன் அளவு. அவ்வளவு சுவையாக இருந்தது. அப்படி சுவையான வளங்கள் வந்து மருந்தெடுக்காத வளங்கள் வந்து வீடுகளில் இருந்து யாராவது நமக்கு கொண்டு கொடுத்தா நாமால் பயப்படாமல் சாப்பிடலாம். மற்றபடி எல்லா பழத்துக்கும் வந்து இந்த விஷ மருந்துகள் அடித்து தான் பழக்க வைக்கிறார்கள். அது வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, என்ன பழமாக இருந்தாலும் சரி, மருந்தடித்து தான் பழக்க வைக்கிறார்கள்.
5: சாப்பிட்டு பார்த்தேன் நல்ல டேஸ்ட்.
0: நான் முந்த நாள் சாப்பிட்டேன். முந்த நாள் எனக்கு எனக்கு இந்த கருத்து குழம்பு அன்னு கிடைச்சது யாழ்ப்பாணத்து பழம் நினைக்கிறேன். ஆனால் அது யாழ்ப்பாணத்து பழம் இல்லை, பாகிஸ்தான் பழம் தான். அவ்வளவு சுவையாக இருந்தது, சுவைதான். ஆனால் மருந்தடிச்சு வச்சு பழக்க வச்சதுன்றதை நமக்கு என்ன பண்ண முடியும், சுவையாக இருந்தோம்னு சாப்பிட்டோம். நாங்கள் சீனியை வச்சுக்கொண்டு கண்டபாடு சாப்பிட முடியாத ஒரு சாப்பிட்டேன், அவ்வளவு ருசியாக இருந்தது. ஆனால் பழம் சாப்பிட்றோன்னு சொன்னால் ஊருக்கு போய் அங்கே வீடுகளில் மரங்களில் வச்சு அங்கே ரோட்டுகளில் வச்சு விற்பார்கள், சில சந்தையிலையும் வச்சு மருந்தடிக்காத பழங்கள்னு சொல்லி விற்பார்கள். அப்படி வேணந்து வச்சு வச்சு பொறுமையாக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அது மாம்பழத்துக்கு அது சரிப்பட்டு போயிருமே என்ன.
5: மார்க்கெட்டுக்கு வாங்கி போனா பண்ணி பட்டியா பண்ணிடுவோம். அங்கே இங்க பட்டி ஆறு மாம்பழம் விற்கலாம், பட்டியில வச்சு பல விலையில பண்ணிருக்கோம். அதுக்கு மட்டும் இது அன்றைக்கு போன இடத்துல பண்ணிட்டா அது எனக்கு ஒரு
0: மாம்பழ தோல் இருக்குதானே, தோலை வந்து வீசி விடுவார்கள் வெட்டி போட்டு. அந்த தோல் வந்து சில இடத்துல வந்து நாங்க அதை எடுத்து வச்சு ஒரு நாள்ல நம்மட வெயில ஒரு நாளே காஞ்சிடும். அந்த தோல் சாப்பிடுற பொழுது அவ்வளவு சுவையா இருக்கும் என்ன, காஞ்ச தோல் என்ன. நான் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன் அந்த தோல், காஞ்ச தோலை வந்து அங்கே முத்தத்தில் அந்த நம்மட ஊரில் சொல்லுவா சுளகண்டு சொல்லி சுள காய வச்சுட்டு அந்த தோலை சாப்பிட்ற பொழுது ரெண்டு நாள் வெயில் காய்கிறது அவ்வளவு சுவையாக இருக்குமே என்ன.
5: அதை சொல்றீங்க அவன் தோலைன்னு சொல்லியிருக்கேன், நான் வருது அந்த கோழி கால் வழியாக தோழியில அந்த குடிக்கிற தோல் வேணுமே.
0: ஆமாம்,
5: கோழி கால் வழிக்கு வந்து அதான் கேமலை ஒரு ஃபேமிலி இருக்கா, ஒரு சகோதரி வந்து என் தெரிஞ்சாக்க ஃபேமிலி தான் கேமலை கேட்குறேன். அவங்க ஒரு நாள் வீட்டை வெயில் வீட்டை போனாங்கன்னா அவன் நாங்கள் எடுத்து அந்த கோழி
0: சில பேர் வந்து மிக சிறப்பாக இருக்கும் மிக சுவையாக செய்வார்கள். நானும் அதை வந்து எனக்கும் தெரிந்த ஒருவர் வந்து மரியாதன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், அவர் இறந்து விட்டார். அவரது துணைவியார் அவர்கள் எங்களை வீட்டை தாண்டி தான் பாரதியிலிருந்து வந்து அவர்களது வீட்டுக்கு போகணும். வரைகளே எங்கள் வீட்டை வருவார்கள், முந்தியெல்லாம் வந்து இங்கே நிற்பார்கள், நின்றுட்டு தான் போவார்கள். அவர்களுக்கு இருக்கிற இடம் தூரம், அப்போதெல்லாம் வந்து அவர்களாகவே வந்து சமைப்பார்கள். சமைக்கிற பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தோலை மட்டும் வெட்டி எடுத்து அதுக்கு இந்த சரக்கு சாவையெல்லாம் போட்டு அதை தனியொரு பொரியல் மாதிரி செய்வார்கள். அவ்வளவு சுவையா இருக்கும் அது வந்து எல்லாருக்கும் அந்த இது வராது என்ன.
5: நாங்களாம் முந்தைய எறிகிறானே வன் சாலை எறிகிறானே ஒருக்கா போன அப்புறம் இப்ப இன்னும் கொஞ்ச நாள் இந்த சேர்ந்து செய்யுதுன்னா எல்லாம் சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டுக்கு சாப்பிடுவாங்க.
0: இல்ல இப்பவும் வீசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது கூட கோழி வாங்கினா தோல் இருந்தா அதை தோலை கலட்டி போட்டுதான் சமைப்பார்கள். ஆனா அந்த சுவை பிடித்தவர்கள் அதை வந்து அதை சின்ன சின்ன வெட்டி அதை பொறிச்சு அதுக்கு இந்த சரக்கு தூள் எல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிடுறது வந்து பலர் பலர் அதை அந்த ருசி கண்டவர்கள் விட மாட்டார்கள் என்ன.
5: முதலே எல்லாம் வெங்காயம் எல்லாம் போட்டு பிரட்டி வைக்கிறோம், பிரட்டி ரெண்டு மூணு மத்தியாவது பிறகு தான் வேந்து எடுத்து பொடிக்கவும் சேர்த்து எல்லாம் போட்டு வெங்காயம் வச்சவள எல்லாம் நினைக்கிற வெங்காயம் போட்டு எட்டு வச்சுட்டு பொடிக்கி விட்டு சாப்பிட்டேன். முருகம் முருகம் மணி
0: இருந்தது
5: இங்க வந்தா அப்புறம் நான் செய்யல.
0: அது எல்லாரும் அதான் சொன்னேன், எல்லாரும் அதை வந்து இப்பவும் அதை வீசி கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த சுவை பிடித்தவர்கள் மட்டும் அதை வந்து தனியாக எடுத்து அதை செய்வார்கள் என்ன.
5: ஒரு வீடியோ பின்ன ஒரு இந்தியா ஒரு யூடியூப்ல படுத்து உங்களுக்கு அனுப்பினான் அந்த கரண்ட் எல்லாம் பாட்டு பாடுதல்லோ இந்தியாவில நைட்டு
0: அதெல்லாம் வேணும் பண்ண செய்யறாங்கன்னு சொல்லுகிறார்கள். பல வேலைகள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு அந்த இரண்டா அங்க வந்து அரசியல்வாதிகளுடைய அந்த ஒவ்வொரு தரம் அந்த கட்சி பறிபிடித்தவர்கள் இப்ப தமிழக வெற்றி கழகம் என்றால் அந்த கட்சியில் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஒரு அதிகார வரி இருக்கும். அதே மாதிரி திமுகன்னு சொன்னா நாங்கள் தோத்து போனோம் இவர்களுக்கெல்லாம் செய்ய வேணும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நிப்பாட்டுறது. பஸ் நேற்று வந்து ஒரு பஸ் ஓடிக்கொண்டிருக்குது, பஸ்ஸில் இருந்து மேலால் ஒரு தகரம் விழுந்து ரோட்டில் வந்தவருக்கு மேலே விழுகுது. அப்போ விஜயின் ஆட்சியில் வந்து இப்படிலாம் நடக்குது, பஸ்ஸில் இருக்கிற தகரங்கள்லாம் கலருது என்றுலாம் சொல்லுகிறார்கள். பத்து நாளைக்குள்ள தகரங்கள்ன்றதுக்கும் விஜயின் ஆட்சிக்கு வேணும் தொடர்பு இருக்குது. அதெல்லாம் வந்து வேணும்னு செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த ஆட்சிக்கு சிரமத்தை ஏற்பட வேண்டும் என்று ஏற்படுத்த வேண்டும் என்று பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல பல வேலைகளை செய்கிறார்கள்.
5: முன்னாள் என்ன இப்ப தட்டி பாக்குறேன் அதை பிடிக்கிட்டாரு ஒரு இவரை சொல்லி திமுக இவரை சொல்லி சொல்லி அந்த
0: மக்களுக்கு சில விஷயங்கள் விளங்கும். இவர்கள் வேண்மனு செய்கிறார்கள் சில மக்களுக்கு தெரியும், பாமர மக்களுக்கு தெரியாது. என்ன நாங்க போட்டு போட்டோம், விஜய் வந்தார் கரண்ட் கட் பண்றாங்க, எங்களுக்கு இரவில் தூங்க முடியலன்னு நினைக்கிற பாமர மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது வந்து பலருக்கு தெரியும், இந்த இந்த இப்படியான சதி வேலைகள் ஏன் நடக்குங்கிறது பலருக்கு தெரியும்.
5: நான் பிடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்க பிரின்சிபல் எங்களை படிச்ச பழைய பிரின்சிபல் எல்லாம் அனுப்பிட்டா உடனே பாத்துக்கலாம்.
0: ஓ
5: உங்களுக்கு அனுப்பி இருக்க பாருங்க,
0: நான் பாக்குறேன். நீங்க அனுப்பி நான் பார்த்தேன் வந்து நீங்க அந்த டிக்டாக்ல அனுப்பி இருக்கீங்க, நான் பார்க்க இல்ல நிகழ்ச்சி முடிச்ச பிறகு நான் பாக்குறேன்.
5: அந்த பிடி போட்ட உடனே அவரை மோத பாருங்க, எப்படி வா மோத காட்டுறாங்க, மடி வா ரவுண்ட் போட்டு பாருங்க எப்படி. அதுல பகடியன்னு சொல்லி அந்த பகடிய நடிகர் அந்த என்ன வேறா இந்த முந்தைய வாய்ஸ் மாறி மாறி கதைப்பின குரல் பேர் பேர் மாறுது
0: இல்லையா,
5: குரல் மாத்தி கதைப்பின முந்தி
0: மிமிக்ரி செய்பவர்கள்
5: ஒரு பவுடி எடுத்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அது பேரு சொல்லி மாட்டிக்கிட்டான்னு நீ மாட்டிக்கிட்ட அதை எடுத்து ஜாயின் பண்ணி
0: விட்டுருக்காங்க. அது அது வந்து இல்ல இல்ல அந்த அரசாங்கத்துக்கு எப்படியாவது சிரமங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்ப சொல்கிறார்கள். இந்த 15 நாளுகளில் பல பாலியல் கொலைகள் நடக்குது அப்படி நடக்கன்னு சொல்லி நேற்று ஒருவர் பட்டியலிட்டார். இவன்ற ஆட்சியில் வந்து 40 நாளுகளில் எவ்வளவு கொலை நடந்தது, எவ்வளவு கொள்ளை நடந்தது, எவ்வளவு கஞ்சா அப்படி விட்டான்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோவில் போட்டிருந்தார்கள். அப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் அரசியல் பாலன் இவர்கள் அரசியல் அந்த அந்த அவர்களுக்கு வெறி தான். இப்போ நாங்கள் குடும்ப அரசியல் நாங்கள் ஆட்சி கொண்டு வந்தோம், இவர்கள் புது புதுசாக வந்தவர்கள் எங்களுக்கு எல்லாம் நாங்கள்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், இவர்கள் வந்து ஆளுகிறார்கள், ஆட்சி கதிரியில் இருக்கிறார்கள், அதிகாரத்தில் இருக்கிறார்கள், அதை விட சிறப்பாக செய்கிறார்கள். சில வேலைகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. இந்த 10-15 நாளைகளில் பல வேலைகள் நேற்று முந்த நாள் பார்த்தேன், விளையாட்டு அமைச்சர் சொல்கிறார் வந்து நேரு ஸ்டேடியத்தில் போய் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் விளையாட வாரணுங்களோட நாங்கள்லாம் விளையாடுவோம், யார் சாப்பிட்டீங்க சாப்பிடாதவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க என்ன அந்த ஏற்பாடுலாம் செய்கிறார். அதே என்னொன்று சொன்னார், தச்சலாக வெளி ஊர்களுக்கு போனால் நம்பர மாட்டேன், மற்றபடி காலையில் ஒவ்வொரு நாளும் உங்களோட வந்து நான் இங்கே வந்து பயிற்சியில் ஈடுபடுவேன், எல்லாரும் பெறவேன்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி ஒவ்வொருவரும் இந்த பதவி எடுத்த அத்தனை பேருமே மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
5: அந்த சினிமா என்ற பட படியும் எடுத்து அதையும் ஜாயின் பண்ணி போட்டு ஒரு யூடியூப்ல போட்டிருக்கு, நான் அதை பாருங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு பாக்கி.
0: சரி நல்லது வாழன், அப்போ இங்க எடுத்து பாருங்கள் உங்களது சுபம் பாடல் எல்லாத்தையும்.
5: நன்றி அண்ணா, நன்றி நன்றி நன்றி.
0: விடத்தை விட்டு தந்ததுக்கு இடம் எங்க அடிக்கடி கேப்பீங்க. இந்த கொழும்புல இருந்து வந்துட்டு போயிட்டாங்கன்னா இன்றைக்கு வந்தார் அவர், நேற்று முதல் நாளுக்கு கிடைக்கல, இன்னும் ஒரு அவரை பெற வேண்டும். அவரும் இப்போ கொழும்புல நினைக்கிறார், அவருக்கும் நேரம் இல்லைங்கிற தகவல் எனக்கு அனுப்பியிருந்தார். வருவார்கள் எல்லோரும், அவர்களுடைய தெரிந்தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை பணி இருக்கும், அந்த வேலைகளை முடிச்சு கொண்டு வருவார்கள். நீங்கள் எடுத்து வாருங்கள் கேப்போம் பாலன்.
5: மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இதய தினாலத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே எங்க ஐக்கியார் வானொலியின் அதிபர் எங்க அன்பு சகோதரர் சரவணையூர் திருவாளர் விஸ்வாசம் செல்றான்னா செல்றான குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் செல்றானுடைய அன்பு தம்பி சரவணையூர் திருவாளர் விஸ்வாசம் அமலோட்டோ நாதன் அண்ணா மற்றும் நாதனான குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் கலை சிறப்பிக்கிற நேர்வர் குடும்பங்கள் மற்றும் கனடா டொரண்டோ ஜுகம் வானொலியின் அதிபர்கள் எங்கள் அன்பு சகோதரர் கல்வியங்காடு திருவாளர் கணபதி பிள்ளை ரவீந்திரநாதன் அண்ணா குடும்பம் மற்றும் அன்பு சகோதரி ரூபி ஜோதாசன் குடும்பம் மற்றும் ஜோம்பாலனின் சக அறிப்பாளர் குடும்பங்கள் கடன் சிறப்புகிற நேர் குடும்பங்கள் மற்றும் உலகளார் ரீதியில் ஐக்கிய அல்வானொலி ஜோம்பாலன் கடன் சிறப்புகிற அனைத்து குடும்ப உறவுகள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு நாட்டிலிருந்து ஈச்சமோட்ட வேலுப்பிள்ளை பாலன் அண்ணா நம்ம அப்படியே பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த வேதாகம் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 6 அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-13 முடிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார்.
4: அந்நாட்களில் இராட்சதர் பூமியில இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனசுல குமாரத்தியலோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். இந்த தேவகுமாரன் மூலம் அற்புதங்கள் அவையிலும் அற்புதங்கள் செய்வினம். அந்த காலத்துல ஜீசநாதர் வரைக்கில இருந்துக்கினம் அவையிலும் அற்புதங்கள் செய்வினம். அதான் இதுக்கு இந்த வசனம் வாச்சு நான் இந்த அதிகாரத்தை. பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். அது அவுத்தறிகிறது அவருடைய சொந்த விருப்பம். இது நான் இன்னும் பைபிள் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் வாசிக்கிறது. மற்றபடி ஒண்ணும் இல்லை. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தவும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தவமாயிருக்கிறது என்றார். மனுஷனை உண்டாக்குனது, இந்த மிருகங்களை உண்டா இல்லாத உண்டாக்குனது கர்த்தருக்கு சரியான மனஸ்தவமாயிருக்கு. என்னன்னா மக்கள் எல்லாம் இந்த தேவதூரோட நோக்கிட்டோம், வணங்கிட்டோம். அந்த காலத்துல நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா ஃபேமிலி என்ற நேர்மையான ஃபேமிலி. அந்த காலத்துல உத்தமனின் நேர்மை உள்ளால் நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவாவோட கலைப்பார் தேவன் நோயிடம். நோவா சேம், காம், ஜாப்பேத் என்னும் மூன்று குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோட கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. தொடர்ச்சியை போய்கொண்டு கண்ணு தொடர்ச்சி நானே தொடரமென்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இந்த பாடல் என்ன, ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் பாஸ்டர் ஜோன் ஜோபராஜன் சொல்லி நீங்க பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறார். ஒரு சபையை உருவாக்கி அந்த காலத்தை அப்பயே உருவாக்கி இடம் பாதிப்படைந்த ஒரு 37-38 வயது உள்ளாண்டுக்கும்.
6: நேற்று நீங்க கேட்ட பாடல் கூட, நேற்றைய பாடல் கூட கிட்டத்தட்ட 15-1 கோடிக்கு மேற்பட்டார்கள் அந்த பாடலை கேட்டுக்கிறார்கள். என்ன, 1.5 கோடி
4: பதினஞ்சு மில்லியன் ஆக்கள்.
6: ஆமா,
4: சொன்னீங்க 15 மில்லியன். அவற்ற பாடல் வந்து அவரே ஒரு ஏற்கனவே ஒரு உடம்புல கொஞ்சம் விளையினப்பட்டவர். அவற்ற ஸ்டோரி அந்த லைவ் அந்த இதை காட்சி கேட்டுறேன். நீங்க அவற்ற பேர் என்ன பேர் கேட்டக்கன்னு ஞாபகம் இருந்தது. நானே சொல்றேன், நல்ல நல்ல பாட்டெல்லாம் படிச்சிருக்க. அந்த உடுக்கமான பாட்டுகள் அந்த மாதிரி மில்லியோனுக்கெல்லாம் நான் பாக்குறேன் அந்த பாட்டுகள். பாட்டுகள் டக்குன்னு பேர் ஞாபகம் வருது இல்ல. இந்த பாட்டு ஜோன் ஜெபராஜன் சொல்லி இந்தியா தமிழ்நாட்டுல சாவ வச்சிருக்கிற இஸ்லாம் மதத்தில இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து சபை நடத்துறார். ஒவ்வொரு சபையிலேயும் 1000க்கு மேற்பட்ட மக்கள் போய் சபையில போய் கன பாட்டுகள் படிச்சு யூடியூப்ல விட்டுருக்காரு. ஜோன் ஜெபராஜன் நடிகங்க குடும்ப பிரச்சனையில ஜெயில இருந்து பொய் வழக்கு போட்டு ஜெயில தாண்டினவர். ஆனா கர்த்தர் விட இல்லை. வரையில் இருந்தவர் வெளியே வந்துட்டார். அப்ப வந்த உடனே இந்த பாட்டு எழுதினவர். 1.5 வருஷம் இருக்கும். யூடியூப்ல பெரியதா வந்தது அவர்த்தி. கொஞ்சம் மூலம் அந்த இது செய்தது.
5: பணி சுமத்தி உள்ளுக்கள்னு ஸ்டோரி என்ன நீங்க உள்ளுக்கு போய் பார்த்தா தெரியும் யூடியூப்ல நடக்குது. சொல்லி கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அவருடைய பேர் ஜோன் ஜபராஜ். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், எனக்கு அற்புதம் நடக்குமா நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். யாவர் நினைத்திடா வழியிலும் எனக்கு அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா நேரத்திலும் எனக்கு அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் எனக்கு அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா நேரத்திலும் எனக்கு அற்புதம் செய்தீரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, பழித்து அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, என்னை அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரை வியத்திட உயர்த்தி வைத்தீரே, என்னை காண்போரை வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன்தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே, அட இவன்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. ஆமீன். மிக்க மிக்க நன்றி அண்ணா.
0: நன்றி வாரன். இனிமையான பாடல் தந்தமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருமையாக செவம் தந்தீர்கள். என்ன பாடலுக்கு போற மாட்டேங்கி
5: எஜமானனே என் இயேசு ராஜனே என் சொல்லி பாஸ்டர் எஸ் கே பர்க்மேன்ஸ் தமிழ்நாடு அவர் பாடிய பாடல்.
0: சரி, பாடலை கேட்போம். எவ்வளவு மகிழ்ச்சியான உற்சாகமான பொழுதாமேட்டும். நன்றி, வணக்கம்.
5: அதேபோல உங்களுக்கும் டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் இயேசப்பா அவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லி அவருடைய நாமத்தில் மாற்றிக் கொண்டு விளவரன்னா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் பாலு. நன்றி, வணக்கம்.

0: பிரபர் கொண்டிருப்பது விளங்காமந்த ராகங்கள். அம்நிலை இன்றைய தினம் எங்களது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய செல்வராணியம்மா அவனுடைய துணைவர் நடராஜா அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலேயே சென்றத்திரை பாடசாலையே பொம்மணியம்மா அறக்கட்டளை மூலம் 1100 மாணவர்களுக்கான புனிதப்படுத்தலுக்கான நிதி வழங்கப்பட்டு சிறப்பாக அந்த நிகழ்வு இடம்பெற்றவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு ஐயா அவருடைய ஆன்ம சாந்திக்காக இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் அணைந்தீர்கள், வணக்கம். அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் எல்லோரும் அலமாக இருக்கிறோம், வெயிலோட போராடி கொண்டிருக்கிறோம். அடிக்குது 36-35 அடிச்சு கொண்டிருக்கு.
1: இங்க 28 வந்துடுது இப்ப காலையில.
0: எங்களுக்கு காலையில பார்த்தா ஒரு 10:11 பார்த்தா 33 இன்றைக்கு 35-36 மட்டுக்கும் போகும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்டா இங்க வந்து மத்தியானதுக்குள்ளதான் வெயில் அதிகமா இருக்கும். என்ன
1: ஓ விடிய தானேண்ணா, இங்க காலையில 8:30 to 7:30 கண்ணை குத்தி
0: கொண்டு வெயில் போகையமையாது, அவ்வளவு கடுமையாக இருக்கிறது. இன்றைக்கு செல்வராணியம்மா அவனுடைய துணைவர் நடராஜா அவர்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் நாம் வலிமையாக மேற்கொள்கிற கல்விப் பணிக்கு நிதி அளித்திருந்தார். மிகச் சிறப்பாக அந்த நிகழ்வும் காலையில் இடம்பெற்று முடிந்திருக்கிறது. அந்த தகவலையும் உங்களுக்கு கூறிக்கொண்டு, எப்படி இருக்கிறார்கள் பிள்ளைகள் பேர பிள்ளை எல்லாம் அப்படி நல்லமா எல்லோரும்?
1: ஓ இருக்கிறாரு, 8 நீங்க 8 இதெல்லாம் எழுப்பி வர அப்படியும் சத்தம் கேட்டா நான் தெரியும் மால் வந்துட்டேன் எழும்பிட்டாரு. சில நேரம் சத்தம் கேட்கும் காய்ச்சல் வந்து கேட்கும் கொஞ்சம் ஒரு டக்குன்னு ஓடிடுறது. ரெண்டு கேட்டா தனியா ரெண்டு துணைவியார் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற கஷ்டம் வேற.
0: ஆமா, இந்த நாணய மாற்று வீதம் பற்றி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா?
1: இதென்ன
0: நாணய மாற்று வீதம்? இலங்கையனுடைய ரூபாவினுடைய மதிப்பு பற்றி கேள்விப்பட்டீங்களான்னு
1: கேட்டேன்.
0: ஒரு நாள்ல அலறி கொண்டிருந்தார்கள், இப்பொழுது பார்த்தா படபடண்டு டாலருடைய பெறுமதி குறைஞ்சு கொண்டு வருகிறது. 410 இருந்தது நேற்று முன்தினம் எல்லாம், 380 இருந்தது யூரோ எல்லாம், இன்றைக்கெல்லாம் 370 வந்து விட்டது. இன்னும் குறைந்தாண்டு வருகிறது. ஒரு உலகத்திலேயே மிக பிரபல்யமான ஒரு அமைப்பு சொல்லுகிறது 320 அந்த டாலருடைய இது இன்னும் குறைவென்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு வலுவாக இலங்கை நாணயம் வந்து பெறுமதி ஏறிக்கொண்டு போகும்னு சொல்லி நேற்று அறிவித்திருக்கிறார்கள். என்ன
1: வாழ்த்துக்கள், நன்றி. அப்படிதான் இருக்கணும், நாடு முன்னேறணும்னாப்ப மக்கள் அங்கே அமைதியா இருக்கலாம்.
0: இதுக்குள்ள வந்து ஆட்சியை பிடிக்கணும், அதை பிடிக்கணும், அந்த விழுந்துட்டது இந்த விழுந்துட்டு சொல்லி விழுந்து அடிச்சு கொண்டு அந்த அதிகார பசியங்கிறது எவ்வளவு பசியா இருக்கு பாருங்க. கூட்டு சேர்க்கிறார்கள், இல்லை கள்ளர்கள்லாம் திருடர்கள்லாம் உண்டா சேர்க்கிறார்கள், அதுல வந்து ஆறு ரெண்டோட பேசுகிறாருன்னு சொல்கிறார்கள். அவர் யாருமே எங்கேயுமே பேச இல்லை, எல்லாம் வரும் புரளி புரளியை கிளப்பி போட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன
1: அது காந்தி மாஞ்சியம் உழைத்து வாழன்னு சொன்னோம், நானும் களவெடுத்து வாழன்னு பழமொழியை மாத்த
0: வேண்டியிருக்கேன்.
1: உழைத்து உண்போம் என்ற ஒரு பழமொழி இருக்குது. ஆக்களை மக்களை உழைத்து நாங்க சாப்பிடுவோம்.
0: அப்ப இன்றைக்கு எதிர்கட்சிக்காரர் குமுறி கொண்டிருக்கிறார்கள். என்ன ஏன்னாண்டா இந்த தாங்கள் செய்த தில்லுமுல்லுகள்லாம் வெளியே வரப்போகுது, அரசாங்கம் வந்து பிடிச்சி உறவுகளில் பிடிக்க போகுது, அவண்டா எப்படியாவது ஒன்றா சேர்ந்து இந்த மக்கள் தெருவு கொண்டு வந்து ஏதாவது பண்ணலாமண்டா அது கடவுளும் வந்து அதுரவுக்கு சாதகமாக தான் இருக்கிறாரு. என்ன ஒரு நாளில் பார்த்தா இப்படி இருந்தது, திடீரென்று பார்த்தா இப்படி டாலருடைய பெறுமதி விழுந்து கொண்டு போகிறது. உலகத்தில் இருக்கிற இந்த நிதி சம்பந்தமான அமைப்புகள் வந்து இலங்கைக்கு சார்பாக அறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடந்து கொண்டிருக்கு. என்ன
1: ஒரு வகையில அவர்களுக்கு பொறுக்க முடியாமல் இருக்கிறது, மறு வகையில ஆட்சியை பிடிக்கிட்டு எப்படியும் சுருட்டி பொக்கிட்டு மக்கள், அது சிங்கள மக்களா இருக்கட்டும் தமிழ் மக்களா இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை, அவைக்கு வேணும் பணம் அவ்வளவுதான். அதுதான் கடைசி யுத்தத்தில் நடந்த காசுகள் எல்லாம் சின்னாபின்னாமா போய், சின்னாபின்னாப்போ இல்லை, வெளிநாடுகள்ல ஒப்படைப்பு தங்களது வியாபாரத்து பெரிய இருக்கிற கள்ள காசு மக்கள் காசு சிங்கள மக்கள் குறிப்பா சொன்னா சிங்கள மக்கள் காசும்
0: கூடத்தான்.
1: இது எல்லாத்துக்கும் ஒரு இதுக்கும் என்ன ஒரு ஆட்டத்துக்கு இன்னொரு தாக்கத்துக்கு மறு தாக்கம் இருக்கும். இது புவியியல் இது ஆய்வை சொல்லியிருக்காரு. அடிச்சா பந்து திருப்பி எங்களுக்கு வரும்படி எதிர்பார்த்து அடிக்கணும்
0: அவ்வளவுதான். மோசடிகள் வந்து இப்பொழுது மெல்ல மெல்ல எல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்குது. அதனால வந்து சொல்லுவார்கள் களத்துக்கு கத்தி வேதன்னு சொல்லுவார்கள், தெளிவார்கள் தானே. அதே மாதிரி பல அரசியல்வாதிகளுடைய கத்து களத்திலே கத்தி வந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன செய்யலாம் என்றா, இந்த அரசாங்கத்தை பிடிச்சி எப்படியாவது கவுத்து விட்டோம்னு சொன்னா நாம தப்பிக்கொள்ளலாம்னு சொல்லி அப்படி ஒரு யோசனை இருக்கிறார்கள். ஆனா அது சாத்தியப்படாத என்ன
1: ஏதோ நல்லது நடக்கட்டும், நாடு சிறக்கட்டும் என்ன, அதான் என்ன பொறுத்தவரை நாங்க எங்களுக்கு வசதியா இருக்கிறோம், எல்லாம் வசதியா இருக்கும். அந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் கசப்படுறது ஆண்டவன் தெரிஞ்சு அதுக்கான தீர்ப்பு ஆண்டவன் கொடுக்கணும் தான் நான் பிரார்த்திக்கிறேன்.
0: இல்லை அதெல்லாம் எல்லாமே வந்து அவர்கள் வந்து முடிந்த அளவு நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லது நடக்கிற பொழுது நாமளும் அவர்களை பாராட்ட வேண்டும். அது ஒரு எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது, இவ்வளவு ரூபா வேறு கொண்டு போகுது டாலருக்கு பழையபடி பொருளாதார பிரச்சனை வந்துடுவான்றா. அது உலக நாட்டில் உள்ள பிரச்சனை தான். இந்த இன்றைக்கெல்லாம் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் வந்து சுமூகமான முடிவுற போது கட்டாரில் போய் சயன் பண்ண போகிறோன்னு சொன்னார்கள். காலையில் பார்த்தா ஈரான் அமெரிக்கா அவருடைய ஆள் அதை வேலை அடிச்சு அடிச்சு துவந்தம் பண்ணியிருக்குது. என்ன
1: அது ஈரானில் சில இலகுகளை விட்டு கொடுக்க சந்தர்ப்பங்கள் இது குறை வேண்டாம்.
0: இல்லை அவங்க அவர்களை விட்டு கொடுக்க மாதிரி இல்லை. இப்போ பேச்சுவார்த்தை நடந்து கையெழுத்து வைக்க போகிற அளவு நடந்து சம்பவம்லாம் நடந்து கொண்டிருக்கு. சில விஷயங்களுக்கு ஒத்து வந்து விட்டார்கள். 50 நாள் 60 நாளைக்குள்ள யூரோனியத்தை பற்றி பேசுவோம், இப்போதைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் இந்த கடல் பாதையை திறக்கிறவன்லாம் சொல்லி கொண்டு போனார்கள். அவள் நேற்று கட்டாரில் போறாங்கனார்கள், இன்றைக்கு சைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா காலையில் விடிய வல்லன தங்களோட பரப்புக்குள்ளே வந்துட்டார்கள்னு சொல்லி அவருக்கு அவனுடைய ஆள்ளாத விமானம் வேண்டாம் கோடிக்கணக்கு பெருமதியான விமானத்தை அடித்து துவம்சம் செய்திருக்கிறார்கள். அதோட திரும்பவும் இனி அமெரிக்கா விடாதானே, அவர்களுக்கு அவர்களுக்கு கௌரவ பிரச்சனை. அப்போ திருப்பி எரி திரும்ப சண்டை தொடங்கி இருக்கும் அப்படியே என்ன. இல்லை நேற்று வந்து கச்சா எண்ணெய் என்ன விலை குறைஞ்சிட்டுதுன்னு சொல்லி இந்த தொலைக்காட்சியெல்லாம் ஆல்ரெடி கொண்டுச்சது குறைஞ்சிட்டுது 100 டாலர் கடையில் குறைஞ்சிட்டுது, நம்முடையா எல்லா இடமும் குறைய போதுன்னு சொல்லி நேற்று எல்லோரும் அதிர் பார்த்து கொண்டிருக்க காலையில் திடீரென்று தலைகளாக வந்து செய்திகள் மாறி வந்திருக்குது.
1: அமெரிக்காவும் எல்லாருமே விழித்தொழி வெளியில வெளியினா அதாவது சகல நாடுகளும் விழித்து என்ன செய்து கொண்டு இருக்கிறாருன்னு பாக்கிட்டு அமெரிக்கா அந்த எல்லா வான ஒடிக்கையும் சரி வரும் இனிமே எதிர்காலத்தில் எதிர்பார்க்க முடியாதான்.
0: ஆமா ஆமா ஆமா, அது வந்து இரண்டா அமெரிக்காவுக்கும் அது பயங்கரமான தோல்விகள் இழப்புகள் ரெண்டும் செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்போ தெரியாதா, நாங்க உலக பொலிசான்னு சொல்லி உலகத்துக்கு நாங்கள் தான் பொலிசன்ற மாதிரி தான் அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்குது. நினைச்சதை செய்கிறார்கள். அங்கே வெனிசுலாவில் போய் அந்த அதிபரையும் துணைவியாரையும் தூக்குனார்கள். அதே மாதிரி இப்போ ஈரான், அடுத்தது கியூவான்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இடத்துல போய் சொறிய வேணும்னு சொறிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட போகிறது பொதுமக்கள் தானே,
1: பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அதானே. என்ன அவையவே உடவண்டி போட்டிட்டு வெள்ள மாளிகையில் அங்க உள்ள ராணுவம் அமெரிக்காவில் உள்ள ராணுவம் எல்லாரையும் பண்ணுங்க, அவர்களும் அந்த சம்பளத்துக்கு என்ன செய்யறது தொழிலுக்கா செய்யிருக்கிறார்கள். அவர்களும் குடும்பம் இருக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாமே இருக்கிறது என்ன.
0: ஆமாம், நேற்று இன்னொரு செய்தியில் வந்தது, ஒரு துண்டு ரொட்டிக்கு வழி இல்லாமல் ஆப்கானிஸ்தானிலே மக்கள் பட்டினியால் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த காட்சியை பார்த்து பிவிசியில் அந்த காட்சியை காட்டுகிற பொழுது கண்ணில் கண்ணீர் வந்தது. குழந்தைகள்லாம் அழுது கொண்டு அவர்களெல்லாம் வேலை கிடைக்காமல் போய் வீடுகளுக்கு திரும்பி வந்து அந்த பிள்ளைகளோடு படுகிற வேதனைகள் எல்லாத்தையும் பார்க்குற பொழுது இவர்கள் வந்து இந்த யுத்தத்துக்கு உலக கோடிக்கணக்காக கொட்டி செலவழித்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த இப்படியான இடங்களுக்கு இந்த உணவு கொடுத்து இந்த குழந்தைகளை வாழ வைக்க முடியாது. அதே மாதிரி எத்தனையோ குழந்தைகள் தினம் தினம் எத்தனையோ குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து இல்லாமல் செத்து கொண்டிருக்குதாமே என்ன, தினம் ஒவ்வொரு நாளும் அதான் அந்த தாதி சொல்றார், முதல்ல குழந்தைகள் சாயக்கில் எனக்கு தெரியாத கவலையா இருந்தது, இப்ப பாக்க தினசரி குழந்தைகள் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறார்கள், அது நாங்கள் பழகி போய்விட்டது. ஏண்டா பிள்ளை பருகிற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து இல்லை, அப்போ அதால் பிறக்கிற பிள்ளைகள் வந்து ஊட்டச்சத்து இல்லாமல் பிறக்குது, பிறக்கிற பிள்ளைகள் வந்து 2-3 நாள் தானே உயிர் வாழுது, அதோட செத்து கொண்டிருக்கன்னு சொல்லி இதெல்லாம் இந்த உலக நாடுகள்லாம் பார்த்து கொண்டு தானே இருக்குதுகள் எல்லாமே
1: இருக்கிறார்களோ.
0: இதெல்லாம் போரில் மூழ்கி போர் வரியில் கடந்து கொண்டு இந்த மக்களை பட்டினி போட்டு கொன்று கொண்டிருக்கிறார்கள் என்ன.
1: சரி, என்ன நாம் என்ன செய்வோம்
0: பாப்போம். என்ன பாட்டு கேட்போம்?
1: எனக்கு ஒரு பாடல் என்று பாடுங்க, பட்டி பாடல் என்று ரம்மனுடைய பாட்டை போட்டுங்க. சீராளிக்கு சின்னஞ்சிறு பெண் போலி என்ற ஒரு பாடல் உண்டு.
0: சின்னஞ்சிறு பெண் போலி. சரி, பாடலுக்கப்போ அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் நினைஞ்சிற பிதமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய பொழுது மகிழ்ச்சியாய் உற்சாகமான பொழுதாகட்டும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் மேடம்.

0: ചിന്നഞ്ചു ഒരു പെൺപോലെ ഉണ്ട്, ഒരുപാടുണ്ട്
1: ചിന്നഞ്ചൊരു പെൺപോലെ. சரி படத்துக்கு அப்போ அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் நினைஞ்சிறப்பிதமைக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய பொழுது மகிழ்ச்சியாய் உற்சாகமான பொழுதாகட்டும். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் மேடம்.

0: இடம்பெற்று கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுவம் வானொலி. கலை நேரம் 1:40 அக்ராட்சியத்தில் 12:40 கனடா கிழக்கு பிராந்தியத்தில் காலை 7:40 தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 5:10 இணைப்பில் வந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? என்ன நடக்குது?
1: இருக்கிறோம்.
0: இந்த வெயில்
1: வெயில் அடிக்குது.
0: இந்த வெயில் காணுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேப்போமா?
1: இவ்வளவு நாளும் வெயில் பக்கத்தை சைட் பிடிச்ச ரோட்டால போறது, இப்ப நிழல் பக்கத்தை பிடிச்சு போக வேண்டி இருக்குது.
0: காலையில 10 மணிக்கு இருக்கா வழியே இதுல பக்கத்துல போக வேண்டி இருந்தது, வழியே போறேன் அப்படியே அடிச்சு கொளுத்துது. போய் வந்த அப்படியே ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே சொல்லுவார்கள் கிருதி வர்ற மாதிரி இருந்தது. என்ன
1: கால பேருக்கு பாமசிக்கு போக வேண்டி கிடந்தது, முன்ன போயிட்டு வந்து
0: என்ன
1: சமையல் ஒன்று போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேட்டு கொண்டிருந்தேன்.
0: ஓ என்ன இப்படி பண்ணி போட்டார்கள் திடீரென்று? நேற்று எல்லாம் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சது, இலங்கை ரூபா வந்து படுபயங்கரமாக ஏறிக்கொண்டு போச்சுது, பெறுமதி டொலர் விழுந்து கொண்டு வந்தது, இந்த கையெழுத்து வைக்க போகணும் எல்லாம் முடிஞ்சது என்று சொல்லி சொன்னாங்க. காலையில ஈரான் வச்சு வாங்கி இருக்குது.
1: நான் பார்த்து ஈரான் அடிச்சதை போட இல்ல, அமெரிக்கா அடிச்சதான் போட்டுருக்கேன் கொஞ்சம் நியூஸ்ல.
0: அல் ஜசீராவின் இதுல வந்து செய்தியில வந்திருக்குது, நான் முகநூலையும் அதை பதிஞ்சிருக்கிறேன். ஈரானுடைய கடற்பரப்புக்குள்ள வந்து அவருடைய ஆள் இல்லாத விமானம் வந்தபடியா தாக்கினதாகவும், அதுக்கு பிறகுதான் இவர்கள் போய் அங்க உரடங்களை தாக்கி இருக்கிறார்கள் அமெரிக்காக்காரர்கள்.
1: ஈரான் கடற்பரப்புக்குள்ள இவ வேணுமென்று ஊடுருவி இருக்கணும், அதான் ஈரான் வந்து தடுக்க முயற்சி பண்ணிருக்கு போல இருக்குது.
0: அடிச்சு நொறுக்கப்பட்டார்கள்
1: மாதிரி தான் ஒரு நியூஸ்ல போட்டு இருந்துச்சு.
0: ஆள்ளாத விமானம் அடிச்சு நொறுக்கப்பட்டு விட்டதள்ளி சொல்லி கடைசியாக வந்த நியூஸ் வந்து அல் ஜசீராவினுடைய நியூஸ்ல வந்து இவருடைய அதை தான் போட்டிருக்கு. அதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய தாக்குதல் அதனுடைய இழப்புகள் பற்றி தெரியல. பிரெஞ்சு நியூஸ்லேயும் வந்து மீண்டும் போர் தொடங்கிட்டதுன்ற மாதிரியான தகவல்கள் தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்ன
1: அது போர் இது போர் தொடங்குற அளவுக்கு இல்லைன்னு சொல்லி இப்ப நியூஸ்ல போட்டிருக்கு. இது ஒரு சும்மா ஒரு பெரிய தாக்குதல் இல்ல, இது சாதாரணமா நடக்கக்கூடிய தாக்குதல் என்ற மாதிரி தான் போட்டிருக்கேன்.
0: நேற்றெல்லாம் வந்து இவர்கள் ஈரான்காரர் வந்து கட்டாரில் போய் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அமெரிக்க பிரதிநிதிகளும் வந்து விட்டார்கள். சமாதான ஒப்பந்தம் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நினைக்கிற கையெழுத்தாக போது எல்லாவற்றுக்கும் ஒத்துக்கொண்டார்கள். 60 நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது யூரோனியம் தொடர்பாக முடிவெடுப்பதற்கு. ஈரானுக்கு சந்திரமம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஈரானுடைய அந்த கடற்பரப்பிலே கப்பல் எல்லாம் இலகுவாக போய் வரக்கூடியதெல்லாம் அந்த முடிவுகளாக எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நேற்று தகவல் வந்தது.
1: அதுக்கு இஸ்ரேல் வந்து சம்மதிக்க இல்லைன்ற மாதிரி.
0: இப்ப இஸ்ரேல் தான் இஸ்ரேல் தான் இப்ப இறுகி கொண்டிருக்குது. அடி அடி என்று சொல்லி சொல்லுவார்கள் வந்து அடி அடி என்று சொல்லி. அதே மாதிரி அமெரிக்கா
1: வந்து விருப்பம் இல்ல சமாதான ஒப்பந்தத்துக்கு, அந்த நிபந்தனையா கூட ஒப்பந்தம் செய்யறதுக்கு நிபந்தனை இல்லாத ஒப்பந்தம் பண்ணா. இப்ப மற்றது ஈரானுக்கும் வந்து அமெரிக்காவில வந்து நம்பிக்கை இல்ல, அமெரிக்கா இப்பவும் மாறும் உண்டு ஒரே கொள்கையில நிக்காதுன்றது. அதால ரெண்டு பேரும் கொஞ்சம் இழுபடணும். என்னடைய ஈரான் யோசிக்குது அமெரிக்காவோட நேரடியா சைன் பண்றது ஒரு என்னடைய அமெரிக்கா உண்டு சொல்றத செய்யற இல்லையாண்டு.
0: ஆமா ஆமா. அதை விட ராம் வந்து ராம் காலம் ஒரு பேச்சு பேச்சுதானே.
1: இன்றைக்கு அமெரிக்காலையும் நியூயார்க்லயும் ஒரு குண்டு வடிச்சிருக்குது பயங்கரமா.
0: ஏற்கனவே வெள்ள மாளிகைக்கு முன்னுக்கு ஒருவர் போய் துப்பாக்கி சூடு நடத்தி அவரை கொண்டுட்டார்கள். இப்ப ஈரானும் சும்மா இருக்காது, ஏதாவது விளையாட்டுகளை காட்டிக்கொண்டுதான் இருக்க போகுது. என்ன அப்படி ஏதாவது இந்த பிரச்சனை தொடர்பாக
1: யாரு வைக்கிறேன்னு தெரியாதே. இப்ப அமெரிக்காக்கு எதிராக இல்ல நாடுகளும் நிக்கிறபடியா
0: அதான் சொல்லுகிறார்கள். இப்ப வந்து

0: இஸ்ரேலுக்கு எதிராக வந்து அமெரிக்கா செயற்படுமாக இருந்தால் ஏற்கனவே இருந்த ஜனாதிபதிகளுக்கு நடந்த ஒரு நிலை வந்து இப்ப இருக்கிற ஜனாதிபதிக்கும் பெறக்கூடும் என்றும் அந்த தகவல்கள் செய்திகள் சொல்லப்படுது. என்ன
1: ஓ என்னண்டேக்கல இஸ்ரேல் இஸ்ரேலும் வந்து நிறைய பயங்கரமான மோசமான வேலைகள் செய்து கொண்டிருக்கு, தெரியாமலே செய்யும்.
0: மொசாம்பிக்
1: மற்ற இந்தியாவுக்கும் நேற்று அமெரிக்கா பாதுகாப்பு அமைச்சர் போயிருக்கணும் போல இருக்குது. நிறைய அவரும் நிறைய எதிர்பார்ப்போட போய் ஒன்றும் பெருசா
0: ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் வந்து அவர் நல்ல ஒரு வெளியுறவு அமைச்சர் தானே, அவர்கள் வந்து விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்ன?
1: ஜெய்சங்கர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கு. நீங்கள் தங்களை மதிக்கிற இல்ல மற்றது அப்படி கொஞ்சம் பிரச்சனைகள் எடுத்து நடந்த சம்பவங்களை கலந்தாலோசிச்சிருக்கணும்.
0: அண்மையில கூட வேறு ஒரு நாட்டு நாடு கூட கேட்டிருக்கிறது உங்களையே நாங்கள் மதிக்க வேண்டும், அதுக்கு விளக்கம் சொல்லுங்க என்று கேட்ட பொழுது அந்த அது எங்க நடந்த நான் படியா கவனிக்கே இல்லை. அப்போதான் அவர் சொல்லுகிறார், இந்தியாவை சேர்ந்தவர் சொல்கிறார் வந்து எங்களை நீங்கள் மதிக்க வேண்டும் என்பதற்கான முக்கிய காரணங்களில் வந்து இப்பொழுது தொலைபேசிகளை பார்க்குற எண்கள் வந்து இந்தியாவில் இருந்தான் வந்தது, பூஜ்யம் இந்தியாவில் தான் உருவாகினது, உலகம் முழுக்க பரவி இருக்கிற யோகா வந்து இந்தியாவில் உருவாகணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை வாசிச்சுட்டு சொல்கிறார் வந்து இதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவை நீங்கள் மதிக்க வேண்டும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கல தெரியல அப்படி சொல்கிறார். என்ன
1: இப்போ அதை மறைக்க வேண்டியதுக்கு இப்போ அதை விட இப்போ இந்த அமெரிக்காவிட்ட பொருளாதார நிலையா நிற்கணும் கொண்டா இந்தியாவிட்ட இருந்துதான் அவையில் நிறைய இறக்குமதி செய்ய வேண்டி இருக்குது. அதுவும் ஒரு பிரச்சனை. இப்ப சீனாவோட கொஞ்சம் உராயல் இருக்கிறபடியா இந்தியாவை கைக்க வைக்கலாம் என்றபடியா தான் இப்ப போய் இந்தியாவில நிற்கிற மாதிரி இருக்கு.
0: அதான் என்னுடைய நண்பர் இந்த வழக்கமாக வானொலிக்கு வர்றவர் வந்து அவர் இப்போ வேலை பழுவால் வர்றதில்லை, எனக்கு ரெண்டு வந்து போகல பேசின பொழுது சொல்லியிருந்தார் என்னண்டா அங்கேயே தட்டிப்பாக உயர்ந்து விட்டது எரிபொருள் எல்லாம், இஞ்சியை செய்கிறார்கள் ஆனால் இங்கே வந்து இந்த போர்னால் வந்து இஞ்சியை உயர்ந்து விட்டது, அதனால் வந்து அமெரிக்க மக்களே இவர்களுக்கு எதிராக போராட்டங்களில் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் சொல்லியோ அந்த உருவாக்குற பெட்ரோல் வந்து நிறையவே கையிருப்பில் இருக்கிற நாட்டில் கூட விலை உயர்வு வந்து தவிர்க்க முடியாத ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது, பொருளாதாரம் வந்து இப்படி அங்கேயும் படுபாதாரத்தில் விழுந்து கண்டு போய் கண்டிருக்கின்ற ஒரு தகவலை சொல்லியிருந்தார். என்ன
1: அமெரிக்காவிலேயும் $5 மேல வந்துட்டு தான் பெட்ரோல்,
0: அது $2 இருந்ததுதான் தெரியும், அஞ்சுக்கு மேல வந்தான்னு சொல்லி சொல்லியிருந்தார். அது வந்து அந்த வெளியேற்றம் வந்து
1: அமெரிக்கால வெளியேறுவதற்கு எல்லாம் அந்த முதலாளி மேர் வந்து இப்ப அது ஒரு ஆள் இல்லத்தானே, சொசைட்டியா இருக்கிறபடியே இப்ப டோட்டல்னா அது அமெரிக்காலேயும் இருக்குது, எஸ்ஓ அமெரிக்காவில இருக்குது, பிரான்ஸ்ல இருக்குது, அது மாதிரி ஐரோப்பா முழுக்க இருக்குது. அப்ப அந்த முதலாளி மேல வெளியேற்றக்கு எல்லா நாடுகளுக்கும் கிட்டத்தட்ட அந்த நாடுகளுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக் கொண்டு போகணும். பிரான்ஸ்லயே ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விலை போட்டு வச்சு விற்கணும். சில இடத்துல $10 $8 சம்பிக்கணும், சில இடத்துல $10 $10 சம்பிக்கணும்.
0: இந்த எரிபொருள் பிரச்சனை இந்தியாவிலேயே ஒரு வாரத்தில் 5 தடவை வந்து வெளியேற்றினார்கள் என்று சொல்லி செய்திகளை சொல்லப்பட்டிருக்குது. இந்த எரிபொருள் இந்த அதாவது வந்து இந்த ஈரானுடைய அந்த ஹோர்முஸ் நீரினை வந்து அதன் வழியாக 20% பெட்ரோல் தான் இந்த வசகண்ண வெளியால போதும்னு சொல்லுகிறார்கள். 20% தடப்பட்டத்தாலேயே இவ்வளவு ஏற்றவன் சொன்னா அப்ப 50% தடப்பட்ட எரிபொருள் கிடைக்காதா?
1: சிலோட வந்து $700 மட்டும் பெருமா மட்டும் ஒரு கதை ஒன்று கட்டி விடப்பட்டிருக்கா இல்லாட்டி சோடிச்சு விடப்பட்டிருக்கோ தெரிய இல்ல. இப்ப வார மாசத்துல அப்படி ஒரு நிலைமை வரும்.
0: அதனால
1: எங்க பழைய பிரசிடன்ட் ரணில் அவர் அவரோட பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி இருக்குது.
0: எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டு வாங்க போகுது, இப்ப டொலர் அப்படி போயிடுது இப்படி. ஆனா இன்றைக்கு பார்த்தா டொலர் படுபயங்கரமா விழுந்துடுச்சு. இன்றைக்கு ஈரோடைய வருமானம் வந்து 3.72 வந்து விட்டது.
1: 75
0: நேற்று ஒரு அமைப்பு அந்த புலும்போக்கு இன்னொரு அமைப்புன்னு சொல்லியிருந்தது. இலங்கையுடைய டாலருடைய வருமதி வந்து 320 ரூபாயாக மிக விரைவிலே விழுந்துவிடும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த இந்தனுடைய வேகம் இந்த வளர்ச்சி எல்லாம் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்கல. இவை எல்லாரும் வந்து ரணில்விட பேசுங்க, சர்வகட்சி மாநாட்டை கூட்டுங்க, சர்வகட்சி அரசாங்கத்தை கூட்டுங்கன்னு சொல்லி தங்கட வாட்டுக்கு கத்தி கொண்டிருக்கணும். இதை இதை வந்து அரசு அரசாங்கம் காதை கொடுக்கலன்னு சொல்லி சொல்லுகிறார்கள்.
1: இவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து கொண்டு இருக்குது. அவங்கள பழைய ஜனாதிபதியின் மதத்துக்கும் இப்ப வழக்கு போட்டிருக்கான். இங்க பள்ளிக்கூடத்துல மோசடி செய்தது வந்து அதனால அவவும் விசாரணை இதுக்கெல்லாம் வந்திருக்கலாம்.
0: சந்திச்சு பேசி படம் எல்லாம் எடுத்திருந்தோம்.
1: சிராந்தி ராஜபக்ச அப்ப அவட பேரை சொல்ல கூட விசாரணையில வந்து அவட பேரை சொல்ல கூட அங்க இருந்த அதிகாரிகள் பயப்பட்டுச்சினியா.
0: ஆனா இப்ப வந்து இப்ப இந்த அசாத்மாவலானா வந்து சொன்ன தகவல்கள் வந்து இப்ப இங்க இருந்து எடுக்கப்பட்டு எல்லாம் கொண்டு போகப்பட்டிருக்குது. நீதவான் நீதிமன்றம் வந்து இதை வந்து சரி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று எடுத்தா இந்த ராஜபக்த குடும்பத்தை சேர்ந்து அத்தனை பேருக்கும் விசாரணை என்று வரும் அல்லவா?
1: அத்தனை பேருக்கும் விசாரணை இந்த அந்த போர்டர்ல எல்லாரும் நிக்கணும். பசில் வந்து அமெரிக்காவுக்கு ஓடிட்டேன். அவரையும் இப்ப நீதிமன்றத்த அழைப்பானையில அவரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி அழைப்பான விட்டுருக்கு. கோத்தபாயா ஏற்கனவே விசாரணைகளை இருக்கிறேன். சிவகாந்தி, மற்றது ராஜபக்சா, மற்றது அவர்கிட்ட ரெண்டு மகன்
0: ஜோசிதா ராஜபக்சாவுக்கும்
1: ஜோசிதாவுக்கும் வழக்கு இருக்குது. நாமளுக்கும் ஏற்கனவே இருக்குது.
0: கொலையில வந்து இவர்கள் செய்தார்கள் வந்து ஏற்கனவே விசாரணைகள்ல உறுதிப்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டு அந்த அதெல்லாம் கிடப்பில போட்டப்பட்டது. இப்ப தூக்குனா வந்து கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் இருக்குது.
1: அதை விட அந்த வீடு பாட்டின் பேர்ல வீடு பண்ணின சொல்லி அதோட வழக்கு இருக்குது.
0: பாட்டின் பேர்ல பாப்போம் என்ன நடக்க போறோன்னு சொல்லி இவர்கள் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கலாம் போலான்னு பார்த்து கொண்டதுனா கடைசியா பார்த்தா எல்லாமே வந்து தலைகளா மாறிவிட்டது. அவர்கள் எதிர்பார்த்தார்கள் இந்த டொலர் எல்லாம் வந்து இன்னும் வலுவாக வரப்போகுது, இலங்கை ரூபா இன்னும் வங்கி ஏறப்போகுது, அங்க போகுது இங்க போகுதுன்னு சொல்லி ஐக்கிய முன்னணிக்காரர்கள் அந்த இஸ்லாமிய எம்பி எல்லாம் வந்து கத்தி கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு நாளைக்கு
1: ஜனங்களை வரவழைச்சு ஏதாவது ஒரு ஒரு போராட்டம் மாதிரி தொடங்குறது ஆயத்தமா இருந்தது. அது குழப்பு பட்டுட்டு போல இருக்கு.
0: சாமர சம்பத் சொன்னார் என்ன, இந்த இடத்துல இருந்து இப்ப இருந்தே நாங்க இந்த அரசாங்கத்தை வீட்டு கணப்படுறதுக்கான வேலை திட்டத்தை நாங்கள் தொடங்குவோம்னு சொன்னார். சொன்ன அடுத்த நாள் பார்த்தா ரூபாவுடைய பெருமதி வந்து வலுவாகி வலுவாகி இன்றைக்கு இன்னும் வலுவாகி வந்து விட்டது.
1: இன்றைக்கு
0: இவர்கள் அதான் சொன்னார்கள், இந்த 3 பேர் விவல் வீரவன்ச இனவாதிகள் அந்த வரிசையில் திலீப் ஜெய வீர, இந்த நாமல் ராஜபக்த போன்ற இவர்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது இந்த அரசாங்கத்தை தண்டி போட்டு தாங்கெல்லாம் பதவிக்கரு வரவன்னு கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கனவையே கண்டு கொண்டிருக்கட்டும்னு சொல்லி அனுரகுமார் என்ற கட்சியை சேர்ந்த அவரால் சொல்லியிருந்தார். எல்லாம் அவர்கள்லாம் கனவு காணுகிறார்கள், கனவை கண்டு கொண்டிருக்கட்டும், நாங்கள் எங்கட வாட்டுக்கு நாங்கள் ஆட்சியை நடத்தி கொண்டு போவோம்னு சொல்கிறார்கள்.
1: பெரிய பிள்ளைகள் ஒன்றும் பிடிக்காத இப்ப சின்ன சின்ன பிள்ளைகளையே தூக்கி பிடிக்கிறவங்க
0: நிக்கணும். நல்லது, நன்றி, நன்றிகள். என்ன பாட்டுக்கு போவோம் இன்னைக்கு?
1: இன்றைக்கு இந்த ரோசா பாவிக்கக்காரி படத்துல இருந்து பச்சை மலை பக்கத்தில மூவன்னு சொன்னாங்க,
0: நல்ல ஒரு பாடல். ஆமாம், பக்கத்தில் பாடலை கேட்போம். நன்றிகள், மீண்டும் நாளை சந்திப்போம். இன்றைய பொழுது உற்சாகமான பொழுது அமையட்டும். வெயில போகாம வீட்டுக்குள்ளே இறங்க. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: இடம்பெற்று கொண்டு உள்ளங்கலந்த ராகங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் மற்றும் கனடா யுவம் வானொலி கலைய நேரம். இப்பொழுது 1:56 ஐக்கியராஜ்யத்தில், 12:56 கனடா கிழக்கு பிராந்தியத்தில், காலை 7:56 தமிழகம் மற்றும் தாயகத்தில் பிற்பகல் 5:26 வந்திருக்கிற ரூபி, வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க? எங்க நேற்று காண இல்ல, வருடன் போட்டு போறீங்க, காண இல்ல நேற்று.
2: செவ்வாய்க்கிழமை
0: அறக்கட்டளையினுடைய வேலையில நடந்த திட்டத்தில் பாடசாலையிலே வந்து எங்களுடைய வானொலியுடைய அன்பு உறவு செல்வராணி நடராஜா அம்மா அவருடைய கணவருடைய நினைவு தினம். இன்றைக்கு சட்டத்திரை பாடசாலைக்கு புலமை பரிசைக்கான அந்த நிதி வந்து அறக்கட்டளையினர் சிறப்பாக செய்திருந்தார்கள். நீங்க தான் இல்ல, மற்றும் படியெல்லாம் சிறப்பாக நடந்தது அங்க எல்லாம்.
2: டீச்சர் வாரீங்களான்னு நினைக்கிறேன்.
0: அப்ப வெயில் எப்படி இருக்குது? வெயில்
2: இருப்பீங்க?
0: இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருக்குது, பார்ப்போம். ஹலோ,
2: கொழும்பு காலனில பரவாயில்லை, நல்லா தான் இருக்குது. பெருசா மழையன் இல்ல, நல்ல தென்றல் காற்று, இதமான நல்ல கடல் சந்தோஷம், ரொம்ப நாளே சந்தோஷம்.
0: ஓ, ஃபேன் வேலை செய்யுது உங்களோட வீட்டுல? உங்களோட வீட்டுல ஃபேன் வேலை செய்யுதோ?
2: என்ன
0: மாதாவோட வாட்டத்தை கொண்டு வந்தீங்களா? அப்படி
2: இல்ல இல்ல, நான் இன்றைக்கு ஒரு ஆயத்தங்களோடையும் இல்லை. ஏனென்றால் நான் இப்பதான் வந்தேன், குடும்பம்ல இருந்துட்டு இப்பதான் வந்தேன்னா எனக்கு ஒரு ஆயத்தம் இல்ல. நான் சும்மா சிங்கள வினை சொற்கள் கொஞ்சம் சொல்லட்டுக்குமா?
0: சரி, சொல்லுங்களேன், உங்களுக்கு ஆசைக்கிறீங்க, சொல்லுங்க.
2: இப்ப நான் இன்றைக்கு குழம்புல நிக்கிறபடியா சொல்றேன். இப்ப ஜனவா ஜனவான்னு சொல்றா போகிறேன், ஜனவா ரெண்டா போகிறேன், அந்த ஸ்பெல்லிங் இருக்குது, கேஏன்னு போட்டு அந்த கானா எழுதினா கனவா சாப்பிடுறேன்.
0: கனவாய் சாப்பிடுறேன், கனவா சாப்பிடுறேன்னா இல்லாட்டு கனவாண்டா சாப்பிடுறேனா?
2: கொழும்புல நிக்கிறவழிதான் சிங்களச்சோன்னு சொல்றேன். இப்ப நீ யாழ்ப்பாணத்துல இருந்தே கரைக்க மாட்டேன். இப்ப நான் நிக்கிற இடம் இங்க
0: சிங்கள மொழியில் பேசுகிற பொழுது சிங்களத்துல எத்தனை தமிழ் சொல் கலந்துருக்கு?
2: சிங்களத்துல இப்ப சிங்களத்திலயும் இப்ப என்னது சிங்களத்திலயும் இப்ப இருக்குதான் எங்கட சொற்கள் மாதிரி இந்த நாங்க அந்த போத்துக்கள் சொற்கள் பாவிக்கிறோம் தானே, அது மாதிரி தமிழ்லயும் சிங்களத்திலயும் சில சில சொற்கள் ஒரே மாதிரி இருக்கு.
0: சில சில இல்ல பல சொற்கள் இருக்கின்றன சிங்களத்துல வந்து தமிழ் சொற்கள் பல பல சொற்கள் வந்து அவர்கள் பேசுகிற சிங்கள மொழியில வந்து கிட்டத்தட்ட கால்வாசிக்கு மேல் வந்து தமிழ்ல இருந்த வந்த சொற்களை தான் அவர்கள் பாவிக்கிறார்கள். என்ன
2: ஓ அப்ப கஷ்டம் வேண்டி இல்ல, சிங்கள மொழி மிக இலகுவான ஒரு மொழி உண்டு. அத வந்து நாங்க விரும்பி விரும்பி கேட்டு மட்டும் சொன்னா அது நாங்க இலகுவாக கூடியதாக இருக்கும். இப்ப இன்றைக்கு நான் வந்து நிறைய பேரோட கொழம்புக்கு வந்தது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. அங்க வந்து எடுத்துக்கொண்ட பொருட்கள் எல்லாம் கருவாடு, முருங்கைக்காய், சாக்லேட், ஒடியல் எல்லாம் பண்ட சாமான எல்லாம் எல்லாரும் கொடுத்தாச்சு. வந்தோடனே செக்யூரிட்டி கார்டு கேட்டுட்டேன், என்ன கொண்டு வந்தீங்க என்ன கொண்டு வந்தீங்க, நான் கொஞ்சம் பொறுங்க நான் உங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தே இருந்தவே. எல்லாருக்கும் கொண்டு வந்து சாமான்கள் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப நீங்க ஸ்ரீலங்கா வந்த நாங்க உங்கள்ட்ட எதிர்பார்க்க
0: இருக்கு தெரியுமா, பெரிய கோபுரம் உண்டு அதை கலட்டி கப்பல் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அங்க கொண்டு யாழ்ப்பாணம் கொண்டு வரதுக்கு
2: யாழ்ப்பாணத்தாக்களுக்கும்
0: ஒன்றுமே இல்லாத ரூம்ல தான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் நாங்க வாழ்ந்தோம். என்ன குளிர்காலத்துல வந்து ஜன்னலே இல்ல கதவு அந்த நாங்க இருந்த ரூமுக்கு. என்ன
2: அத நீங்க எவ்வளவு பிரச்சனையில மத்தியில போன நீங்கள் அதுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெருசா தெரிஞ்சிருக்காது. என்ன நாங்க யாழ்ப்பாணப்பட்ட துன்பம் அந்த மாதிரியான ஒரு துன்பம் 80, 82, 83 நாங்க கேம்பஸ்ல இருந்த காலங்கள்ல எல்லாம் தெரியும் தானே எங்களை படி எல்லாம் என்ன பாடுபட்டவங்கள் உண்டு. அப்ப நீங்க போன காலங்கள்ல அப்படியா நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெருசா தெரிஞ்சிருக்காது. இலங்கையை விட்டு போனதே உங்களுக்கு அது பெரிய உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட்னு தான் நீங்க நினைச்சிருப்பீங்க. உங்களை பெற்றோரும் நீங்களும் அப்படித்தான் நினைச்சு அந்த காலத்துல போயிருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க பெரிய இப்ப இருக்கிற வீட்டுல என்னென்ன மாதிரி எல்லாம் இருப்பீங்கள என்ன
0: வர என்ன பஞ்சாலையில் நான் படுத்து நெஞ்சிலூர் அமைதியில் என்று சொல்லி எல்லாம் எல்லாம் இருக்குது இங்க, எல்லா வசதியும் இருக்கு. ஏசி இருக்குது, பஞ்சணை இருக்குது, படுக்கை இருக்குது, கார் இருக்குது, வசதி இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனா யாழ்ப்பாணத்துல எங்கட வீட்டுல நிலத்துல வாய போட்டு படுத்து வழியால கைத்து கடலை போட்டுட்டு வாரத்துல நிலவு அறிக்கைக்குள்ள வாரத்துல வேப்ப மருந்துக்குள்ள படுத்த அந்த சுகமும் அந்த இன்பமும் எப்பவுமே கிடைக்காது. என்ன
2: ஓ, இப்ப நாங்களும் குழம்புல நிக்கிறோம், என்ன யாழ்ப்பாணத்துல இருக்கிற வசதி வாய்ப்புகள் எதுவுமே இங்கேயும்
0: பழைய பழைய சோறும் பழைய கஞ்சியும் கத்தரிக்காய் புளிச்சு போன கத்தரிக்காய் கறியோட காலையில உருட்டி பிரட்டி சாப்பிடுறது, கருவாட்டு குழம்பு சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து எல்லாம் வெளிநாட்டுல கிடைக்குமா? எல்லாம் கிடைக்காது. அந்த அந்த இன்பம் அந்த சுகம் வந்து அதான் அந்த காலத்துல எங்கிட்ட எதுவுமே இல்லை. மகிழ்ச்சி இருந்தது, நிம்மதி இருந்தது, எல்லாமே இருந்தது. இப்ப எல்லாமே இருக்குது. இங்க பலருக்கு அப்படித்தானே என்ன? எல்லாம் இருந்தாலும்
2: மகிழ்ச்சியோ இன்பமோ எல்லாருக்கும் இப்ப எல்லாத்துக்குமே யாருக்குமே நம்ம கொடுத்தாதான் எல்லாமே வருவினம் போவினம் எல்லாமே இருக்கு. அந்த காலம் அப்படி இல்லை. எல்லாரும் கஷ்டப்பட்டிருந்ததே எல்லாரும் கொடுக்கணும் வேண்டிய இல்ல. ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த பழஞ்சோத்த ஒரு பெரிய சட்டிகை போட்டு அந்த பழைய கறியோட குழைச்சு போட்டு வயசு போனாக்கள் உருட்டி ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு புடி கொடுக்க அதை வாயில வைக்க அதை வாயில நாங்க கடிக்கிற நேரம் வர்ற அதாவது அந்த தண்ணி மாதிரி ஒரு பக்கத்தால ஒழுகும். எங்களை மூக்குகள் வாய்கள் எல்லாத்திலயும் அந்த பூவரசு மீன வச்சு நாங்க பிரட்டி அடிச்சு சாப்பிடுறதெல்லாம் மறக்க இல்லாது.
0: அது வந்து
2: அந்த பாசம்
0: அந்த அந்த சுவை அந்த சுவை வந்து எந்த உணவுக்கும் என்ன சொல்றது ஈடாகாது.
2: அந்த காலத்தை மறக்கவே இல்லாது. அந்த காலத்துல நாங்க மலின விளக்குல இருந்து படிச்சதையும் நாங்க நடந்து திரிஞ்சதையும் அந்த காலத்துல சிநேகிதர்கள் நண்பர்கள் உறவுகள் கூட்டு இப்ப அந்த ஒரு வீடு என்ன சொன்னா எல்லாருமே ஒரு அந்த குடும்பம் கூட்டு குடும்பமா தானே இருக்கும், தனி குடும்பமா
0: இருக்காச்சினா
2: அடுத்த வீட்டுல மாணவிட்டு அடுத்த வீட்டுல புட்டு எடுத்து எல்லாரும் கொண்டு வந்து உருளத்தை இருந்து எல்லாரும் ஒண்டா சாப்பிடுறது. இப்ப அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை. நோ டைம்.
0: இப்ப வந்து அதான் ஒரு பாட்டுல ஒரு வீட்டுல அடுப்பிருந்தா பல வீட்டுடைய பசி தீர்மானம் சொல்லி அந்த காலத்துல இந்த காலத்தில் கதவை பிடி கொண்டு தான் சாப்பிடுக்கிறார்கள் எல்லோரும். கதவை பிடி கொண்டு தான் அங்கே தங்கட வீடு தங்கட வாழ்க்கை அக்கம் பக்கம் அயலவற்ற அட்டம் எல்லாம் வந்து இப்போ இல்லாமல் போச்சுது. என்ன
2: உங்களோட பூமி உங்களுடைய அம்மா எல்லாருமே கதைக்கு நிறம் சொல்லிவிடும். உங்களுடைய அம்மா எல்லாருக்குமே அந்த உங்களோட ஊர்ல எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கறது வந்த ஒரே வேற வைக்கிற பண்பு யார் போனாலும் சாப்பாடு இல்லையன்னு சொல்ற இல்ல எந்த ஒரு மீட்டிங்லயும் சொல்லுவினாம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அப்படி ஒரு உபசரித்ததான் பூமணி அம்மா. அந்த பூமணி அம்மாவை நாங்க மறக்க மாட்டோம். அவற்ற பிள்ளைகளும் அதே நிலம் அதே வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கணும். அவருக்கு பிறந்த பிள்ளைகளும் அதையே தான் செய்திகள். அவையிலேயே நாங்க ஸ்ரீலங்கால கண்டம் தானே அவங்களும் எல்லாருக்கும் அது கொடுக்கறதும் இது கூட பிள்ளைகள் தான். அது எல்லாரும் காசுல கொடுக்கறதும் பொருள்கள் கொடுக்கறதும் பண்ணங்களை கொடுக்கறது மாதிரிதான் இருந்துச்சுன்னா அதோட உங்களோட வருகிற நண்பர்களும் அவர்களும் தங்களோட காரங்களுக்கு தாரதும் அவர்களும் எல்லாரும் சுத்துறதும் எல்லாரும் போறதும் அவர்களும் தங்களால ஆன உதவிகளை செய்யறதும் தங்களோட சேர்ந்தவர்களுக்கும் செய்யறதும் மற்றது யார் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு செய்யற அந்த பண்பும் உங்களோட அந்த பூமணி அம்மா அறக்கட்டளையில சேர்ந்து அவையிலும் அதை செய்து கொண்டிருக்கணும். மிக சிறப்பான ஒரு விடயம் பூமணியம் அறக்கட்டளையும் அதான் நீங்க அடிப்படை தானா சேர்ந்த கூட்டம் இது எங்க இருந்து வந்து சேர்ந்ததோ இந்த கூட்டம்
0: தெரியலையண்டு இருப்பதை இன்றைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருக்கிறவங்க தெரியவில்லை இருக்கு மட்டுக்கும் ஏதோ நம்மகிட்ட இருக்கிறத மற்றவர்கள் கொடுக்குறோம் அந்த மகிழ்ச்சி என்பது வந்து அது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே என்ன.
2: அன்னைக்கு நாங்க அந்த மேனேஜரங்களை இருக்கேன் சங்கரியும் பீட்டர் ஐயான்னு சொல்லினா பாருங்க இன்னைக்கு நாங்க இவ்வளவு மூன்று பேரும் இதுல இருக்கிறோம் பாருங்க கார்ல வந்து இந்த மாதிரி அந்த அவரோட மேனேஜரங்களும் முழுசா கலந்து கொண்டு பிறகு கடைசியா நடைபெறுகிற அந்த நிகழ்வுலையும் நாங்க பங்கேற்று கொண்டு நாங்க செல்லுறோம். ஆனா பாருங்க மூன்று பேரும் அப்படியே வந்த நேரத்துல இருந்து அப்படியே ஒரு இடம் போகாம அப்படியே இருக்கிறோம். ஏதோ எங்கட உறவு மாதிரி அது பூமணியமா அறக்கட்டளையில மயில்பாயண மையம் இருந்தா அது எங்கட உறவு தானே. அது நாங்கள் யாரையுமே பிரிச்சு பார்த்தது இல்லையே
0: எங்கட
2: உறவு தான் உறவு தான் அந்த பூமணியம்மா அறக்கட்டளையில அவரும் எந்த இடத்துக்கு போனாலும் கதைக்காம இருக்க மாட்டேன். முதல் முதல் பேச்சு அவர்தான்
0: பேசுவேன்.
2: எங்கேயுமே ஒரு
0: திறமைதான்
2: நாங்களும் அந்த இடத்துல நின்று கடைசி மட்டும் நின்று எங்களால முடிஞ்ச அஞ்சரை மணி மட்டும் நின்று நாங்களும் அந்த கடைசியா அந்த பொடி போக அந்த வாகனத்துக்கு பின்னால நாங்களும் கொஞ்சம் தூரம் போய்த்தான் திரும்பி யாழ்ப்பாணம் வந்தோம். நீங்க இல்லாட்டியும் அந்த கடமைகள் எல்லாத்தையும் கடமை பொறுப்புல உங்களை சார்பில் நின்று நாங்க வடிவாத செய்துதான் அனுப்பி இருக்கிறோம்.
0: ஆமா ஆமா ஆமா, அது ஒரு மிகச்சிறப்பு. அந்த உங்களுடைய பணிகள் எல்லாமே நீங்கள் இருந்துக்கிற அனைவருமே செய்கிற பணிகள் எல்லாமே அற்புதமாக இருக்கிறது. அதை விட இப்போ சகோதரர் டேனியலுடைய கார் அங்கே நிற்கிறபடியா அதுவும் இப்போ அறக்கட்டளை வேலைகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன பீட்டர்பாலுடைய கார் அங்கே நிற்கிறபடியா அதுவும் அறக்கட்டளை பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிறது. என்ன
2: அவர் செய்யற சேவை பெரும் சேவை. எங்களுக்கு அந்த காரை எல்லா இடமும் போறதுக்கு அந்த பீட்டர் போல் அவர் செய்யற உதவி பெரும் உதவி. அன்னைக்கெல்லாம் நாங்கள் அதுல மேல அந்த கார்ல போனது அந்த இடத்துல நாங்க கால போனதுக்கும் ஒரு பெரிய மதிப்பா இருந்தது. பூமணி அம்மா அறக்கட்டளைக்கு அது ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது. மூன்று பேரும் போயிலாடி பித்தரையாக்கு சங்கரி கொண்டு வந்திருக்கும். ரெண்டாலும் நாங்கள் காலில் வீட்டை கொண்டு வந்து ஏற்றி கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்து எல்லாம் விட்டு அடிச்சு அவர் சொன்னார் ஒரு உட்கா வர்றதுக்கு 6 லிட்டர் பெட்ரோல் வேணுமா, அவர் போறதுக்கு 6 லிட்டர் பெட்ரோல், 1 லிட்டர் பெட்ரோல் 420 ரூபா, அப்ப 12 லிட்டர் பெட்ரோல். அப்ப அந்த செலவு இப்ப கார் இருந்தாலும் அதை செலவழிக்கிற சங்கரி அவர் இன்னும் பெருமைக்குரியவர். அவர் சொன்னார் ஏனென்றால் தான் எந்த கணக்கும் பார்க்க மாட்டேன், தனக்கு ஒரு அப்பா மாதிரி என்றவர்.
0: அவர்தான் அவருக்கு எல்லா விடயங்களும் அவர் நகர அறக்கட்டளை கொண்டு வந்ததும் அவர் தான். அங்கு மயில்வான் தான் அவரை கொண்டு வந்திருக்க வேண்டும். அவர் அவரோடு நல்ல வரியாத அவர் வயிற்றுல இருக்கிற காலங்கள்லாம் வந்து இவர் தான் போய் எல்லாம் பார்த்து அவருக்கு எல்லாம் செய்து கொண்டிருந்தாரு. என்ன
2: அந்த பேனர் எல்லாம் நாங்க போய் நாங்க மூன்று பேர் மத்தம் போய் அந்த பேனர் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஈசன்ஸ்லயும் கொண்டு வந்து வச்சு கட்டி நாங்க அங்கேயும் இருந்து திருப்பி நயன் மார்க்கெட்டுக்கு போய் நாங்க கலட்டி கொண்டு போய் திருப்பி அந்த பேனரை நயன் மார்க்கெட்லயே அந்த சென்ஸ் முறையில கட்டி பிறகு திருப்பி அந்த இறுதி கிரியை முடிஞ்ச பிறகு அந்த பேனரை கலட்டி அந்த ஹேர்ஸுக்குள்ள வச்சுதான் நாங்கள் அனுப்பிவிட்ட நாங்கள். ஏனென்றால் நீங்க அந்த இடத்துல இல்லாவிட்டாலும் அந்த எங்களை பூமணியம்மா அறக்கட்டளை என்ற பெயர் அந்த இருக்க வேணும் என்றதுக்காகவே நாங்க அதையும் நாங்க அதை வச்சுதான் அனுப்பினோம். நாங்கள் உங்கள் சார்பாகத்தான் நாங்கள் இதை விடத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களோட சக்தி தான் எங்களை இப்படி வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனா அந்த நேரத்தில் எங்களுக்கு விந்தன் ஐயா இல்லாததும் ஒரு பெரிய ஒரு இழப்பா இருந்தது. அவர்
0: இருந்தால்
2: உரையாடல் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கும்.
0: என்ன வாடகை கேப்போம்
2: இன்னைக்கு இப்ப பாட்டு கேக்குற நிலவரத்தில் நான் இல்லையா, இப்ப பாட்டு பாடுற சூழ்நிலையிலே நான் இல்ல. இப்பதான் நான் வந்த
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: என்ன பாட்டா? என்ன சினிமா பாட்டா?
0: என்ன பாடினாலும் கேளுங்க. அந்த பாட்டை மாலா பாடினாலும் சினிமா பாடினாலும் என்ன பாட்டு தெரிவோம். நாளை சந்திப்போம். இன்றைய மாலை பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக அமையட்டும். நன்றி அன்புக்குரிய சகோதரி, மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நான்
2: கொழும்புல நின்ற நேரமும் என்னோட எனக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விடைபெறுவது நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அன்புக்குரிய செல்வராணி அம்மா விரும்பி கேட்ட பாடல், அம்மா அடிக்கடி விரும்பி கேட்கிற பாடல் இந்த பாடல். அம்மா விரும்பி கேட்ட பாடல் காட்டில் வருகிறது அம்மாவுக்காக. இது பாடல்
3: ஆ

அடுத்த பாடலை விரும்பி கடந்தவர் அன்புக்குரிய செல்வராணி அம்மா கனடா டொரண்டோவிலிருந்து. அடுத்த பாடல் அன்புக்குரிய சசிகலா ரத்தினபுரியிலிருந்து விரும்பி கேட்ட பாடல் காட்டலையில்.

0: குறித்த பாடலை விரும்புகின்றவர் அன்புக்குரிய சசிகலா ரத்னபுரியில் இருந்து. அடுத்தவர்கள் பாடல் லண்டனிலிருந்து நடந்து கொண்ட அன்புக்குரிய பாலன் விரும்பி கேட்ட பாடல் எஜமானனே பேக்மன் அவர்களுடைய குரலில் அன்புக்குரிய பாலன் விரும்பி கேட்ட ஒரு இனிய பாடல். இதோ காட்டில் விளங்குகிறது அன்புக்குரிய ஈச்சமோட்டை பாலனுக்காக.
1: C'est son frère.

உழைத்த பாடலை விரும்புகின்றவர் அன்புக்குரிய பாலன் லண்டனில் இருந்து. அடுத்த பாடல் அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் கனடா டொரண்டோவிலிருந்து விரும்பி கேட்ட பாடல் காற்றில் வருகிறது. என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே. இதோ அன்புக்குரிய ராதாகிருஷ்ணன் உங்களுக்கான பாடல் இது.

0: அடுத்த பாடலை விரும்பி கேட்டவர் அன்றைக்குரிய ராமகிருஷ்ணன் கனடா டோன்டோவிலிருந்து விடுமுறை கொண்டிருப்பது உள்ளம் கவர்ந்த ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்கிற பாடல் அன்புக்குரிய சகோதரர் டேனியல் பிரான்ஸ் பிசன்சோனிலிருந்து விரும்பி கேட்ட பாடல், ஒரு இனிமையான பழைய பாடல், உங்கள் உள்ளம் கவர்ந்த ராகத்தில் உள்ளம் கவர்ந்த பாடல் காட்டிலையில்.
1: பச்சமல பூ நீ உச்சி மலத்தேனு குத்தங்கோரை.

ஒலித்த பாடலை விரும்பி கடந்தவர் பிரான்ஸ் ஃபெசன்சோனிலிருந்து அன்புக்குரிய சகோதரர் டேனியல். அடுத்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது கொழும்பில் இருந்து இணைந்து கொண்ட அன்புக்குரிய சகோதரி ரூபி ஜோய். விரும்பி அவர் கேட்டிருந்த என்னுடைய விருப்பத்தில் ஒரு பாடலை தாருங்கள் என்று சொல்லி அவருக்கு பிடித்த மாதா பாடல் காற்றில் வருகிறது. கேட்போம்.

0: பாடல் அன்புக்குரிய சகோதரி கொழும்பிலிருந்து இணைந்து கொண்ட ரூபி ஜோய்க்காக ஒளிபரப்பானது. நிகழ்ச்சி நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. அதற்கு முன் இன்றையது நம்ம பூமணி மாறக்கடல் மூலம் எங்களது அன்புக்குரிய செல்வராணி அம்மா அவனுடைய நிதியிலே அன்று அவருடைய கணவர் நடராஜா அவர்களுடைய தினத்தை முன்னிட்டு புலமை பரிசில் பரீட்சைக்காக தயாராகிற 1100 மாணவர்களுக்கான நிதி இன்று வழங்கப்பட்டது. அது சம்பந்தமான 2 ஒளிப்பதிவை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு கொண்டு வருவோம்.
1: எங்களது பூமணியம்மா அறக்கட்டளை சார்பாக அனுசரணையில் மன்னகத்தைச் சேர்ந்த நடராசா அவர்களின் ஞாபகார்த்தமாக அவர்களது குடும்பத்தார் இந்த பிள்ளைகளுக்கான புலமை பரிசில் வினாத்தாட்களை அச்சிடும் வேலைக்காக வருட அவர்களிடம் எங்களுக்கு நிதியுதவியை செய்து வருகின்றார்கள். மென்மேலும் அவர்களுடைய இந்த நினைவை நாளை ஒட்டி தொடர்ச்சியாகவும் எங்களுக்கு பல ஆண்டுகளாக இந்த நிதியுதவியை செய்து வருகின்றார். எனவே எமது ஸ்தாபகர் தலைவர் செல்வராஜா அவர்களின் அயராத முயற்சியின் காரணமாக இந்த புலமை பரிசில் பரீட்சைக்கான நிதி வழங்கும் திட்டத்தை விட எத்தனையோ பல விடயங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கின்றோம். தொடர்ந்தும் இந்த அவர்கள் அவர்களது நினைவாக இந்த நிதியுதவியை மென்மேலும் வேறு திட்டங்களுக்கும் எங்களுக்கு வழங்குவார் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.

கருத்துக்களை வழங்கிய பொன்மணியம் அறக்கட்டளை உபதலைவர் பிட்வை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே இந்த பணியை மிக விருப்பத்தோடு எந்தவித ஊதியமும் எதிர்பார்க்காமல் தொண்டு அடிப்படையிலே செய்து கொண்டிருக்கின்ற பொன்மணியம் அறக்கட்டளையுடைய இலங்கைக்கான பிரதிநிதிகள் பிட்வையா, உங்களுக்கு தெரியும் முதலே விந்தன் கலரட்னம் அவர்கள் செயலாளர், இவர் பொறியியலாளர் தவசங்கரி, இப்படி கொஞ்சம் பேர் இணைந்துதான் இந்த பணியை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவை. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறேன் அவர்களுடைய அறப்பணிக்கு. அதே போல இந்த இன்று எங்களுடைய பாடசாலை உட்பட 1500 மாணவர்களுக்கான வினாத்தாள்கள் வழங்குறதுக்கான இந்த பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அமரர் கந்தையா நடராஜா அவர்களுடைய உணவிய திருமதி செல்வராணி நடராஜா

0: அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு அதிபராக இருந்து அந்த பணி எங்கட ஒரு பாடசாலையிலே மேற்கொள்கின்ற அவர் இறந்த பின்னும் தன்னுடைய அந்த வாழ்வினூடாக மாணவர்களுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவரை நாங்கள் இந்த நேரத்தில் அவருடைய ஆத்மா சாந்திக்காக மீண்டும் பிரார்த்தித்து நிதியுதவியை வழங்குகின்ற திருமதி செல்வராணி நரராஜா அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.
1: நிறைவடைகிறது இன்றைய உள்ளங்கலந்தராக நிகழ்ச்சியில் என சிறப்பித்த அனைத்து அன்பு உறவுலக்கம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் நாளை இன்னும் ஒரு உள்ளங்கலந்தராகத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய சரவணையூர் பி செல்வராஜா. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான அன்பு உறவுகளுக்கும் அவரது நன்றிகளையும் வாழ்த்துக்களும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்தவன் நீதானே. இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: ஜான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜங்கு பாடல்
0: இது காட்டிலையில்
2: Thank you.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.
2: Love is torture, words can just express. Love is gamble, with tears of pain and life's disgrace.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேரு இருக்கு திரையில், ஜீவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் கொள்ளாதது. இதோ பாடல் கட்டளையில்.
2: ஒன்ன நம்பாதா

0: உன்னை ஏமாற்றும்.
1: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
2: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
1: மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர் காந்து குடுமை பெண்ணே.
2: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
1: சக்கரை நிலவே பெண் நிலவே,
2: காணும் போதே கரைந்தாயே.
1: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குன்னு பாடல். அவள் நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போது, இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய். இது பாடல்.
2: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும்,

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஹெச் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தூம் தூம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம் பெற்றுக் கொண்டு இருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனித்தனியே நான் காட்டு காற்றில் நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளையிலேன்.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்.

0: பழங்கறிக்க அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கினம் சுடிதருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் கட்டளையில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் சிவராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதைப்போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்போமா கதைப்போமா.
1: இதோ பாடல்கள்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் 1 மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வான் பிறப்பினூடாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு அனைவருக்குமே காலம் தாமதமானாலும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தரும் இந்த பாடல், முதலில் பாடலை கேட்கலாம், பின் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம்.

கேட்ட அந்த அழகான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். 1978 கருப்பு வெள்ளையில் வெளியானது சதுரங்கம். ஏற்கனவே பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு எழுதிய மேடை நாடகம் பாரத மாதாவுக்கு ஜே. அந்த மேடை நாடகம் சதுரங்கம் என்ற பெயரில் கருப்பு வெள்ளையில் திரைப்படமானது. அந்த திரைப்படத்திலே ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், பிரமீளா, ஜெயசித்ரா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கருப்பு வெள்ளையில் வெளியான அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், திரைப்படத்தை இயக்கியவர் துரை, பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், காட்சியில் ரஜினிகாந்தும் பிரமீளாவும். ரஜினியின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. நடிகை பிரமீளா உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். தமிழில் வாழை அடி வாழை என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களால் 72 அறிமுகமாகி, அரங்கேற்றம் என்ற பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படத்தின் வாயிலாக புகழை பெற்றார் பிரமீளா. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டார் பிரமீளா. சிவாஜிக்கு ஜோடியாக பிரமீளா நடித்த திரைப்படம் கவரிமான். தவிர அந்த வேளையில் பிரபலமாக நடித்துக் கொண்டிருந்த ஹீரோக்கள் பலருடனும் நடித்திருக்கின்றார் பிரமீளா. ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், முத்துராமன், சிவகுமார், இப்படியாக பலருடனும் இன்னமும் பலருடனும் ஜோடியாக நடித்தவர் பிரமீளா. இந்த திரைப்படத்தின் இயக்குனரான துரை பன்மொழிகளிலும் 40 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர். 74 அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படமும் வெற்றியடைந்ததால் தொடர்ச்சியாக திரைப்படங்களை இயக்கும் வாய்ப்பினை பெற்றுக்கொண்டார் துரை. இவருடைய இயக்கத்தில் உருவான பசி திரைப்படத்தை நாம் மறக்க முடியுமா? பாடல்களே இல்லாத திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இயல்பான சிறந்த நடிப்பை வழங்கியமைக்காக மறைந்த நடிகை ஷோபா அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என ஊர்வசி பட்டம் பெற்றார். ஒரு நீயா திரைப்படத்தை மறக்க முடியுமா? இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் சக்கை போடு போட்ட திரைப்படம் நீயா. வித்தியாசமான கதையம்சம், 1000 ஜென்மங்கள், ஆசை, 60 நாள், ஒரு வீடு ஒரு உலகம், இப்படியாக பல தரப்பட்ட திரைப்படங்களையும் இயக்கியவர் இயக்குனர் துரை. நீயா திரைப்படம் பாடல்களுக்காகவே ஓடியது, அந்த கதை அம்சத்திற்காகவே ஓடியது. அந்த வேளையிலே இருந்த முன்னணி நடிக நடிகையர் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீபிரியாவின் சொந்த திரைப்படம், 100 வருடங்கள், பாம்பு உயிர் வாழ்ந்தால் அது மனித உருவம் எடுக்குமாம், அதனை இச்சாதாரி பாம்பு என்று சொல்வார்கள். இதனை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்ட திரைப்படம்தான் நீயா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், முதலில் பாடலை நாம் கேட்கலாம், பின்பு அது சார்ந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம்.

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமாம், உங்கள் ஊகம் சரியானதுதான். நதியை தேடி வந்த கடல், அதுதான் திரைப்படத்தின் பெயர். 80ல் வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர், எடிட்டர், அதாவது படத்தொகுப்பாளரான பி லெனின், பி பீம்சிங், பழம்பெரும் இயக்குனர் சிவாஜியை வைத்து பானா வரிசையில் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் அல்லவா பீம்சிங், அவரது மகன்தான் பி லெனின். இந்த கதை பிரபல நாவலாசிரியர் கதாசிரியர் மகரிஷி எழுதிய நாவல். அதனை திரைப்படமாக எடுத்தார்கள். சரத்பாபு, விஜயகுமார், ஸ்ரீகாந்த், ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஆகியோருடன் பிரதானமான பாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்தார் கலைச்செல்வி ஜெயலலிதா. கலைச்செல்வி ஜெயலலிதா நடிக்க இறுதியாக வெளியான தமிழ் திரைப்படம் இதுதான், நதியை தேடி வந்த கடல். இளையராஜா இசையமைத்த பாடல் இது. மகரிஷி என்ற நாவலாசிரியர் எழுதிய பல கதைகள் திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, என்னதான் முடிவு என்றொரு திரைப்படம் 65ல் வெளியானது. அந்த திரைப்படம் பனிமலை என்ற பெயரில் மகரிஷி எழுதிய நாவல். திரைப்படமாக எடுத்த பொழுது என்னதான் முடிவு என பெயர் சூட்டினார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். பத்ரகாளி என்றொரு திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். சிவகுமாரும் ராணி சந்திரா என்ற மறைந்த நடிகையும், ஆமாம், ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், விமான விபத்தில் அகால மரணம் அடைந்தவர் ராணி சந்திரா என்ற மலையாள நடிகை. பத்ரகாளி திரைப்படத்தை முக்கால்வாசி வரையில் எடுத்து முடித்து விட்டார்கள். அந்த வேளையிலே ராணி சந்திராவின் குடும்பம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கலை நிகழ்ச்சிக்காக விமானத்தில் போய் அங்கே கலை நிகழ்ச்சியை முடித்த பிற்பாடு திரும்பி வரும்போது விமானம் வெடித்து சிதறி அகால மரணம் அடைந்தனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பின்பு அவருக்கு பதிலாக அவரது முக சாயல் கொண்ட புஷ்பா என்ற ஒரு நடிகையை தேடிப்பிடித்து அவருக்கு பதிலாக நடிக்க வைத்தார்கள். ஒரு விதமாக அந்த கதையை எடுத்து முடித்தார்கள். அந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடியது. சிவகுமார் அந்த திரைப்படத்தின் கதாநாயகன். பத்ரகாளி மகரிஷி எழுதிய நாவல். சிவகுமார், ஸ்ரீதேவி நடித்த இன்னொரு திரைப்படம் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, அதுவும் மகரிஷி எழுதிய நாவல்தான். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்தில் லதாவும் சுமித்ராவும் தோழியராக நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் எம்ஜிஆரின் நாயகியரில் ஒருவரான லதா. அந்த வட்டத்துக்குள் சதுரம் கதையை எழுதியவரும் மகரிஷிதான். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. நிகழ்ச்சியில் பழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? அப்படியென்றால் உங்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது உங்கள் இல்லம் நோக்கி வருகின்றது. இதோ
அவளே என் காதலி, அவளே என் காதலி, கொடி நீருக்குள்ளே மலர் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே, கொடி நீருக்குள்ளே மலர் மேலே பெண் குளிப்பது

அவளே என் காதலி, கொடி நீருக்குள்ளே மலர் மேலே பெண்கொழி.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். 1976 வித்யா மூவி சார்பில் வெளியான பேரும் புகழும் கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சௌகார் ஜானகி, மாஸ்டர் சேகர், சத்யபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் மறைந்த நடிகர் மாஸ்டர் சேகரும் சத்யபிரியாவும். வாலியின் பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸின் திரைப்படங்களை இயக்கும் முக்தா வி சீனிவாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான்பரப்பினூடாக நேயர்களை உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் ஊதட்டி நில் பிறந்திடும் ஓசை ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர்

அவசரம் அப்பப்பா அவசரம். ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை. ஓசை மலர் மூதட்டினில் பிறந்திடும் ஓசை. தலை முதல் கால் வரை தழுவிக் கொள்வேன். இலை மறை கனிகளை திருடிச் செல்வேன். இருப்பதை உடை கொண்டு மறைத்து வைப்பேன்.

ஓசை மலர் உதட்டினில் பிறந்திடம் ஓசை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாலை சூடவா. 75ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மாலை சூடவா. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் பிரபல நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி. வெண்ணிராடை மூர்த்தியின் மனைவிதான் நடிகை மணிமாலா. நடிகை மணிமாலா அந்த காலங்களில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக தோன்றியவர். மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு 2 நாயகியர், ஒருவர் மணிமாலா, இன்னொருவர் சௌகார் ஜானகி. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். அந்த திரைப்படம்தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்னும் மாபெரும் சினிமா தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த 100வது திரைப்படம். வெற்றி திரைப்படமான வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆஸ்தான இசையமைப்பாளர் வேதாச்சலம் எனப்படும் வேதா. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் நாயகன் எஸ் ஏ அசோகன், நாயகி மணிமாலா. சரி, வெண்ணிராடை மூர்த்தி 65இல் சித்ராலயாவின் ஸ்ரீதரின் வெண்ணிராடை வண்ண திரைப்படத்தின் வாயிலாக நடிகராக அறிமுகமானவர். மாலை சூடவா திரைப்படத்தின் கதாநாயகன் கமல்ஹாசன், கதாநாயகி எம்ஜிஆர் மஞ்சுளா அல்ல, கன்னட நடிகை குமாரி மஞ்சுளா. அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை, இறந்துவிட்டார். தமிழில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். சிவகுமாருடன் புதுவெள்ளம் என்ற திரைப்படத்தில் நாயகியாக தோன்றியவர். இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்தவர். இடுப்பார் கைப்பிள்ளை என்ற திரைப்படம் 75இல் வெளியான வண்ண திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு 2 நாயகியர், ஒருவர் வெண்ணிராடை நிர்மலா, மற்றொருவர் குமாரி மஞ்சுளா, கன்னடத்து மஞ்சுளா. காலம் பதில் சொல்லும் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்தவர். 2 நாயகியரில் ஒருவராக நடித்தவர் குமாரி மஞ்சுளா. மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை SPB-யும் வாணிஜெயராமும் பாடியிருந்தார்கள். கமல் ஹீரோவாக நடித்த ஆரம்பகாலத்து திரைப்படம் இது. மாலை சூடவா திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்றால் ஸ்ரீதரின் சகோதரரான சிவி ராஜேந்திரன். ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்தவர் பின்பு தானே திரைப்படங்களை இயக்கத் தொடங்கினர். சிவி ராஜேந்திரன் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர். இவர் முதன் முதலில் ஒரு இயக்குனராக முதலில் இயக்கிய திரைப்படம் அனுபவம் புதுமை. அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் நவரசத்திலகம் முத்துராமன், கதாநாயகி ராஜஸ்ரீ. கேட்ட பாடலை எழுதியவர் வாலி. இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த திரைப்படத்தின் கதையை வெண்ணிராடை மூர்த்தி எழுதியிருந்தாலும் வசனம் எழுதியவர் திரைப்படத்திற்காக திரைக்கதை வசனம் எழுதியவர் ஸ்ரீதருடன் நீண்ட காலம் பயணித்த சித்ராலயா கோபு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் கன்னட இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ

0: வாழ்வை வழங்க.
1: காட்டலையில் இதுவரை நேரமும் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒருவரையில் இரு பாடல்கள். அற்புதமான பாடல் தெரிவுகள், பழைய புதிய இடைக்கால பாடல்கள் எனக்கு காற்று காலை வேளையை அலங்கரித்து சென்றது ஒருவரையில் இரு பாடல்கள். காட்டலையில் ஒழித்த அனைத்து பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் அன்பான உறவுகளே, நன்றி, வணக்கம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகளப் போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வான் பிறப்பினூடாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு அனைவருக்குமே காலம் தாமதமானாலும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தரும் இந்த பாடல், முதலில் பாடலை கேட்கலாம், பின் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம்.

கேட்ட அந்த அழகான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். 1978 கருப்பு வெள்ளையில் வெளியானது சதுரங்கம். ஏற்கனவே பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு எழுதிய மேடை நாடகம் பாரத மாதாவுக்கு ஜே. அந்த மேடை நாடகம் சதுரங்கம் என்ற பெயரில் கருப்பு வெள்ளையில் திரைப்படமானது. அந்த திரைப்படத்திலே ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், பிரமீளா, ஜெயசித்ரா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கருப்பு வெள்ளையில் வெளியான அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், திரைப்படத்தை இயக்கியவர் துரை, பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், காட்சியில் ரஜினிகாந்தும் பிரமீளாவும். ரஜினியின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. நடிகை பிரமீளா உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். தமிழில் வாழை அடி வாழை என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களால் 72 அறிமுகமாகி, அரங்கேற்றம் என்ற பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படத்தின் வாயிலாக புகழை பெற்றார் பிரமீளா. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டார் பிரமீளா. சிவாஜிக்கு ஜோடியாக பிரமீளா நடித்த திரைப்படம் கவரிமான். தவிர அந்த வேளையில் பிரபலமாக நடித்துக் கொண்டிருந்த ஹீரோக்கள் பலருடனும் நடித்திருக்கின்றார் பிரமீளா. ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், முத்துராமன், சிவகுமார், இப்படியாக பலருடனும் இன்னமும் பலருடனும் ஜோடியாக நடித்தவர் பிரமீளா. இந்த திரைப்படத்தின் இயக்குனரான துரை பன்மொழிகளிலும் 40 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர். 74 அவளும் பெண்தானே என்ற திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படமும் வெற்றியடைந்ததால் தொடர்ச்சியாக திரைப்படங்களை இயக்கும் வாய்ப்பினை பெற்றுக் கொண்டார் துரை. இவருடைய இயக்கத்தில் உருவான பசி திரைப்படத்தை நாம் மறக்க முடியுமா? பாடல்களே இல்லாத திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இயல்பான சிறந்த நடிப்பை வழங்கியமைக்காக மறைந்த நடிகை ஷோபா அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என ஊர்வசி பட்டம் பெற்றார். ஒரு நீயா திரைப்படத்தை மறக்க முடியுமா? இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் சக்கை போடு போட்ட திரைப்படம் நீயா. வித்தியாசமான கதையம்சம், 1000 ஜென்மங்கள், ஆசை, 60 நாள், ஒரு வீடு ஒரு உலகம், இப்படியாக பல தரப்பட்ட திரைப்படங்களையும் இயக்கியவர் இயக்குனர் துரை. நீயா திரைப்படம் பாடல்களுக்காகவே ஓடியது, அந்த கதை அம்சத்திற்காகவே ஓடியது. அந்த வேளையிலே இருந்த முன்னணி நடிக நடிகையர் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீபிரியாவின் சொந்த திரைப்படம், 100 வருடங்கள், பாம்பு உயிர் வாழ்ந்தால் அது மனித உருவம் எடுக்குமாம், அதனை இச்சாதாரி பாம்பு என்று சொல்வார்கள். இதனை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்ட திரைப்படம்தான் நீயா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், முதலில் பாடலை நாம் கேட்கலாம், பின்பு அது சார்ந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம்.

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமாம், உங்கள் ஊகம் சரியானதுதான். நதியை தேடி வந்த கடல், அதுதான் திரைப்படத்தின் பெயர். 80ல் வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர், எடிட்டர், அதாவது படத்தொகுப்பாளரான பி லெனின், பி பீம்சிங், பழம்பெரும் இயக்குனர் சிவாஜியை வைத்து பானா வரிசையில் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் அல்லவா பீம்சிங், அவரது மகன்தான் பி லெனின். இந்த கதை பிரபல நாவலாசிரியர் கதாசிரியர் மகரிஷி எழுதிய நாவல். அதனை திரைப்படமாக எடுத்தார்கள். சரத்பாபு, விஜயகுமார், ஸ்ரீகாந்த், ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஆகியோருடன் பிரதானமான பாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்தார் கலைச்செல்வி ஜெயலலிதா. கலைச்செல்வி ஜெயலலிதா நடிக்க இறுதியாக வெளியான தமிழ் திரைப்படம் இதுதான், நதியை தேடி வந்த கடல். இளையராஜா இசையமைத்த பாடல் இது. மகரிஷி என்ற நாவலாசிரியர் எழுதிய பல கதைகள் திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, என்னதான் முடிவு என்றொரு திரைப்படம் 65ல் வெளியானது. அந்த திரைப்படம் பனிமலை என்ற பெயரில் மகரிஷி எழுதிய நாவல். திரைப்படமாக எடுத்த பொழுது என்னதான் முடிவு என பெயர் சூட்டினார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். பத்ரகாளி என்றொரு திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். சிவகுமாரும் ராணி சந்திரா என்ற மறைந்த நடிகையும், ஆமாம், ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், விமான விபத்தில் அகால மரணம் அடைந்தவர் ராணி சந்திரா என்ற மலையாள நடிகை. பத்ரகாளி திரைப்படத்தை முக்கால்வாசி வரையில் எடுத்து முடித்து விட்டார்கள். அந்த வேளையிலே ராணி சந்திராவின் குடும்பம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கலை நிகழ்ச்சிக்காக விமானத்தில் போய் அங்கே கலை நிகழ்ச்சியை முடித்த பிற்பாடு திரும்பி வரும்போது விமானம் வெடித்து சிதறி அகால மரணம் அடைந்தனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பின்பு அவருக்கு பதிலாக அவரது முக சாயல் கொண்ட புஷ்பா என்ற ஒரு நடிகையை தேடி பிடித்து அவருக்கு பதிலாக நடிக்க வைத்தார்கள். ஒரு விதமாக அந்த கதையை எடுத்து முடித்தார்கள். அந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடியது. சிவகுமார் அந்த திரைப்படத்தின் கதாநாயகன். பத்ரகாளி மகரிஷி எழுதிய நாவல். சிவகுமார், ஸ்ரீதேவி நடித்த இன்னொரு திரைப்படம் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, அதுவும் மகரிஷி எழுதிய நாவல்தான். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்தில் லதாவும் சுமித்ராவும் தோழியராக நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் எம்ஜிஆரின் நாயகியரில் ஒருவரான லதா. அந்த வட்டத்துக்குள் சதுரம் கதையை எழுதியவரும் மகரிஷிதான். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் பழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? அப்படியென்றால் உங்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது உங்கள் இல்லம் நோக்கி வருகின்றது. இதோ
அவளே என் காதலி, அவளே என் காதலி, கொடிநீருக்குள்ளே மலர் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே, கொடிநீருக்குள்ளே மலர் மேலே பெண் குளிப்பது தாமரை போலே, நான் நீராய் பிறந்திருந்த

அச்சம் நாணம் வெட்கம் அவளே என் காதலி. கொடி நீருக்குள்ளே மலர் மேலே பெண்கொழி.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். 1976 வித்யா மூவி சார்பில் வெளியான பேரும் புகழும் கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சௌகார் ஜானகி, மாஸ்டர் சேகர், சத்யபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் மறைந்த நடிகர் மாஸ்டர் சேகரும் சத்யபிரியாவும். வாலியின் பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸின் திரைப்படங்களை இயக்கும் முக்தா வி சீனிவாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக நேயர்களை உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் ஊதட்டி நில் பிறந்திடும் ஓசை ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர்

ஓசை மலர் ஊதட்டினில் பிறந்திடம் ஓசை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாலை சூடவா. 75ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மாலை சூடவா. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் பிரபல நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி. வெண்ணிராடை மூர்த்தியின் மனைவிதான் நடிகை மணிமாலா. நடிகை மணிமாலா அந்த காலங்களில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக தோன்றியவர். மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு 2 நாயகியர், ஒருவர் மணிமாலா, இன்னொருவர் சவுகார் ஜானகி. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். அந்த திரைப்படம்தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்னும் மாபெரும் சினிமா தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த 100வது திரைப்படம். வெற்றி திரைப்படமான வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆஸ்தான இசையமைப்பாளர் வேதாச்சலம் எனப்படும் வேதா, வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் நாயகன் எஸ் ஏ அசோகன், நாயகி மணிமாலா. சரி, வெண்ணிராடை மூர்த்தி 65ல் சித்ராலயாவின் ஸ்ரீதரின் வெண்ணிராடை வண்ண திரைப்படத்தின் வாயிலாக நடிகராக அறிமுகமானவர். மாலை சூடவா திரைப்படத்தின் கதாநாயகன் கமல்ஹாசன், கதாநாயகி எம்ஜிஆர் மஞ்சுளா அல்ல, கன்னட நடிகை குமாரி மஞ்சுளா. அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை, இறந்து விட்டார். தமிழில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். சிவகுமாருடன் புதுவெள்ளம் என்ற திரைப்படத்தில் நாயகியாக தோன்றியவர். இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்தவர். இடுப்பார் கைப்பிள்ளை என்ற திரைப்படம் 75ல் வெளியான வண்ண திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு 2 நாயகியர், ஒருவர் வெண்ணிராடை நிர்மலா, மற்றொருவர் குமாரி மஞ்சுளா, கன்னடத்து மஞ்சுளா. காலம் பதில் சொல்லும் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்தவர். 2 நாயகியரில் ஒருவராக நடித்தவர் குமாரி மஞ்சுளா. மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை SPB-யும் வாணிஜெயராமும் பாடியிருந்தார்கள். கமல் ஹீரோவாக நடித்த ஆரம்ப காலத்து திரைப்படம் இது. மாலை சூடவா திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்றால் ஸ்ரீதரின் சகோதரரான CV ராஜேந்திரன். ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்தவர் பின்பு தானே திரைப்படங்களை இயக்க தொடங்கினர். CV ராஜேந்திரன் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர். இவர் முதன் முதலில் ஒரு இயக்குனராக முதலில் இயக்கிய திரைப்படம் அனுபவம் புதுமை. அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் நவரசத்திலகம் முத்துராமன், கதாநாயகி ராஜஸ்ரீ. கேட்ட பாடலை எழுதியவர் வாலி. இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த திரைப்படத்தின் கதையை வெண்ணிராடை மூர்த்தி எழுதியிருந்தாலும் வசனம் எழுதியவர் திரைப்படத்திற்காக திரைக்கதை வசனம் எழுதியவர் ஸ்ரீதருடன் நீண்ட காலம் பயணித்த சித்ராலயா கோபு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் கன்னட இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் நெஞ்சிலாடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. அருமையான ஒரு பாடல் அல்லவா? எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய அந்த பாடல் மலைய மாருதம் என்ற ராகத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல். திரைப்படத்தில் விஜயகுமார் கதாநாயகன், ஹிந்தி நடிகை ராதா சலூஜா கதாநாயகியாக நடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு எந்த அளவிற்கு நடைபெற்றது என்பது தெரியவில்லை. ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. கேட்ட பாடலை இயற்றியவர் வாலிப கவிஞர் வாலி. முதன் முதலில் வாலி பாடல் புனைந்த திரைப்படம் கே பாலாஜி, மாலினி, விஜயகுமாரி நடிக்க, பி கோபாலன் இசையமைக்க, அழகர் மலைக்கள்ளன் என்ற திரைப்படத்தில் பி சுஷீலா பாடிய பாடல். அந்த பாடல்தான் அழகர் மலைக்கள்வன் திரைப்படத்தில் வாலி எழுதிய முதல் பாடல். எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 61 வெளியான நல்லவன் வாழ்வான். அந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் அறிஞர் அண்ணா. அந்த எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆமாம், எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. தோரகா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ராதா சலூஜா பிரபலமாகி இருந்தாலும் வேறும் சில ஹிந்தி படங்களிலும் அவர் நடித்திருக்கின்றார். ஏராளமான ஹிந்தி படங்களில் நடித்தவர் என்று கூற முடியாது. தமிழில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இதய கனி, இன்று போல் என்றும் வாழ்க போன்ற திரைப்படங்களில் நடித்தவர். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் இலங்கை எம்ஜிஆர் என்று புகழப்படும் சிங்கள நடிகர் காமினி ஃபொன்சேகா அவர்களுடன் இணைந்து ஜோடியாக நடித்தார். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் கே சங்கர். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் அவள் அது. ஆம், 1980ஆம் ஆண்டு வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் கதாநாயகனாக கலை உலக மார்க்கண்டேயர் சிவகுமார் நடிக்க இரண்டு கதாநாயகியர், முதல் கதாநாயகி லக்ஷ்மி, நடிகை லக்ஷ்மி முதன் முதலில் 1961ஆம் ஆண்டு சிறிய பெண்ணாக சிவாஜி பத்மினி முருகன் வள்ளியாக நடிக்க முழு நீள கேவா கலர் திரைப்படமான பக்தி திரைப்படமான ஸ்ரீவள்ளி, அதிலே சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். பெரிய வயது வள்ளியாக நாட்டிய பேரொளி பத்மினி நடித்தார். அதே திரைப்படத்தில் சிறிய வயது முருகனாக விஜயகுமார் நடிக்க வளர்ந்த முருக கடவுளாக சிவாஜி தோன்றி நடித்திருந்தார். ஏற்கனவே 1945 ஒரு ஸ்ரீவள்ளி வெளியானது ஏவிஎம் தயாரிப்பில். அதிலே முருகனாக நடித்தவர் பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம், வள்ளியாக நடித்தவர் லக்ஷ்மியின் தாயான குமாரி ருக்மணி. அது 1945 லக்ஷ்மியின் பாட்டியும் நுங்கம்பாக்கம் ஜானகி என்று அழைக்கப்பட்டவர். அவரும் ஒரு நடிகை, நுங்கம்பாக்கம் ஜானகி. அவருடைய மகள்தான் குமாரி ருக்மணி, குமாரி ருக்மணியின் மகள்தான் லக்ஷ்மி, லக்ஷ்மியின் மகள்தான் ஐஸ்வர்யா. இப்படியாக எத்தனை தலைமுறைகள் எல்லோருமே சினிமாவுக்குள் தான். லக்ஷ்மியின் தந்தையும் ஒரு இயக்குனர் நடிகர், வை வி ராவ் என்று அழைக்கப்பட்டவர். அந்த காலங்களில் மிகவும் பிரபலமானவர். சரி, அந்த 1961 வெளியான ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் தான் லக்ஷ்மி முதன் முதல் சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். வளர்ந்த பெண்ணாக இவர் முதன் முதலில் நடித்த திரைப்படம் 1968 மல்லியம் ராஜகோபால் என்ற இயக்குனர் இருந்தார். சிவாஜியின் சவாலி சமாளி திரைப்படத்தின் இயக்குனர். அது மாத்திரமல்ல, வெறும் பல திரைப்படங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு படத்தை உங்களுக்காக நான் சொல்கின்றேன். ஏனென்றால் சவாலி சமாளி திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் மல்லியம் ராஜகோபால். அவர் இயக்கத்தில் உருவான ஜீவனாம்சம் என்ற திரைப்படத்தில் தான் வளர்ந்த பெண்ணாக முதன் முதலில் லக்ஷ்மி நடித்திருந்தார். அந்த ஜீவனாம்சம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரைசை திலகம் கே வி மகாதேவன். அந்த திரைப்படத்தில் பல முன்னணி நடிகர் நடிகையர் நடித்திருந்தார்கள். அது ஒரு வெற்றி திரைப்படம், நல்லதொரு குடும்ப சித்திரம். ஜெய்சங்கர் விஜயகுமாரி தான் பிரதான கதாநாயகன் கதாநாயகி ஜீவனாம்சம் திரைப்படத்தில். ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, சௌகார் ஜானகி நடித்திருக்கின்றார், சிவகுமார் நடித்திருக்கின்றார், இப்படியாக பலரும் நடித்திருக்கின்றார்கள். சரி, அவன் அவள் அது திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியது, மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் கண்ணதாசன் எழுதிய பாடல். திரைப்படம் முக்தா பிலிம்ஸ் சார்பில் வண்ணத்தில் எடுக்கப்பட்டது. ஆகவே முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். தெலுங்கில் கூட சம்சாரம் சந்தானம் என்ற பெயரில் வெளியானது. அவன் அவள் அது திரைப்படத்தில் சிவகுமார் கதாநாயகன், லக்ஷ்மியும் ஸ்ரீபிரியாவும் இரண்டு நாயகியராக நடித்திருந்தார்கள். வித்தியாசமான ஒரு கதையம்சம். பிரபல கதாசிரியை நாவலாசிரியை சிவசங்கரி எழுதிய ஒரு சிங்கம் முயலாகிறது என்ற நாவல்தான் அவன் அவள் அது என்ற பெயரில் திரைப்படமானது. திரைப்படமான பொழுது அதற்கு வசனம் எழுதியவர் பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு, காலம் சென்ற விசு அவர்கள். கேட்ட அந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் சிவகுமாரும் லக்ஷ்மியும். சிவகுமாரின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக அதிகமாக லக்ஷ்மி நடித்திருப்பார்.
எத்தனையோ திரைப்படங்கள் குறிப்பிடலாம். ஆனால் சிவகுமார் அறிமுகமான காக்கும் கரங்கள் திரைப்படம், ஏவிஎம் என் திரைப்படம் 65, அதிலே சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் அந்த காலத்து ரேவதி என்ற நடிகை. அதிலே ஊனமுற்ற கால் ஊனமுற்ற பெண்ணாக ரேவதி நடித்திருப்பார். முதல் திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் ரேவதி தான். லக்ஷ்மி அவர்கள் பல திரைப்படங்களில் அன்னையும் பிதாவும், பால் குடம், அதேபோல எதிரொலி, கஸ்தூரி திலகம், இப்படியாக பல திரைப்படங்கள், இதய வீணை, இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பல திரைப்படங்களில் இருவரும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். அன்னையும் பிதாவும். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம்.

என்னத்தை கண்டியோ இந்த நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம்.

சிறு பொண்ணு அல்லி மொட்டு சிங்கார சின்ன சிட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு இனம் தொட்டு இடம் தொட்டு வலம் தொட்டு ஏனடி சின்னம்மா என்ன நினைப்பு.

காலத்துக்கேத்தபடி ஆடத்தான் நாம் பிறந்தேன். ஜதி சொல்ல நீ பிறந்தே சந்தேகமா, நானும் சுதி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன்.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏணிப்படிகள். 79 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் பி. மாதவன் எத்தனை அற்புதமான திரைப்படங்களை இயக்கிய அற்புதமான இயக்குனர் பி. மாதவன். உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதா எப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் அவர் இயக்கி இருக்கின்றார் என்று? ஆமாம், முதன் முதலில் இவர் ஒரு இயக்குனராக பரிமளித்த திரைப்படம் மணியோசை. சிவாஜியின் எத்தனை திரைப்படங்கள் தொடர்ச்சியாக? பின்பு அன்னை இல்லம். சிவாஜியின் அன்னை இல்லம் திரைப்படம் தான் பி. மாதவன் இயக்கிய முதல் திரைப்படம், அதாவது சிவாஜிக்காக இயக்கிய திரைப்படம். தொடர்ச்சியாக எத்தனை திரைப்படங்கள்? நீலவானம், எங்க ஊர் ராஜா, வியட்நாம் வீடு, ராமன் எத்தனை ராமனடி, தேனும் பாலும், ஞான ஒளி, பட்டிக்காடா பட்டணமா, ராஜபாட் ரங்கதுரை, தங்கப்பதக்கம், மறக்க முடியாத திரைப்படங்கள் ஒவ்வொன்றும். மனிதனும் தெய்வமாகலாம், மன்னவன் வந்தானடி, பாட்டும் பரதமும், சித்ரா பௌர்ணமி, ஹிட்லர் உமானாத் என சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை பலவற்றை இயக்கிய பி. மாதவன் எம்ஜிஆரின் சத்யா மூவிஸின் தெய்வத்தாய் என்ற ஒரு திரைப்படத்தை மாத்திரம் எம்ஜிஆருக்காக இயக்கி கொடுத்தார் 64-ல். பின்பு எந்த ஒரு எம்ஜிஆர் திரைப்படத்தையும் அவர் இயக்கவில்லை. கேட்ட பாடலை பாடியவர்கள் எஸ் பி. பாலசுப்ரமணியம், பி. சுஷீலா, பாடலை ஆத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் திரைசத்திலகம் கே. வி. மகாதேவன். எஸ் பி. பாலசுப்ரமணியமும் பி. சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் மறைந்த நடிகை ஷோபாவும் நடித்திருந்தார்கள்.

அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல வசனகர்த்தாவும் இயக்குனருமான மகேந்திரன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1975 நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகையான அஷ்டாவதானியான பி. பானுமதி அவர்களின் சொந்த நிறுவனம் பரணி பிக்சர்ஸ் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான இப்படியும் ஒரு பெண். பரணி, பி. பானுமதி மற்றும் அவருடைய கணவர் ராமகிருஷ்ணா இருவரின் மகன் பரணி, அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம், பானுமதிக்கு சொந்தமான ஸ்டூடியோ பரணி ஸ்டூடியோ. இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ். பி. பாலசுப்ரமணியமும் பல பாடல்களில் அற்புதமாக ஹம் பண்ணியிருக்கக்கூடிய பாடகியான பி. வசந்தாவும் பாடியிருந்தார்கள். பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினி என்று ஒரு நடிகை முன்பு இருந்தார். சிவகுமாருக்கு ஜோடியாக சிவகுமாரின் ஆரம்பகால திரைப்படங்களில் லக்ஷ்மி பல திரைப்படங்களில் நடித்தவர் என்றால், அதே போல குமாரி பத்மினியும் சிவகுமாருக்கு ஜோடியாக பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இந்த பாடல் காட்சியிலும் இருவரும், சிவகுமாரும் குமாரி பத்மினியும், குமாரி பத்மினி இப்பொழுது உயிருடன் இல்லை. இப்படியும் ஒரு பெண் திரைப்படம் தெலுங்கிலும் வெளியானது. இதனை எழுதி தயாரித்து இயக்கி இசையமைத்து நடித்தவர் பி. பானுமதி. அந்த அருமையான பாடலுக்கு இசையமைத்தவர் பி. பானுமதி தான். அற்புதமான இசை அருமையாக பாடி கொடுத்தார்கள் எஸ். பி. பியும் பி. வசந்தாவும். சிவகுமாரும் குமாரி பத்மினியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னேன் அல்லவா. கண்காட்சி, கங்கா கௌரி, ராஜராஜ சோழன், தேரோட்டம், திருமலை தென்குமரி, இப்படியாக பல திரைப்படங்களிலும் சிவகுமாரும் குமாரி பத்மினியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு. விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான இனிய பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்களும் கலிகத்தில் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலிகத்தில் காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். வளமை போன்று மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதிட்டு காற்றலையில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதமான காலை பொழுதை மனதிற்கு இதமான பாடல்களுடன் அலங்கரிக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் காலை வேளையை அலங்கரிக்கப் போகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், ஒரு வரியில் இரு பாடல்கள். முதல் ஒரு பாடல் ஒலித்தால் அதற்குள்ளே இருக்கின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து அந்த வார்த்தையில் உள்ள முதல் வரியில் அடுத்த பாடல் காற்றலையில் ஒலித்து வருவது, இது வழக்கமான ஒரு செயலாக காணப்படுகின்றது. அந்த வகையில் உங்களுடைய அமோக ஆதரவும் மற்றும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பிடித்திருக்கின்றது என்றபடியினால் தொடர்ந்தும் ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையில் காற்றலையில் வருவது மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களும் கூறப்பட்டதன் காரணமாக தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். அந்த வரியில் இன்று என்ன பாடல் முதல் ஒலிக்கப் போகின்றது, அதற்கு பின்னால் வருகின்ற பாடல்கள் எப்படி அந்த வரியினுடைய சம்பந்தப்பட்டது என்பதை நீங்களே கண்டுபிடியுங்கள். காற்றலையை அலங்கரிக்கின்ற முதல் பாடல், அற்புதமான ஒரு பாடலை கேட்டு பார்ப்போம்.

இனிமையான காலை பொழுதில் இதமான பாடல்களுடன் காற்றலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் ஒருவரையில் இரு பாடல்கள் லண்டன் கலையத்திலிருந்து உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

இதமான காலை பொழுதில் மனதுக்கிதமான பாடல்களுடன் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் காற்றலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

அள்ளி வழங்க. காட்டலையில் இதுவரை நேரமும் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒருவரையில் இரு பாடல்கள். அற்புதமான பாடல் தெரிவுகள், பழைய புதிய இடைக்கால பாடல்கள் எனக்கு காற்று காலை வேளையை அலங்கரித்து சென்றது ஒருவரையில் இரு பாடல்கள். காட்டலையில் ஒழித்த அனைத்து பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் அன்பான உறவுகளே, நன்றி, வணக்கம்.

0: மீண்டும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவசங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்துவன் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: ஜான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து ஜலாபுங்கா ஜங்கு பாடல்
0: இது காட்டிலையில்.
2: ஆமா டொம்புகள் அம்மா.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.
2: Love is torture, words can just express. Love is gamble, with tears of pain and life's disgrace.

0: அடுத்து வருகின்ற பாடல்.
1: என்னுக்கு இன்னொன்னு பேர் இருக்கு திரையில், ஜீவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரையிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் கொள்ளாதது. இதோ பாடல் கட்டளையில்.

0: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணி தான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர் காந்து குடுமை பெண்ணே.
1: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
0: சக்கரை நிலவே பெண் நிலவே,
1: காணும் போதே கருந்தாயே.
0: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவள் நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவ கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: இசை கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல் இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய். இது பாடல்
2: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல்

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறிதால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஹெச் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தோம் தோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
1: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம்பெற்றுக் கொண்டு இருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனித்தனியே நான் காட்டு காற்றில் நின்றேன், நிலைமை பொருள் நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளையிலேன்.

0: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்துதே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கித்து ஆனது. இதோ பாடல் காட்டிலையில்.

0: கழிக்கு அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏ ரஹமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் காட்டலையில்
2: Oh,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்புமா கதைப்புமா.
1: இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை இதுவரை கேட்டு ரசித்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடை பெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனிதாநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 3 மணி. பிரித்தானியாவில் பிற்பகல் 2 மணி, கனடாவிலே காலை 9 மணி. இப்பொழுது முதல் அடுத்து வரும் ஒரு மணித்தியாலத்திற்கு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழப்போகும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா? வளமையைப் போல இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வான் பிறப்பினூடாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. என்ன உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்க வேண்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனை முதற்கண் வணங்கிக் கொண்டு அனைவருக்குமே காலம் தாமதமானாலும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் நுழைந்து கொள்கின்றேன். நேயர்களே, இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலிக்கப் போகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாம் தரும் இந்த பாடல், முதலில் பாடலை கேட்கலாம், பின் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம்.

கேட்ட அந்த அழகான பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். 1978 கருப்பு வெள்ளையில் வெளியானது சதுரங்கம். ஏற்கனவே பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு எழுதிய மேடை நாடகம் பாரத மாதாவுக்கு ஜே. அந்த மேடை நாடகம் சதுரங்கம் என்ற பெயரில் கருப்பு வெள்ளையில் திரைப்படமானது. அந்த திரைப்படத்திலே ரஜினிகாந்த், ஸ்ரீகாந்த், பிரமீளா, ஜெயசித்ரா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். கருப்பு வெள்ளையில் வெளியான அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மாமணி வி குமார், திரைப்படத்தை இயக்கியவர் துரை, பாடலை யாத்தவர் கவிஞர் வாலி, பாடலை பாடிய குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், காட்சியில் ரஜினிகாந்தும் பிரமீளாவும். ரஜினியின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. நடிகை பிரமீளா உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். தமிழில் வாழை அடி வாழை என்ற திரைப்படத்தின் வாயிலாக இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களால் 72 அறிமுகமாகி, அரங்கேற்றம் என்ற பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படத்தின் வாயிலாக புகழை பெற்றார் பிரமீளா. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல திரைப்படங்களில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டார் பிரமீளா. சிவாஜிக்கு ஜோடியாக பிரமீளா நடித்த திரைப்படம் கவரிமான். தவிர அந்த வேளையில் பிரபலமாக நடித்துக் கொண்டிருந்த ஹீரோக்கள் பலருடனும் நடித்திருக்கின்றார் பிரமீளா. ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர், ஏவிஎம் ராஜன், முத்துராமன், சிவகுமார், இப்படியாக பலருடனும் இன்னமும் பலருடனும் ஜோடியாக நடித்தவர் பிரமீளா. இந்த திரைப்படத்தின் இயக்குனரான துரை பன்மொழிகளிலும் 40 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியவர். 74 அவளும் பெண்தானி என்ற திரைப்படத்தை இயக்கி அந்த திரைப்படமும் வெற்றியடைந்ததால் தொடர்ச்சியாக திரைப்படங்களை இயக்கும் வாய்ப்பினை பெற்றுக்கொண்டார் துரை. இவருடைய இயக்கத்தில் உருவான பசி திரைப்படத்தை நாம் மறக்க முடியுமா? பாடல்களே இல்லாத திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இயல்பான சிறந்த நடிப்பை வழங்கியமைக்காக மறைந்த நடிகை ஷோபா அகில இந்திய ரீதியில் சிறந்த நடிகை என ஊர்வசி பட்டம் பெற்றார். ஒரு நீயா திரைப்படத்தை மறக்க முடியுமா? இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் சக்கை போடு போட்ட திரைப்படம் நீயா. வித்தியாசமான கதையம்சம், 1000 ஜென்மங்கள், ஆசை 60 நாள், ஒரு வீடு ஒரு உலகம், இப்படியாக பல தரப்பட்ட திரைப்படங்களையும் இயக்கியவர் இயக்குனர் துரை. நீயா திரைப்படம் பாடல்களுக்காகவே ஓடியது, அந்த கதை அம்சத்திற்காகவே ஓடியது. அந்த வேளையிலே இருந்த முன்னணி நடிக நடிகையர் பலரும் நடித்திருந்தார்கள். ஸ்ரீபிரியாவின் சொந்த திரைப்படம், 100 வருடங்கள், பாம்பு உயிர் வாழ்ந்தால் அது மனித உருவம் எடுக்குமாம், அதனை இச்சாதாரி பாம்பு என்று சொல்வார்கள். இதனை அடிப்படையாக வைத்து பின்னப்பட்ட திரைப்படம்தான் நீயா. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சதுரங்கம். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி? உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், முதலில் பாடலை நாம் கேட்கலாம், பின்பு அது சார்ந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம்.

எங்கேயோ ஏதோ பாட்டொன்று கேட்டேன்.

கேட்ட அந்த இனிமையான கானம் இடம்பெற்ற திரைப்படம் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆமாம், உங்கள் ஊகம் சரியானதுதான். நதியை தேடி வந்த கடல், அதுதான் திரைப்படத்தின் பெயர். 80ல் வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர், எடிட்டர், அதாவது பட தொகுப்பாளரான பி லெனின், பி பீம்சிங், பழம்பெரும் இயக்குனர் சிவாஜியை வைத்து பானா வரிசையில் எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் அல்லவா பீம்சிங். அவரது மகன்தான் பி லெனின். இந்த கதை பிரபல நாவலாசிரியர் கதாசிரியர் மகரிஷி எழுதிய நாவல். அதனை திரைப்படமாக எடுத்தார்கள். சரத்பாபு, விஜயகுமார், ஸ்ரீகாந்த், ஃபடாஃபட் ஜெயலட்சுமி ஆகியோருடன் பிரதானமான பாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்தார் கலைச்செல்வி ஜெயலலிதா. கலைச்செல்வி ஜெயலலிதா நடிக்க இறுதியாக வெளியான தமிழ் திரைப்படம் இதுதான், நதியை தேடி வந்த கடல். இளையராஜா இசையமைத்த பாடல் இது. மகரிஷி என்ற நாவலாசிரியர் எழுதிய பல கதைகள் திரைப்படமாக எடுக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, என்னதான் முடிவு என்றொரு திரைப்படம் 65ல் வெளியானது. அந்த திரைப்படம் பனிமலை என்ற பெயரில் மகரிஷி எழுதிய நாவல். திரைப்படமாக எடுத்த பொழுது என்னதான் முடிவு என பெயர் சூட்டினார்கள். திரைப்படத்தின் இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன். பத்ரகாளி என்றொரு திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருப்பீர்கள். சிவகுமாரும் ராணி சந்திரா என்ற மறைந்த நடிகையும், ஆமாம் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், விமான விபத்தில் அகால மரணம் அடைந்தவர் ராணி சந்திரா என்ற மலையாள நடிகை. பத்ரகாளி திரைப்படத்தை முக்கால்வாசி வரையில் எடுத்து முடித்து விட்டார்கள். அந்த வேளையிலே ராணி சந்திராவின் குடும்பம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கலை நிகழ்ச்சிக்காக விமானத்தில் போய் அங்கே கலை நிகழ்ச்சியை முடித்த பிற்பாடு திரும்பி வரும்போது விமானம் வெடித்து சிதறி அகால மரணம் அடைந்தனர் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். பின்பு அவருக்கு பதிலாக அவரது முக சாயல் கொண்ட புஷ்பா என்ற ஒரு நடிகையை தேடிப்பிடித்து அவருக்கு பதிலாக நடிக்க வைத்தார்கள். ஒரு விதமாக அந்த கதையை எடுத்து முடித்தார்கள். அந்த திரைப்படம் வெள்ளி விழா ஓடியது. சிவகுமார் அந்த திரைப்படத்தின் கதாநாயகன். பத்ரகாளி மகரிஷி எழுதிய நாவல். சிவகுமார், ஸ்ரீதேவி நடித்த இன்னொரு திரைப்படம் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, அதுவும் மகரிஷி எழுதிய நாவல்தான். வட்டத்துக்குள் சதுரம் என்ற திரைப்படத்தில் லதாவும் சுமித்ராவும் தோழியராக நடித்திருப்பார்கள். அந்த திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பை வழங்கியிருந்தார் எம்ஜிஆரின் நாயகியரில் ஒருவரான லதா. அந்த வட்டத்துக்குள் சதுரம் கதையை எழுதியவரும் மகரிஷிதான். கேட்ட பாடலை பாடிய குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுஷீலாவும். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யூகம் வானொலி. நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறும் மறக்க முடியுமா. நிகழ்ச்சியில் பழமையைப் போல உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம். என்ன உறவுகளே, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே? அப்படியென்றால் உங்களுக்காக இந்த பாடல் இப்பொழுது உங்கள் இல்லம் நோக்கி வருகின்றது. இதோ
Mm-hmm.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பேரும் புகழும். 1976 வித்யா மூவி சார்பில் வெளியான பேரும் புகழும் கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் முத்துராமன், சுஜாதா, சவுகார் ஜானகி, மாஸ்டர் சேகர், சத்யபிரியா மற்றும் பலரும் நடித்திருந்தார்கள். எஸ் பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடிய இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் மறைந்த நடிகர் மாஸ்டர் சேகரும் சத்யபிரியாவும். வாலியின் பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா பிலிம்ஸின் திரைப்படங்களை இயக்கும் முக்தா வி சீனிவாசன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி சர்வதேச தமிழ் வானொலி கனடா யுகம் வானொலி வான் பரப்பினூடாக நேயர்களே உலகமெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாம் தரும் அடுத்த பாடல் ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் ஊதட்டி நில் பிறந்திடும் ஓசை ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர்

ஆசை ஒரு மணி முத்தம் பதித்திட ஆசை ஓசை மலர் மூதட்டினில் பிறந்திடும் ஓசை.

ஓசை மலர் ஊதட்டினில் பிறந்திடம் ஓசை. கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாலை சூடவா. 75ஆம் ஆண்டு வெளியான கருப்பு வெள்ளை திரைப்படம் மாலை சூடவா. இந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் பிரபல நடிகர் வெண்ணிராடை மூர்த்தி. வெண்ணிராடை மூர்த்தியின் மனைவிதான் நடிகை மணிமாலா. நடிகை மணிமாலா அந்த காலங்களில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக தோன்றியவர். மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு 2 நாயகியர், ஒருவர் மணிமாலா, இன்னொருவர் சவுகார் ஜானகி. வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்திருக்கலாம். அந்த திரைப்படம்தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்னும் மாபெரும் சினிமா தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த 100வது திரைப்படம். வெற்றி திரைப்படமான வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஆஸ்தான இசையமைப்பாளர் வேதாச்சலம் எனப்படும் வேதா, வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தின் நாயகன் எஸ் ஏ அசோகன், நாயகி மணிமாலா. சரி, வெண்ணிராடை மூர்த்தி 65 சித்ராலயாவின் ஸ்ரீதரின் வெண்ணிராடை வண்ண திரைப்படத்தின் வாயிலாக நடிகராக அறிமுகமானவர். மாலை சூடவா திரைப்படத்தின் கதாநாயகன் கமல்ஹாசன், கதாநாயகி எம்ஜிஆர் மஞ்சுளா அல்ல, கன்னட நடிகை குமாரி மஞ்சுளா. அவர் இப்பொழுது உயிருடன் இல்லை, இறந்துவிட்டார். தமிழில் சில திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தவர். சிவகுமாருடன் புதுவெள்ளம் என்ற திரைப்படத்தில் நாயகியாக தோன்றியவர். இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்தவர். இடுப்பார் கைப்பிள்ளை என்ற திரைப்படம் 75 வெளியான வண்ண திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு 2 நாயகியர், ஒருவர் வெண்ணிராடை நிர்மலா, மற்றொருவர் குமாரி மஞ்சுளா, கன்னடத்து மஞ்சுளா. காலம் பதில் சொல்லும் என்ற திரைப்படத்திலும் கதாநாயகியாக நடித்தவர். 2 நாயகியரில் ஒருவராக நடித்தவர் குமாரி மஞ்சுளா. மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை SPBயும் வாணிஜெயராமும் பாடியிருந்தார்கள். கமல் ஹீரோவாக நடித்த ஆரம்ப காலத்து திரைப்படம் இது. மாலை சூடவா திரைப்படத்தின் இயக்குனர் யார் என்றால் ஸ்ரீதரின் சகோதரரான CV ராஜேந்திரன். ஸ்ரீதரின் உதவியாளராக இருந்தவர், பின்பு தானே திரைப்படங்களை இயக்கத் தொடங்கினர். CV ராஜேந்திரன் சிவாஜியின் பல வெற்றி திரைப்படங்களை இயக்கியவர். இவர் முதன் முதலில் ஒரு இயக்குனராக முதலில் இயக்கிய திரைப்படம் அனுபவம் புதுமை. அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் நவரசத்திலகம் முத்துராமன், கதாநாயகி ராஜஸ்ரீ. கேட்ட பாடலை எழுதியவர் வாலி. இந்த மாலை சூடவா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த திரைப்படத்தின் கதையை வெண்ணிராடை மூர்த்தி எழுதியிருந்தாலும் வசனம் எழுதியவர் திரைப்படத்திற்காக திரைக்கதை வசனம் எழுதியவர் ஸ்ரீதருடன் நீண்டகாலம் பயணித்த சித்ராலயா கோபு. பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் கன்னட இசையமைப்பாளர் விஜயபாஸ்கர். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி, கனடா யுகம் வானொலி. மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. இன்றும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் நிறைந்த செய்திகளுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் நெஞ்சிலாடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. அருமையான ஒரு பாடல் அல்லவா? எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய அந்த பாடல் மலைய மாருதம் என்ற ராகத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல். திரைப்படத்தில் விஜயகுமார் கதாநாயகன், ஹிந்தி நடிகை ராதா சலூஜா கதாநாயகியாக நடித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு எந்த அளவிற்கு நடைபெற்றது என்பது தெரியவில்லை. ஆனால் பாடல்கள் கொண்ட இசைத்தட்டு வெளியானது. கேட்ட பாடலை இயற்றியவர் வாலிப கவிஞர் வாலி. முதன் முதலில் வாலி பாடல் புனைந்த திரைப்படம் கே பாலாஜி, மாலினி, விஜயகுமாரி நடிக்க, பி கோபாலன் இசையமைக்க, அழகர் மலைக்கள்ளன் என்ற திரைப்படத்தில் பி சுஷீலா பாடிய பாடல். அந்த பாடல்தான் அழகர் மலைக்கள்வன் திரைப்படத்தில் வாலி எழுதிய முதல் பாடல். எம்ஜிஆருக்காக வாலி எழுதிய முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 61 வெளியான நல்லவன் வாழ்வான். அந்த திரைப்படத்தின் கதையை எழுதியவர் அறிஞர் அண்ணா. அந்த எம்ஜிஆர் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆமாம், எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய இந்த பாடல் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்திற்காக ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. தோரகா என்ற ஹிந்தி திரைப்படத்தில் ராதா சலூஜா பிரபலமாகி இருந்தாலும் வேறும் சில ஹிந்தி படங்களிலும் அவர் நடித்திருக்கின்றார். ஏராளமான ஹிந்தி படங்களில் நடித்தவர் என்று கூற முடியாது. தமிழில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இதே கனி, இன்று போல் என்றும் வாழ்க போன்ற திரைப்படங்களில் நடித்தவர். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் இலங்கை எம்ஜிஆர் என்று புகழப்படும் சிங்கள நடிகர் காமினி ஃபொன்சேகா அவர்களுடன் இணைந்து ஜோடியாக நடித்தார். இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பான நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன், திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் கே சங்கர். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா? நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் நிறைந்த தகவல்களுடன் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியை அலங்கரிக்கப் போகும் இந்த பாடல் இதோ

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவன் அவள் அது. ஆம், 1980 ஆண்டு வெளியான இந்த வண்ண திரைப்படத்தில் கதாநாயகனாக கலை உலக மார்க்கண்டேயர் சிவகுமார் நடிக்க இரண்டு கதாநாயகியர், முதல் கதாநாயகி லக்ஷ்மி, நடிகை லக்ஷ்மி. முதன் முதலில் 61 ஆண்டு சிறிய பெண்ணாக சிவாஜி பத்மினி முருகன் வள்ளியாக நடிக்க முழு நீள கேவா கலர் திரைப்படமான, பக்தி திரைப்படமான ஸ்ரீவள்ளி, அதிலே சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். பெரிய வயது வள்ளியாக நாட்டிய பேரொளி பத்மினி நடித்தார். அதே திரைப்படத்தில் சிறிய வயது முருகனாக விஜயகுமார் நடிக்க வளர்ந்த முருக கடவுளாக சிவாஜி தோன்றி நடித்திருந்தார். ஏற்கனவே 45 ஒரு ஸ்ரீவள்ளி வெளியானது ஏவிஎம் தயாரிப்பில். அதிலே முருகனாக நடித்தவர் பாடகரும் நடிகருமான டி ஆர் மகாலிங்கம், வள்ளியாக நடித்தவர் லக்ஷ்மியின் தாயான குமாரி ருக்மணி. அது 45 லக்ஷ்மியின் பாட்டியும் நுங்கம்பாக்கம் ஜானகி என்று அழைக்கப்பட்டவர். அவரும் ஒரு நடிகை, நுங்கம்பாக்கம் ஜானகி. அவருடைய மகள்தான் குமாரி ருக்மணி, குமாரி ருக்மணியின் மகள்தான் லக்ஷ்மி, லக்ஷ்மியின் மகள்தான் ஐஸ்வர்யா. இப்படியாக எத்தனை தலைமுறைகள் எல்லோருமே சினிமாவுக்குள் தான். லக்ஷ்மியின் தந்தையும் ஒரு இயக்குனர் நடிகர், வை வி ராவ் என்று அழைக்கப்பட்டவர். அந்த காலங்களில் மிகவும் பிரபலமானவர். சரி, அந்த 61 வெளியான ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் தான் லக்ஷ்மி முதன் முதல் சிறிய வயது வள்ளியாக நடித்திருந்தார். வளர்ந்த பெண்ணாக இவர் முதன் முதலில் நடித்த திரைப்படம் 68 மல்லியம் ராஜகோபால் என்ற இயக்குனர் இருந்தார். சிவாஜியின் சவாலி சமாளி திரைப்படத்தின் இயக்குனர். அது மாத்திரமல்ல, வெறும் பல திரைப்படங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு படத்தை உங்களுக்காக நான் சொல்கின்றேன். ஏனென்றால் சவாலி சமாளி திரைப்படத்தை உங்களில் பலரும் பார்த்து ரசித்திருக்கலாம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் மல்லியம் ராஜகோபால். அவர் இயக்கத்தில் உருவான ஜீவனாம்சம் என்ற திரைப்படத்தில் தான் வளர்ந்த பெண்ணாக முதன் முதலில் லக்ஷ்மி நடித்திருந்தார். அந்த ஜீவனாம்சம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் திரைசை திலகம், கே வி மகாதேவன். அந்த திரைப்படத்தில் பல முன்னணி நடிகை நடிகர் நடித்திருந்தார்கள். அது ஒரு வெற்றி திரைப்படம், நல்லதொரு குடும்ப சித்திரம். ஜெய்சங்கர், விஜயகுமாரி தான் பிரதான கதாநாயகன் கதாநாயகி ஜீவனாம்சம் திரைப்படத்தில். ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா, சௌகார் ஜானகி நடித்திருக்கின்றார், சிவகுமார் நடித்திருக்கின்றார். இப்படியாக பலரும் நடித்திருக்கின்றார்கள். சரி, அவன் அவள் அது திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியது. மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் கண்ணதாசன் எழுதிய பாடல். திரைப்படம் முக்தா பிலிம்ஸ் சார்பில் வண்ணத்தில் எடுக்கப்பட்டது. ஆகவே முக்தா வி சீனிவாசன் திரைப்படத்தின் இயக்குனர். தெலுங்கில் கூட சம்சாரம் சந்தானம் ஜானகி நடித்திருக்கின்றார், சிவகுமார் நடித்திருக்கின்றார். இப்படியாக பலரும் நடித்திருக்கின்றார்கள். சரி, அவன் அவள் அது திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும் பாடியது. மெல்லிசை மன்னரின் இசையமைப்பில் கண்ணதாசன் எழுதிய பாடல். திரைப்படம்

லக்ஷ்மியும் ஸ்ரீபிரியாவும் இரண்டு நாயகியராக நடித்திருந்தார்கள். வித்தியாசமான ஒரு கதையம்சம். பிரபல கதாசிரியை நாவலாசிரியை சிவசங்கரி எழுதிய ஒரு சிங்கம் முயலாகிறது என்ற நாவல்தான் அவன் அவள் அது என்ற பெயரில் திரைப்படமானது. திரைப்படமான பொழுது அதற்கு வசனம் எழுதியவர் பிரபல இயக்குனரும் நடிகருமான விசு, காலம் சென்ற விசு அவர்கள். கேட்ட இந்த பாடல் காட்சியில் தோன்றியவர்கள் சிவகுமாரும் லக்ஷ்மியும். சிவகுமாரின் ஆரம்ப காலத்து திரைப்படங்களில் சிவகுமாருக்கு ஜோடியாக அதிகமாக லக்ஷ்மி நடித்திருப்பார். எத்தனையோ திரைப்படங்கள் குறிப்பிடலாம். ஆனால் சிவகுமார் அறிமுகமான காக்கும் கரங்கள் திரைப்படம், ஏவிஎம்என் திரைப்படம் 65, அதிலே சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் அந்த காலத்து ரேவதி என்ற நடிகை. அதிலே ஊனமுற்ற கால் ஊனமுற்ற பெண்ணாக ரேவதி நடித்திருப்பார். முதல் திரைப்படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் ரேவதி தான். லக்ஷ்மி அவர்கள் பல திரைப்படங்களில் அன்னையும் பிதாவும், பால் குடம், அதே போல எதிரொலி, கஸ்தூரி திலகம், இப்படியாக பல திரைப்படங்கள், இதய வீணை, இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பல திரைப்படங்களில் இருவரும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். அன்னையும் பிதாவும். நல்லது உறவுகளே, மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சிக்காக நாம் தரும் அடுத்த பாடல் உங்களுடன் ஜெர்மனியிலிருந்து வை ஞானலிங்கம்.

இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சிரிப்பு.

சிறு பொண்ணு அல்லி மொட்டு சிங்கார சின்ன சிட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு ஈனம் தொட்டு ஈடம் தொட்டு வலம் தொட்டு ஏனடி சின்னம்மா என்ன நினைப்பு. இங்கே என்னத்தை கண்டியோ இந்த சீரிப்பு. வயசிலே முல்ல மொட்டு வாலிபம் காளை கட்டு அம்மாடி கண்ணை தொட்டு மனம் தொட்டு இனம் தொட்டு வடம் தொட்டு வலம் தொட்டு.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏணிப்படிகள். 79 வெளியான இந்த வண்ண திரைப்படத்தின் இயக்குனர் பழம்பெரும் இயக்குனர் பி. மாதவன். எத்தனை அற்புதமான திரைப்படங்களை இயக்கிய அற்புதமான இயக்குனர் பி. மாதவன். உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதா எப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் அவர் இயக்கி இருக்கின்றார் என்று? ஆமாம், முதன் முதலில் இவர் ஒரு இயக்குனராக பரிமளித்த திரைப்படம் மணியோசை. சிவாஜியின் எத்தனை திரைப்படங்கள் தொடர்ச்சியாக? பின்பு அன்னை இல்லம். சிவாஜியின் அன்னை இல்லம் திரைப்படம் தான் பி. மாதவன் இயக்கிய முதல் திரைப்படம், அதாவது சிவாஜிக்காக இயக்கிய திரைப்படம். தொடர்ச்சியாக எத்தனை திரைப்படங்கள்? நீலவானம், எங்க ஊர் ராஜா, வியட்நாம் வீடு, ராமன் எத்தனை ராமனடி, தேனும் பாலும், ஞான ஒளி, பட்டிக்காடா பட்டணமா, ராஜபாட் ரங்கதுரை, தங்கப்பதக்கம், மறக்க முடியாத திரைப்படங்கள் ஒவ்வொன்றும். மனிதனும் தெய்வமாகலாம், மன்னவன் வந்தானடி, பாட்டும் பரதமும், சித்ரா பௌர்ணமி, ஹிட்லர் உமானாத் என சிவாஜியின் வெற்றி திரைப்படங்களை பலவற்றை இயக்கிய பி. மாதவன் எம்ஜிஆரின் சத்யா மூவிஸின் தெய்வத்தாய் என்ற ஒரு திரைப்படத்தை மாத்திரம் எம்ஜிஆருக்காக இயக்கி கொடுத்தார் 64-ல். பின்பு எந்த ஒரு எம்ஜிஆர் திரைப்படத்தையும் அவர் இயக்கவில்லை. கேட்ட பாடலை பாடியவர்கள் எஸ் பி. பாலசுப்ரமணியம், பி. சுஷீலா, பாடலை ஆத்தவர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்திருந்தவர் திரைசத்திலகம் கே. வி. மகாதேவன். எஸ் பி. பாலசுப்ரமணியமும் பி. சுஷீலாவும் பாடிய அந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் மறைந்த நடிகை ஷோபாவும் நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் பிரபல வசனகர்த்தாவும் இயக்குனருமான மகேந்திரன். மறக்க முடியுமா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளை இது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நாம் தரும் இந்த பாடல்

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1975 நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகையான அஷ்டாவதானியான பி. பானுமதி அவர்களின் சொந்த நிறுவனம் பரணி பிக்சர்ஸ் சார்பில் கருப்பு வெள்ளையில் வெளியான இப்படியும் ஒரு பெண். பரணி, பி. பானுமதி மற்றும் அவருடைய கணவர் ராமகிருஷ்ணா இருவரின் மகன் பரணி, அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம், பானுமதிக்கு சொந்தமான ஸ்டூடியோ பரணி ஸ்டூடியோ. இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எஸ்.பி. பாலசுப்ரமணியமும் பல பாடல்களில் அற்புதமாக ஹம் பண்ணியிருக்கக்கூடிய பாடகியான பி. வசந்தாவும் பாடியிருந்தார்கள். பாடல் காட்சியில் சிவகுமாரும் குமாரி பத்மினி என்று ஒரு நடிகை முன்பு இருந்தார். சிவகுமாருக்கு ஜோடியாக சிவகுமாரின் ஆரம்பகால திரைப்படங்களில் லக்ஷ்மி பல திரைப்படங்களில் நடித்தவர் என்றால், அதே போல குமாரி பத்மினியும் சிவகுமாருக்கு ஜோடியாக பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். இந்த பாடல் காட்சியிலும் இருவரும், சிவகுமாரும் குமாரி பத்மினியும், குமாரி பத்மினி இப்பொழுது உயிருடன் இல்லை. இப்படியும் ஒரு பெண் திரைப்படம் தெலுங்கிலும் வெளியானது. இதனை எழுதி தயாரித்து இயக்கி இசையமைத்து நடித்தவர் பி. பானுமதி. அந்த அருமையான பாடலுக்கு இசையமைத்தவர் பி. பானுமதி தான். அற்புதமான இசை அருமையாக பாடி கொடுத்தார்கள் எஸ்.பி.பியும் பி. வசந்தாவும். சிவகுமாரும் குமாரி பத்மினியும் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னேன் அல்லவா, கண்காட்சி, கங்கா கௌரி, ராஜராஜ சோழன், தேரோட்டம், திருமலை தென்குமரி, இப்படியாக பல திரைப்படங்களிலும் சிவகுமாரும் குமாரி பத்மினியும் ஜோடியாக நடித்திருக்கின்றார்கள். நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி கனடா யூகம் வானொலி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி பழந்தமிழ் சினிமா வரலாறு கூறிய மறக்க முடியுமா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த உள்ளங்களுக்கு நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக இங்கு படைப்பதற்கு சந்தர்ப்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கும் திரு. விசு செல்வராஜா அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பிறக்க இருக்கும் பொழுது அனைவருக்குமே மன திருப்தியை தரக்கூடிய, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்லதொரு ரம்யமான இனிய பொழுதாக மறந்து கொள்ளட்டும் என எல்லாம் வல்ல ஆண்டவனையும் வணங்கிக் கொண்டு, மீண்டும் இன்னமும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வான் பிறப்பினூடாக சந்தித்துக் கொள்ளும் வரை, தற்பொழுது மாத்திரம் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்பவர் ஜெர்மனியிலிருந்து வை. ஞானலிங்கம். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி அன்பான உறவுகளே, நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நாங்களும் கலிகத்தில் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகன் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலிகத்தில் காத்திருக்கின்றேன். நான் உங்கள் கரண். வளமை போன்று மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதிட்டு காற்றலையில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதமான காலை பொழுதை மனதிற்கு இதமான பாடல்களுடன் அலங்கரிக்க வருகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் காலை வேளையை அலங்கரிக்கப் போகின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள், ஒரு வரியில் இரு பாடல்கள். முதல் ஒரு பாடல் ஒலித்தால் அதற்குள்ளே இருக்கின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடித்து அந்த வார்த்தையில் உள்ள முதல் வரியில் அடுத்த பாடல் காற்றலையில் ஒலித்து வருவது, இது வழக்கமான ஒரு செயலாக காணப்படுகின்றது. அந்த வகையில் உங்களுடைய அமோக ஆதரவும் மற்றும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பிடித்திருக்கின்றது என்றபடியினால் தொடர்ந்தும் ஒரு வரியில் இரு பாடல்கள் காலை வேளையில் காற்றலையில் வருவது மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களும் கூறப்பட்டதன் காரணமாக தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக தொகுத்து வழங்க காத்திருக்கின்றேன். அந்த வரியில் இன்று என்ன பாடல் முதல் ஒலிக்கப் போகின்றது, அதற்கு பின்னால் வருகின்ற பாடல்கள் எப்படி அந்த வரியினுடன் சம்பந்தப்பட்டது என்பதை நீங்களே கண்டுபிடியுங்கள். காட்டிலே அலங்கரிக்கின்ற முதல் பாடல், அற்புதமான ஒரு பாடலை கேட்டு பார்ப்போம்.

இனிமையான காலை பொழுதில் இதமான பாடல்களுடன் காற்றலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரையில் இரு பாடல்கள், அற்புதமான பாடல் தெரிவுகளுடன் ஒருவரையில் இரு பாடல்கள் லண்டன் கலையகத்திலிருந்து உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

இதமான காலை பொழுதில் மனதுக்கிதமான பாடல்களுடன் புதிய பழைய இடைக்கால பாடல்கள் வரிசையில் காற்றலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் ஜுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலிகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கரண்.

0: வாழ்வை வழங்க.
1: காட்டலையில் இதுவரை நேரமும் ஒழித்துக் கொண்டிருந்தது ஒருவரையில் இரு பாடல்கள். அற்புதமான பாடல் தெரிவுகள், பழைய புதிய இடைக்கால பாடல்கள் எனக்கு காற்று காலை வேளையை அலங்கரித்து சென்றது ஒருவரையில் இரு பாடல்கள். காட்டலையில் ஒழித்த அனைத்து பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நேரமும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தேன். நான் உங்கள் கரண் ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் அன்பான உறவுகளே, நன்றி, வணக்கம்.

0: இன்றும் ஒரு இசைக்கோலத்தில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் ஜரினா மற்றும்
1: விச்சு நாதன்.

0: நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவர் சங்கர் ராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பனியா பாடல். முன்பனியா முதல் மலையா, என் மனதில் ஏதோ விழுகிறது, விழுகிறது உயிர் நனைகிறது.
0: புரியாத உறவில் நின்றேன், அறியாத சுகங்கள் கண்டேன், மாற்றம் தந்துவன் நீதானே, இதோ பாடல்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நாங்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: ஜான் திரையில் அனிருத் இசையில் மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து
0: ஜலாபுங்கா ஜங்கு பாடல் இது காட்டிலையில்
2: Thank you.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலே என் காதலே என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: நான் ஓவியன் என்று தெரிந்தும் நீ ஏன் கண்ணீரண்டை கேட்கிறாய்?
1: இது பாடல் காட்டலையில்.
2: Love is torture, words can just express. Love is gamble, with tears of pain and life's disgrace.

0: வருகின்ற பாடல்.
1: எனக்கு இன்னொன்னு பேர் இருக்கு தெரியல், ஜீவி பிரகாஷ்குமார் இசையில், கானா பாலா குரலில், நா முத்துக்குமார் வரியிலிருந்து கண்ணை நம்பாதே பாடல்.
0: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், ஊரை ஏமாற்றும்,
1: கண்ணீரில் மட்டும் காதல் கொள்ளாதது. இதோ பாடல் கட்டளையில்.

0: உன்னை ஏமாற்றும்.
1: நேயர்கள் இசைக்குளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
2: யுத்திரையில் மணி சர்மா இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், வைரமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
1: மனம் பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பற்ற வைத்தது உன் கண்ணே, என் வாழ்க்கை என்னும் காட்டாய் எரித்து குளிர் காந்து குடுமை பெண்ணே.
2: கவிதை பாடின கண்கள், காதல் பேசின கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பெஞ்சு நெஞ்சு தாங்குமா.
1: சக்கரை நிலவே பெண் நிலவே,
2: காணும் போதே கருந்தாயே.
1: இதோ பாடல் வான்பரப்பில்.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க நன்கள் தருகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லோக்கல் திரையில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அனிருத் குரலில் மிர்ஷி விஜய் வரியிலிருந்து தக்குனு தக்குனு பாடல். அவள் நேரா பார்க்கையில் கொஞ்சம் கேரா ஆகுது,
0: அவள் கேரா சிறகியில் மனம் நூறா நொறுங்குது.
1: இதோ பாடல்.

0: கோலங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க அடுத்த வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போது, இல்லை என்ற சொல்லை தாங்க வந்தென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய். இது பாடல்.
2: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போது, இல்லை என்று சொல்ல தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும்.

0: ஓ டியரான்,
1: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். அடுத்து வருகின்ற பாடல்
2: நான் சிரித்தால் திரையில் ஹிப்ஹப் தமிழா மற்றும் சஞ்சித் ஹெச் குரலில் ஹிப்ஹப் தமிழா இசையில் மற்றும் வரியிலிருந்து தூம் தூம் பாடல்.
1: உன் பார்வை உன் பேச்சு சேலை கட்டிய சிலையேவா,
2: தினம் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா. இது பாடல்.

0: இடம்பெற்றுக் கொண்டு இருப்பது இசை கோலன்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதம் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனித்தனியே நான் காட்டு காற்றில் நின்றேன், நிலைமை பொறு நிலைமையுன் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளைகிறேன்.

0: நேயர்கள் இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. தொடர்கின்ற பாடல் எதிர்நீச்சல் திரையில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் மற்றும் குரலில் தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ன சுத்ததே பாடல்.
1: வாழ்க்கை மேல மேல ஓகேயானது, ஜோடி வந்து இப்போ ஜாலியானது, பைக்கு ரைடு கூட ஹாப்பியானது, காலம் வந்தது கித்து ஆனது, இதோ பாடல் காட்டிலையில்.

0: எங்களுக்கு அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு திரையில் ஏஆர் ரஹ்மான் இசையில், சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில், வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல் விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சுடி தருமே தங்க பெண்ணே.
1: இது பாடல் கட்டளையில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கோலங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ITR பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திரியில், லெஹான் ஜேம்ஸ் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், கோசேஷா வரியிலிருந்து கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனாய் என்று. உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நெஞ்சிலே.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன? கேட்க வேண்டும் உன்னை காலும் கை கூடினால். கதைப்புமா கதைப்புமா.
1: இதோ பாடல்.